0: புகைப்படங்கள் எடுப்பாங்களா?
1: எடுப்பாங்க. படப்பிடிப்பு எல்லாம் நடக்கும். முக்கிய நிகழ்வுகள், சிங்கப்பூரின் முக்கிய நிகழ்வுகளையும் நீங்க இங்க பார்க்கலாம். அவ்வப்போது சில ஆண்டுகள்ல அங்கே நடக்கும், அதாவது அங்க நடக்காது, அங்க இருக்கிற பக்கத்துல ஒரு இடத்துல நடக்கும். யோசிச்சு பாருங்க எந்த இடம்னு.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
2: நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர்
3: ஒரு வள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ
3: ஒரு வள்ளி 49 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
3: ஒரு வள்ளி 74 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
3: 92 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
3: ஒரு வள்ளி 36 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
3: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
3: 3 ரிங்கிட் 17 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் அரபு. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். காதர், எல்லாம் உங்க வேலை. நீங்க படப்பிடிப்புகள் தம்பதி எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இவர நேரா ROM ஆபீஸ்க்கே
5: போயிட்டா இருப்பாங்க. இப்ப அது கூட தவறுதான், ஏன்னா ROM வந்து போயிருச்சு.
2: ஆமா ஆமா, சரி சில குறிப்புகளை வழங்குறோம். இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையான்னு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, வழக்குகள் இப்ப அங்க நடக்காது, அரசாங்க கூட்டங்களை நீங்க அங்க பார்க்கவே முடியாது. அதற்கு பதிலா தெற்காசியாவின் மிகப்பெரிய கலை தொகுப்புகளை நீங்க இங்க பார்க்கலாம், மக்கள் வந்து பார்க்கலாம். 1921 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்ல கட்டப்பட்ட கட்டடம் சிட்டி ஹால். பெரிய குறிப்பா வழங்கிட்டோம். சிங்கப்பூரின் பல முக்கிய நிகழ்வுகள் இங்கேதான் நடந்துள்ளன.
5: சரி, இதுக்கப்புறம் நான் குழப்ப போறதுல இவங்க ரொம்ப தெளிவா 3 குறிப்புகளை கொடுத்தாங்க. இதை மட்டும் போட்டு நீங்க கூகுள் செய்து பதில் அனுப்பிவிங்க.
2: சிட்டி ஹாலே சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கு மேல நான் பதில சொல்லிடலாம் நினைக்கிறேன். காதரும் சொல்லிடலாம், யோசிச்சு பாருங்க அங்கதான் இருக்கு அந்த இடம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்திற்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தண்ணியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்தீங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
5: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
6: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
7: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் அரபம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
8: எங்கெங்கோ சில மணிகள்.
9: குட் மார்னிங் ஹனுமான் காதர்.
0: கேட்டதுக்கான
9: பதில் வந்துட்டு நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
10: ஹாய் ஹனுமா மற்றும் காதர், உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
11: காலை வணக்கம் ஹலிமா காதியர் ஷாபஸ்ஃபங்க. நீங்க சொன்ன விலைக்கு பதில் வந்து நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
0: நேஷனல் கேலரி சிங்கப்பூர் என்பது
12: சரியான பதில்.
13: மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது.
0: கட்டடங்களும் இடிக்காம ஒன்றா இணைத்து புதிய வாழ்க்கை கொடுக்கலாமே நினைச்சுதான் அவங்க இதை பண்ணிருக்காங்களா. நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் காட்சிகளை நீங்க அங்க போய் பார்க்கலாங்க.
13: நேஷனல் கேலரி உங்களுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க நிறைய அருங்காட்சியகம் நிறைய.
0: ஆமா ஆமா,
13: தி சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நம்ம பேர்னாலிமா.
0: நீங்க நேஷனல் கேலரி சிங்கப்பூர் கண்டுபிடிச்சு சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
5: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
10: maxonline.sg.
11: இயற்கை ரதங்களே உலகை மறக்கும் மன

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம் நண்பகல் 12 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்டம் அதிகரித்திருக்கிறது. காற்று தரக்குறியீடு சில இடங்களில் ஆரோக்கியமற்ற நிலையை தொற்றிருக்கிறது. மத்திய வட்டாரத்தில்தான் நிலைமை மோசம். கடந்த 24 மணி நேரத்துக்கான மத்திய வட்டாரத்தின் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 104 புள்ளியாக பதிவானது. மேற்கில் 89, கிழக்கில் 88, வடக்கில் 78, தெற்கில் 75. குறியீடு 100 கடந்தால் தினசரி ஆலோசனை வழங்கப்படும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. முகக்கவசங்களையும் காற்று தூய்மைப்படுத்தும் கருவிகளையும் போதுமான அளவு வைத்திருக்கும்படி சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூர் உள்நாட்டு வருவாய் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 97 பில்லியன் வெள்ளிக்கு மேல் வரி வருவாயை வசூலித்திருக்கிறது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் அது சுமார் 9 விழுக்காடு அதிகம். வலுவான பொருளாதார நடவடிக்கையும் பயணிட்டாளர் செலவினமும் வருவாய் அதிகரிக்க காரணம் என்று ஆணையம் சொன்னது. ஆக அதிக வருவாய் தந்தது நிறுவனங்களின் வருமான வரி. அது 34 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. இரண்டாவது ஆக அதிக வருவாய் தந்தது பொருள் சேவை வரி, சுமார் 22 பில்லியன் வெள்ளி. தனிநபர் வருமான வரி சுமார் 21 பில்லியன் வெள்ளி. இதற்கிடையே நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவளிக்க சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி வழங்கப்பட்டது. வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதில் முறைகேடாக நடந்து கொண்ட சந்தேகத்தில் மனிதவள அமைச்சு 4 கைது செய்திருக்கிறது. மேலும் 21 பேர் விசாரணையில் உதவி வருகின்றனர். கைதானவர்கள் கட்டுமானத்துறையைச் சேர்ந்தவர்கள். 2 நிறுவன இயக்குநர்கள், மேலும் 2 ஊழியர்கள். தங்களிடம் வேலை பார்க்காத சிங்கப்பூரர்களையும் நிரந்தரவாசிகளையும் போலியாக கணக்கு காட்டி மத்திய சேமநிதியில் பணம் போட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன் மூலம் வெளிநாட்டு ஊழியர் எண்ணிக்கையை அதிகரித்ததாக நம்பப்படுகிறது. வேலை தொடர்பான லஞ்சம் பற்றியும் விசாரணை நடக்கிறது. பொய்த்தகவல் குற்றத்திற்கு 20,000 வெள்ளி வரை அபராதம், 1 வரை சிறை அல்லது 2 விதிக்கப்படலாம். லஞ்சத்துக்கு 30,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். அமெரிக்க நிறுவனங்கள் ஆசியானில் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சி லெங் அழைப்பு விடுத்திருக்கிறார். உலக வர்த்தகத்தில் நிச்சயமற்ற நிலை நிலவுகிறது. ஆசியான் நம்பகமான வளர்ச்சி மேடையாக இருக்கிறது என்றார் அவர். அமெரிக்கா ஆசியான் உத்திபூர்வ வர்த்தக கருத்தரங்கில் டாக்டர் டான் பேசினார். ஆசியான் உலகின் 4 பெரிய பொருளாதார வட்டாரம். அதன் பொருளாதார மதிப்பு சுமார் 4 trillion அமெரிக்க டாலர். கடந்த ஆண்டு அமெரிக்கா ஆசியான் இருதரப்பு வர்த்தகம் 550 billion டாலரை தாண்டியது. ஆசியானில் அமெரிக்காவின் முதலீடு 30 billion அமெரிக்க டாலர். சிங்கப்பூர் தொடர்ந்து உலகிற்கு பயனுள்ள நாடாக இருக்க வேண்டும். அது சிங்கப்பூரின் நிரந்தர கடமை என்று பேராசிரியர் டொமிக்கோ கூறியிருக்கிறார். 88 பேராசிரியருக்கோ 55 வெளியுறவு அமைச்சில் பணியாற்றிவிட்டு கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் அனைத்துலக சட்ட நிலையத்தில் அவர் சிஎன்ஏவுக்கு பேட்டி தந்தார். அந்த நிலையத்தின் நிர்வாக வாரிய தலைவராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சிறிய நாடுகளுக்கு உலகில் இயல்பாக முக்கியத்துவம் கிடைப்பதில்லை. எனவே மற்ற நாடுகளுக்கு பயன்படும் வகையில் இருப்பது அவசியம் என்றார் அவர். அதே நேரம் பெரிய நாடுகளுக்கு அடிப்பணியவும் தேவையில்லை என்றார் பேராசிரியர் கோ. சிங்கப்பூர் அதிக நட்பு நாடுகளை உருவாக்க வேண்டும், எதிரிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றார் அவர். ஈரானில் திருமணத்தில் நடந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்துவதாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஆயுதம் நேரடியாக தாக்கியிருக்கலாம் என்று ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட ஆய்வு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த தாக்குதலில் 5 மாண்டனர், சுமார் 70 பேர் காயமடைந்தனர். ராய்ட்டர்ஸ் சரிபார்த்த படங்களையும் காணொலிகளையும் 4 ஆயுத நிபுணர்கள் ஆராய்ந்தனர். அவர்களில் 3 அமெரிக்க ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர். அமெரிக்கா இதுவரை சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவில்லை. பொதுமக்களை ஒருபோதும் குறிவைப்பதில்லை என்று அமெரிக்க ராணுவம் சொல்கிறது. 6 மாதத்துக்கு முன்பு ஈரானின் தொடக்கப்பள்ளி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 175 பிள்ளைகளும் ஆசிரியர்களும் மாண்டனர். ஹோமஸ் நீரிணைக்கு ராணுவ சாதனங்களை அனுப்ப தென்கொரியா தயாராகி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. 6 ஆண்டு இறுதிக்குள் சாதனங்கள் போய் சேர்ந்துவிடும் என்று அரசாங்க ராணுவ தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சரவையும் நாடாளுமன்றமும் ஒப்புதல் தந்த பிறகு சாதனங்கள் அனுப்பப்படும் என்று தெரிகிறது. ஈரானிய போரில் தென்கொரியா கை கொடுக்காததால் கூட்டு ராணுவ பயிற்சியை குறைக்கப் போவதாக அண்மையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். இந்தியாவில் பொருள் விநியோகிப்பது பலருக்கு நீண்டகால முழுநேர வேலையாக மாறிவிட்டதாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு சொல்வதாக இந்து நாளேடு கூறுகிறது. ஜன்பஹால் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பு நடத்திய ஆய்வின்படி மில்லியன் கணக்கான மக்கள் அந்த துறையில் ஈடுபடுகின்றனர். அந்த அமைப்பு வெளியிட்ட 84 பக்க அறிக்கை பலர் வாரத்துக்கு சுமார் 50 மணி நேரம் வேலை பார்ப்பதாக சொல்கிறது. சுமார் 20 விழுக்காட்டினர் 5 ஆண்டுக்கும் மேலாக அதே வேலையில் இருக்கின்றனர். பாதுகாப்பு இல்லை, அதிக வேலை நேரம், வானிலை தரும் துன்பம் என்று பொருள் விநியோகிப்பாளர்கள் அல்லல் படுவதாக ஜன்பஹால் ஆய்வறிக்கை சொல்கிறது.
3: சொல்லும் பொருளும் ஜெஸ்டர், சைகை. தேசிய தின கூட்ட உரை போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது செவிப்புலன் குன்றியவர்களுக்காக சைகை மொழி விளக்கமும் வழங்கப்படுகிறது. ஜெஸ்டர், சைகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
2: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
1: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
1: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
2: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
3: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் மேகமூட்டமா இருக்கும், காற்று வீசும், நல்ல காற்று வீசும். வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: ஈரத்தன்மை 60-90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தென்னவன் அவன் வினோதனே தென்னவன் திரையப்படுத்து உம்மனால கேட்காத ஒரு பாடல் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் இது.
1: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க எடுத்துட்டு வந்தது இதுதான், வவ்வால் டால்பின் நீர்மூழ்கி கப். இந்த மூன்றுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன, லிங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க.
0: அல்ட்ராசவுண்டா
1: நேர்களை யோசிச்சு பாருங்க, இவர் சொல்றதை வந்து
0: உங்களுடைய அடுத்த அப்பாயின்மெண்ட் சொன்னேன். அல்ட்ராசவுண்ட் அப்பாயின்மெண்ட் போன
1: அந்த தொடர்பு சொல்லுங்க. வவ்வால் டால்பின் நீர்மூழ்கி கப்பல் இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன?
0: இல்லையே, சம்பந்தமே இல்லாத மூன்று விஷயம் இருக்கா?
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளன்ஸ் நோக்கி செல்லும் பி கே அங்கு உள்ளன்ஸ் ரோட்டுக்கும் உள்ளன்ஸ் எவனி மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: சங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமண மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிமுக வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்
3: பறக்கிறது பரமேல.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: மூன்றுக்கு என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல். இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னதுக்கு தினா குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க. மூன்றுமே அதே சத்தத்தை எழுப்பும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தினா.
6: தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, இந்த மூன்றுடைய லிங்க் என்ன, தன்மை என்ன யோசிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும்.
5: ஆமா, வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல், இந்த மூன்றுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8968.

0: உங்களுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது?
1: வவ்வால், டால்பின்,
0: நீர்மூழ்கி,
1: கப்பல்.
0: நேர் ஒருத்தவங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, கேப்போம் வாங்க.
2: வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல், இது மூணுமே வந்து எக்கோ, அதை யூஸ் பண்ணி தான் வந்து, அதான் ஒளி அலைகள், இதை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட வந்து தேடுறதுக்கு வந்து பயன்படுத்துது. அப்புறம் இது வந்து இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு வெளிச்சம் இல்லாம இடம் இருக்கு அப்படின்னாலும் இந்த எக்கோ வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுதுங்க.
0: சூப்பர் பவர், உண்மையிலே ஒரு சூப்பர் பவர் தான் காதர். ஒலி, எதிர் ஒலி அப்படின்னு சொல்லும் போது மூன்றுமே ஒரு வகையில ஒலியை பயன்படுத்தி அருகில என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்கார பசங்கன்னு இவங்களை நம்ம சொல்லலாம். இப்ப வவால எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதால இருட்டுல பார்க்க முடியாது. ஆனா வவ்வால் இருட்டுல பறக்கும் போது நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒலியை வவ்வாலால கேட்க முடியும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிரும், எங்க ஆபத்து இருக்கு, எங்க சாப்பாடு இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிரும். அதே நேரத்துல இப்ப நீங்க டால்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளிக் கிளிக் கிளிக் அந்த சிறிய ஒலிகள் இருக்குது இல்லையா, அது அது வெளியிடுமா? சில பாட்டில் நோஸ் டால்பின்கள் இறைய தேடி போகும் போது ஒரு வினாடிக்கு 1000 கிளிக்ஸ் வரை வெளியிட முடியும்.
1: ஆமா,
0: அதனால அதுக்கு தெரிஞ்சிடும் எங்க இருக்கு அப்படின்னு.
1: இத ஃபைண்டிங் டோரிங்கிறது 3D அனிமேஷன் படம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா அதுல டால்பின் இருக்கும்
0: ஒரு பிங் ஒலியை இந்த நீர்மூழ்கி கப்பல் அனுப்பும். அந்த ஒலி வேறு பொருள்ல மோதி திரும்ப எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கறத வச்சு அந்த பொருள் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? பேசிவ் சோனா அப்படின்னு சொல்லும் போது நீர்மூழ்கி கப்பல் எந்த ஒலியையும் அனுப்பாதான், அது அமைதியா சுற்றி உள்ள ஒலிகளை மட்டும் கேட்கும். வேறு கப்பல்களின் இயந்திர ஒலி, ப்ரொபெல்லர் ஒலி போன்றவற்றை வச்சு அவை எங்கே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள உதவும்.
1: இயற்கையை பார்த்துதான் மனிதன் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான்.
0: அதை சொல்லுங்க, அதுதான் நீர்மூழ்கி கப்பலுக்கு.
1: ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி, இவங்க மூணு பேருக்கு என்ன தொடர்பு?
0: முகமது ரஃபி நம்ம பாடகர் முகமது ரஃபியா?
1: நம்ம ஒலி.
0: ஓ ஓ,
1: டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி.
0: எனக்கு சத்தியமா தெரியல, நீங்களே உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: நீர் மூழ்கி கப்பல் இதற்கு நீங்க தொடர்பு சம்பந்தம் என்னன்னு சொல்லிரலாம். ஆனா சற்று முன்பு பிரேட் பிட், டேலர் ஸ்விஃப்ட், மொஹமட் ரஃபி இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டீங்க. முடி நிறமோ
4: இளமையான வயது தானே
3: சொல்லிருக்கப்பா.
4: மூவருக்குமே சாயா சுட சுட சாயா குடிக்க பிடிக்கும்.
3: யாரு பிரேட் பீட் உங்ககிட்ட வந்து சொன்னாரா
4: இல்ல? உள்ளப்பா கூகுள்ல
3: சொன்னாங்களா?
4: டேலர் ஸ்விஃப்ட், பிரேட் பீட், ஓப்ரா வின்ஃப்ரீ, பல பிரபலங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சாயா பிடிக்கும், டீ பிடிக்கும். பாத்து கீபோர்ட்
3: காதர் அந்த மூளையை காட்டுங்க, அந்த மூளையை காட்டுங்க. இது ஒரு மியூசியம்ல தான் நம்ம வைக்கணும்ப்பா.
4: சாயா சாயா சாயா எல்லாம் சாயா பாட வச்சு இதை வித்தோம்னா
3: அவ்வளவுதான்
4: வச்சுக்கோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்லே வளமை போலென்றும் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

0: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பா மலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக பக்கீர் சாக் குழுவினர் பாடிய
1: கருணை நபி நடந்து வந்த

0: பிரிக்கும் கருணை நபி நடந்து வந்தால் கஸ்தூரி தான் மணிக்கும் காவில் நபி வாய்ந்திருந்தால்.
1: இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது பக்கீர் சா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. தைப்பூச தினத்தினையொட்டிய திருமுருகன் புகழ் மாலை பிரபாகர் குழுவினர்.

அடுத்தது தைப்பூச தினத்தினையொட்டிய திருமுருகன் போல் மாலையாக பிரபாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டி ஜி சேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் டி ஜி சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக தசன்னி பாத்திமா குழுவினர் பாடியது.

நன்றி. இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தசனி ஃபாத்திமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ணகானமாக டி எம் சந்திராஜன்.

சிஎம் சவுந்தரராஜன் பாடிய கிருஷ்ண காலத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

நேரம் சரியாக 8:05. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் வணக்கம். தமிழ் ஒலி வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

0: நற்சிந்தனை நேரம் புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்வழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். முதல் இணைப்பில் வந்தவர் வணக்கம்.
1: வணக்கம் சிவமா, ஏமலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: ஆமாம், உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கிற வேண்டிக் கொண்டு நற்சிந்தனை வழங்குறேன். முருகப்பெருமான் அருளும் ஆட்சியோடும் அனைத்து ஊர்களும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாம் ஆரோக்கிய வாழ்வாக வாழவும் இளமையிலிருந்து முழுமை வரை முழுமையாக வாழ வேண்டும் என்றால் நம்மை படைத்து காத்து இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இறைவனை முழுமையாக சகைந்து வாழும் போதும் இறைவன் நம் செயல்பாடுகளை அறிந்து முழுமையிலும் இறைவன் வாழ வைப்பான் ஆரோக்கிய வாழ்வாக. நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. அந்த செல்வத்தை இறைவனிடம்தான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அன்று முதல் இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் இறைவன் தான். இனி வாழ போற காலம் முதல் வாழ வைப்பதும் இறைவன் தான். முழுமையில் நல்லதை செய்து கொண்டு வாழும் போது இறைவன் ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இதை நம்பிக்கையோடும் நாங்கள் வாழ வேண்டும். இறைவனிடம் அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை. அனைத்து மறைந்து நின்று வாழ வைத்து கொண்டு இருப்பவனும் இறைவன் தான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ வேணும். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் கோபம், ஆணவம், அகம்பாவம், சந்தேகம் இவையாவும் மனதிலிருந்து விலக்கிவிட வேண்டும். இவையாவும் நிம்மதியாக வாழவிடாது, ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழவிடாது. அன்போடும் பண்போடும் பணிவோடும் அமைதி பொருவோடும் வாழும்போதும் இறைவன் நம் செயல்பாடுகளை சரியாக இருந்தால் இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை ஒன்றை ஒன்று வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும்போதுதான் இறைவனும் வாழ வைப்பான். நல்லதை செய்து கொண்டு வாழும்போது யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது. இறைவன் யாருக்கும் அடிமையாக வாழச் சொல்லி இறைவன் உத்தரவாதம் நடப்பது. அன்போடும் பண்போடும் வாழும்போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். வாழும் வாழ்க்கையில் முழுமை ஆகிவிட்டால் எல்லா உண்மை கதையும் சொல்லிவிட வேண்டும். வாழும் காலம் வரை இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். இறைவன் அருளோடு ஆட்சியோடும் நலமாக வாழ்வோம். மற்றும் மீண்டும் நல்லோடு நச்சினோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்திரிக்காக எனக்கு காத்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம். இங்கே மாயூரி குணதேவா கிடைக்கிறேன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. காலை வணக்கம் கோரிக்கொண்டு எல்லோருக்கும் காலை வணக்கம் கோரிக்கொண்டு இன்று மாணிக்க வாசலின் கிருவாதத்தில் இருந்து இன்று கைமாறு கொடுத்தல் இப்பதிகம் பதில் விவகாரம் அளிக்க இயலாமை குறிக்கும். இருகை யானையை ஒத்திருந்து உங்களால் கருதையான் தம்பிலேன் கண்டது உபமே வருக என்று பணித்தனை வானோர்க்கு ஒருவரே கிட்டிலேன் கிட்டன் உணவே உரை முன்னவர்க்கெல்லாம் தலைவனாகிய ஒருவனே இரண்டு துடிக்கையுடைய யானையைப் போன்றிருந்து என்னுடைய உள்ளத்தின் மூலத்தை அடியேன் காணாதிருந்தேன். யான் கண்டனுபவித்ததெல்லாம் துன்பமே. அங்கனமாயினும் நீ என்னை வா என்று கட்டளையிட்டருளினை நீ தரும் இன்பத்தை நுகரவல்லேன் அல்லேன், துன்பத்தையே நுகரவல்லேன். உண்டுவோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கு எலாம் தொண்டர் ஆண் அலி என்றறியோன் கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோண்டினாய் கண்டும் கண்டிலேன் என் கண் மாயமே. உலகிற்கு முதலனாகிய ஒரு அறுவழி பெரும் பொருள் உண்டென்று அறிந்து உன்னை நாடுவோர்களுக்கெல்லாம் நீ பெண்ணோ ஆணோ அறியோ என்று உறுதியாக அறியக்கூடாமல் இருக்கின்றன. ஆனால் அறிவோருக்கு நீ உண்மையாக இருக்கின்றவாறே தானே வந்து காட்சியில் கொடுத்தாய். உன் திருவரத் காட்சியை பெற்று முன்னே அனுபவிக்க பெற்றிலேன். இது என்ன கண்மயக்கமாக இருக்கின்றது? மேலை வானவரும் அறியாததோர் கோலையுமே என யாட்கொண்ட கூட்டணே ஞானமே இருந்தே இவை வந்து போம் காலமே உனை என்று கொல் காண்பதே. இதை மேலாகிய பதவிகளிலிருந்து கடவுளரும் அறியக்கூடாத ஒப்பற்ற திருவுருவனே அடியேனை ஆளாக கொண்ட வியக்கத்தக்க செயலுடையானே இளவுலவகானவனே வானவனானவனே மண்ணும் விண்ணுமாகிய இவைகளை தோன்றி இவைகள் தோண்டி ஒருங்குதலை வடை உறுத்தி நிற்கும் வடை உறுத்தி நிற்கும் கால தத்துவமானவனே உன்னை எந்த நாள் இனி நான் காணுதல் கூடும் என்று நிகழி நாளை மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைதல கற்ற நல்வேதியர் கழுமல வள நகர் சித்திடை பேரல் உள்திருந்திலை அவளொடும் பெற்றனை ஆளுடை பிறந்தகை இருந்ததே பரந்தலுந்தகமோணம் தமன்முகலாம் வரதமய இருநீக்கி சிறந்தளவு கைவனறி விரநீற்றின் ஒளி விளங்க அறந்தவடியோ நமது உதய திருமுலைப்பால் துறந்து அளித்த திவகா மசுந்தரி பூங்குழல் போத்தி போத்தி திருச்சிதம்பரம். நன்றி வணக்கம் பேமா.
0: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வழக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் சோதரி கேமா. நன்றி இருந்து வெளிப்பிள்ளை பாலன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள்.
3: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சௌகரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடானக்கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழலங்களையும் விசாரித்தபடி உமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்தில் இருந்து சௌகரி புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 20 இறைவார்த்தையில் 1-8 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அந்நாட்களில் ஒன்றில் இயேசு தேவாலயத்திலே மக்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இயேசுவிடத்தில் கூடி வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் வேலை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதி உத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் மக்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி அது யாரால் உண்டாயிட்டோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நன்றி வணக்கம் சௌதரி ஹேமா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
4: பவதி சதாயோ புருஷ சதேந்திரியா ஆயுஷ்யே.
0: தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ஹேமா. நான் திருமதி பத்மா ஸ்ரீஸ்கந்த ராஜா கிடைக்கிறேன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். செப்டம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இணைப்பு கிடைத்தது. நன்றி சொல்லிக்கொண்டு இந்தியான் வாசகம் லூக்கா 6 33-37 வசனங்கள். இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருப்பது மண்டாடி வருகிறார்கள், பரிசேயரும் சீடரும் அவ்வாறு செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனர் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி மனமகன் மன விழுந்துதலோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க செய்யலாமா, ஆனால் மனமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும்போது அவர்கள் நோன் விரிப்பார்கள் என்றார். பின் அவர்களுக்கு ஒரு உரமே கூறினார். எவரும் புதிய துணியில் இருந்து எவரும் புதிய ஆடையில் இருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல் பழைய போட்ட பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊட்டி வைப்பதில்லை. ஊட்டி வைத்தால் புதிய மது தோட்ட பையை ஒதுக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோட்டைகளும் பாலாகும். புதிய மதுவை புதிய தோட்டையில் தான் ஊட்டி வைக்க வேண்டும். பழைய திராட்சையை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லதென்று அவர்களது கருத்தென்று கூறி ஒரு சிறப்பாக கிறிஸ்துயே சூழ்நிலை

Cristo, Cristo, Cristo, Cristo.

0: இன்றைய பொழுதில் எல்லா பொழுதும் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி ஹேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நற்சிந்தைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் ஜெயமா, பத்மநாபி வாரணம்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. விஷ்ணுவின் புண்ணிய காலம். இந்து சமய மரபில் சூரியன் சில குறிப்பிட்ட ராசிகளில் பிரவேசிக்கும் காலங்கள் சிறப்பான புண்ணிய காலங்களாக கருதப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி என்பது திருமால் வழிபாட்டுடன் தொடர்புடைய புனிதமான காலம் என்று ஆன்மீக மரபில் போற்றப்படுகிறது. இந்த காலத்தில் திருமாலை வழிபடுதல், கோயில் தரிசனம் செய்தல், தானம் செய்தல், இறைவனின் நாமத்தை நினைத்தல் போன்ற ஆன்மீக செயல்களை செய்வது சிறப்பானது என்று பக்தி மரபுகள் கூறுகின்றன. விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது வருகிறது? விஷ்ணுபதி காலம் பொதுவாக ஆண்டுக்கு 4 முறை வருகிறது. சூரிய ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிரவேசிக்கும் சங்கராந்திகளுடன் இது தொடர்பு படுத்தப்படுகிறது. தமிழ் மாத கணக்கில் இவை பொதுவாக வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாத தொடக்க காலங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. இந்த காலத்தில் என்ன செய்யலாம்? விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பக்தர்கள் தங்கள் வழக்கமான ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்வது மரபாக உள்ளது. திருமால் அல்லது பெருமாள் கோவில் தரிசனம், நாம ஜபம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம், தானம், அன்னதானம், ஏழை எளியவர்களுக்கு உதவி போன்ற நற்செயல்களில் ஈடுபடலாம். இவற்றின் நோக்கம் வெறும் சடங்கு மட்டுமல்ல, மனம், எண்ணம், செயல் ஆகியவற்றை இறை வழியில் திருப்புவதுதான் என்ற ஆன்மீக பார்வையும் உள்ளது. ஏன் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஒரு புண்ணிய காலத்தின் உண்மையான சிறப்பு அந்த நேரத்தில் நாம் செய்யும் நல்ல எண்ணங்களிலும் நற்செயல்களிலும் இருக்கிறது. பிறருக்கு உதவுவது, கோபத்தை குறைப்பது, தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது, இறைவனை நினைத்து மன அமைதியை வளர்ப்பது போன்ற செயல்களும் ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். இறைவனை தேடும் நேரம் மட்டுமல்ல, நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் நேரமும் புண்ணிய காலமே. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்கள் குடும்பத்துக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து இயன்றவரை ஒரு நல்ல செயலியாவது செய்யுங்கள் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புறவாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:20 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: காலை வணக்கம் கேமா.
1: உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
3: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி பொதுக்காலம் 22ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் கேக்குதா உங்களுக்கு?
1: ஆமாம், எனக்கு கேக்குறது.
3: நேற்று அக்கா கூட்டி பாப்பா, நேற்று வெளியில வேற அப்ப வேற இது ரேடியோல உங்களுக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு கொருந்தியர் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 4:1-5. அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படல் வேண்டும் என எதிர்பார்க்கலாம். அன்றோ என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றவனாகி விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாவருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சம் ஆக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் கடவுளிடம் இருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு உண்ணா நோன்பிருப்பது ஜூத மதத்தின் இன்றியமையாத சடங்குகளில் ஒன்றாகும். உண்ணாமல் இருந்து உடம்பை அடக்கி இன்று வாழ்வதால் நீட்டிய பாவங்களிலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் அல்லது பழைய வாழ்விலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஜூதர்கள் நம்பினர். அதாவது ஒருவர் தனது நேற்றிய காலத்தில் செய்த பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், பொய்கள், பகைமைகள் இவைகளிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இன்று உண்ணா நோன்பி இருக்கின்றார். ஆனால் இயேசுவோ இன்றே இப்பொழுதே புதிய வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கின்றார். அதாவது நேற்றிய வாழ்வில் செய்த அநீதிக்கு பதிலாக இன்று நீதியையும், பொய்மைக்கு பதிலாக உண்மையையும், பகைமைக்கு பதிலாக அமைதியையும் கடைபிடித்து புதிய வாழ்வை வாழச் சொல்கின்றார். புதிய சிந்தனையையும் புதிய வாழ்வையும் இன்றே இப்பொழுதே கை கொள்ள இயேசு அறைகூவல் விடுக்கின்றார். உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி நிறைந்ததுதான் இறை ஆட்சி. இத்தகைய இறையாட்சி விழுமியங்களை இன்றே இப்பொழுதே கடைபிடித்து நிறைவாக மகிழ்வோடு என்றென்றும் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து இந்த சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் கேமா,
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 37, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது, நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக பிரிவுக்கும் நோன்பிற்குமான தொடர்பை இன்றைய வாசகம் விளக்கி காட்டுகின்றது. பிரிவு என்பது பல விதங்களில் நாம் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. நமக்கென்று பல நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களோடு நமக்கு ஒரு சில நேரங்களில் மனக்கசப்பு ஏற்படலாம். நமக்கும் அவர்களுக்குமான உறவில் விரிசல் ஏற்படலாம். அது தற்காலிக பிரிவை நிச்சயம் ஏற்படுத்தும். சில உறவுகள் நிரந்தர பிரிவுகளாக இருக்கும். இழப்பு மற்றும் இறப்பு நமக்கு ஆளா துயரை ஏற்படுத்தும். ஆக பிரிவு என்பது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நோன்பு என்பது நம்மை இறைவன் பால் ஈடுபடுத்துவதற்கான முயற்சியாகும். இன்று நோன்பிருந்து கால்நடையாக பல திருத்தலங்களுக்கு மக்கள் செல்கின்றார்கள், நோன்பிருந்து செவிக்கின்றார்கள். இவை அனைத்துமே இறைவனை அடைவதற்கான ஒரு தேடலே ஆகும். இந்த நோன்பு நம் கடவுள் பக்கம் ஈர்ப்பதாக அமைகின்றது. அவரோடு நெருங்கி வருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆக நோன்பு என்பது கடவுளின் துணையை நாடுவதற்கான ஒரு செயல்பாடாக அமைகின்றது. பிரிவில் நாம் நோன்பிருக்கும் போது இறைவனை நாடுதல் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. ஏனென்றால் பிரிவு நமக்கு மனவேதனையை தந்திருக்கின்றது. அந்த மனவேதனையை தணிக்கின்ற விதமாக நோன்பு நமக்கு கடவுளின் ஆறுதலை பெற்று தருகின்றது. இந்த இறை செய்தி, இந்த நற்செய்தி தரும் படிப்பினை இதுதான். இன்று வருத்தமான தருணங்களில் நமது ஆறுதல் இறைவன் மட்டுமே. இறைவன் ஒருவர்தான் நமக்கு நிரந்தரமான ஆறுதலை தர முடியும். அது எத்தகைய பிரிவாக இருந்தாலும், இழப்பாக இருந்தாலும், இறைவன் ஒருவர்தான் நமக்கு நிரந்தரமான உடனிருப்பை வழங்க முடியும். நண்பர்கள் ஒரு நாள் நம்மோடு இருக்கலாம், மறுநாளில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடலாம். ஆனால் இறைவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை என்னாலும் உடனிருந்து ஆறுதல்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இறைவனை என்றுமே பற்றி பிடித்துக் கொண்டு அவரையே எங்களை பாதுகாப்பும் உறுதியும் கோட்டையும் மரணமானவரிட நம்பிக்கையில் நாங்கள் வாழ்வோம். இறை வல்லமையும் ஞானமுமான இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் சிலுவைகளை உமது வல்லமையாக ஞானமாக ஏற்றுக்கொள்ளும் அருளை தாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் அமைதிக்காகவும் வேண்டி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ஜெயமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
4: நன்றி.
1: தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
5: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நல்லாலே நீங்கள் பல சிலம்பல டென்மார்க் பிராண்டா அபிதாமியின் பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் மெல்ல கக்கை காய் பவானின் தெய்வீக லபனம் பள்ளிக்கிழமை இறைவனின் பிரசன்னம் குறித்த இடைவிடாத உணவும் மதிக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு பக்தர் அவருடைய அருளை அனுபவிக்கவும் பெறவும் எவ்வாறு உதவுகின்றன பகவான் நமக்கு அன்புடன் விளக்குகிறார். கடவுளின் நிதியான பிரசன்னத்தின் சாதனையை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதை கிருஷ்ணன் நிரூபித்தார். அவரை தேரோட்டியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக கடுமையான இடர்பாடுகளின் கூடையும் இவர் உங்களை வழிநடத்துவார். அவருக்கு பாரபட்சமோ போட்டியாளர்களோ இல்லை. நெருப்பைப் போல அவர் அருகில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வெப்பத்தை பரப்புகிறார். அந்த வெப்பத்தை நீங்கள் உணரவில்லை என்றால் அவரை பழிக்காதீர்கள். அவரிடமிருந்து நீங்கள் வெகு தொலைவில் இருக்கிறீர்கள் என்று உங்களையே பழித்துக் கொள்ளுங்கள். பீஷ்மரை பாருங்கள். தன்னை கொல்ல சபதம் செய்த அதே கிருஷ்ணரிடம் அவர் பிரார்த்தனை செய்தார். கிருஷ்ணர் தனது தெய்வீக மகிமையின் தரிசனத்தை தனக்கு அருள வேண்டும் என்றார் வேண்டார். அதுதான் உண்மையான பக்தி. உண்மையான ஞானம் அவரிடம் நம்பிக்கையும் தரிசனமும் இருந்தன. கிருஷ்ணர் அவரை ஆசீர்வதித்தார். இரண்டிய ரசிப்பு அவர் எங்கும் இல்லை என்றால் அதனால் அவர் அதனால் அவனுக்கு அவர் எங்கும் இல்லை, பிரகலாதன் அவர் எங்கும் இருக்கிறார் என்று உறுதியாக கூறினார். அவன் சொல்வது உண்மை என்பதை நிரூபிக்க அவர் அந்த தூணிலிருந்து தோன்றார். தந்தையின் சவாலுக்கு பதிலளிப்பதற்காக கடவுள் அந்த தூணில் மோத வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மற்ற எல்லாவற்றிலும் இருந்தது போலவே அவர் எல்லா நேரத்திலும் அங்கேயே இருந்தார். அவர் தம்மை வலுப்படுத்தி கொண்டால் மட்டும் போதும். நானும் அதுபோலத்தான். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு ஆம் என்று சொன்னால் நானும் பதிலளித்து ஆம் ஆம் ஆம் என்கிறேன். நீங்கள் மறுத்து இல்லை என்று சொன்னால் நான் வீதர் வைத்து இல்லை என்று பாருங்கள். ஆராய்ந்து பாருங்கள். அதுவையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவே என்னை பயன்படுத்திக் கொள்ளும் முறையாகும். பாலில் இருந்து வண்ணை வெறுக்க ஒரு குறிப்பிட்ட பாதையை நாம் பின்பற்ற வேண்டியது போல தெய்வீகத்தை அனுபவிக்கவும் இறைவனின் தரிசனத்தை பெறவும் சாதனா எனப்படும் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பகவான் உரையில்
1: நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
6: இனிய காலை உற்சாக வணக்கம் ஹேமா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: நலமா இருக்கிறீங்க ராணி?
1: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
6: மிக்க நன்றி. எல்லோருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இந்திய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாத வேண்டிக் கொண்டு நான் மந்திரி ஆனந்தேசன். இன்று பொதுக்காலத்தில் 22 வாரத்தின் இந்த நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய முதல் வெள்ளி மாசத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்த நச்சிந்தனை நேர்மையாளருக்கு மீட்டு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. வாழ்க்கையை தொடாத வழிபாடு அர்த்தமற்றது. நாம் கொண்டாடும் வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சியெல்லாம் நம்மை பணி போல தூய்மையாக்க வேண்டும். பரம தந்தியோடு ஒன்றிணைக்க வேண்டும். பக்கத்தில் இருப்பவனை மட்டுமல்ல பகைவனையும் அன்பு செய்ய தூண்ட வேண்டும். ஆனால் பல நேரங்களில் பக்தி முயற்சியில் வெறும் சடங்குகளாகவே காணப்படுகின்றன. இதனால் இதை கடைப்பிடிப்பதனால் அறிஞர்கள் நோன்பிருந்தார்கள், இறைவனிடம் ஜெபித்தார்கள். ஆனால் அவருடைய முழு வாழ்வு முரண்பட்டதாக இருந்தது. சாதாரண மக்கள் ஒடுக்கினார்கள், குறை கண்டுபிடித்தார்கள். இதனால் தான் இயேசுக்கு பரிசேயரிடையும் நோன்பு பற்றிய வாக்குவாதம் எழுகின்றது. இயேசுக்கு இயேசு கிறிஸ்து நோன்பு இருப்பதன் உண்மையான அர்த்தத்தை தெரிவுபடுத்துகின்றார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அகற்றுவதும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை துயரத்தை உடைப்பதும் அன்று உண்மையான நோன்பு என்கின்றார் இசையா இறைவாக்கினர். இத்தாலிய பழமொழி இப்படியாக கூறுகின்றது, உள்நாள் நோம்பிருந்து எந்த ஒரு நற்செயலையும் செய்யாமல் தன் உணவினை சேவிப்பவன் நரகத்துக்கு செல்வான் என்கின்றது. நாம் பொருள் உணர்ந்து வழிபாடு செய்வோம். அவ்வழிபாடு நம் வாழ்வை தொடுக்கவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக இருக்கட்டும். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நற்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம் கேமா ராஜினி அல்பம், நீங்க நலம் தானே?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: காலை வணக்கம். வாழ்க்கையின் இருள் நிறைந்த பாதைகளில் இறைவனின் கட்டளைகள் நமக்கு வழிகாட்டும் தீபமாகவும் அவரது அறிவுரைகள் வெளிச்சமாகவும் திகழ்கின்றன. நம் தவறை உணர்த்தும் கண்டிப்புகளும் தண்டிப்புகளும் நம் வாழ்வை சீர்படுத்தி உன்னதமான நல்வாழ்வை நோக்கி நம்மை வழி நடத்துவதற்காகவே என்பதை நாம் உணர வேண்டும். இது எனவே இவ்வழியில் நாம் செல்வோமாக. நீரினாலும் நெருப்பினாலும் விபத்தினாலும் எத்தனையோ இறப்புகள் நடக்கின்றன. இனிமேலும் இப்படியான இறப்புகளுமோ இப்படியான காலநிலைகளுமோ வராமல் இறைவனிடம் வேண்டுவோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நற்சிந்தனை நிறைவாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் கேமா.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
8: உங்களுக்கும் வணக்கம் குரு, எல்லோருக்கும் காலை வணக்கம் குரு. எல்லாவர்களும் இன்புட்டு வாழ்வதனை பிரார்த்தித்துக் கொண்டு, ஒருவர் தனியாக ஒரு இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு இருந்த அவர் தியானம் செய்கிறாரா அல்லது என்ன செய்கிறார் என்றே கண்டுபிடிப்போம். நமக்கு தெரிந்த வரைக்கும் தூக்கம் என்றால் தலை அடிக்கடி சாயும், பிறகு நிமிரும். தியானம் என்றால் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். தூக்கத்திற்கும் தியானத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான். அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான். அது இருக்கட்டும், ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் ஒரு அழகான ரோஜா பூவை பார்க்கிறோம், இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வியக்கிறோம். ஒரு ஞானி அதை ரோஜா பூவை பார்க்கிறார், அவரும் அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைக்கிறார். உலகப் பொருள்களை நாம் எப்படி அம்பலங்கள் மூலமாக உணர்வோமோ அப்படித்தான் ஞானிகளும் உணர்வார்கள். அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்வா சாப்பிடுகிறோம், அது நமக்கு மட்டும்தான் நினைக்குமா? ஞானிகளுக்கு எல்லாம் கதக்குமா? அப்படி இல்லை, அதில் வித்தியாசம் இல்லை. ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்தில் ஆரம்பமாகிறது என்று தெரியுமா? இப்போது மறுபடியும் அந்த ரோஜா பூவுடன் போவோம். ஞானி அதை பார்க்கிறார், அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைக்கிறார். அதன் பிறகு அவர் அதை நினைப்பதில்லை, வேறு வேலையை பார்க்க போய்விடுவார் அல்லது இயற்கையின் ஆற்றலை பற்றி நினைக்க ஆரம்பித்து விடுவார். ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டோம். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முதலில் இந்த ரோஜா பூவை பார்ப்போம், அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைப்போம், அந்த அழகை ரசிப்போம். பின்னர் அந்த மலர் நம்மிடம் இருந்தால் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைப்போம். அதன் பின் அந்த மலர் நமக்கு வேண்டும் என்று நினைப்போம். அதற்கு அடுத்த கட்டம், அந்த மலர் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விடுவோம். உடனே அந்த மலரை அடைவதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு யாராவது தடையாக இருந்தால் அவர்கள் மேல் நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமாக நமது விவேக புத்தியை இழப்போம். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடுவோம். அதன் காரணமாக ஞாபகம் அறதி ஏற்படும். நமது புத்தியை இழக்கிறோம், கடைசியிலேயே அழிவை ஏற்படுத்தும். இந்த நிலைமைக்கு நாம் வந்துவிடக் கூடாது. நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளியறிய வேண்டும். எந்த ஆசைக்கும் முதலில் வலு கிடையாது. அதை பற்றி நாம் நினைக்க நினைக்கத்தான் அது மேலும் சக்தி அடைகிறது. இளம் தளிராக இருந்தது பெரிய மரமாக வளருகிறது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுவதில்லை. அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 8:37. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் இதுவரை நேரம் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்குகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசேர் அவர்கள்.

ரொம்ப அப்படியே ஃபீலிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு தெரிய வந்துடும். சரியில்லைன்னா பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுங்கள். சரியாக இருக்குதுன்னா எல்லா காரியத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். புது புது காரியங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன்னு உட்காந்து அந்த பேச்சுகள்லாம் இந்த தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்குன்னா டிக்கெட் புக்கிங்கு, அதே சமயத்தில் தங்குற இடம், அதே சமயத்தில் நான் வந்து மைக்ரேட் ஆகிறேன், இது போன்ற விஷயங்கள், நான் வந்து துபாயில் வீடு வாங்குகிறேன், இது போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். பணம் கொஞ்சம் செலவாகும், பட் ஆனாலும் அதை சரி பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கடகராசி. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூப்பர் டூப்பராக இருக்குது. ரொம்ப பிரமாதம், ரொம்ப வயசாக மட்டும் கவனமாக இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்கள், பாராட்டக்கூடியவங்களை பார்க்கும்போது மனசில் சந்தோஷம், ஆனந்தம் அற்புதமாக குவியக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரான தினமாக இன்றைய தினத்தில் வந்து கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஏங்க சார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உங்ககிட்ட ஜாதகத்தில் கிடையாது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு தொழில் பற்றி மட்டும் இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும், பட் பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கமிட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நம்மளால் முடியுமா முடியாதா, இந்த கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த தொழில் நம்ம பண்ண முடியுமா, இதில் நம்ம நாலேஜ் இருக்கா, இதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுவோமா, இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி இன்றைக்கி பேசுவீங்க, குறிப்பாக பதவி பேர்ப்புகள் அந்தஸ்தை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். நவக்கிரக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும். எப்படி கடகராசிக்கு சொன்னால் அந்த மாதிரி கன்னிராசிக்கு இன்றைக்கி சூப்பர் டூப்பரான டைமு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்றைய தினம் வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக ஒரு விஷயத்தில் படிக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஜுகேஷன் நீட் எக்ஸாமினேஷனுக்காக, பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக, அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் படிச்சுட்டுருக்கேன். எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றியை தரும். துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது, சந்திராஷ்டமம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரம் நான் பேசாமல் இருக்கேன் சார் அப்படின்னு சில நேரங்களில் இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது பிரச்சனை வம்பு வருவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கணும். காசிப்ஸ் பேசவே கூடாது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி தினம் பார்த்துட்டோம்னா சூப்பரான தினம். திருமண காரியம் கைகூடி வரும். திருமண லைஃப்பில் பிரச்சனையாகி பிரிஞ்சு திருப்பி வேற திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியான காரியங்கள் நடக்கும். குழந்தை வரம் ஐயுவை ஐவிஎஃப் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். கணவன் மனைவி சண்டை போட்டுருந்தா திரும்பி ஒற்றுமையாக சேருவா, ஒற்றுமையாக சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் ஒற்றுமை ஜாஸ்தி ஆகும். இன்றைய தினத்தில் ரொம்ப ஏஜ்டு பர்சன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிகராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்னைக்கு குழப்பம் நிறையா இருந்தால் விட்டுடுங்க. தெல்ல தெளிவாக இருந்தால் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணலாம். குழப்பம் சார், குழப்பமே குழப்பம் தான் என் லைஃபு, கொஞ்சம் நஞ்சத்து குழப்பம் இல்லை, நான் படுற கன்ஃபியூஷன் டு த கோர் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காரியத்தில் எதுவும் ஈடுபடாதீங்க. தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் ஈடுபடுங்க. வேலையில் மறைமுக எதிரி இருப்பாங்க, கூட இருக்கவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, கவனம் தேவை. தனுசு ராசி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இடம் மாற்றத்துக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசினா இத்தனை நாள் நோ நெவர் ஆஹ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவா, எனக்கு பிடிச்சது பிடிச்சது பிடிச்சது அப்படின்னு சொல்லி வெக்கமெல்லாம் போடுவாள். அதெல்லாம் இன்றைக்கி மகர ராசிக்கு நல்லா இருக்கு. அன்பு பிரியம் காதல், குழந்தைகள் பார்த்து சந்தோஷப்படுறது, சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் சரியாகும். மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அடுத்தது பார்த்துட்டோம்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், லோன் எதிர்பார்த்தவாளுக்கு சக்ஸஸ் ஆகும், வேலை எதிர்பார்த்தவாளுக்கு சக்ஸஸ் ஆகும். இருப்பிடம், ஹாஸ்டல் சரியா இல்லை, சாப்பாடு சரியா இல்லை, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னவாளுக்குலாம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். படிப்பு விஷயத்தில் டாப் டக்கராக இருப்பீங்க. ஒரு காரியம் நினச்சி அப்படி பிரயாணம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினம் அந்த மாதிரி இருக்குது. வேலை விஷயங்களில் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் கவனமாக இருக்க வேண்டியது

0: ஆரோக்கியத்தில் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், டென்ஷன் ஆவாங்க, பட்டு காரியத்தை முடிச்சுடுவாங்க. செல்ஃப் மேட் பர்சனாக இருப்பாங்க. அப்படியே அப்படியே பத்து எண்ணம் சேர்ந்து ஒரு எண்ணத்தில் வந்து குவிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், ஏன் நான் இப்படியே இருக்கேன், இப்படியே லைஃப் போயிடுமோ, ஆனால் முந்தி இருந்ததுக்கு சூப்பராக இருக்கேன். ஆனால் நம்ம லைஃபோட இந்த காரணத்துக்கு என்னென்னா நம்ம தான் காரணம். ஆனால் இத்தனை பேர் நம்ம வளர விட மாட்டேங்கணும். பாரு, ஒரு செகண்டில் அஞ்சு விஷயத்தை யோசிச்சாங்க. இதெல்லாம் மீனராசிக்கு இந்த தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், கனவுகள் பலிதமாகும். இன்றைக்கி ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகள் மூலமாக பெருமை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான முருகப்பெருமான் வழிபாடும் குரு வழிபாடும் விசேஷ வழிபாடு.
1: இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் வாழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவர் ஊடாக இணைந்து கொள்வோர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்வோர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ்வழி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை முன்னெடுத்திருக்கின்ற நிலையில் கால்நடைகள் மீதும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அத்துமீறிய பயிற்சியாளர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மேய்ச்சல் தர பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி செங்கலடி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழகங்களின் அபிவிருத்தி மற்றும் நிதி ஒதுக்கீட்டை உறு செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலாம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான சுமார் 265,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்திருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெர்னல் ஓயில் மற்றும் நாப்தா ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. பயணிகளுக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் உள்ளனவா என்பதையும் பேருந்துகளின் தரத்தையும் பரிசோதிக்கும் வேலைத்திட்டம் இன்று கொழும்பு பஸ்டியான் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமை முறைகள் தொடர்பான பொறுப்பு கூறலை வலுப்படுத்தல், நல்லடக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். இதே நேரம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மாநாயக தேர்களை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர்களின் ஆசியை கோரியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு செல்ல உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அன்புகுமார தீசநாயக்காவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடித்து நாட்டின் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்னிற்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்திருக்கிறது. செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நீரியகுளம் பகுதியில் தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவை நேற்று நடைபெற்ற செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சத்தியலிங்கம் முன்வைத்திருக்கிறார். ஜன்னாக தேசிய கூட்டணியின் தலைவரும் ஒருமித்த எதிர்க்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான பிரபா கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு இடையில் இன்று சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கிறது. நாட்டில் நிலவிய வறட்சியான காலநிலையினால் பயிர்ச்சேதம் அடைந்த பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த போலீஸ் சேவையை அவமதிக்கும் வகையில் ஒரு சில போலீசார் பாதாள குழுக்களின் மீதான அச்சத்தாலும் பணத்தின் மீதான ஆசையாலும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடனான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையில் சட்டத்தின் ஊடாக சீருடை களையப்படும் என்று ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். உயர் அழுத்த மின்பாதைகள் மற்றும் துணை மின் நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்சார அமைப்பு இயக்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி 6வது ஒழுங்கையில் உள்ள தொடர் மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலகா நிலம்பா குறுகலே பகுதியில் புளியங்கோட்டை தொண்டையில் சிக்கியதில் 7 வயது சிறுமியொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
கொழும்பிலிருந்து திருவோணமலையை நோக்கி பயணித்த தொருந்தில் மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. பெண்ணொருவரின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சந்த நபர் ஒருவர் குற்றப்புணர்வு தினக்கழகத்தின் கணனி குற்றப்புணர்வு பிரிவின் கண்டி உபப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி பாலக்குடுவ பகுதியில் கற்பிணி பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிலத்தில் விழுந்து கிடந்த பாம்பின் விஷம் பட்டதாக சந்தேகப்படும் நாவல் பழத்தை உட்கொண்ட 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று மாலை மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள பாலியடி வட்ட பிரசத்தில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கிண்ணச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்துக்கு வழங்கப்பட்ட விசேட கட்டில்களை வெளிமாவட்ட வைத்தியசாலைக்கு வழங்குமாறு மாகாண மட்ட உயர் அதிகாரிகள் பணித்துள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய மன்னார் மேலதிக நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2027ஆம் ஆண்டுக்கான தரம் 6 மாணவர் சேர்க்கைக்கான இணைய விண்ணப்ப முறை குறித்த மேலதிக அறிவிப்புகளுக்காக 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நல்லூர் ஆரிய வருடாந்திர மகோத்சவ 19வது திருவிழாவான இன்றைய தினம் காலை சூரியோற்சவம் நடைபெற்றது. இந்திய செய்திகளில் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் சி ஜோசப் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சென்னைக்கு நாளை செல்வதையொட்டி கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலங்களாக பாதுகாப்பு காரணங்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பு சான்றிதழ்களை நாங்கள் இருவரும் வெளியிடலாமா என்று பிரதமர் மோடியிடம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் கிப்கே அவருக்கு சவால் விடுத்திருக்கிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த உதவியும் செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைனில் வைத்து தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர்கள் இன்று அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் திருட்டு குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சமுத்திரத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியின் ஏசிபி உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அரசு அதிகாரியின் தலையீட்டால் அவை விடுவிக்கப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா 7.8% பொருளாதார வளர்ச்சியுடன் உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து நீடிப்பதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினாயக் குப்தா தெரிவித்திருக்கிறார். கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாடிய நிலையில் ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டிருக்கிறார். நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இளைஞர்களின் குரலை ஒடுக்கி வரும் மத்திய அரசு இதற்காக மக்களிடம் ஒருநாள் பதிலளித்தே தீர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தெரிவித்திருக்கிறார். சட்டமானவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவல்துறை மானிய கோரிக்கையில் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பாக தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகாவை பதவியிலிருந்து நீக்குவதாக மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்திருக்கிறார். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை 9000 கன அடியாக குறைந்துவிட்டது.
மெட்ரா தளங்களில் குழந்தைகள் குறித்த ஆபாச பதிவுகள் விளம்பரங்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பாக 2 வாரங்களில் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-5 சுமந்தபடி ESLVF-17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. கோயம்பேடு சென்னை வர்த்தக மையம் வரையிலான வழித்தடத்தில் வரும் நவம்பர் மாதத்தில் மெட்ரோ தொடர்ந்து சோதனையோட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் பாஷிவேவர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் தொடங்கப்பட்ட பொது சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்த பிறகு ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,14,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 14,360 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என பேரிடருக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கணித்துள்ள வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. நேபாள திபெத் வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிக மிக சிரமமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பேரிடரில் இறந்தோர் எண்ணிக்கை 1,200 தாண்டியிருக்கிறது. இன்னமும் சுமார் 5,000 பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளம் ஏற்பட்டு 9 நாளான நிலையில் 2 உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்திருக்கிறார். ஈரான் அமெரிக்க போரால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவரது இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். உக்ரைனுக்கான 422 கோடி டாலர் இழப்பீட்டு தொகையை வசூலிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆர்டிக் கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கப்பலை நோர்வே அதிகாரிகள் சிறைபிடித்துள்ளார்கள். ஒரு இறையாண்மை நாட்டின் தலைவராக தம்மீது அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் செல்லாதென்று கூறி அவற்றை தள்ளுபடி செய்யுமாறு அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். நியூயோர்க் பாடசாலைகளில் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் செய்யறிவு AI பயன்படுத்த மேயர் சோரான் மம்தானி தடை விதித்திருக்கிறார். குழந்தைகளின் தனித்திறமைகள், சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன், மனநலன் ஆகியவற்றை பாதிக்கும் சூழல் நிலவுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மினியோபோலிஸ் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இறந்தார்கள், பலர் காயமுற்றார்கள். அவர்களில் 3 காவல்துறை அதிகாரிகள். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வியட்நாம் வரலாற்றிலே மிகப்பெரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கொன்றில் பிரதான குற்றவாளி உட்பட 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தை சொறியும் போது ஒருவகை மன அழுத்தம் குறைவதாக சீன தொழில் முனைவர் ஒருவர் நன்கு அறிந்து கொண்டார். அதே தொழிலாக அவர் மாற்றியிருக்கிறார். பிலிப்பைன்ஸில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்த தேவாலயத்துக்கு ஒரு ஜோடி திருமணம் செய்திருக்கிறது. ஹொங்கொங் இலகு தொடருந்தில் 4 மூத்தோர் இருக்கையில் அமர ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் புயமூட்டம் ஆபத்தானில் இருப்பதால் அங்கு செயற்கை மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. புவியின் சராசரி வெப்பநிலையானது 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அபாய அளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இயற்கை பேரிடர்களால் மனிதகுலம் பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பூமியில் இருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட பெபி கொலம்போ விண்கலம் புதன் கிரகத்தை நெருங்கியிருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட பயணம் தொடங்கிவிட்டது. இது மிகவும் சவாலான கட்டம் என்று ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு வெளியில் கம்பீரமான தோற்றத்தில் நிற்கிறது ஒரு டைனோசர் சிலை. அதுவே அந்த பகுதியில் டைனோசர் எலும்புகள் புதைந்து கிடக்கின்றன என்பதற்கு
அடையாளம். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் டைனோசர் எலும்புகள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுவது, அங்கு சென்று அவற்றை பார்த்துவிட வேண்டும் என்று மக்களிடையே புது ஆர்வத்தை இது உருவாக்கியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் T20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிமிருதி மந்தனாவின் அதிரடி சதத்தால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் துடுப்படுத்தாட்டக்காரர் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவன் சிமித், அவருக்கு வயது 37, 3 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் மெஸ்ஸிக்கு அந்த நாட்டு கால்பந்து சம்மேளனம் கௌரவம் அளித்திருக்கிறது. அமெரிக்காவின் வெள்ள மாளிகை பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இணைய பக்கத்தை அறிமுகம் செய்துள்ளது. விளையாட்டுகளின் முக்கிய கதாபாத்திரங்கள் சட்டவிரோதமான குடியேறிகள், அவர்களை துரத்தி சென்று நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒரு விளையாட்டு, எல்லைப்பகுதியில் ஒரு சுவரை கட்டுவது இன்னொரு விளையாட்டாக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 381.20 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.87 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 327.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.49 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 405.82 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.96 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.87 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.73 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.52 ரூபாய். கேட்டது TRT தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற TRT தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜிலா கோடைசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 9:10. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி எழும்பரிசையில் தொடர்ந்து வாழைக்கு வருகின்றது.

0: காலை பூந்தன்றல் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது. காலை பூந்தன்றலுக்காக வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயம்மா, ஜெயமணி.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் வந்து ரோஸ் ரோஸ் ரோசா பூவை, சின்ன ரோசா பூ, அந்த பாடல்
0: கேட்கும் இருக்கா? இந்த பாடல் கேட்டுக்கிறீங்க, என்ன படம் வந்து தெரியுது இல்ல வந்துட்டு என்ன இது, வேற ஒரு மொழியில வந்த படத்துல இருந்து இந்த
1: பாடல். மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ளை என்று வரும நினைக்கிறேன்.
0: அந்த படத்துல பேரா?
1: அதாவது மாப்பிள்ளை என்று வரும் நினைக்கிறேன்.
0: நன்றி. ஆமா, புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

நீங்கள் நினைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தன் தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தன்றலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் நீர் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். சிறப்பிதமைக்கு சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்டு அந்த பாடல் பந்தம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: பிரேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: இந்தியா தமிழ்நாடு மதுரையிலிருந்து லலிதா ரகுநாதன் பேசுறேன்.
0: ஆமா,
1: நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன்.
0: உங்களுக்கு இப்ப என்ன நேரம் அங்க?
1: ஒரு மணி, மதியம். ஒரு மணி,
0: மதியம். இவ்வளவு ஆர்வமா எங்களுடைய நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கு சந்தோஷம்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம். புஷ்பதி அம்மா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க.
0: சரி, அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன பாடலோடு இணைந்திருக்கீர்கள்?
1: கிழக்கு சீமையிலே திரைப்படம் பாடல் வந்து ஆத்தங்கர மரமே அரச மரையிலே.
0: நல்ல பாடுவீங்க போல இருக்க. சரி, எங்களுடைய வானொலியில அந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்களா?
1: ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரம் வரும் நினைக்கிறேன்.
0: இரவு
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுடைய பாடலையும் தருகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், லலிதா அவர்கள் தமிழ்நாடு மதுரையிலிருந்து இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நேரம் சரியாக 9:29 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்தார், இணைப்பில் இருக்கிறார் நினைக்கிறேன்.

0: ஆமாம், சித்ரா பவன் அவர்கள் தான் நீண்ட நேரமாக இந்த இணைப்பில் காத்திருந்தவர். சரி, அவருடைய பாடலை நான் தருகின்றேன். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது தெரியல. சரி, அவர் சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் அவர் தான் இணைப்பில் இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் ஓடி வந்துட்டீங்க. நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்
1: நீங்களும் நல்ல சுகம் சொன்னதற்கு நாங்களும் நல்ல சுகம். நான் வந்து ஓசை திரைப்படத்துல ஒரு பாடல் நான் கேட்டேன். பாடல் கேட்கிறேன்.
0: நீங்க கேட்ட அந்த பாடலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. ஆமாம், சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஓசை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக வாய்வரோடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான் திருமண சாந்தினி வருவே ஜெர்மனி பேருந்து கழிக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீங்களோ?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் அப்படியே நலமா இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று தாம்பல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் பூஜைக்கு வந்த மலர் என்ற படத்திலிருந்து மையேந்து முழியாட என்ற பாடலை கேட்க விரும்புகின்றேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், திருமதி வடிவேல் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், காலை பொந்தண்டலுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இன்றிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் பாரிஸ் லாஷப்பிலையில் அமைந்திருக்கும் அம்பா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர் ஆலோசனை தருகின்றார்கள். ஆமாம், இதுவரை ஆலோசனை தந்த என்எஸ் ஜுவல்லரிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சரி தொடர்ந்து வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம். கேமா பொண்டிலேந்து விபி. நாங்கள் நிறம் நீங்களும் நிறமாக இருக்க எல்லாம் நகரவென வேண்டிக் கொண்டு ஊடல் மாநகராம் மானா மதுரைந்து கலந்து கொண்ட லலிதா ரகுநாதனை பெருகவரகன வரவேற்றுக் கொண்டு செந்தமுள் பாட்டு திரைப்படத்திலிருந்து காலையில் கேட்குது கோயில் மணி என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: சார், நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்காமல் பிபி இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. நேர்கள் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள், ஏற்கனவே நேர்கள் காத்திருக்கின்றார்கள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் அன்பான ஹேமாக்கு, புஷ்பவதி, சிவநாள்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். தாங்க வீட்டை நிற்கிறேன். நல்ல மழை, நல்ல மழை ஒன்று கொட்டு கொட்டு கொட்டிட்டு பனித்தாண்டி இருக்கிறேன். பார்த்து நல்லா இருக்கு.
0: ஆமா, இந்த வருடம் வந்து அதிக வெப்பம் வந்தபடியா இப்ப மழையை எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போயிட்டு.
1: ஓ, எல்லாரும் வெப்பம் மழை வரும், வெப்பம் மழை வரும் பார்த்துட்டு இருக்கீங்க. புள்ளெல்லாம் இந்த வைக்கல் மாதிரி மஞ்சளா காஞ்சி போயிருக்காம சொல்லி.
0: ஓ, எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. அந்த பச்சையை வந்து சில இடங்கள்ல காண முடியல.
1: கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்திக்காக தான் அவரை நினைச்சு போட்டு. இது பக்தி பாடலா
0: இருக்காதுன்னு அவர் அவ உண்மையில வந்து கிருஷ்ணர் தான் பாடுனான்னு சொல்லி சொன்னா 12 மணி தந்துருவேன். ஆனா அதுல பாடுனது இதுல வந்து வித்தியாசம். இந்த இதுல வந்து கடவுள் பக்தி பாடல் மாதிரி ஒழிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமா இல்ல
1: இருக்குது.
0: நான் இந்த பாடல் எல்லாம் கிருஷ்ணருக்குமா ஜெயந்தாவ பாடுற மாதிரி இருக்கிறேன். சரி, பாப்போம் அந்த பாட்டு.
1: கலையத்துக்கு வேறத்தானே வேணும். கிருஷ்ண ஜெயந்தி,
0: நீங்க பகல் வந்துட்டு பக்தி பாடலோடு இணைந்து கொள்ள 12:30 இருந்து நீங்க இணைந்து கொள்ளலாம். 12:30-40 இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பாடல் கொடுக்க வேண்டும். புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல், இந்த பாடல நான் முழுமையா தரையில முடிந்த 5 நிமிடங்கள் தருகிறேன்.

0: நீங்கள் நினைத்திருப்பது காலை பூந்தண்டலோடு. காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: இப்ப வைரலாகி உள்ள பாடல் இளையராஜாவின் எல்லாரும் இந்த பாடல் பற்றியே பேச்சு. அந்த பாடல் ஆரம்பத்தில் ரெண்டு நிமிஷம் இசை வந்துதான் பாட்டு பாட ஆரம்பிப்பார்கள். ஸ்வேதா பாட இளையராஜா தொடர்வர். நன்றி. இந்த பாடலை
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பு அவன் உதயன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டோராத்தி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: மீன் ஒரு நேர் அவர் நிரந்தரமாக காத்திருந்தார். அவரும் இந்த பாடலோடு இணைந்து கொள்வதாக குறிப்பிடுகின்ற அவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஆம் சொல்லுங்க. ஓ உங்களை தான் நினைத்திருக்கிறேன். ஓம் நீங்க தான், நீங்க
1: தான்
0: நல்லமா இருக்கிறீங்களா? ஆம்
1: ஓ நான் நலமா இருக்கிறேன். நன்றி, உங்களுடன் பானலில் அறிந்தேன். அதான் அந்த லலிதாவுக்கு நீங்கள் இந்த நேரம் பிள்ளையா சொல்லி போட்டியால் இடமிருந்தால் அடுத்து வரும் நேரோட இணைத்துக் கொள்ளும்.
0: சரி, உங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். நான் நேரம் வந்து 4:30 குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் சொல்வதும் சரி. இன்னொரு நேரம் இணைந்தும் குறிப்பிட்டிருந்தார். 3:30 3:30 வித்தியாசப்படுகிறது.
1: இங்கே எங்களுக்கு 3:10 அவைக்காங்க. 6:40
0: 6:40 சரி, அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி உங்களுக்கும்.
1: சரி, நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், ரமேஷ் அவர்கள். சரி, அவரையும் நான் இந்த பாடலோடு இணைத்துக் கொள்கின்றேன். அவருடைய பேரை தவறாக சொல்லுகின்றேன் தெரியல. மீண்டும் அவர் வருகிறார் தெரியல. சரி.

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு அனுசனை தந்திருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாஸ்டர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை தருகின்றார்கள். பாரிஸ் லாஷிப்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கால்நடைகள் மீது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அத்துமீறிய பயிற்சியாளர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும், மேய்ச்சல் தரை பிரச்சினையை தீர்க்கும் வலியுறுத்தியும் செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களின் அபிவிருத்தி மற்றும் நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலாம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான சுமார் 265,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் அறிவித்துள்ளது. கண்டி மயிலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்த 16 வயது சிறுவனுக்கு சித்திரவதை புரிந்த சம்பவம் தொடர்பில் அதன் பாதுகாப்பாளரும் அவரது கணவரும் தலாத்து ஓயா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்பு குரலை வலுப்படுத்துதல், நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கோரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக தேரர்களை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஜா சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர்களின் ஆசை கோரியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது. செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவை நேற்று நடைபெற்ற செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் வைத்தியர் ப சத்தியலிங்கம் முன்வைத்துள்ளார். நாட்டில் நிலவிய வறட்சியான காலநிலையினால் பயிர்ச்சேதம் அடைந்த பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுவதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த போலீஸ் சேவையை அவமதிக்கும் வகையில் ஒரு சில போலீசார் பாதாள குழுக்களின் மீதான அச்சத்தாலும் பணத்தின் மீதான ஆசையாலும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடனான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையில் சட்டத்தினூடாக சீருடை களையப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசநாயக்க தெரிவித்தார். கொழும்பு கொள்ளுப்பட்டி 6வது ஒழுங்கையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெண் ஒருவரின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் கண்டி உப பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலத்தில் விழுந்து கிடந்த பாம்பின் விஷம் பட்டதாக சந்தேகப்படும் நாவல் பழத்தை உட்கொண்ட 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் ஒன்று நேற்று வியாழக்கிழமை மாலை மட்டு வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள பாலையடிவட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய மன்னார் மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். நல்லூர் ஆலய வேடாந்திர மகோத்சவ 19ஆம் திருவிழாவான இன்றைய தினம் காலை சூரியோற்சவம் நடைபெற்றது. தொடரும் இந்திய செய்திகள். கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
பட்டப்படிப்பு சான்றிதழ்களை தாம் நாம் இருவரும் வெளியிடலாமா என பிரதமர் மோடியின் கேரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திக்கே சவால் விடுத்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த உதவியும் இந்தியா செய்ய தயாராக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கும் திருட்டு குற்றங்களும் அதிகரித்துவிட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்தியா 7.8% பொருளாதார வளர்ச்சியுடன் உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா தெரிவித்தார். கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வந்திருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியானை கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாடிய நிலையில் ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்தியா பார் கவுன்சிலுக்கு அதிகாரமில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகாவை பதவியிலிருந்து நீக்குவதாக மாநில முதல்வர் ஏ ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். மெட்டா தளங்களில் குழந்தைகள் குறித்த ஆபாச பதிவுகள் விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்படுவது தொடர்பாக இரு வாரங்களில் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் பாட்டி வேவர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாட்டி வேவர் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹960 உயர்ந்து சவரன் 114,880 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 120 உயர்ந்து 14,360 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என பேரிடருக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் காணித்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நேபாள பேர்வெள்ளம் ஏற்பட்டு 9 நாளான நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். சீன அதிபர் ஸி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்துள்ளார். ஈரான் அமெரிக்க போரால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவர் இதனை அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஒரு இறையாண்மை நாட்டின் தலைவராக தன் மீது அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் செல்லாது என கூறி அவற்றை தள்ளுபடி செய்யுமாறு அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் மதுரோ மனு தாக்கல் செய்துள்ளார். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர், பலர் காயமுற்றுள்ளனர். அவர்களில் 3 பேர் காவல்துறை அதிகாரிகள். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக சந்தேகப்படும் நபரும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தை சொறியும் போது ஒருவகை மன அழுத்தம் குறைவதாக சீன தொழில் முனைவர் ஒருவர் நன்கு அறிந்து கொண்டுள்ளார். அதையே தொழிலாக மாற்றியிருக்கிறார் 32 வயது சாங் சியாவ். பிலிப்பைன்ஸில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்த தேவாலயத்துக்குள் ஒரு ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது. ஹாங்காங் இலகு ரயிலில் 4 மூத்தோர் இருக்கையில் அமர ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டிருக்கின்றனர். அந்த சம்பவத்தின் காணொலி இணையத்தில் பரவுகிறது. புவியின் சராசரி வெப்பநிலையானது 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அபாய அளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இயற்கை பேரிடர்களால் மனித குலம் பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு வெளியில் கம்பீரமான தோட்டத்தில் நின்றிருக்கிறது ஒரு டைனோசர் சிலை. அதுவே அந்த பகுதியில் டைனோசர் எலும்புகள் புதைந்து கிடக்கிறது என்பதற்கு அடையாளம். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் டைனோசர் எலும்புகள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுவது அங்கு சென்று அவற்றை பார்வையிட வேண்டும் என்று மக்களிடையே புது ஆர்வத்தை உண்டாக்கியிருக்கிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் T20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு
எதிரான ஆட்டத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி சதத்தால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் லயோனல் மெஸ்ஸிக்கு அந்த நாட்டு கால்பந்து சம்மேளனம் கௌரவம் அளித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளி மாளிகை பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இணைய பக்கத்தை அறிமுகம் செய்துள்ளது. விளையாட்டுகளில் முக்கிய கதாபாத்திரங்கள் சட்டவிரோதமான குடியேறிகள் அவர்களை துரத்தி சென்று நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒரு விளையாட்டு. எல்லைப்பகுதியில் ஒரு சுவரை கட்டுவது இன்னொரு விளையாட்டு. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 20% இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 87% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 85% இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 82% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 96% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 69% இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 87% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 73% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 52% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, கஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisilakam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:19. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 11 வரை ஒழிக்கின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒழிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சந்தினியோடு இணைந்து கொள்ளுகின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: தெளிவாக இருக்கின்றதா?
0: ஓ, தெளிவாக இருக்கிறது.
1: அன்பான உறவுகளை நாங்கள் நேரடி அணைவோம் இல்லையா?
0: ஆம், அணைந்து கொள்ளுங்கள்.
1: அன்பான உறவுகளை, அன்பான டிஆர்டி தமிழ் இன்றைய சைவன சிந்தனை பிரியர்களே, அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமா அவர்களே, சென்ற வாரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் சமூகம் தர முடியவில்லை. இந்த இன்றைய தினம் நாங்கள் நல்ல சிந்தனையின் வாயிலாக இந்த சந்தர்ப்பத்திலே சற்று வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டால்தான் நாம் சற்று ஆத்மா திருப்தியாக வாழ்ந்து நமது சாதனையை நிலைநாட்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இன்றைய சிந்தனையை தொடர்கின்றேன். திருவருள், குருவருள், மெய்யருள், மூன்று அருள்கள் இருக்கின்றன. இந்த மூன்று அருள்கள் பற்றி ஏன் கூறுகின்றேன் என்றால், காமாட்சி அம்பாள் திருவருள் நமக்கு இப்பொழுது மந்த நிலையில் இருக்கின்றது. சரி, காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குரு என்று ஒவ்வொரு வாரமும் சொல்லுகின்ற பொழுது அந்த சன்னிதானம் ஆன்மீகத்தின் ஒளி நமக்கு எப்பொழுது பிரகாசிக்க இருக்கின்றது என்பதை நமக்கு மனதிலே தூண்டிவிடுகின்றது. ஆன்மீகம் வந்து பலதரப்பட்ட சட்ட சிக்கல்களுக்குள்ளே புலம்பெயர் மண்ணிலே இருக்கத்தான் செய்கின்றன. நாம், நமது கொள்கை, நமது வழி, நமது மார்க்கம், நமது மக்களின் சிந்தனை, பொதுவான சமூக நீதி, நிதியின் நேர்மை, நேர்மையின் அருள், இவற்றைத்தான் நாங்கள் நிலைநாட்டுவதற்கு அம்பாடுபட்டு வருகின்றோம். திருவருள், குருவருள், மெய்யருள் இந்த மூன்று அருளும் இருந்தால் நிலையான நல்ல வம்சம் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த மூன்றும் சேர்ந்து நேரிய பாதையில் செல்லுகின்றவர்களுக்கு சோதனை மார்க்கங்கள் கூட. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள், மகான்கள், பெரியோர்கள், ஞானிகள், எத்தனையோ சமய சமய அந்தந்த மதமார்க்கமான பெரியோர்கள் எல்லாம் ஏகப்பட்ட சோதனைகளை சந்தித்து சென்றவர்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஏற்பட்டிருப்பதை வரலாற்று ரீதியாக படித்திருக்கின்றோம், பார்க்கின்றோம். உண்மையோ பொய்யோ, இந்த வரலாறுகள் நடந்தது நியதியோ, கற்பனையா, அல்லது சுயமா சிந்தனையில் ஏற்பட்டவையா என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் அது நிரந்தரமான நல்ல ஒரு பிரகாசத்தை தந்துதான் சென்றிருக்கின்றன. சில தென்னிந்திய சன்னிதானங்கள், தென்னிந்திய ஆன்மீக பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் நமக்கு அதை ஆதாரமாக நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. செந்தூரின் ஆழமான கடலில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மகாபெரிய ஆலயம் முருகன், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் இன்று நம்மை நாட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன தோணியப்பர் ஆலயத்தில் இருந்து. எனவே நான் இதை ஏன் கூறுகின்றேன் அன்பான உறவுகளே, நாம் செல்லுகின்ற மார்க்கத்திலே நமக்கு இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், மகான்கள், பெரியோர்கள், அந்தந்த மதத்திலே அந்தந்த மதத்திலே அந்தந்த பெரியார்கள் உண்மையானவாதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எத்தனையோ வழியை கண்டுபிடித்து செல்லுகின்றிருக்கிறார்கள். மகாபந்தத்தில் இருந்து நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பைபிள் என்று சொல்லக்கூடிய, குர்ஆன் என்று சொல்லக்கூடிய, நமது இந்து மதத்தில் இருக்கின்ற புராண இதிகாசங்கள், இவை எல்லாம் நல்ல வரலாற்றை தான் நமக்கு படைத்து சென்றிருக்கின்றன. நீதி மார்க்கங்களையும் நிலையான நல்ல நேர்மையான வழிமார்க்கங்களையும் தான் இந்த புத்தகங்கள் தந்திருக்கின்றன. எனவே இந்த காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற சூழ்நிலையிலே நாம் திருவருள், குருவருள், மெய்யருள் மூன்றையும் இணைத்து அரும்பாடுபடுகின்ற வேளை நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை, நாம் வேதனைகளை, நமக்கு வருகின்ற அந்த சோதனைகள் வேதனைகள் அவ்வளவும் ஏற்று நாம் சாதனை படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில்தான் ஆன்மீகத்தின் வழிமாக்கத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். காலம் போய்கொண்டிருக்கலாம், அகவைகள் தாண்டி கொண்டிருக்கலாம், மக்கள் மடிந்தும் மடியாமலும் பிறந்தும் பிறக்காமலும் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நமது வழிமாக்கம், நாம் எடுத்த பாதை, நாம் செய்த குறிக்கோள், நமது நேர்மையான ஆன்மீக சிந்தனையை அரசியல் வழிமாக்கங்களிலே பெரிய பெரிய போராட்ட மாபெரும் தலைவர்கள் காட்டிய வழிபோல், உலக மாமேதை தமிழ் தலைவன் தமிழர் பிரபாகரனின் வழிமாக்கங்களிலே இன்று தமிழன் என்ற ஒரு உலக சிந்தனையை கொண்டு வந்தவர், அதே மாதிரி நேர்மையான ஆன்மீகத்தின் ஒரு வழிமாக்கத்தை நிலைநாட்டுவது, அதே மாதிரி ஒரு நீதியான நல்ல நிரந்தர ஆன்மீக சன்னிதானங்களை உருவாக்குவது, இவை எல்லாம் இந்த திருவருள் குருவருள் மெய்யருள் என்ற மாற்றங்களுக்குள்ளேதான் திணித்து அங்கே உறைந்திருக்கின்றன. திருவருள் என்றால் ஆண்டவன் நம்மை உண்மையாக நமக்கு ஒரு மெய்யன்பை தருவது. குருவருள் என்றால் அந்தந்த மதமாக்கமாக குருத்துவங்களை கிரியைகளை வழி மத போதனைகளை மேற்கொள்கின்றவர்கள் நெஞ்சு இருதய சுத்தத்தோடு செல்லுகின்ற ஆதாயமற்ற குருவின் போர்வை அந்த பார்வை. அதே மாதிரி அந்த குருவருள் திருவருள் மெய்யருள் தான் அங்கே முக்கியமான ஆழமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மெய்யருள் என்ற பக்தர்களது உண்மையான அருள் இதயத்திலிருந்து வருகின்ற பொழுது அது நேரிய உண்மையான நொந்த அன்பான ஒரு வேதனையோ இல்லாத ஒரு அரசியல் சினிமாக்கள் அல்லாத மெய்யருளாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த ரெண்டு அருள்களை நமக்கு நிச்சயமாக பலன் பெறச் செய்யும். இந்த அக்காவடி பலதரப்பட்ட இந்து நேர்த்தி கடன்கள் பலதரப்பட்ட இந்து வழி மார்க்கங்களில் இருக்கின்ற இந்த அக்காவடி தொடக்கம் அனைத்து நேர்த்தி கடன்களின் காட்சிகள் மெய்யன்போடு மேற்கொள்ளப்பட்டால் அது தொழில்நுட்பத்திலே நசுக்கப்படாமல் இருந்தால் வேடிக்கை பொருளாக வேடிக்கை காட்சிகளாக கூத்தாட்டங்களாக மாறுபடாமல் இருந்தால் அங்கே செய்கின்ற நேர்த்தி கடன்கள் ஒரு பொருட்காட்சியாக அமையாக விட்டால் அது நிச்சயமாக மெய்யருளுக்கு படுவது. எனவே அன்பான உறவுகளே, அன்பான நேயர்களே, அன்பு நிறைந்த நல்ல சைவ அபிமானிகளே, டிஆர்டி தமிழ் அன்பு உள்ளங்களே, இந்த குருவருள் திருவருள் மெய்யருள் மூன்றையும் நாங்கள் ஒன்றிணைந்து வழிபடுகின்ற பொழுதுதான் இந்த சோதனைகளை நாம் போதனைகளாக சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் அனைத்து மகான்கள் பெரியோர்கள் மூலமாக நமக்கு தந்து சென்றிருக்கின்றார்கள். எனவே இன்றைய சிந்தனையிலே நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நிரந்தரமான நல்ல ஒரு ஆன்மீக நிம்மதியை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், தனியார் சரி பொதுவாக சரி பொதுநலத்துறையிலும் சரி சுயநலத்துறையிலும் சரி ஆன்மீக மார்க்கத்திலும் சரி எந்த வழி மார்க்கத்திலும் நாம் ஒரு கிரியையா இருந்தான்னு, அது மங்களமாக இருந்தான்னு அமங்கலமாக இருந்தான்னு, கிரியைகள் எந்த மத மார்க்கத்தில் எப்படி வழிபட்டு கொண்டு நாங்கள் சென்றால் என்ன, அங்கே நாம் ஒருவருள் திருவருள் மெய்யருளை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மெய்யருளை உண்மையான ஒரு நல்ல அருளாக ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி இன்றைய தினம் முப்பெரும் இந்த அருள்களை ஒருவருள் திருவருள் மெய்யருள் மூன்று வென்றால் என்ன, அது எப்படி நாங்கள் கும்பிட வேண்டும், அது எப்படி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை நீங்கள் அறிந்து உணர்ந்து செயல்படும் என்று சொல்லி அன்பாக வேண்டி இன்றைய தினம் வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த சுக்கிரவாரத்திலே பொதுவான சிந்தனைகளுக்குள் நாங்கள் செல்லுவோம். பொதுவான சிந்தனைகளை நாங்கள் நேரிய பாதையிலே வழிபட்டு கொண்டு போனால், அதை அனுஷ்டித்துக் கொண்டு போனால் நமக்கு நிச்சயமாக விரதங்களின் மகிமை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சுதனையா, நன்றி நேர்களே, நன்றி கேமாறுகளே, நன்றி வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி வணக்கம்,
0: நன்றி வணக்கம். ஆமாம், சிறப்பு நச்சிந்தினையோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசுரி சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீர்களை இணைந்து கொண்டு இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம், உங்களுக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. சிதம்பரம் பாத நாய் கழிந்த நாளும் பதிமலர் கோரை மார்பம்

சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, ஜானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வ சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் வழங்கின் திரள்மணி குன்றே, சித்த

0: திரு சிதம்பரம், நன்றி வணக்கங்கம்மா. ஐயாக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி, நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வெள்ளிமலருக்காக அனுப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
1: ஓடி வந்து கலைச்சு
0: கலைச்சு போயிட்டீங்க.
1: உடஞ்சி மூடி முடிகிறதுக்குள்ள எடுக்கணும் எடுக்கணும் விடிய காலமே அடுத்த வரையில என்றாலும் இருக்கா போவோம். நான் ஒரு கண்ணன்ற பாட்டு ஒன்று பாடுறேன்.
0: ஆமா,

மயங்குதே மனமே மாயவா மாதவாவா என்னருகிலே முரளியின் ஓசையில் மயங்குதே.

கேட்குறேன்.

சொல்லும் வேளையிலே ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கண்ணா உன் திருவடி போதும்.

0: காணாதானந்தம் பொங்குதே நெஞ்சிலே கண்ணா கண்ணா கண்ணா. நன்றி கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து வெளிமல்ல காகணப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் ராகிந்திரன் தர்மபுரி கழிக்கிறேன்.
0: ஆமாம்
1: அப்பா, நான் அப்ப பேர் மறுத்து பார்ப்போம், எடுத்து மறுத்து
0: பார்த்தேன். நீங்க இந்த இணைப்பாலும் இணைப்பூடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களையும் நாங்கள் வேற வீட்டுக் கொள்ளுன்றோம்.
1: இப்ப வாப்பிடுறாயா?
0: விளங்கல
1: இப்ப இப்ப எடுக்கிறீங்க?
0: உங்களை அனுக்கிறேன். நீங்க உங்களுடைய பாடலை
1: தாங்க.
0: ஆமாம், நிலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்
1: சின்ன பாடல்தான்.

அம்பிகையோதனே நவுபினே நூனையே, அம்பிகை சுதனே நவுபினே நூனையே, கருண செய்வாய் கஜுவதன கன.

0: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, ராகிணியம்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பு கிடைச்சது மகிழ்ச்சி. நந்தரம் பாடல், நன்றி. புல்லாங்குழல் கொடுத்து முங்கிலே எங்கள் புருசோத்து மண் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்து முங்கிலே எங்கள் புருசோத்து மண் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ்

தோத்து முன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலை சூரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சூரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே.

சுகுத்து முன் பூகள் பாடுங்களே. உருவாயுர்கண்ணில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆழ்கின்றவன்,

கொள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புது சோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கையை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கையை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கையை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கையை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புது சோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூ

0: நன்றியும்
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11 மணி. நீங்கள் இணைந்திருப்பதே டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலரோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதான் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஸ்பிட்டலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். மஹிந்த அரசாங்கத்தில் 2013 வெளியிடப்பட்ட வேலி வடக்கு காணி சுவீகரிப்பு வேத்தமானியை நீக்குவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்ட்ரோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்க வேண்டும் என காணியை இழந்த மக்கள் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் ஜான்சன் ஃபிரிடாரோ வேண்டுகோள் விடுத்தார். நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள ஆரியம்பதி செல்வநகர் மயான காணியில் இடம்பெறும் அத்துமீறி காணி அடைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகள் உடனடியாக நிறுத்துவதுடன் குறித்த பகுதிக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதையும் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தினார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மேனக்கள் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. மயிலந்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கால்நடைகள் மீது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அத்துமீறிய பயிற்சியாளர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் மேய்ச்சல் தர பிரச்சினையை தீர்க்கும் வலியுறுத்தியும் செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 5 முதலாம் தரம் முதல் 10 வரையான சுமார் 2,65,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது. கண்டி மயிலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்த 16 சிறுவனுக்கு சித்திரவதை புரிந்த சம்பவம் தொடர்பில் அதன் பாதுகாப்பாளரும் அவரது கணவரும் தலாத்துயா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயணிகளுக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் உள்ளனவா என்பதையும் பேருந்துகளின் தரத்தையும் பரிசோதிக்கும் வேலை திட்டம் இன்று கொழும்பு பஸ்டியன் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளியான பிரபாத் மன்சங்க என்ற மிதிகம சூட்டி என்பவருக்கு சொந்தமான வீட்டினை பயன்படுத்தி தடை செய்ய சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை தோற்கடித்து நாட்டின் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்னிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் ஒருமித்த எதிர்க்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான பிரபா கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஏற்பட்டது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் தேசிய தேயிலை விற்பனையில் சராசரி விலை கிலோகிராம் 1,174.46 குறைவடைந்துள்ளதாக ஃபோர்ப்ஸ் அண்ட் வொர்க்கர் நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த போலீசுவையை அவமதிக்கும் வகையில் ஒரு சில போலீசார் பாதாள குழுக்களின் மீதான அச்சத்தாலும் பணத்தின் மீதான ஆசையாலும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடைய செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையில் சட்டத்தின் ஊடாக சீருடை களையப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்க தெரிவித்தார். மின்சாரத்தை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கான நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் கர்ணோ திலக்க தெரிவித்தார். கலஹா நிலம்ப குறுகிலை பகுதிகளில் புளியங்கொட்டை தொண்டையில் சிக்கியதில் 7 சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கற்பட்டி பாலகுடாவ பகுதியில் கற்பிணி பெண் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நெதர்லாந்து அரசின் நிதி உதவியில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்தில் வழங்கப்பட்ட விசேட கட்டில்களை வெளிமாவட்ட வைத்தியசாலைக்கு வழங்குமாறு மாகாண மட்ட உயர் அதிகாரிகள் பணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 96,000 கடந்துள்ளதாக அனைத்த முகாமைத்துள்ள நிலையம் தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்கான தரம் 6 மாணவர் சேர்க்கைக்காக இணைய விண்ணப்ப முறை குறித்த மேலதிக அறிவிப்புகளுக்காக 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பயிற்சிக்கு தோட்டிய மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு கோரியுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் சென்னைக்கு நாளை வருவதையொட்டி கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த உதவியும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெறவுள்ள சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வந்திருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாடிய நிலையில் ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாஃபியோ ரூபியோ தெரிவித்தார். தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகாவை பதவியிலிருந்து நீக்குவதாக மாநில முதல்வர் ஏ ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் ஃபார்டி வீவர் தெரிவித்தார். நெல் கொள்முதலுக்கான புதிய விலை குறித்த அறிவிப்பானை வந்த பின்பே கொள்முதல் பணி தொடக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதால் பெரியகுளம் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். தொடரும் உலக செய்திகள். நேபாளம் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என பேரிடருக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கணித்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நேபாள திபெத் வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிக மிக சிரமமாக இருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன் வந்துள்ளார். ஈரான் அமெரிக்க போரால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவர் இதனை அறிவித்தார். உக்ரைனுக்கான 422 கோடி டாலர் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆர்டிக் கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கப்பலை நோர்வே அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். நியூயார்க் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் செய்யறிவு பயன்படுத்த மேயர் ரோஷன் மம்தானி ரோஷன் தடை விதித்துள்ளார். குழந்தைகளின் தனித்திறமைகள் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் மலநலன் ஆகியவற்றை பாதிக்கும் சூழல் நிலவுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஒன்றில் பிரதான குற்றவாளி உட்பட 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓட்டுநரில்லா வாடகை கார் சேவையை அறிமுகம் செய்கிறது டெஸ்லா நிறுவனம். பிலிப்பைன்ஸில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்த தேவாலயத்துக்குள் ஒரு ஜோடி திருமணம் செய்து கொண்டது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் புயமூட்டம் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அங்கு செயற்கை மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கை தொடக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு அது நடைபெறும். பூமியிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட பிபி கொலம்போ விண்கலம் புதர் கிரகத்தை நெருங்கியிருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட பயணம் தொடங்கிவிட்டது. அது மிகவும் சவாலான கட்டம் என்கிறது ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு. தொடரும் உலக செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் T20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி சதித்ததால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக விபிஎஸ் லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் துடுப்பெடுத்த ஆட்டக்காரர் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு முன்னேறி அசத்தியுள்ளார்.
நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபுர இணையதளமான www.trtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 20 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 87 சதமாகவும், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 85 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 49 சதமாகவும், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 82 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 96 சதமாகவும், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 69 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 87 சதமாகவும், ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233 ரூபாய் 73 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 52 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோணிசில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, ஜி ஆர் டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, ஜி ஆர் டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
7: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:16, அக்கிராட்சத்தில் 10:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: en un palo. பெரும்பாலு நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள். தேனும்பாலு நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அரசியலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 1585. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
0: நேரம் சரியாக 11:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: நிகழ்ச்சியில் மேட்டா அவருடைய கவிதை வரியில் பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கரிகரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலை இடம்பெற்ற திரைப்படம் காசி. நேரம் சரியாக 11:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:24. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இரும்பு சாப்பிடுமா இருக்கு, இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எங்கட ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெழுகிய விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 பரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:25 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:25. இந்த நேரத்தில் நாம் தரும் இந்த பாடல்

0: ரவி அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் இசை ராஜ்குமார் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மருதாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

0: இசையில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலா உடன் இணைந்து சின்னக்குயில் சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாண்டி. பாடலுக்கு இசையமைத்தவர் தேசி தண்டல் தேவா. நேரம் சரியாக 11:38, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:38. இந்த நேர அறிக்கை உங்களுக்காக தந்தவர்கள் இவர்கள்.
1: பாரிசுலா செப்பலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்த நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: உழைத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம் கேமா. வீடையும் விற்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும், ஆறு மூலி தெரிஞ்சாக்கள் இருக்குமா.
2: பள்ளிக்கூட

0: வீட்டை இந்த வீட்டை வித்து வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்.
1: சரி சரி, என்னவோ கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் தேனும் பாலும் திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 வரை கேட்டு மகங்கள் தேனும் பாலும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசமை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியப்பல்லில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

ஒலித்தப்பாடலையே பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்தே சென்று குயில் சுற்றுலா பாடியிருந்தார் தேவாவுடைய இசை. பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவுடன் இணைந்து சின்ன கோயில் சித்ரா. பாடலை யாற்றவர் கவிஞர் காளிதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் சேனிசித்தன்வா கட்டபொம்மன் திரையிலிருந்து. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் தாரும். தேனும் பல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்த பரிசு லாட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களுடைய இந்திய பெருமாள்

வணக்கம் நேர்களே. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் வி டே சங்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மூத்த மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த அரசாங்கத்தின் 2013 வெளியிடப்பட்ட வலி வடக்கு காணி சுகரிப்பு வர்த்தமானியை நீக்குவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுரா தலைமையிலான அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்க வேண்டும் என காணியை இழந்த மக்கள் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் ஜான்சன் பிரீடரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. கடந்த 5 முதலாம் தரம் முதல் 10 வரையான சுமார் 2,65,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல் தொடர்பான பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தல் நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறிக்கை ஒன்றில் கோரப்பட்டுள்ளது. அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களின் மகாநாயக்க தேர்வுகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர்களிடம் ஆசி வேண்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை 350 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது. நாட்டில் நிலவிய வறட்சியான காலநிலையினால் பயிர் செய்த மடைந்த பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுவதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. உயர் அழுத்த மின்பாதைகள் மற்றும் மின் துணை மின் நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்சார சபை இயக்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி 6 ஒழுங்கையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தொடர்ந்து மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெண்ணொருவரின் நிர்மாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு நிகழகத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் கண்டி உபப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண விசேட பெண் நோயினால் மருத்துவ மையத்திற்கு வழங்கப்பட்ட விசேட கட்டில்களை வெளி மாவட்ட வைத்தியசாலைக்கு வழங்குமாறு மாகாண மட்ட உயர் அதிகாரிகள் பணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கடந்த ஜூலை 22 தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய மன்னார் மேலதிக நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 96,000 தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 2027 மாணவர் சேர்க்கையை இணைய விண்ணப்ப முறை குறித்து மேலதிக அறிவிப்புகளுக்காக 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு கோரியுள்ளது. ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் பிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் திருட்டு குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்களின் குரலை ஒட்டிக்கு வரும் மத்திய அரசு இதற்கான மக்களிடம் ஒருநாள் பதில் அளித்தே தீர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கையில் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பாக தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது.
கோயம்பேடு சென்னை வர்த்தக மையம் வரையிலான வழித்தடத்தில் வரும் நவம்பர் மாதத்தில் மெட்ரோ தொடர்ந்து சேவை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளது. நெல் கொள்முதலுக்கான புதிய விலை குறித்து அறிவிப்பானே வந்த பின்பே கொள்முதல் பணி தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதால் பெரியகுளம் விவசாயிகள் தவித்து வருகின்றார்கள். உலக செய்திகள். நேபாள பெருவெள்ளம் ஏற்பட்டு 9 நாளான நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். சீன அதிபர் ஷிமிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்துள்ளார். உக்ரைனுக்கு 422 கோடி டாலர் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆர்டி கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கப்பலை நோர்வே அதிகாரிகள் சிறைப்பிடித்துள்ளார்கள். ஒரு இறையாண்மை நாட்டின் தலைவராக தன் மீது அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் செல்லாதென கூறி அவற்றை தள்ளுபடி செய்யுமாறு அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் மருவோ மனு தாக்கல் செய்துள்ளார். மலேசியா சரவாக் மாநிலத்தில் புகைமூட்டம் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் அங்கு செயற்கை மழை பெய்ய வைக்க நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட பேபி ஹொலம்போ விண்கலம் புதன் கிரகத்தை நெருங்கி இருக்கின்றது. விளையாட்டு செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்திலிருந்து ஸ்மிருதி மந்தானாவின் அதிரடி சதத்தால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக BVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் லயனல் மெஸ்ஸிக்கு அந்த நாட்டு கால்பந்து சம்மேளனம் கௌரவம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் வெள்ள மாளிகை பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இணைய பக்கத்தை அறிமுகம் செய்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamilonline.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறும் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380 ரூபாய் 20 சதம், இந்தியாவில் 109 ரூபாய் 85 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 321 ரூபாய் 85 சதம், இந்தியாவில் 94 ரூபாய் 49 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 105 ரூபாய் 82 சதம், இந்தியாவில் 116 ரூபாய் 92 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443 ரூபாய் 69 சதம், இந்தியாவில் 127 ரூபாய் 87 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237 ரூபாய் 73 சதம், இந்தியாவில் 68 ரூபாய் 52 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lacha Palais தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கநேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொழிற்பாகும். டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே என்றும் தொடர்கின்றது.

0: அன்பிற்கினிய என்னுடைய டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இணைய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய நெறி அற்புத தரிசனம் என்ற நீண்ட நெறிய பதிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். வாழ்வு எங்கே தொடங்குகிறது, எங்கே தொடங்கியது, எங்கே முடிவடைகிறது என்று தெரியாமல் புரியாத புதிராக மனசஞ்சலத்தோடும் வேதனையோடும் மன நெருடலோடும் தடுமாற்றங்களோடும் வாழ்க்கையினுடைய இலக்கு தெரியாமல் பயணித்து மாய்ந்து மறிந்து மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற பெருநாடகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றோம். இந்த வினை பதிவுகளை அறுத்தறிந்து எந்த ஞானஜோதியிலிருந்து நாம் உருவாகினோமோ அந்த ஞானஜோதியோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலையை அடைவதற்கான பரிசுத்தத்தை தேடிய பயணமாக நம்முடைய பயணம் அடையட்டும். இடையறாத இறை சிந்தனையும் அவனுடைய நினைவலைகள் மட்டுமே நம்மீது நிழலாக திரையாக நிரந்தரமாக உறைந்து கொண்டிருக்கும் வினைப்பதிவுகளை முற்றாக அறுத்தறுக்கக்கூடிய மெய்ஞான அருளொளியாகும். அந்த அருளொளியை நாம் அகத்தில் தேக்குவோம். அன்பு அருள் கருணை என்ற தாரக மந்திரத்தில் பயணிப்போம். நேர்மை துணிவு நெஞ்சிரம் கனிவு மற்றும் தளராத தன்னம்பிக்கை இவை நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் நல் சிகரங்களை அடைவதற்கான வழியாக அமைத்துக் கொடுக்கட்டும். வாழ்வு என்பது இனிமையானதாக எளிமையானதாக புரிதல் உள்ளதாக புனிதமானதாக மாற்ற நம்மால் முடியும். நாம் முயற்சித்தால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைக்க முடியும். அதற்குரிய ஆறாம் அறிவை இறைவன் நமக்கு தந்தருளிருக்கின்றான். அந்த தேடலினுடைய பயணமாக நம்முடைய பயணம் அமையட்டும். இறை தேடலுடைய அந்த ஞான வழியில் பயணிக்கின்ற நாம் இப்பொழுது அற்புதமான நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பயணிக்கின்றோம். தேடலால் மட்டும்தான் தெளிவு கிட்டும். அந்த தெளிவுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இறைவனை அடைவதற்கான மார்க்கம் நம்மிடம் எதிலிருந்து தொடங்குகிறது என்றால் அந்த மெய்யான இறைவனுடைய புனிதமான புரிதலால் மட்டுமே நம்முடைய பயணம் புனிதம் அடைகிறது. அதுவரை நம்முடைய பயணம் புனிதம் அடையாமல் தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது. அதற்கு அடிப்படையாக நாயன்மார்களுடைய அற்புதமான ஜீவ சரித்திரங்கள் நமக்கு துணையாக அமைகின்றன. தில்லை இந்த உலகத்தின் நடுமையம், அந்த ஆளிதாண்டவம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. நடராஜ பெருமான் அந்த தில்லை வனத்தில் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு காட்சியளித்ததோடு மட்டுமல்லாமல் ஆதிசேஷனாகிய வியாக்கிரபாதருக்கும் புலிக்கால் முனிவருக்கும் அருள்பாலிக்கின்றார். அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தின் மைய இயக்கமாக இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலமாக அமைகின்றார். அந்த தில்லையில் குயவர் குலத்தில் பிறந்த சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரே திருநீலகண்ட நாயனார். குயவர் தொழிலை செய்து வாழ்ந்த அவர் சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். குறிப்பாக உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை உண்டு தமது கழுத்தில் தாங்கிய சிவபெருமானின் திருநீலகண்டத்தை மிகவும் போற்றி வழிபட்டார். அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்ற பெயர் தில்லை முழுவதும் பரவியது. அவர் செய்த மற்றொரு சிறப்பான தொண்டு, தாம் செய்த மண்கலங்களில் சிறந்த திருவோடுகளை சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குவது. இவ்வாறு சிவபக்தியிலும் அடியவர் தொண்டிலும் சிறந்து வாழ்ந்து வந்த போது ஒரு தவறு அவருடைய வாழ்வில் ஏற்பட்டது. விதிப்பயனால் திருநீலகண்டர் ஒரு பரதையின் இல்லத்திற்கு சென்றதை அறிந்த அவரது மனைவி மிகவும் மனம் வருந்தினார். கணவனிடம் ஊடல் கொண்டு இல்லறத்தின் மற்ற கடமைகளை செய்தாலும் அவருடனான உடலாலான தொடர்பை மட்டும் தவிர்த்து வாழ்ந்தார். ஒரு நாள் திருநீலகண்டர் தமது மனைவியின் ஊடலை தீர்க்க அவரை அணுகினார். அப்போது அவரது மனைவி, நீர் அம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என்று சிவபெருமானை சாட்சியாக வைத்து ஆணையிட்டார். அந்த வார்த்தையை கேட்டதும் திருநீலகண்டர் உடனே பின்வாங்கினார். எம்மை என்று மனைவி கூறியதால் இனி தனது மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் மனதாலும் தீண்ட மாட்டேன் என உறுதி எடுத்துக் கொண்டார். இந்த உறுதியை இருவரும் பல ஆண்டுகள் காத்தனர். ஒரே இல்லத்தில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தொடாமல் தங்களுடைய சபதத்தில் இருந்து வலுவாமல் வாழ்ந்தனர். காலம் சென்றது, இளமை மறைந்தது, இருவருக்கும் முதுமை வந்தது. ஆனால் இறைவன் மீது கொண்ட அன்பிலும் தங்களெடுத்த உறுதியிலும் அவர்கள் ஒருபோதும் வழுவவில்லை. அவர்களுடைய இந்த உயர்ந்த ஒழுக்கத்தை உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு சிவயோகி வேடம் பூண்டு திருநீலகண்டரின் இல்லத்திற்கு வந்தார். திருநீலகண்டர் அவரை சிவனடியார் என்று கருதி மிகுந்த பக்தியுடன் வரவேற்று உபசரித்தார். அப்போது அந்த சிவயோகி, இந்த திருவோடு மகத்தானது, கிடைப்பதற்கரியது, நீ இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்டவன், திருநீலகண்டன் என்ற பெயர் தாங்கியவன், ஆகையால் நான் வரும் வரை இதை உன்னிடம் அடைக்கலமாக வைக்கிறேன். நான் எப்பொழுது திரும்பி வந்து கேட்டாலும் அதை பத்திரமாக ஒப்பிப்பது உன்னுடைய கடமை என்று கூற அதை சிரமேற்கொண்டு அந்த மண் திருவோட்டை திருநீலகண்டரும் மிகவும் பாதுகாப்புடன் தன்னுடைய வீட்டில் வைத்தார். சில காலம் போனது. பிறகு சிவயோகி மீண்டும் வந்தார். நான் உன்னிடம் கொடுத்த திருவோட்டை திருப்பி கொடு என்றார். திருநீலகண்டர் வீட்டிற்குள் சென்று பார்த்தார். ஆனால் திருவோட்டை காணவில்லை, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அவர் மிகவும் வருந்தி வேறு ஒரு நல்ல பாத்திரத்தை தருவதாக கூறினார். ஆனால் சிவயோகி அதை ஏற்க மறுத்தார். நான் உன்னிடம் கொடுத்த அதே திருவோடுதான் வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருநீலகண்டர் தம் திருவோட்டை களவாடவில்லை என்று உறுதியாக கூறினார். அப்போது சிவயோகி அவரை சோதிக்கும் வகையில், நீ உண்மையானவன் என்றால் உன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். ஆனால் தம் மனைவியை தீண்டக்கூடாது என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருந்த சபதத்தை திருநீலகண்டர் விளக்கினார். ஆதலால் சிவயோகி கூறியபடி தமது மனைவியின் கையை பிடிக்காமல் வேறு ஒரு வழியில் சத்தியத்தை நிரூபிக்க முன்வந்தார். இந்த வழக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருந்த அவைக்கு சென்றது. அங்கு அந்தணர்கள் சிவயோகியின் சொல்லை ஏற்று திருநீலகண்டரும் அவரது மனைவியும் சேர்ந்து குளத்தில் மூழ்கி உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர். இறுதியில் திருநீலகண்டரும் அவரது மனைவியும் திருப்புலீச்சுவரத்தின் புனித குளத்தில் நீராட சென்றனர். திருநீலகண்டர் தனது மனைவியை தொடாமல் ஒரு மூங்கில் தண்டின் இரு முனைகளையும் இருவரும் பிடித்துக் கொண்டு குளத்தில் இறங்கினர். அவர்கள் நீரில் மூழ்கி எழுந்தபோது அளவற்ற ஒரு மகத்தான அற்புதம் நிகழ்ந்தது. முதுமை நீங்கி இருவரும் இளமை பொலிவுடன் தோன்றினர். அங்கு கூடியிருந்த அனைவரும் அதிசயத்தில் திளைத்தனர். அப்போது அவர்கள் முன்னிலையில் சிவபெருமான் திருக்காட்சி அருளினார். தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி திருநீலகண்ட நாயனாரின் பக்தியையும் அவர் காத்த சபதத்தையும் அவரது மனைவியின் கற்பையும் உலகறிய செய்தார். அவர்களை நோக்கி சிவபெருமான் அருளினார், நீங்கள் வெறும் ஐம்புலன்களிடம் எம்மிடம் என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும் என்று அருளினார். பின்னர் திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியும் சிவபெருமானின் திருவருளால் சிவலோகத்தை அடைந்து பேரின்பம் பெற்றனர். இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்டவர் தம் வாழ்க்கையில் எத்தகைய சோதனை வந்தாலும் உண்மை, ஒழுக்கம், உறுதி ஆகியவற்றை கைவிடக்கூடாது. திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கை சபதத்தை காப்பதும் ஒரு தவமே என்று உலகிற்கு உணர்த்துகிறது. ஓம் நம சிவாய. திருநீலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி. இன்று அற்புதமான கோகுலாஷ்டமி மன்னால் பெருந்தோளுடையாய் வெறுப்பும் விருப்பும் இல்லாதவன் நித்திய சந்நியாசி எனப்படுகிறான். ஏனெனில் இருமைகளற்றவன் எளிதில் பந்தத்தில் இருந்து விடுபடுகிறான். மனிதனை கட்டுப்படுத்துவது கர்மம் அல்ல. கஷ்டப்பட்டு வேலை செய்வதை ஒருவன் வெறுப்பான் என்றால் அல்லது வேலை செய்யாது சோம்பி திரிவதை ஒருவன் விரும்புவான் என்றால் அவன் இன்பம் துன்பம் முதலிய இருமைகளில் கட்டுப்பட்டவனாகிறான். எத்தனையோ வேலைகளுக்கு இடையிலும் யோகி ஒருவன் விருப்பு வெறுப்பற்று இருப்பான் என்றால் அவன் உள்ளத்தில் எந்த கவலையும் இராது. அவனது மனதை எந்த கர்மமும் பிடிப்பதில்லை. ஆகையால் அவன் கர்மம் செய்தும் செய்யாதவனாகிறான். அதாவது அவன் எந்த வினைகளை செய்தாலும் அந்த வினைகள் அவனை கட்டுப்படுத்தாது. எனவே செயலாற்றினாலும் அல்லது செயலற்றாது இருக்கும் நித்திய சந்நியாசியே ஆவான். உலக வாழ்வில் இருந்து நித்திய கடமைகளை செய்தாலும் அவன் பற்றற்று மனதை சமநிலையில் வைத்து தனது கடமைகளை சரிவர செய்தான் என்றால் அவனை எந்த கர்மமும் பிடிக்காது. எனவே அவன் கர்மம் செய்தாலும் அவன் நித்திய சந்நியாசி ஆவான். சந்நியாசம் எடுத்துக்கொண்டதன் வெளி அறிகுறிகள் அவனிடம் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒருவன் சந்நியாசியாகக்குரிய அறிகுறிகளோடு இருக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. ஒருவரின் மனமே உலக பந்தத்திற்கோ அல்லது மோட்சத்துக்கோ ஏதுவாகிறது. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்துவிடின் என்று திருவள்ளுவம் வள்ளுவரும் இதனையே கூறினார். உலகம் வெறுத்து ஒதுங்கும் விஷயங்களை நாம் ஒதுக்கிவிட்டோம் என்றால் அதன் சிறந்த சந்நியாசமாகும். சந்நியாசியாகி காவி உடை தரித்து இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உலகம் வெறுத்து ஒதுக்கும் விஷயங்களை நாம் நீக்கிவிட்டால் சந்நியாசிக்குரிய அடையாளங்கள் தேவையில்லை என்கிறார் திருவள்ளுவர். அதை போல ஒருவன் தனது உள்ளத்தில் விருப்பு வெறுப்பற்று மனதை சமநிலையில் வைத்து தனது கடமைகளை சரிவர செய்து வந்தான் என்றால் அவனே நித்திய சந்நியாசியாவான். அவனை எந்த கர்மமும் பிணைக்காது. அவன் துறவிக்குரிய வெளி அடையாளங்களோடு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவனது மனமே பந்தத்தில் அவனை பிணைக்காது, அவனை முக்தியடைய வைக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பகவானே சரணம். கீதை பிரியா, உன் திருவடியே சரணம். கிருஷ்ணா என்றாலே என்னை திருடி உண்பர் என்றே பலருக்கு முதலில் நினைவுக்கு வருவதுண்டு. அவர் ஏன் என்னை திருடி உண்டார்? நமது இல்லங்களில் கிருஷ்ண ஜெயந்தி என்று திருப்பாதங்களை, கிருஷ்ணரின் திருப்பாதங்களை ஏன் வரைகிறோம்? கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க வல்லவர் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரின் பாதங்கள் மாவால் இடப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி என்று எல்லோர் இல்லத்திலும் கண்ணனின் திருவடிகளை வரைந்து அவரை பூஜித்தால் கிருஷ்ணரின் அருள் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தை கிருஷ்ணரின் பாதச்சுவட்டை மாக்கோலமாக வருவது என்பது எல்லா இடங்களிலும் பழக்கத்தில் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஒன்றுள்ளது. கண்ணன் ஆயர்பாடியில் வளர்ந்து வந்த வேலை அது. கம்சனுக்கு ஆயர்பாடியில் இருந்து வெண்ணெய் அணைத்தும் பொழுது நன்கு விடுவதற்கு முன்பே அரண்மனைக்கு வந்து சேர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். இதனால் சிரமப்பட்டு மாடுகளை வளர்த்து அதை மலைகளிலும் வனங்களிலும் மேய்த்து பாடுபடும் மாயர் சிறுவர்களுக்கும் உண்ண வெண்ணெய் கிடைக்கவில்லை. இதனால் ஏழை பங்காளனான நம் கண்ணன் ஆயர் சிறுவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அந்த வீடுகளில் இருந்த வெண்ணெயை திருடி ஆயர் சிறுவர்களுக்கு கொடுத்து தானும் உண்டார். இதனால் ஆயர் சிறுவர்களுக்கும் உண்ண வெண்ணெய் கிடைத்தது. தனக்கு மட்டும் வெண்ணெயை உண்ண வேண்டுமானால் தனது இல்லத்திலேயே கண்ணன் வெண்ணையை ஒன்றிருப்பார். ஏனெனில் நந்தகோபர் ஆயர்களின் தலைவர். அவரது இல்லம் மாட மாளிகையாக இருந்தது. தனது வீட்டிலேயும் வெண்ணையை திருடி ஆயர் சிறுவர்களுக்கு கொடுத்தார் பரந்தாமன். இவ்வாறு அவர்கள் உண்ணும் போது வெண்ணெய் சிதறி கீழே விழுந்தது. அதில் அவர் நடந்து சென்றதால் கிருஷ்ணரின் கால் தடம் ஆயர்வாடியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் பதிந்தது. அதை நினைவுபடுத்தும் விதமாக கிருஷ்ண ஜெயந்தி என்று கண்ணனின் காலடிப்பட்ட தடத்தை வரைந்து வைத்துவிட்டு வெண்ணெயையும் வைத்து அவரை வழிபடுகிறோம். எங்கள் இல்லங்களிலும் வெண்ணெயை உண்ணவா கண்ணா என்று அன்போடு அழைத்து காத்திருக்கிறோம். கண்ணபிரான் எப்படி ஆயர்வாடி மக்களை தன் கண்ணனை காத்தாரோ அப்படியே நம்மையும் காப்பாரன அவரது அருளுக்காக நாம் காத்திருக்கின்றோம். கண்ணா மணிவண்ணா சரணம், கண்ணபிரானே சரணம். அன்பு உறவுகளே, அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நல்லெண்ணங்கள் நற்சிந்தனைகள் நம்மை மென்மேலும் வளர்த்து இறை தேடலில் நம்மை புதிய பரிணாமத்தில் பக்குவப்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன், சுந்தரேசன், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

மேலும் சரியாக 12:33 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களில் வந்த பாடல்களாகவும் இருக்கலாம், தனியே பக்தி பாடல்களாகவும் இருக்கலாம், நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ள விரும்புவோர்கள் அடுத்தபடி தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71 வைவரூடாக இணைந்து கொள்வோர்கள் 06 50 07 74 27 வாட்ஸ்அப்போடாக இணைந்து கொள்ள விரும்புவோர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக சிறப்பிக்கலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நேர் இணைத்துக் கொள்ளுனேன். வணக்கம்.
1: வணக்கம் ஏமா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் வந்து ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துடித்திடும் என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
1: அந்த பாடலை போடுவோம்.
0: நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி. சுசீலாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: கேட்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. எனக்கு கிருஷ்ணகானம் ஒன்று போடுங்க, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை.
0: சரி, உங்களுக்காக நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், சசியம் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.
2: எங்கள் புருஷோத்தமன் புகழ்

0: இணைப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சோரி, லண்டன் இருந்து பாலன்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் சாரி, இயேசுப்பான கிருபையில நாங்கள் எல்லோரும் நிலமா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கலையத்தில் ராஜா உட்பட நீங்கள் எல்லோரும் நிலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி சோதரி. நாம் கேட்கிற பாடல் வந்து உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என்று பாடல். பாடியோர் வந்து பாஸ்டர் லெஸ்டி புறம், தமிழ்நாடு.
0: வெஸ்லி மேக்ஸ்வெல் அவரா?
1: தமிழ்நாடு.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பாலன் இணைந்திருந்தார். பாலன் விரும்பி கேட்ட அந்த பாடல்

ஜீசஸ், வி வர்ஷிப் தி லார்ட். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

நான் உமக்கு முன்பதாக தங்கும் எல்லா நாட்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

0: சராசரியாக 12:55 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போரை அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. உங்களுக்கு நன்றி. நான் செந்தூர் செல்லும் பெண்கள் காட்டி எந்த பாட்டை கேட்கிறேன்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம். ஜோய்ஸ்ரீயம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம், சதீஷ் கேட்கிறேன்.
0: சதீஷ் நலமா
1: இருக்கிறீங்களா? நீங்களும் வந்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம். இருக்கு நேர்கள கையில அறிவிப்பாளர்கள் நித்திரை ஆக்குறது, பக்தி பரவசமாக்குறது, கோவப்படுத்துறது கூட உங்களுடைய இருக்கு. சரி சொல்லுங்க.
1: ஓகே, நாங்க கோவப்படுத்தே இல்ல, கண்ணனை கூப்பிடுவோம். கண்ணன் எங்கள் மாய கண்ணன் என்று பாடுவோம்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலே உங்களுக்காக ஒளிபரப்பணும் நினைச்சேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க கிருஷ்ண ஆனந்தான் ஒழிக்க போதாக்கும் என்று
1: வருது கொஞ்சம்.
0: சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், பத்மநாணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்டு அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம். கேமா பொண்டிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரது குரலிலே ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டனை போன்ற கிருஷ்ணகானத்தை கேட்போம். கிருஷ்ண ஜெயந்தி தானே, நம்ம கிருஷ்ணத்தை கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம். நான் இந்த பாடல் பாலசுப்ரமணியத்தோட குரல், அவருடைய குரலாம் அனுபவிக்கிறான்னு தெரியல, பார்ப்போமா?
1: நான் பார்த்துட்டேன்.
0: அது நீங்க பாக்குற இடத்துல இருக்கும், நான் பாக்குற இடத்துலயும் பாலசுப்ரமணியம் தான் இருப்பாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நன்றி. ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார், அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நேரம் சரியாக 1:17 நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நலமா இருக்க வேண்டும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு. இன்று கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில இந்த வருஷம் வந்திருக்குது. விசேஷமாக இருக்கு, சந்தோஷமா இருக்குது. மற்றபட மாறி மாறி வேறும் இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருந்தா இன்னும் விசேஷம்
0: கிருஷ்ணர்
1: கிருஷ்ணர் ஆவணி ஞாயிறு தானே இப்ப ஆவணி. அப்ப இந்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா இன்னும் குதூகலமா இருந்திருக்கு. ஓகே, இந்த வெள்ளிக்கிழமை எங்கட சொன்னால் அவர் கணேச பெருமா அந்த தேர் இழுத்து அவர் இருப்பிடத்துக்கு போயிட்டார். எல்லோருக்கும் கிருஷ்ணன் அருள் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் இந்த பாட்டு கேட்கிறேன். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலு படி பால் கறக்குவேன். ஆமா, அந்த பாட்டை கேட்க போறேன்.
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடலே உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புன்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: தேவி தியானராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். அதோடு ஒரு அறிவித்தலாக, கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்றுகூடல் காலம் நாளை 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு இடம்பெறும் மண்டபம் பாலி ரோயல் சூன் தி ஆக்டிவிட்டே எக்கனாமிக் மோரிஸ் 91270 மோன்ஷியரோ பிரான்ஸ். அனைத்து பழைய மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் ஒன்றியம். அதோடு இன்னும் ஒரு அறிவித்தலாக, நஞ்சதின்னி வீதி உங்களுக்கு தெரியுமா, அறிந்திருக்கிறீர்களா, அறிய ஆசைப்படுகிறீர்களா? காலம் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிற்பகல் 5 மணிக்கு சினிமா ஆலிஸ் ஏ 24 ரூய் அரேதா ஃப்ராங்க்லின் 93000 போபினி. கதை இயக்கம் வேலனையூர் தேவதாசன். மேலதிய தொடர்புகளுக்கு 06 11 93 19 32 வாசு ஸ்ரீ 06 68 61 63 62 தேவதாஸ் 06 52 85 79 45. கிராமியம் மண்வாசனை கமலும் குறும்பிடம் போபினி திரையரங்கில் பார்த்து மகிழுங்கள். 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து வைவர் ஊடாக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டாரா?
0: ஆமா,
1: குழந்தையாக மீண்டும் கண்ணன்
0: பிறக்க மாட்டாரா? சரி. இன்று எல்லோருடைய வீடுகளிலும் குழந்தை கண்ணன் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்.
1: இல்லாம வீடு இல்லை. போட்டோம் படம்.
0: சரி, உங்களுக்கான பாடலையும் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவன் தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செய்மடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLGA நூலகம் நூலகம்.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gare La Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges Les Gonesses
7: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான சர்ச்சை மற்றும் ஊழல் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்ச முன்னிலையானார். அவரிடம் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் நடைபெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் டாலர் லஞ்சம் பணப்பரிமாற்றம் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த அரசாங்கத்தில் 2013 வெளியிடப்பட்ட வேலி வழக்கு காணி சுவீகரிப்பு வேத்தமானியை நீக்குவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்க வேண்டும் என காணியை இழந்த மக்கள் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் ஜான்சன் ஃபிரிடாரோ வேண்டுகோள் விடுத்தார். இன்று ஜால் வேலி வடக்கு மயிலட்டி பகுதியில் 20வது வாரமாக இடம்பெற்ற நில மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு அறிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வேலி வடக்கு மக்களின் சுமார் 6317 ஏக்கர் காணிகளை மஹிந்த அரசாங்கம் கையகப்படுத்தி வேத்தமானி வெளியிட்டது. மாற்றம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த அன்றுகுமார் தலைமையிலான அரசாங்கமும் குறித்த வேத்தமானியை நீக்காமல் கடந்த கால அரசுகளைப் போல் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி வைத்துள்ளது. வேலி வடக்கு பகுதியில் தமது சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி 3 இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவோம் என ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் வாரத்துடன் இன்று 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. புதிய அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் குறிப்பாக வேலி வடக்கு காணியிலிருந்த மக்கள் நம்பிக்கை வைத்த போதும் தற்போது நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகின்றனர் என்றார். நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள 6 செல்வநகர் மயான காணியில் இடம்பெறும் அத்துமீறிய காணி அடைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துவதுடன் குறித்த பகுதிக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதையும் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். மண்முனை பெற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போது 6 செல்வாநகர் மயான காணி தொடர்பான பிரச்சினை முக்கியமாக எடுத்துரைக்கப்பட்டது. குறித்த மயான காணி தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த பகுதியில் காணிகளை அத்துமீறி அடைப்பதும் அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதும் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் குறித்த மயான காணிக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதும் அத்துமீறி அடைக்கப்பட்ட காணிகளில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதும் நீதிமன்ற செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடாக அமைவதுடன் நீதிமன்றத்தை அவமதிக்கும் நிலைமையை ஏற்படுத்தக்கூடியது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இதன்போது சுட்டிக்காட்டினார். எனவே நீதிமன்ற வழக்கு நிறைவடையும் வரையில் குறித்த காணியில் இடம்பெறும் அத்துமீறிய காணி அடைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் அந்த பகுதி மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதை தடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேவேளை ஆரியம்பதியை நகரமாக்கும் செயற்பாட்டின் ஒரு பகுதியாக சிறு கைத்தொழில் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதியை மண்முனை பெற்று பிரதேச சபைக்கு வழங்கி அந்த காணியில் கடை தொகுதி ஒன்றை அமைப்பது தொடர்பாக கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருந்தது. எனினும் குறித்த காணியை பிரதேச சபைக்கு வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரியம்பதி நகர அபிவிருத்திக்கு தேவையான அந்த காணியை பெற்றுக்கொள்வது தொடர்பான பிரச்சினையை மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்வைத்து உரிய தீர்வை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆரியம்பதியை நகரமாக்கும் செயற்பாடுகளில் மக்கள் நலனையும் பிரதேசத்தின் எதிர்கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு தேவையான அரச காணிகளை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை தமிழர்களின்

தொடர்புடைய ஆதாரங்களை விரிவாக ஆய்வு செய்த பின்னரே அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுப்பது பொருத்தமானது என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் போது அந்த பகுதியில் வரலாற்று பின்னணி, தொல்லியல் ஆதாரங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வரலாற்று உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய முறையில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மொத்தம் 15 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவை 2 நாட்களாக மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதியரசர்களான ஷிரான் குணரட்ன, மஹிந்த சமயவேத்தன மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமி மனுக்களை விசாரித்தது. வாய்மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் இருப்பின் அவற்றை சனிக்கிழமை 12 மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்ற தரப்பினருக்கு அறிவித்துள்ளது. இதனை அடுத்து குறித்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு இணக்கமானதா என்பது தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், மீடியா போரம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட 15 தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த திருத்த சட்டமூலத்தின் மூலம் நீதித்துறையின் அதிகாரங்கள் குறைக்கப்படுவதுடன் அடிப்படை மனித உரிமைகளும் மீறப்படுவதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் மக்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலந்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கால்நடைகள் மீது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அத்துமீறிய பயிற்சியாளர்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் மேய்ச்சல் தரை பிரச்சினையை தீர்க்கும் வலியுறுத்தியும் செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று ஏறாவூர் பெற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் கால்நடை பண்ணையாளர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், அரச மற்றும் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. அத்துடன் குறிப்பாக ஏறாவூர் பெற்று பிரதேச எல்லைக்குள் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் ஏறாவூர் நகரசபையால் கொட்டப்படும் குப்பை மற்றும் விலங்கு அழிவுகளினால் கழிவுகளால் மக்கள் பாதிப்படைகிற விடயம் தொடர்பாகவும் மற்றும் விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக எதிர்வரும் மாறி மழைக்காலத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் கஷ்ட பிரதேசங்களுக்கு செல்லும் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளை சீரமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களின் அபிவிருத்தி மற்றும் நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நவீன உலகத்துக்கு ஏற்றவாறு உயர்கல்வி பாடத்திட்டங்களை புதுப்பித்தல், பல்கலைக்கழக பீட வளாகங்கள் மற்றும் ஆய்வாளர்களின் வளர்ச்சிக்காக போதுமான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதுடன் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களின் பற்றாக்குறை உடனடி தீர்வு காண வேண்டும் ஆகிய முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் உரத்த குரலில் கோஷங்களை எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் இந்த போராட்ட நடவடிக்கைகளினால் ஏற்படக்கூடிய தீவிர சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்த பகுதியில் பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக தண்ணீர் தாரை பிரயோகம் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் தரப்பிலிருந்து 5 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில்
தற்போதைய துணைத் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமாரவை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். குறித்த சந்திப்பை தொடர்ந்து அனைத்து பல்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆசிஸ் ஹமகே ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து பல்கலைக்கழகங்களில் நீண்ட காலமாக நிலை

0: வரும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தற்போதைய பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் காணப்படும் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த தீவிர பிரச்சினைகள் தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஆணைக்குழுவின் துணைத் தலைவரிடம் விரிவான கருத்துக்களும் முன்வைப்புகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரப்பிலிருந்து இதுபோன்ற விரிவான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நடைமுறை சிக்கல்களும் எல்லைகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான நெருக்கடிகள் காணப்படுவதை ஆணைக்குழு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அவை தொடர்பான இறுதி தீர்மானங்கள் மற்றும் நடைமுறை தீர்வுகள் அனைத்தும் வர இருக்கும் 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளிலேயே முழுமையாக தங்கியிருப்பதாக ஆணைக்குழுவின் தரவுகள் தெரிவிக்கிறது. குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழக உட்பட நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் உணவக நிவாரண கொடுப்பனவுகள் மற்றும் நிர்வாக மேலாண்மை சார்ந்த சிக்கல்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இவற்றுக்கான உரிய தீர்வுகள் 2027 வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்கப்படும் என ஆணைக்குழுவினால் உறுதியளிக்கப்பட்ட போதிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் மாணவர் சமூகத்தின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் அல்லது நியாயமான கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரப்பில் அளிக்கப்பட்ட வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது வெறும் திட்ட முன்மொழிவுகள் மட்டுமே மாணவர்களின் தேவைகளுக்கு போதுமானதாக அமையாது. எனவே வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தில் உறுதியான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதையும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வுகளை வழங்குவதையும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யும் வரை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் தங்களின் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் முன்னெடுக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் முதலாம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான சுமார் 265,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பாடசாலையை விட்டு விலகுவதற்கு போதை பாவனை முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக புனர்வாழ்வு பணியகத்தின் நிர்வாக சபை பணிப்பாளர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற உடுவிலால் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எனவே பாடசாலை கல்வியை இடைநிறுத்தும் மாணவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். அத்துடன் அவர்கள் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் செல்வதை தடுப்பதற்காக துரிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கண்டி மயிலம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்த 16 வயது சிறுவனுக்கு சித்திரவதை புரிந்த சம்பவம் தொடர்பில் அதன் பாதுகாப்பாளரும் அவரது கணவரும் தலாத்துஓயா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் அந்த சிறுவனின் அந்தரங்க பகுதியில் மிளகாய் பொடியை தூவி கொடுமைப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொடுமைக்குள்ளான சிறுவன் மாரசன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃபுர்னாட்ஸ் ஆயில் மற்றும் நாப்தா ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது.
1: மின்சார உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் உலை எண்ணெய் மற்றும் நப்தாவின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் உலை எண்ணெய் 1 லிட்டரின் விலை 248 ரூபாயிலிருந்து 210 ரூபாவாக குறைக்கப்படும். அதே போன்று நப்தா 1 லிட்டரின் விலை 210 ரூபாயிலிருந்து 175 ரூபாவாக குறைக்கப்பட உள்ளது. இதற்கமைய மின்சார உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் அமுலாக உள்ளது.
2: இதேவேளை உலை மற்றும் நப்தாவின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அதன் நன்மையை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் அனுர கர்மாதிலக தெரிவித்தார். அடுத்த மின்கட்டண திருத்தத்தின் போது சலுகையை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார்.
1: இந்த விலை குறைப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக மின்சார கட்டணத்தை நாம் மாதாந்த அடிப்படையிலேயே நிர்ணயிக்கின்றோம். எனவே இந்த விலை குறைப்பையும் கருத்தில் கொண்டு அதன் பயனை மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் நாம் பரிசீலித்து வருகின்றோம்.
0: பயணிகளுக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் உள்ளனவா என்பதை பேருந்துகளின் தரத்தை பரிசோதிக்கும் வேலை திட்டம் இன்று கொழும்பு பஸ்டியன் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது பேருந்துகளில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் விதிமீறல்கள் தொடர்பில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு அவை தொடர்பில் விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கால பகுதிக்குள் பேருந்துகளில் காணப்படும் குறைபாடுகளை சரிசெய்து வீரஹர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வந்து வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகளின் புகை வெளியேற்றம் தொடர்பான பரிசோதனையும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு பேருந்துகள் பொருத்தமான நிலையில் உள்ளனவா என்பது தொடர்பான பரிசோதனையும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்பு கூறலை வலுப்படுத்துதல் நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கோரப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியது. இந்த காலகட்டத்தில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு போன்ற சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுத்தது. எனினும் ஊழலை எதிர்த்து போராடுதல், காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் 2019 உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை ஐக்கிய நாடுகளின் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் குறித்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தொடர்ந்து அடக்குமுறை நிறைந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருவதாக அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தன்னிச்சையான கைதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இன்றி பல நீண்டகாலம் காவலில் வைக்கும் நடவடிக்கைகள் தொடர்கிறது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது அரசாங்கத்தின் கண்காணிப்பு தொடர்வதாகவும் நிலங்கள் மற்றும் மத தலங்கள் தொடர்பான பதட்டங்கள் நீடிப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவி அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை சட்டங்கள், காவலில் நிகழும் வன்முறைகள் மற்றும் தண்டனை விலக்கு மறவு ஆகியவற்றை கைவிட இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டக் குறிப்பிட்டுள்ளார். போர்க்கால மீறல்கள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் தண்டனை விலக்கு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள் வைக்க இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு 2025 ஆண்டில் 602 சித்திரவதை மற்றும் வன்கொடுமை வழக்குகளையும் ஏப்ரல் 2026 வரை 138 வழக்குகளையும் ஆவணப்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு காவலில் மரணித்த 18 மரணங்களும் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை 3 மரணங்களும் பதிவாகியுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறிய கூட்டத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயது கைதி கடுமையாக தாக்கப்பட்டு மே 3 தேதி உயிரிழந்த சம்பவம் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தபட்சம் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இது கடும் நெரிசல் உள்ளிட்ட முறையான சிறைச்சாலை சீர்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது ராணுவ மற்றும் துப்பறியும் பிரிவினரால் தொடர்ச்சியான கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் நிலவுகிறது. குறிப்பாக ஜெனீவா பயணம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிகழ்வுகளில் பங்கேற்பது குறித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்படுகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் வரை அதன் பயன்பாட்டின் மீது உடனடியாக இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டும். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களின் நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க பாதுகாப்புத்துறை அல்லது தூதரக பணிகளில் உயர் பதவிகள் வகிப்பு இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு கூறும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் மற்றும் ராணுவத்தின் பிடியில் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார்.
3: ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு பாரிய அளவிலான விமானங்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளில் லஞ்சம் பெறும் சம்பவங்கள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டுள்ளார்.
1: நாம் சட்டத்துக்கு அமையவே செயற்படுகின்றோம், ஆனால் சட்டமும் அதன் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? தற்போது சுமார் 15 நிமிடங்களாக வீதியை கடப்பதற்காக காத்திருக்கின்றேன், ஆனால் சட்டம் கூட தனது கடமையை செய்யவில்லை போன்று தெரிகிறது.
4: ஏனென்று உங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் சென்று கேட்டுவிட்டு பின்னர் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் தவறு செய்யவில்லை என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
1: நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. எமக்கு தவறு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே எந்த நேரத்திலும் சுயாதீன விசாரணைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம்.
0: முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: பொல்கொலையில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ச அரங்கத்துக்கு கதிரைகளை கொள்வனவு செய்யும் போது உரிய கொள்முதல் நடைமுறைகளை மீறி செயல்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு 79,73,114 ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்தது.
0: ஹம்மாந்தோட்டை மாநகர முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோவின் மரணம் தொடர்பான உடற்கூட்டு பரிசோதனையை தொடர்ந்து பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிராந்திய சட்ட மருத்துவ அதிகாரியால் இந்த உடற்கூட்டு பரிசோதனை நேற்று நடத்தப்பட்டது. இந்த நிலையில் பெர்னாண்டோவின் உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளை மேலதிக விசாரணைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அரசு ஆய்வாளருக்கு அனுப்பும்படி சட்ட மருத்துவ அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். 61 வயதான எராஜ் பெர்னாண்டோ பம்பலப்பட்டி திம்பிரிஹஸ்யாய பகுதி குடியிருப்பில் இருந்து 2 நாட்களுக்கு முன்னர் உடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேர்வுகளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர்களின் ஆசை கோரியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் ஜா, மகாநாயக்க தேர்வுகளுக்கும் தனது மரியாதையை செலுத்தியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான சகோதரத்துவ உறவை வலுப்படுத்துவதற்கான ஆசைகளை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். டிட்வா பேரிடரை தொடர்ந்து இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து பௌத்த மத தலைவர்களுக்கு உயர்ஸ்தானிகர் விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் பல்வேறு திட்டமிடப்பட்ட மற்றும் இருதரப்பு திட்டங்கள் குறித்தும் அவர் தேரர்களிடம் தகவல் வெளியிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளியான பிரபாத் மதுசங்க என்ற மிதிகம சூட்டி என்பவருக்கு சொந்தமான வீட்டினை பயன்படுத்துவதை தடை செய்ய சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது.
5: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக சந்தேக நபர் ஈட்டிய பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டு மிதிகம பாத்திகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை முடக்குவதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிதிகம சூட்டி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் மிதிகம சூட்டிக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது விரைப்படுத்தப்பட்ட நிதியுதவி வசதி மற்றும் சீர்திருத்த வேலை திட்டத்தின் 7வது மதிப்பாய்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் விஜயமாகும். குறித்த பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பஜோஜியோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடித்து நாட்டின் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்னிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு புறக்கோட்டை புயரத நிலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்காகவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இன்று நாம் வீதிக்கு இறங்கியுள்ளோம். சர்வாதிகார அன்ற அரசாங்கம் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை சீர்தளிப்பதற்காகவே செயற்படுகிறது. மக்களின் ஜனநாயக உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தை நிலைநாட்டும் நடைமுறை என்பன சீரழிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள ஒரே ஒரு மாற்று சக்தியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த துஷ்ட 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி முயற்சி எடுக்கும். அதற்காக ஜனநாயக ரீதியில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். இன்று நாட்டில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வறுமை நிலை அதிகரித்து தொழில் இன்மையும் அதிகரித்துள்ளது. தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டிருக்கிறது. ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை மேற்கொள்கின்றார்கள். மக்களின் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை. அரசாங்கத்தின் ஒரே ஒரு இலக்கு தனிக்கட்சி ஆட்சி முறைமை இந்த நாட்டில் நிலைநாட்டுவது மாத்திரமே ஆகும். ஆனால் அரசாங்கத்தின் அந்த முயற்சியையும் நாம் வெற்றியடைய விடப்போவதில்லை. பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் மக்கள் அரசாங்கத்தை தோற்கடிப்பர் என்றார். இலங்கையில் 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலை திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் 2026 75 கிராமங்களும், 2027 80 கிராமங்களும், 2028 95 கிராமங்களும் உருவாக்கப்பட உள்ளது. இளநீர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் சர்வதேச சந்தையில் இலங்கை இளநீர் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உலகளாவிய ரீதியில் இளநீர் மற்றும் அது சார்ந்த நீர் தயாரிப்புகளின் சந்தை தற்போது 4-5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் தசாப்தத்தில் இது கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பனிலகே தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் ஊடாக கிராமப்புற மக்களின் வருமானம் அதிகரிப்பதுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க பங்களிப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவை நேற்று நடைபெற்ற செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் வைத்தியர் சத்தியலிங்கம் முன்வைத்துள்ளார். நேரியகுளம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வாழும் மக்களின் தபால் சேவைக்கான தேவையை கருத்தில் கொண்டு தபால் நிலையத்தை விரைவாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அபிவிருத்தி குழு தலைவர் எதிர்வரும் வருட ஒதுக்கீட்டில் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன் பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் இதனை தனது முன்மொழிவாக சமர்ப்பித்திருக்கிறார். ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் ஒருமித்த எதிர்க்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான பிரபா கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஏற்பட்டது. இந்த சந்திப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சௌமிய பவனில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பிரபா கணேசன் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஆரம்பித்துள்ள ஒருமித்த எதிர்க்கட்சியின் கூட்டமைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. சிவில் சமூக அமைப்புகள், தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த ஒருமித்த கூட்டணியின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரபா கணேசன் செந்தில் தொண்டமானிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு வாழ்த்து தெரிவித்த செந்தில் தொண்டமான் சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்தும் அரசியல் கட்சிகள் தாங்கள் எடுக்கும் முடிவுகளை எடுக்கும் சிந்தித்து நன்கு ஆலோசித்து எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் பிரபா கணேசனின் கட்சி ஆளும் அரசாங்கம் ஆட்சி புரிவதற்கு ஆதரவளித்து ஆட்சி அமைக்க உதவியது வரவேற்கத்தக்க விடயம் எனவும் தமிழ் மக்கள் சார்ந்த பல வேலை திட்டங்களை மாநகர சபை உறுப்பினர்கள் முன்னெடுப்பதே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசாங்கத்தை குறை கூறாமல் அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல திட்டங்களை பாராட்டும் மனப்பக்குவம் அரசியல் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பிரபா கணேசன் ஆரம்பித்துள்ள எதிர்க்கட்சி கூட்டமைப்பு வெற்றியடைய தனது வாழ்த்துக்களையும் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். நாட்டில் நிலவிய வறட்சியான காலநிலையினால் பயிர் சேதமடைந்த பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுவதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது.
2: புலனருவி மாவட்டத்தில் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி நட்டுவிட்டு தொகை இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பயிர் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கான நட்டுவிட்டு தொகை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்கப்படும் என விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபையின் தலைவர் தெரிவித்தார்.
6: புத்தளம், அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், புலனருவி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலவிய வறட்சியான காலநிலை காரணமாக நெல் மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய அதிகாரிகள் களத்துக்கு சென்று முன்னெடுத்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் சேதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. 75,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் சோயா உள்ளிட்ட பயிர்களுக்காக ஒரு ஹெக்டேருக்கு 100,000 ரூபாய் வீதம் நட்டீடு வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரையான நிலப்பரப்புக்காக இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கும் நேரடியாக நிதி வரவு வைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இடைத்தரகர்களின் தலையீடின்றி முறைகேடுகளுக்கு இடமளிக்காத வகையில் வெளிப்படைத்தன்மையோடு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
0: 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் தேசிய தேயிலை விற்பனையின் சராசரி விலை கிலோகிராம் ஒன்றுக்கு 1,174.46 குறைவடைந்துள்ளதாக ஃபோப் அண்ட் வால்கர் நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிலோகிராம் ஒன்றுக்கு 1,182.27 பதிவாகியிருந்த தேசிய தேயிலை சராசரி விலையுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7.81% குறைவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலர் மதிப்பில் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிலோகிராம் ஒன்றுக்கு 3.92 அமெரிக்க டாலராக காணப்பட்ட சராசரி விலை 2026 ஆகஸ்ட் மாதத்தில் 3.53 குறைவடைந்துள்ளது. இது 39.39 வீழ்ச்சியாகும். 2026 ஜூலை மாதத்தில் பதிவான 1,176.10 என்ற சராசரி விலையுடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் 1.64 சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் டாலர் மதிப்பில் ஜூலை மாதத்தில் காணப்பட்ட $3.50 ஆகஸ்ட் மாதத்தில் $3.53 சிறிய அதிகரிப்பு பதிவு செய்துள்ளது. இதனிடையே 2026 இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையின் தேசிய தேயிலை விற்பனையில் சராசரி விலை கிலோகிராம் ஒன்றுக்கு 1,165.66 பதிவாகியுள்ளது. இது 2025 இதே காலப்பகுதியில் பதிவான 1,156.37 ஒப்பிடுகையில் $9.29 அதிகரிப்பாகும். எனினும் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்த ஆண்டு இதுவரையான சராசரி விலை 3.62 ஆக பதிவாகியிருக்கின்றது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது $0.25 வீழ்ச்சி பதிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் மாத சராசரி விலை கிலோகிராம் ஒன்றுக்கு 1,057.06 பதிவாகியுள்ளது. இது ஜூலை மாதத்துடன் ஒப்புடுகையில் $4.89 குறைவடைந்துள்ளது. அதேவேளை தாழ்நில பகுதி தேயிலை ஆகஸ்ட் மாத சராசரி விலை 954.82 ஜூலை மாதத்துடன் ஒப்புடுகையில் இது 88%. மத்திய நிலப்பகுதி தேயிலையில் ஆகஸ்ட் மாத சராசரி விலை கிலோகிராம் ஒன்றுக்கு 1,276.83 பதிவாகியுள்ளது. ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 16.23% குறைவாக இருந்த போதிலும் 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 25.74% அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்த போலீஸ் சேவையை அவமதிக்கும் வகையில் ஒரு சில போலீசார் பாதாள குழுக்களின் மீதான அச்சத்தாலும் பணத்தின் மீதான ஆசையாலும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையில் சட்டத்தினூடாக சீருடை கலைக்கப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. மக்களின் நலனுக்காக அரசியலமைப்பிலும் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளேன். எதிர்வரும் நாட்களில் அதற்குரிய நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் சேவையில் 160வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கொழும்பு போலீஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பு போலீசாருக்கு உண்டு. 160 வருட காலத்தில் போலீசார் நாட்டுக்காக சேவையாற்றியுள்ளார்கள். பலர் நாட்டுக்காக தமது உயிரையும் அர்ப்பணித்துள்ளார்கள். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடு சமூகத்தின் கருப்பு ராஜ்யமாகவே காணப்படுகிறது. இந்த இரண்டையும் முட்டாக ஒழிக்க வேண்டும், இல்லையில் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசார் இந்த இரண்டு காரணிகளுக்கும் இனி முன்னுரிமை வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு மாத்திரம் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் போலீசார் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையில் ஒரு சில போலீசார் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்குகிறார்கள். இது வெட்கக்கேடானதொரு செயற்பாடாகும். பாதாள குழுக்களின் மீதான அச்சத்தால் ஒரு தரப்பினரும் பணத்துக்காக ஒரு தரப்பினரும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையில் சட்டத்தினூடாக சீருடை காலையப்படும். பல்வேறு குற்றங்களுடன் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் நாட்டுக்கு பலர் அழைத்து வரப்படுவார்கள். நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. மக்களின் நலனுக்காக அரசியலமைப்பிலும் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளேன். எதிர்வரும் நாட்களில் அதற்குரிய நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படும். போலீஸ் சேவையில் பல பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகள் காணப்படுகிறது என்பதை நன்கு அறிவேன். ஆளணி பற்றாக்குறையால் போலீஸ் உத்தியோகர்கள் நாளொன்றுக்கு பல மணி நேரம் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டிய நிலை காணப்படுகிறது. ஆகவே போலீஸ் சேவையில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். மின்சாரத்தை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கான நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் கர்மா திலக தெரிவித்துள்ளார்.
7: இன்று நாட்டை வந்தடைவுள்ள நிலக்கரி கப்பலானது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அவசர கொள்வனவின் போது நிலக்கரியின் தரம் தொடர்பான காரணங்களினால் நிராகரிக்கப்பட்ட கப்பலுக்கு பதிலாக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு கப்பலாகும். அதே போன்று 2026-2027 காலப்பகுதிக்கான நிலக்கரி கொள்வனவு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. அதன் முதலாவது நிலக்கரி கப்பல் செப்டம்பர் 12 அளவில் மின் உற்பத்தி நிலையத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் புத்தளம் பகுதிக்கு நிலக்கரி வந்தடைந்தவுடன் தொடர்ந்து நிலக்கரியை பெற்றுக் கொள்வதற்கான திட்டம் எம்மிடம் உள்ளது. எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சனை ஏற்படாது. தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை மேற்கொள்வதற்கு தேவையான போதுமான நிலக்கரி நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் கையிருப்பில் உள்ளது. குறிப்பாக கடந்த காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நிலக்கரியில் ஒரு தொகை தற்போது கையிருப்பில் உள்ளது. அத்துடன் இன்று மேலும் ஒரு நிலக்கரி கப்பல் நுழைச்சோலையை வந்தடையும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே அந்த கப்பலில் இருந்து சுமார் 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் மின் உற்பத்திக்கு தேவையான அளவு நிலக்கரி நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு கிடைக்கும். எனவே நிலக்கரி பற்றாக்குறை தட்டுப்பாடு காரணமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கின்றோம். நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின்வெட்டு ஏற்படாது. தொடர்ச்சியான மின் விநியோகத்தை நாம் உறுதி செய்கின்றோம்.
0: உயர் அழுத்த மின் பாதைகள் மற்றும் துணை மின் நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்சார அமைப்பு இயக்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: மின் நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டாளர் தனியார் நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. அண்மையில் உயர் மின்னழுத்த நிலையம் ஒன்றில் பட்டம் சிக்கியதால் ஏற்பட்ட தற்காலிக மின்தடை சம்பவத்தை கருத்தில் கொண்டே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பட்டங்கள் மற்றும் அவற்றின் நூல்கள் மின்சார பரிமாற்ற கம்பிகளில் சிக்குவதால் பல சந்தர்ப்பங்களில் பரிமாற்ற மின்வழிகள் செயலிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் மின்சார கோளாறுகள் ஏற்படுவதுடன் மின்சார பரிமாற்ற கோடுகள் தானாகவே துண்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 220 kV மற்றும் 132 kV உயர் மின்னழுத்த மின்சார பரிமாற்ற கோடுகள் மின்கம்பங்கள் மற்றும் கிரிட் உபநிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
0: கொழும்பு கொள்ளுப்பட்டி 6வது ஒழுங்கையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொள்ளுப்பட்டி 6வது ஒழுங்கையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கலகா நிலம்ப குறுகலை பகுதியில் புளியங்குட்டை தொண்டையில் சிக்கியதில் 7 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மாலை தனது சகோதரிகளுடன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது சமையலறையில் இருந்த புலியை எடுத்து விளையாடியதாகவும் அப்போது புளியங்கொட்டை தொண்டையில் சிக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவத்தை அறிந்ததும் சிறுமியின் தாயாரும் உறவினர்களிடம் உடனடியாக செயற்பட்டு சிறுமியை பேராதனை போதனா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். எனினும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சீனங்குடா ரயில் நிலையத்திற்கும் திருகோணமலை ரயில் நிலையத்திற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சுமார் 40 வயதுக்கு மேற்பட்டவர் ஆவர் எனவும் இது விபத்தா அல்லது தற்கொலையா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் ஒருவரின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கண்டி பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கினிகத்தேன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கினிகத்தேன பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபர் முறைப்பாட்டாளரான பெண்ணை திருமணம் செய்து பின்னர் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்திருந்த நிலையிலேயே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கணனி புலனாய்வு பிரிவில் கண்டி உப பிரிவினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேட்பட்டி பாலகுடாவ பகுதியில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
8: கேட்பட்டி பாலக்குடா பகுதியில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கர்ப்பிணி தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த பெண் கட்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் கூறினர். உயிரிழந்தவர் கட்பட்டி பாலக்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 36 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: நிலத்தில் விழுந்து கிடந்த பாம்பின் விஷம் பட்டதாக சந்தேகப்படும் நாவல் பழத்தை உட்கொண்ட 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை மட்டு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாலியடிவட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலியடிவட்டை வைத்தியசாலை வீதியைச் சேர்ந்த 11 வயதுடைய 37ஆம் கிராமம் நவகிரி வித்தியாலயத்தில் 6ஆம் ஆண்டில் கல்வி கேட்டு வந்த சஞ்சீவ் என்ற சிறுவனை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவனின் வீட்டிற்கு முன்னால் நின்ற நாவற்பழ மரத்தில் இருந்து நிலத்தில் விழுந்து கிடந்த நாவற்பழத்தை சம்பவ தினமான நேற்று வியாழக்கிழமை மாலை எடுத்து உட்கொண்டுள்ள நிலையிலேயே சிறிது நேரத்தில் சிறுவன் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து மயங்கி விழுந்த சிறுவனை உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் பாம்பின் விஷம் பட்ட நாவற்பழத்தை உட்கொண்டதால் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்திற்கு வழங்கப்பட்ட விசேட காட்டில்களை வெளி மாவட்ட வைத்தியசாலைக்கு வழங்குமாறு மாவட்ட மட்ட உயரதிகாரிகள் பணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது இயங்க ஆரம்பித்துள்ள இந்த விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்துக்கு குறித்த கட்டில்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டும் வைத்திய நிபுணர்கள் இந்த காலகட்டத்தில் இங்குள்ள வளாகங்களை வெளியே கொண்டு செல்வது பொருத்தமற்றது எனவும் அது வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகளுக்கு பெரிதும் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதிகளை வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் வைத்தியத்திற்கு மாற்றிவிட்டு அது இயங்குவதாக காட்டுவது அல்லது இங்குள்ள வளங்களை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டு இதன் செயற்பாடுகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என பல்வேறு தரப்பினர்களாலும் கடந்த காலத்தில் எதிர்வு கூறப்பட்டது. இருப்பினும் நீண்டகால இழுபறிக்கு பின்னர் தற்போது குறித்த விசேட பெண் நோயியல் அலகானது செயற்பட மெதுமெதுவாக தொடங்கியுள்ள நிலையில் இங்குள்ள வளங்களை ஏனைய வைத்தியசாலைகளுடன் பகிர்ந்து கொள்வது பொருத்தமற்றது. எனவே இந்த பெண் நோயியல் வைத்தியசாலைக்கு என பிரத்யேகமாக வழங்கப்பட்ட வளங்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை உயரதிகாரிகள் உடனடியாக கைவிட வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை சமூகத்தினரும் பிரதேசவாசிகளும் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய மன்னார் மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து இந்திய இழுவை படகு ஒன்றுடன் 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தலைமன்னார் கடற்படையினரில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கூறினர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த 9 மீனவர்களும் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 9 மீனவர்களும் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மேலதிக நீதவான் முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனையும் 3வது குற்றச்சாட்டுக்கு நபர் ஒருவருக்கு 2,50,000 ரூபாய் குற்றப்பணமும் செலுத்த நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. மேலும் ஏற்கனவே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட மீனவர் ஒருவருக்கு 2வது முறையாக இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டுக்காக 25,000 ரூபாய் குற்றப்பணம் செலுத்தப்பட்ட நிலையில் மேலதிகமாக 2,75,000 ரூபாய் செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த 9 மீனவர்களும் நிபந்தனையின் அடிப்படையில் மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: நாட்டின் ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அதேபோன்று பொலன்னரவு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் குறுகிய நேரத்திற்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பகல் வேளையில் ஏற்படும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அதேபோன்று குறுகிய காலத்திற்குள் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என நாம் எதிர்பார்க்கிறோம்.
0: நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 96,000 தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
2: வவுனியா, மகாவெவ மற்றும் மடுக்கந்தகுளம் உள்ளிட்ட சிறிய குளங்கள் வற்றியுள்ளன. ஏனைய நீர்மூலங்களிலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிலவும் வறட்சியால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலவும் கடும் வறட்சியினால் திருகோணமலை தோப்பூரில் உள்ள பல குளங்களில் நீர் வற்றியுள்ளது. இதனால் தோப்பூரில் உள்ள கால்நடைகள் குடிநீரினை பெறுவதில் பாரிய சவால்களை எதிர்கொள்கின்றன.
9: வறட்சி காரணமாக எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் இல்லாமை, அடுத்தது குளங்கள் வற்றி காணப்படுகின்றது. இதனால் பல மாடுகள் பிளாஸ்டிக் கூட உண்டு உணவாக உட்கொள்கின்றன. ஏனால் புட்கள் இல்லாத காரணத்தினால் மிகவும் ஒரு வறட்சியான ஒரு நிலை. நீரின்மையினால் மிருகங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றன.
10: எங்களோட மாடுகள் இதெல்லாம் தண்ணீர்லேயே மேய்ச்சலின்லேயே மிகவும் கஷ்டமான நிலை. குளங்கள் எல்லாம் வற்றி போயிடுச்சு.
11: எங்களோட அதிக கால்நடைகள் பாதிக்கப்பட்டு வறட்சி தண்ணி கூட இல்லாம மிச்சம் இறந்து கிடக்கும் நிலைமையும் காணப்படுது.
2: இதனிடையே புத்தளத்திலும் வறட்சியினால் கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல் ஆராய்ச்சி கட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பல கிராமங்களில் உள்ள குளங்கள் நீரின்றி இவ்வாறு காற்றளிக்கின்றன. இதனால் குறித்த பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்களின் ஜீவனோபாயம் கேள்விக்குறியாகியுள்ளது.
12: வறட்சியா காணப்படும். அதே மாதிரி கால்நடை உற்பத்தி, கால்நடை உலகம், சாப்பாடு இல்லை. விவசாயங்கள் இந்த முறை விவசாயம் செய்யறதுக்கும் வசதி இல்லை. குளங்கள் உடைந்து ஒரு பல லித்வால ஏற்பட்ட அழுத்தத்தினால பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. பால் உற்பத்தியும் இல்லை, சாப்பாடு இல்லை. பால் உற்பத்தியும் சரியான முறையில் அந்த மாடுகளுக்கு தீன்கள் இல்லாமல் தண்ணி இல்லாததால் பால் உற்பத்தியும் சரியான முறையில் செஞ்சு கேளாமைக்குது. குளங்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சு போய் காணப்படுது.
0: இருபத்தி 2027 ஆண்டுக்கான தரம் 6 மாணவர் சேர்க்கைக்கான இணைய விண்ணப்ப முறை குறித்த மேலதிக அறிவிப்புகளுக்காக 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோட்டிய மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு கோரியுள்ளது. 2026 தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பாடசாலை இட ஒதுக்கீட்டிற்கான விண்ணப்பங்கள் இணைய முறை மூலமே கோரப்படும். அத்துடன் அடுத்த ஆண்டு தரம் 6 தமது பாடசாலைகளில் சேர விரும்புவோருக்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களும் இந்த முறையினூடாகவே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதிகள் மற்றும் செயல்முறை குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் உரிய காலத்தில் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நல்லூர் ஆலய வருடாந்திர மகோற்சவ 19ஆம் திருவிழாவான இன்றைய தினம் காலை சூரியோற்சவம் நடைபெற்றது. காலை 6:45 அளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை அடுத்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள் வீதி உலா வந்து தொடர்ந்து வெளி வீதி உலாவும் வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரிய பகவானின் அருள் காட்சியினை கண்டு களித்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசிலே ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் சி ஜோசப் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவரின் இல்லங்களும் உள்ளங்களும் மகிழ்ச்சியால் நிறையும் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநீதிக்கு எதிரான அறம்பெல்லும் எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்பட வேண்டும். தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி உயரிய வாழ்வியல் நெறிகளுடன் அன்பும் அறமும் தலைத்தோங்கும் நல்லுலகை படைத்திடுவோம் என்று முதல்வர் விஜய் தனது வாழ்த்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சென்னைக்கு நாளை செல்வதையொட்டி கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் நாளை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முக்கியமாக கிண்டி நட்சத்திர ஹோட்டல், நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஆகிய இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். பட்டப்படிப்பு சான்றிதழ்களை நாங்கள் இருவரும் வெளியிடலாமா என்று பிரதமர் மோடியிடம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே அவருக்கு சவால் விடுத்திருக்கிறார்.
2: பிரதமர் திரு மோடி 1978 ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றதாகவும், 1983 ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அப்படி ஒரு பாடமே அந்த ஆண்டில் இல்லை என்று சர்ச்சை எழுந்தது. இதேபோல் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் தீப்கே பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கவில்லை என்றும், அரசு ஊழியரின் மகனான அவருக்கு வெளிநாட்டில் கல்வி பயில நிதி ஆதாரம் என்ன, குடும்ப வருமானத்தை மறைத்துள்ளார்களா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் சமூக செயல்பாட்டாளர் திரு சோனம் வாங்சுக்குடனான நிகழ்ச்சி ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு பிரகர் குப்தா, திரு அபிஜித் தீப்கே பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமே பெறவில்லை என்றும், அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவரது நண்பர்கள் இருவர் அபிஜித் தீப்கேவின் பதிவுகளை சரிபார்த்தபோது அங்கு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக செயல்பாட்டாளர் திரு சோனம் வாங்சூக்கின் நடவடிக்கையை பார்க்கும்போது அவருக்கும் உண்மை தெரிந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள திரு அபிஜித் தீப்கே, BUCOM பட்டமளிப்பு விழாக்களுக்கு அவருடைய நண்பர்கள் அழைக்கப்படாததற்கு தாம் காரணமல்ல என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்ற வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டுள்ளார். சிலர் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதால் தமது பட்டப்படிப்பு சான்றிதழைக்கான மக்கள் பொறுமையிழந்து காத்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் பிரதமரின் பட்டப்படிப்பு சான்றிதழை பார்க்காமலேயே அவர்கள் 12 ஆண்டுகளை எப்படி கடந்தார்கள் என்பது தமக்கு ஆச்சரியமாக உள்ளதாகவும் திரு அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி அவர்களே, நாம் இருவரும் நமது பட்டப்படிப்பு சான்றிதழ்களை காண்பித்து இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா என்றும் அவர் வினவியுள்ளார்.
1: தொடர்ந்து, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த உதவியும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்த போது முடிவில்லாத போர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதையும் அவர் மீண்டும் நினைவுபடுத்தினார். உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட ஜெய்சங்கர் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது ஜெய்சங்கர் கூறுகையில், இது போருக்கான காலமல்ல, போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாதென இந்தியா திடமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. போர் நிகழும் ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான உயிரிழப்புகளும் அழிவுகளுமே தொடர்ந்து நிகழ்கின்றன. போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளே தங்களுக்குள்ளான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றாலும் இந்தியா எந்தவித உதவியையும் செய்ய தயாராக இருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அழைப்பை தொடர்ந்து எனது உக்ரைன் பயணம் பேச்சுவார்த்தையை மையமாக கொண்டிருக்கிறது. உக்ரைனின் போர் நிலைப்பாடு மற்றும் கருத்துக்களை நான் இந்தியாவுக்கு எடுத்து செல்வேன். இருநாள் முன்னதாக கீவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டார். போரில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் இந்தியா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது. உக்ரைன் போரின் மறுபுறம் கருங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது கடந்த சில வாரங்களாக நடத்தப்படும் தாக்குதல்களில் இந்திய மாலுமிகள் உயிரிழப்பதும் கவலை அளிக்கிறது. இந்த தாக்குதல்களால் தெற்குலக நாடுகளில் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் ஆண்ட்ரி சிபிகாவுடன் ஆலோசித்தேன். இருதரப்பு உறவு, மருந்தியல், உணவு மற்றும் வேளாண்மை, உரங்கள், வேதிப்பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் என பல்வேறு துறைகளில் இந்தியா உக்ரைன் இருதரப்பு உறவை கொண்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரால் இருதரப்பு வர்த்தகத்தில் சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சுகாதாரம், கல்வி, வேளாண்மை மற்றும் நிர்வாகம் என பல துறைகளில் செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. உக்ரைனும் பல்வேறு திறன்களை கொண்ட நாடு என்பதை இந்தியா அறியும். எனவே வளர்ந்து வரும் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த இந்தியா உக்ரைன் அரசுகளுக்கிடையான ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வருமாறு ஆண்ட்ரி சிபிகாவுக்கு அழைப்பு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் அதிபர் செலஸ்கியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா உக்ரைன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகாவுடன் மேற்கொண்ட ஆலோசனைகளை அவரிடம் விவரித்தேன். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவே எங்களது பேச்சுவார்த்தை அமைந்ததாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். கீவ் நகரில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய தனது உக்ரைன் பயணத்தை ஜெய்சங்கர் நிறைவு செய்தார். அங்கிருந்து அவர் போலந்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். சென்னையில் உழைப்பவர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோரிக்கை மனுக்களை முதல்வர் நேரடியாக பெறுவதற்கு சந்திப்பு நேரம் ஒதுக்க கோரியும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் திருட்டு குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார்.
2: சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய முதல் நாளில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துறைவாரியாக மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு பழனிசாமி, விவசாயிகளின் பம்பு செட்டுகள், மின் மோட்டார்கள், காப்பர் ஒயர்கள் மற்றும் கால்நடைகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள தனது தோட்டத்திலும் மின் ஒயர் திருடப்பட்டதாக அவர் கூறினார்.
3: சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சிலுமலை கிராமத்தில் என்னுடைய தோட்டத்தில் 2 நாளைக்கு முன்பு என்னுடைய கிணற்றில் வைக்கிற அந்த போர்வெல்ல அமைக்கப்பட்டிருந்த மின் மோட்டர்கள் ஒயரை அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க.
2: தாவேக அரசு பொறுப்பேற்ற 116 நாட்களில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி திரு பழனிசாமி, குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார்.
1: தொடர்ந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை சமுத்திரத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகியின் ஏசிபி உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அரசு அதிகாரியின் தலையீட்டால் அவை விடுவிக்கப்பட்டது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
4: மேம்பாலம் கட்டும் பணியின் போது தோண்டப்பட்ட மணல் ஆற்றினுள் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 JCB மூலம் டிப்பர் லாரிகளில் மணல் கடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மணல் அள்ளிய 3 ஜேசிபி மற்றும் 2 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். அதற்கான ஆவணங்களை காட்டாததால் போலீசார் 5 வாகனங்களையும் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். மேலும் வாகனங்களின் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்திய நிலையில் 3 வாகனங்கள் தாவேக்காவின் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் என்பவருக்கு சொந்தமான வாகனங்கள் என தெரியவந்தது. இதனிடையே மணல் கடத்திய சரவணனுக்கு சொந்தமான 2 டிப்பர் லாரிகள், 1 ஜேசிபி உள்ளிட்ட 5 வாகனங்களும் விடுவிக்கப்பட்டன. மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் மூலம் கடிதம் கொடுத்து வாகனங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷின் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கால் நிர்வாகி மணல் திருட்டில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து, இந்தியா 7.8% பொருளாதார வளர்ச்சியுடன் உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து நீடித்து வருவதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா தெரிவித்திருக்கிறார். நியூயார்க்கில் உள்ள நாஸ்டாக் பங்கு சந்தையில் வர்த்தகத்தை தொடங்கி வைக்கும் மணியொலித்த போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா இதனை தெரிவித்திருக்கிறார். கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியானை கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாடிய நிலையில் ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கவே முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
2: டெல்லியில் லோகர் பஸ்தி, லால்பாக், ஆசாத் நகர், விகாஸ் சமிதி உள்ளிட்ட இடங்களில் பொது இடத்தை ஆக்கிரமித்தும் நடைபாதைகளை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டிருந்த குடிசைகள், கடைகள் உள்ளிட்டவற்றை இடித்து அகற்றும் நடவடிக்கையை பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து செயல்படுத்தியது. இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரியும் கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பாக வழங்கப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பகுதி மக்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி திரு ஜஸ்மித் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடைபாதையில் குடிசைகளையோ கடைகளையோ கட்டுவது சட்டவிரோதம் என்றும் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பாதசாரிகள் நடப்பதற்காக மட்டுமே நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், நடைபாதைகளை எந்த காரணத்துக்காகவும் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி மனுவை விசாரிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு ராகவேந்திர உபாத்யாய், பாதிக்கப்பட்ட பகுதியில் குடியிருக்கும் மக்களுக்கு மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தும் வரை குடிசைகளையும் கடைகளை இடித்து அகற்ற தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி, ஆக்கிரமிப்புகளை இடிப்பதற்கு எந்த தடையும் விதிக்க முடியாது, ஆனால் மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்துவது குறித்த கோரிக்கையை 4 வாரத்திற்குள் அரசு பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.
1: தொடர்ந்து, இளைஞர்களின் குரலை ஒடுக்கி வரும் மத்திய அரசு இதற்காக மக்களிடம் ஒரு நாள் பதிலளித்தே தீர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தெரிவித்தார்.
4: நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் எதிரொலியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்நிலையில் அதே பாணியில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து பீகாரில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்நிலையில் காவல்துறையின் தாக்குதலுக்கு ஆளான பீகாரைச் சேர்ந்த மாணவர்களை திரு ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில், ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவையாற்ற விரும்பிய ஒரு இளைஞரின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவரது வாழ்நாள் கனவும் தகர்ந்தது தமக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பீகாரில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தான் என்றும் துணை நிற்பேன் என குறிப்பிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, கோரிக்கைகளுக்கு பதிலடியாக தடியடியையும் தோட்டாக்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் டெல்லி தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினார். மேலும், இளைஞர்களின் குரலை ஒடுக்கும் எந்த ஒரு ஆட்சியும் இறுதியில் மக்களிடம் பதில் சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பாஜகவை விமர்சித்துள்ளார்.
1: தொடர்ந்து, சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவல்துறை மானிய கோரிக்கையில் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பாக தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதான சர்ச்சை எழுந்துள்ளது.
4: தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 21 எழுத்து தேர்வு நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் சுமார் 1.78 லட்சம் பேர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். கடந்த ஜனவரியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வழக்குகள் தேர்தல் என வந்துவிட்டதால் இதுவரையில் எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே சட்டப்பேரவையில் நேற்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பேட்டில் காவல் உதவி ஆய்வாளர் பணிகளுக்கு உடல் திறன் தேர்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர்தான் உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்ற நிலையில்

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுரேகாவை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதற்கான பரிந்துரை மாநில ஆளுநர் சிவ பிரதாப் சுக்லாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒக்னேலுக்கு நீர்வரத்து இன்று காலை 9000 கன அடியாக குறைந்திருந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் அளவு குறைந்துள்ளதால் ஒக்னேகலுக்கு நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 9000 கன அடியாக குறைந்து தமிழக கர்நாடக எல்லையான பிரிகுண்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒக்னேகலில் உள்ள ஐந்தருவி, யவார்பாணி, பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்துவிட்டது. அருவிகளில் நீர்வரத்து குறைந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒக்னேகலில் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 19வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது. மெட்ரா தளங்களில் குழந்தைகள் குறித்த ஆபாச பதிவுகள் விளம்பரங்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பாக 2 வாரங்களில் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-5 சுமந்தபடி ESLVF-17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது.
1: ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று அதிகாலை 2:55 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது.
2: 2-1-0 All 4 L-40s engines generating nominal thrust, S-139 motor ignited.
1: இதையடுத்து அடுத்த 18வது நிமிடத்தில் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளான EOS-5 அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. வழக்கமான குறைந்த புவி சுற்றுப்பாதைக்கு பதிலாக பூமியில் இருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் EOS-5 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் சக விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து கூறி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மல்டி ஸ்பெக்டரல் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்டரல் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன கேமராக்கள் மூலமாக இது இந்தியாவின் எல்லைகளையும் நிலப்பரப்பையும் தொடர்ந்து கண்காணித்து உடனுக்குடன் துல்லியமான புகைப்படங்களை அனுப்பி வைக்கும். பூமிக்கு மிக நெருக்கமான பயணத்தின் போது ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மற்ற நேரங்களில் 30 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் புகைப்படம் எடுத்து அனுப்பும். இதன் மூலம் வானிலை, விவசாயம், பேரிடர்கள், மேக வெடிப்பு, கடல்சார் கண்காணிப்பு, கனிம வள ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் உடனுக்குடன் கிடைக்கும். EOS-5 புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இருந்து செயல்படும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து கோயம்பேடு சென்னை வர்த்தக மையம் வரையிலான வழித்தடத்தில் வரும் நவம்பர் மாதத்தில் மெட்ரோ தொடர்ந்து சோதனை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளது.
3: சென்னை மெட்ரோ ரயிலின் 2ம் கட்ட திட்டத்தில் 26 கிலோமீட்டர் தொலைவிலான கோயம்பேடு வர்த்தக மையம் பாதையில் கிட்டத்தட்ட 90% தண்டவாள பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள 1.5 கிலோமீட்டர் தூரத்திலான 2 அடுக்கு பாதையில் உள்ள பணிகள் அடுத்த 10 நாட்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வணிக ரீதியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுவதற்கு முன்பு சுமார் 4 மாதங்கள் வரை சோதனை ஓட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தயாராகி வருகிறது. இதற்கான சிறப்பு மென்பொருள்கள் ரயில்களில் பொருத்தப்பட்டு தொடர் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. வர்த்தக மையம் ஆலந்தூர் இடையிலான 3.6 கிலோமீட்டர் இணைப்பு பணிகள் முடிவடைய இன்னும் 3 மாதங்கள் ஆகலாம். இதனால் கோயம்பேடு ஆலந்தூர் இடையிலான முழு வழித்தட பயன்பாடு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி வழித்தட பணிகள் முடிவுற்று பாதுகாப்பு சான்றிதழ் பெறப்பட்ட நிலையிலும் இதுவரை மெட்ரோ இயக்கம் குறித்து மத்திய அரசிடமிருந்து எந்த அறிவிப்பும் வராத நிலையில் மற்ற வழித்தடங்களுடன் சேர்த்து இந்த மார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: தொடர்ந்து உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக பெல்ஜியம் பிரதமர் பார்ட்டி வேவர் தெரிவித்திருக்கிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்ட்டி வேவர் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் அவரை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் தொடங்கப்பட்ட பொது சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்த பிறகு ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
1: 2700 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய ஆலைகள், ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் என 150க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன நச்சு கழிவுகளால் நீர் ஆதாரங்கள் பாழ்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீரின் தன்மையும் மிகவும் மோசமாக

0: உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆலை கழிவுகளுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி வரும் நிலையில் மாசடைந்த நிலத்தடி நீரை சுத்திகரிக்க கடந்த ஆட்சியில் 136 கோடி ரூபாய் செலவில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த ஆண்டு டிசம்பருக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாகவும் 3 அமைச்சர்கள் வந்து பார்த்து சென்ற பிறகும் எந்த பயனும் இல்லை என்று கிராம மக்கள் வேதனையுடன் கூறினர்.
1: லேபர் ஷார்டேஜ், இப்ப லேபர் ஷார்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 16 பேர் வேலை செய்யறாங்க. கடந்த மாசம் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 20, அதுக்கு முந்தின மாசம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர், 20 பேர், 16 பேரை வச்சு இந்த இடத்துல நம்ம கட்டமைப்பு பண்ண முடியும், சுத்திகரிப்பு நிலைய கட்டமைப்பு பண்ண முடியும்னா 100% பண்ண முடியாதுங்க. குறைஞ்சது 100 ஆட்களாவது ஒரு 5 மாசத்துக்கு வேலை பார்த்தாதான் இதனோட பணி வந்து நிறைவடையுங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு முயற்சி பண்றது எங்களுக்கு போதுமானதாக இல்ல.
0: பெயரளவுக்கு 20 பேர் மட்டுமே வேலை செய்வதால் 5 ஆண்டுகள் ஆனாலும் சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் நிறைவடைவது சந்தேகமே என்று தெரிவித்துள்ள பகுதி மக்கள் திட்டத்தை கிடப்பில் போட தாவேக்க அரசு முயற்சிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.
2: தொடர்ந்து நெல் கொள்முதலுக்கான புதிய விலை குறித்த அறிவிப்பாணை வந்த பின்பே கொள்முதல் பணி தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதால் பெரியகுளம் விவசாயிகள் தவித்து வருகின்றார்கள்.
3: தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் பகுதியில் கிணற்று நீரை பயன்படுத்தி 3000 ஏக்கரில் நெல் அறுவடை செய்து கடந்த 30 நாட்களாக ஜெயமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் நெல்லுக்கு புதிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் 1 கிலோ நெல் 27.50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு அறிவிப்பு வெளியிட்டதால் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் குவியல் குவியலாக குவித்து வைத்து காத்திருக்கிறார்கள். இதுகுறித்து தேனி வேளாண் மண்டல மேலாளரிடம் கேட்டபோது பழைய கொள்முதல் விலை என்பதால் விவசாயிகள் நெல் வழங்கவில்லை எனவும் தமிழக அரசிடமிருந்து புதிய விலை குறித்த அறிவிப்பாணை வந்தவுடன் விவசாயிகளிடமிருந்து புதிய விலையில் கொள்முதல் பணியை துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
2: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 120 ரூபாய் என்று 14,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 255 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
4: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 2 பாலத்தீன இளைஞர்களை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொண்ட நிலையில் அதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து 81 பாலத்தீனர்கள் இஸ்ரேலிய படைகள் அல்லது இஸ்ரேலிய குடியேறிகளால் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறுகிறது. வெனிசுவேலாவின் எண்ணெயை அமெரிக்கா திருடவில்லை என்று அந்நாட்டின் எரிசக்தித்துறை செயலர் கிறிஸ் ரைட் மறுத்துள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலாவின் எண்ணெய் வளங்களில் 1/5 பங்கை அமெரிக்கா அணுகுவதற்கு அனுமதிக்கும் ஒப்பந்தம் தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பல பில்லியன் டாலர்கள் முதலீட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் அதன் ராயல்டி வெனிசுவேலா மக்களுக்கு செல்லும் என்றும் அவர் கூறினார். ஆனால் இந்த ஒப்பந்தம் வெளிப்படை தன்மையற்றது என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர்.
2: நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என பேரிடருக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கணித்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜெஸ்வா கோஸ்பெல் மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் பக்கத்தில் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் வெளியிட்டுள்ள வீடியோவில் நேபாளம் வெள்ளத்தால் பாதிக்கப்படப் போவதாக முன்னரே கணித்து கூறியிருக்கிறார். இதுபற்றி கடந்த ஜூன் 12 அவர் வெளியிட்டிருக்கின்ற வீடியோவில் இன்று ஜூன் 12, 2026 நேபாளத்தில் ஒரு பெரிய காட்டுத்தீ எரிவதை நான் பார்க்கிறேன். நேபாளத்தின் வனப்பகுதிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும். நேபாளத்தை தாக்கும் நிலநடுக்கங்களை நான் பார்க்கிறேன். இந்த நடுக்கம் 7 முதல் 8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். இதனால் சிலர் பலியாவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வெள்ளத்தை பார்க்கிறேன், தண்ணீரை பார்க்கிறேன். நேபாளத்தின் வீடுகள் நீரில் மூழ்கிவிட்டது. நேபாளத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வர நிலையில் வெள்ளம் ஏற்படுவதை முன்கூட்டியே கணித்த பாதிரியாரின் வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாள திபெத் வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிக மிக சிரமமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. பல பாலங்களும் சாலைகளும் சிதைந்து விட்டன. உதவிப் பொருட்களை எடுத்து செல்ல ஆளில்லா வானூர்திகளையும் சுமை தூக்குபவர்களையும் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர், உணவு, மருந்து ஆகியவற்றை ஆளில்லா வானூர்திகளில் அனுப்புவதாக நேபாள அரசு தெரிவிக்கிறது. உடைந்த இடங்களை அடைவதற்கும் சாலைகளை மீண்டும் திறப்பதற்கும் இந்தியாவும் சீனாவும் தற்காலிக பாலங்களை அனுப்புகின்றன. மேலும் வெளிநாட்டு உதவி தேவை என்று நேபாளம் குரல் கொடுக்கிறது. பேரிடரில் இறந்தோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. இன்னமும் சுமார் 5000 பேரை காணவில்லை. காணாமல் போனவர்களில் 800 அதிகமானவர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் குடும்பங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றிய செய்திக்காக மருத்துவமனைகளையும் சவக்கிடங்குகளையும் நாடி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன.
5: நேபாளத்தின் ஆபத்தான மலைப்பகுதிகளில் உயிர் காக்கும் முயற்சியாக மீட்பு பணிகள் இடைவிடாமல் தொடர்கின்றன. உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மாறிவரும் வானிலை பணிகளை முடக்கும் சவாலான ஒன்றாக இருக்கிறது. இங்குள்ள வானிலையை பாருங்கள், கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. வானிலையும் மலைப்பாங்கான நிலப்பரப்பும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மிகவும் கடினமாக்குவதாக மீட்பு குழுவினர் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ரசுவா போன்ற தொலைதூர பகுதிகள் மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்களையே சார்ந்திருக்கின்றன. நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் காத்மண்டுவிற்கு அழைத்துச் செல்லப்படுவதற்காக காத்திருக்கும் மக்கள் பல நாட்களாக தங்கள் கிராமங்களிலேயே முடங்கி கிடந்தனர். மலையடிவாரத்தில் உள்ள திமுரே பகுதியில் விவசாய தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த கார்மூட்டம்மன் என்ற பெண்ணின் கணவர் சுல்மே உயிரிழந்துவிட்டார். அப்பகுதி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கணவரின் இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக கார்மூட்டம்மன் இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனி எப்படி வாழ்வது என தெரியவில்லை என்கிறார் நிமா. வெள்ளத்தில் தனது கணவரையும் உறவினர்களையும் இழந்த நிமா தனது குழந்தையை தனியாக பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளார்.
6: அவர் சியாப்ரூ செல்லும் பேருந்துக்காக காத்திருந்தார். காலை 8 என்னை அழைத்த அவர் பேருந்து இன்னும் வரவில்லை என்று கூறினார். அதற்குள் வெள்ளம் வந்துவிட்டது.
5: 5 சிறுமி சிரிங் கடுமையான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். 4 நாட்களாக காய்ச்சலில் அவதிப்படும் அவரது கண்கள் கூட அரிதாகவே திறக்கின்றன. உள்ளூர் மருத்துவமனை தன்னால் முடிந்த அனைத்து சிகிச்சைகளையும் அளித்துவிட்டது. மேல் சிகிச்சைக்காக தலைநகருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
6: என் மகளை நினைத்து கவலைப்படுகிறேன். அவள் இறந்து விடுவாளோ என்று பயமாக உள்ளது.
5: பேரிடர் மற்றும் இழப்புகளுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் உள்ள புதைந்த சுரங்கங்களுக்குள் 100 தொழிலாளர்கள் இன்னமும் சிக்கியுள்ளனர். அதிகப்படியான நீர்வரத்தால் மீட்பு பணிகளின் வேகம் மந்தமடைந்துள்ளது. வாய்ப்புகள் குறைந்து வரும் கடினமான சூழலிலும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். வெள்ளத்துக்கு பிறகு நேபாளம் எதிர்கொள்ளும் சவாலின் அளவை இந்த காட்சிகள் காட்டுகின்றன.
7: மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது நேபாள அரசுக்கும் நேபாள மக்களுக்கும் மீட்பு படையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இங்க பெய்யக்கூடிய மழை, குறிப்பா வந்து இந்த பெருவெள்ளத்தால பாதிக்கப்படாத காத்மாண்டுலயே அதிகமான மழை பெய்யுது. பெருவெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ரசுவா, நுவாகோட் போன்ற இடங்கள்ல வந்து மழையின் பாதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த பெருவெள்ளத்தால ரசுவா, நுவாகோட் போன்ற மாவட்டங்கள பல அடிகளுக்கு சேறு நிரம்பி இருக்கு. அந்த சேற்றுக்குள் இன்னும் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருப்பார்களோ இல்ல இறந்தவர்கள் உடல்கள் இருக்குமோ அப்படிங்கறது இன்னும் உறுதியா தெரிய வரல. மொக்லின் இயந்திரங்கள் மாதிரியான மிகப்பெரிய இயந்திரங்கள் கொண்டுதான் அந்த சேறுங்கிறது அகற்றப்படுது. ஆனா இந்த மழை பெய்யும் போது சேற்றின் இறுக்கமான தன்மை அப்படிங்கிறது போயிடும். அப்போ மொக்லின் மாதிரியான இயந்திரங்களை அங்கு கொண்டு போய் இறக்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதே போல தன்னார்வலர்கள், மீட்பு படை குழுக்கள், நிவாரணப் பொருட்கள் கொண்டு போறவங்க இவங்களுமே அந்த இடங்களுக்கு போறதுங்கிறது ஆபத்தானதா இருக்கும். ஏன்னா அந்த சேருங்கிறது எத்தனை அடிகளுக்கு நிரம்பி இருக்கு, அங்க மழை பெய்தால் அந்த சேற்றில் கால் வைக்கும் போது எத்தனை அடி நம்ம அது உள்ள போவோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு உறுதியான தகவலுமே இருக்காது. அதனால அங்கு மீட்பு படைகள் போறதுல ஒரு தடை ஏற்படும். இரண்டாவது, பல நீர்மின் திட்டங்கள் நிலத்தடி பகுதிகள்லாம் நீரில் இன்னும் மூழ்கி இருக்கு. அந்த நீர்மின் திட்டங்களுக்குள்ள சுரங்க பாதைகளுக்குள்ள எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த சுரங்க பாதைகள் நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே இந்த மழையால் தடைப்படும். அதே போல ரசுவா நுவாகோட் போன்ற மாவட்டங்களுக்கு சாலை வழியாக செல்லும் போது நிலச்சரிவு அபாயம் அப்படிங்கிறது இருக்கும். அதிகமான மழை பெய்யும் போது அப்போ இன்னும் மிக மெதுவாகத்தான் வாகனங்கள் அங்கு சென்று சேர முடியும். அப்படி இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போறதுக்கான ஒரே வாய்ப்புங்கிறது இந்த மீட்பு நடவடிக்கையின் ஆரம்ப கட்ட நாட்கள்ல அதிகமான ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. மீண்டும் ஹெலிகாப்டர்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனாலும் அதிகமான மழை பெய்தால் அந்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதிலும் அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தரை இறக்குவதிலும் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு சொல்றாங்க.
2: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளம் ஏற்பட்டு 9 நாளான நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள்.
5: நேபாளத்தில் உள்ள திரிசூலை 3A நீர்மின் நிலையத்துடன் தொடர்புடைய சுரங்கப்பாதை ஒன்றில் சிக்கியிருந்த இருவரை மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் உடனடியாக வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக குறித்த சுரங்கப்பாதைகளுக்குள் சுமார் 900 தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்ததுடன் அவர்களை மீட்பதற்காக சீனா மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1273 அதிகரித்துள்ளது. 4000 மேற்பட்டோர் நேபாளத்திலும் 541 பேர் திபெத்திலும் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிர்வரும் 7ஆம் திகதியை தேசிய துக்க தினமாக அறிவிக்க நேபாள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 7500 மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன.
2: சீன அதிபர் ஷி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்திருக்கிறார். ஈரான் அமெரிக்கா போரால் பதட்டம் நீடிக்கும் நிலையில் அவர் இதனை அறிவித்திருக்கிறார். கெய்ரோவில் எகிப்து அதிபர் அப்துல் பாத்தா அல் சிசியை சந்தித்த போது சீன அதிபர் உதவி அளிக்க முன்வந்தார். 10 ஆண்டுகளில் முதன்முறையாக அவர் எகிப்துக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கவும் சீனா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து பாதைகளை பாதுகாப்பதற்கு வட்டார நாடுகளுடன் இணைந்து செயல்பட சீனா தயாராக உள்ளது என்று அதிபர் ஷி தெரிவித்தார். பூசல் காரணமாக கோர்முஸ் நீரிணை, பாப் அல் மெண்டெப் ஆகியவற்றில் கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கும் பயங்கரவாத எதிர்ப்பை வலுப்படுத்துவதற்கும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக சீன அரசாங்க ஊடகம் தெரிவிக்கிறது. கோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தங்கள் கடற்படையின் பாதுகாப்புடன் 40 எண்ணெய் கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து சென்றதாகவும் அமெரிக்கா கூறியிருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. 2 மாதங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மீது அமெரிக்கா திடீரென மீண்டும் தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்திய நிலையில் மோதல் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் 18 மில்லியன் பீப்பா எண்ணெயை ஏற்றிச் சென்ற 40 வர்த்தக கப்பல்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல பாதுகாப்பு அளித்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர். அப்போது ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் முறியடித்ததாகவும் வான், கடல் மற்றும் விண்வெளி தரவுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. குவைத் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அவற்றை தங்களது வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அடித்ததாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை கண்காணிக்கும் ஈரானின் செயலை முடக்குவதே அமெரிக்க தாக்குதல்களின் நோக்கம் என்று டிரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையே ஈரானில் அமெரிக்க ராணுவம் புதிதாக தொடங்கிய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பொருளாதார தடைகளை அதிகரிப்பது ஈரானை தீவிர தாக்குதல் நோக்கி தள்ளக்கூடும் என திடீரென இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஈரானுடன் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடையை மீறும் நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிக்க டிரம்ப் உறுதியாக இருக்கிறார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார்.
2: தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா தொடர் பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. இதனால் ஈரானிய பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள்.
8: அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து ஏவுகணைகள் தந்த அதே அளவிலான பெரும் பாதிப்பை பொருளாதார நிலைமைகளும் ஏற்படுத்தி வருகின்றன. அந்நாட்டின் நாணய மதிப்பு சரிந்துவிட்டது, விலைவாசி உயர்ந்துள்ளது, மேலும் பல பாதிப்புகள் வர இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது.
9: ஈரான் உலகிலிருந்து முழுவதுமாக தனிமைப்படுத்தப்படும் வரை அதன் சர்வாதிகார ஆட்சியை தக்க வைக்கும் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு முக்கிய ஆதாரங்களையும் துண்டிப்பதே எங்கள் நோக்கமாகும்.
8: ஈரான் இந்த அச்சுறுத்தலை புறக்கணித்தது. அமெரிக்காவின் இந்த வீண் மிரட்டல்களை யாரும் நம்புவதில்லை என்பது அவர்களுக்கே தெரியும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்புக்கு பிறகு ஈரானின் தேசிய நாணயமான ரியால் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது.
10: I'm forced not to buy clothes.
6: என்னால் ஆடைகளையோ காலணிகளையோ அல்லது அதிக அளவில் பழங்களையோ வாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் சினிமாவிற்கோ நாடகத்திற்கோ அல்லது இசை நிகழ்ச்சிகளுக்கோ செல்வதில்லை. யாருக்கும் பரிசுகள் வாங்குவதில்லை. பிறந்த நாள் விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை.
10: Both of my sons work part-time.
11: எனது இரு மகன்களும் நிறுவனம் ஒன்றில் பகுதி நேர வேலை செய்கிறார்கள். போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக சுங்க அனுமதி தேவைப்படும் சரக்குகள் எதுவும் கிட்டத்தட்ட வருவதில்லை. இதன் விளைவாக கடந்த 4 மாதங்களாக அவர்களுக்கு வருமானமே இல்லை.
10: To be honest, we are starting to feel scared.
8: உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று தொடங்கிய பொருளாதார தடைகளுக்கு பிறகு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. சில எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மற்றவற்றில் நீண்ட வரிசைகள் உள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து என் கணவர் வேலைக்கு செல்லவில்லை என்று இவர் கூறுகிறார்.
11: மக்கள் பல ஆண்டுகளாக தடைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இது வாழ்க்கை அல்ல, வெறும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் என்று மக்கள் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
8: இந்த கதைகள் தீவிரமடைந்து வரும் நெருக்கடியின் தாக்கத்தை வெளிப்படுத்தினாலும் புள்ளி விவரங்கள் அதன் தீவிரத்தை உணர்த்துகின்றன.
10: In the first 6 weeks of the US,
12: ஈரான் அரசின் கூற்றுப்படி அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் முதல் 6 வாரங்களில் சுமார் 20 லட்சம் பேர் தங்கள் வேலையை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வேலை செய்து வந்த 12 பேரில் ஒருவர் வேலையை இழந்துள்ளார். தற்போது அதிகாரப்பூர்வ பணவீக்க விகிதம் 66% உள்ளது. இது 2nd உலகப் போருக்கு பிந்தைய மிக உயர்ந்த அளவாகும். குறிப்பாக கடந்த 12 மாதங்களில் உணவுப் பொருட்களின் விலைகள் சராசரியாக 130%
10: உயர்ந்துள்ளன.
8: கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களாக ஈரான் பொருளாதார தடைகளின் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. தற்போது புதிய விஷயம் என்னவென்றால் அவற்றின் எல்லை விரிவடைந்துள்ளது. கப்பல் போக்குவரத்து முதல் தங்கம் வரை மேலும் 5 துறைகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளதோடு பொருளாதார தடைகளை மேலும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப் போவதாக அச்சுறுத்தி வருகிறது.
12: 2nd நிலை தடைகள் என்பது ஈரானுக்கு உதவும் எந்த ஒரு வங்கியும் அமெரிக்க அரசால் தண்டிக்கப்படும். உதாரணமாக அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட பொருட்களுக்கான பண பரிவர்த்தனைக்கோ ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கோ உதவினால் அந்த வங்கியை அமெரிக்கா தண்டிக்கும்.
8: இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே ஈரானின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் இருந்தது. கடந்த டிசம்பரில் அந்நாட்டு நாணயத்தின் மதிப்பு சரிந்ததை அடுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களும் அதைத் தொடர்ந்து மிக கடுமையான ஒடுக்குமுறையும் அரங்கேறின. தற்போது போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியோ அல்லது அமைதி திரும்புவதற்கான வாய்ப்போ இல்லாத நிலையில் தங்களது வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது என்பது பல ஈரானியர்களுக்கு உறுதியாக தெரிந்துள்ளது.
13: தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிழக்கு நகரான விளாடிவோஸ்டாக்கில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று அதிபர் புட்டின் உரையாற்றுகையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவளிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. இருந்தாலும் இந்த மோதலில் நேரடியாக தொடர்புடைய ரஷ்யாவும் உக்ரைனும் தான் இறுதியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அமைதியை நிலைநாட்ட முயற்சிக்கும் அனைவருக்கும் எங்களின் நன்றி என்று புட்டின் குறிப்பிட்டார். இதேபோன்று உக்ரைன் தலைநகர் கீவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆன்டி சிபிகா, உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைநகரங்களில் ராஜீய முயற்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் அமைதி முயற்சிகளில் ஒரு புதிய வேகம் பிறக்கும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அமைதி பேச்சில் இத்தகைய உடனடி முன்னேற்றத்துக்கான காரணங்கள் எதையும் இருதரப்பும் தெளிவாக முன்வைக்கவில்லை. மாறாக உக்ரைனின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமைதி பேச்சுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக புட்டின் குற்றம் சாட்டுகிறார். வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், பயணிகள் விமானங்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள், அரச பயங்கரவாதம், இது இருதரப்பு அமைதி பேச்சை சிக்கலாக்குவதாக புட்டின் குற்றம் சாட்டுகிறார். உளவுத்துறை மூலம் ரஷ்யா உக்ரைன் தொடர்புகள் தொடர்ந்து வருகின்றன. ஆனால் உக்ரைன் தலைவர்களின் சமீபத்திய கருத்துக்களையொட்டி இந்த தொடர்புகள் எந்த அளவுக்கு அமைதி உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் என்று இப்போது கூறுவது கடினம் என்றும் புட்டின் தெரிவித்தார். முன்னதாக உக்ரைன் ட்ரோன்களால் பாதுகாப்பற்றதாக மாறியுள்ள ரஷ்ய வான்வெளியை பயன்படுத்துவதை உறுப்பு நாடுகள் தவிர்க்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் விமான போக்குவரத்து அமைப்பிடம் உக்ரைன் கோரிக்கை விடுத்திருந்தது நேரர்கள் அறிந்ததே. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்திய ஐரோப்பாவின் மிக மோசமான மோதலான இந்த போர் 4.5 ஆண்டுகள் கடந்துள்ள சூழலில் இருதரப்பிலிருந்தும் அமைதி குறித்து சாதகமான கருத்துக்கள் வெளிவருவது அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடந்த பேச்சுக்கு பிறகு இரு நாடுகளும் பரஸ்பர வான்வழி தாக்குதல்களையும் துறைமுகங்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன. இதனால் சர்வதேச அளவில் தானிய விலைகளும் உயர்ந்துள்ளன. உக்ரைனுக்கான 422 கோடி டாலர் இழப்பீட்டு தொகையை வசூலிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆர்க்டிக் கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கப்பலை நோர்வே அதிகாரிகள் சிறைபிடித்துள்ளார்கள். உக்ரைனின் கிரிமியா பகுதியை ரஷ்யா கடந்த 2014 இணைத்துக் கொண்டது. அப்போது அங்கு செயல்பட்டு வந்த உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளுக்கு ஈடாக இந்த இழப்பீட்டை ரஷ்யா செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நடுவர் மன்றம் கடந்த 2023 உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இழப்பீட்டை செலுத்த ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள ரஷ்ய வணிக சொத்துக்களை முடக்குமாறு பல்வேறு நாடுகளின் நீதிமன்றங்களை உக்ரைன் அணுகி வருகிறது. அந்த வகையில் நோர்வே மாவட்ட நீதிமன்றம் ஒன்று கடந்த ஆகஸ்ட் 31 பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் புரொபசர் மொல்சனோவ் என்ற சுற்றுலா பயணிகள் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறையாண்மை நாட்டின் தலைவராக தன் மீது அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் செல்லாதென்று கூறி அவற்றை தள்ளுபடி செய்யுமாறு அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அமெரிக்காவில் தொடரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் அடிப்படையில் வெனிசுவேலா தலைநகரில் அமெரிக்க ராணுவம் கடந்த ஜனவரி 3 நடத்திய அதிரடி நடவடிக்கையின் மூலம் நிக்கோலஸ் மடுரோ சிறைபிடிக்கப்பட்டார். தற்போது புருக்ளின் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்நிலையில் நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி அவரின் வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவராக பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் சர்வதேச சட்டங்களின்படி இத்தகைய வழக்குகளிலிருந்து நிக்கோலஸ் மடுரோவுக்கு முழு சட்ட பாதுகாப்பு விலக்கு உள்ளது. மேலும் நிக்கோலஸ் மடுரோ மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்று வாதிடப்பட்டுள்ளது. இந்த மனு மீது அமெரிக்க அரசு அக்டோபர் 2 பதிலளிக்க உத்தரவிட்டுள்ள நீதிபதி வழக்கு விசாரணையை நவம்பர் 17 வரை ஒத்திவைத்திருக்கிறார். நியூயார்க் பாடசாலைகளில் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் செய்யறிவு AI பயன்படுத்த மேயர் மம்தானி சோரன் தடை விதித்திருக்கிறார். குழந்தைகளின் தனித்திறமைகள், சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன், மனநலன் ஆகியவற்றை பாதிக்கும் சூழல் இதனால் நிலவுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தடையானது அடுத்த 1 ஆண்டுக்கு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 வகுப்புக்கு மேல் பயிலும் மாணவர்கள் மட்டும் குறிப்பிட்ட சில தேவைகளுக்கான AI செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆசிரியர்கள் பாடங்களை தயாரித்தல் போன்ற பணிகளுக்காக AI செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளி வகுப்பறைகளில் திரையை பார்க்கும் நேரத்தை 45 நிமிடங்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்துமாறு நியோ கல்வித்துறை பரிந்துரைத்துள்ளது. இத்தொடர்பாக மம்தானி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஆசிரியர்களின் தொடர்புதான் அவசியம், சக மாணவர்களுடன் இணைந்து திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் ஆசிரியர்களுடன் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் அதே வேளையில் கடினமான சிக்கல்களை தாங்களே எதிர்கொண்டு தீர்க்கவும் வேண்டும். செய்யறிவு சார்ந்த தொடக்க கல்வி என்பது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல அவசியமானது கூட என்று நாம் நம்ப வேண்டும் என்று தொழில்நுட்பத்துறை விரும்புகிறது. ஆனால் நாங்கள் அதை அவ்வாறு பார்க்கவில்லை. அதனால்தான் மழலியர் வகுப்பு முதல் 8 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜெனரேட்டிவ் AI பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அடுத்த 1 ஆண்டு காலத்துக்கு இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இறந்தார்கள், பலர் காயமிட்டார்கள். அவர்களில் 3 காவல்துறை அதிகாரிகள், துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகப்படும் நபரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படி இறந்தார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. இறந்தோரில் ஒருவர் சம்பவ இடத்திலே இறந்தார், ஒருவர் மருத்துவமனையில் இறந்தார். மூன்று காவல்துறை அதிகாரிகளில் இருவர் சுடப்பட்டார்கள். இருவரும் நிலையாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்தது. மற்றொரு அதிகாரிக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. எதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பது பற்றியும் இதுவரை குறிப்பிடப்படவில்லை. வியட்நாம் வரலாற்றிலே மிகப்பெரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கொன்றில் பிரதான குற்றவாளி உட்பட 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மொத்தம் 227 பேர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய குற்றவாளிகளுக்கு 18 மாதங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரை பல்வேறு காலகட்ட சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் பாரிஸில் இருந்து கொசுமின் நகரத்துக்கு வந்த வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானத்தின் 4 பணிப்பெண்களின் பயணப்பைகளில் இருந்து 157 பற்பசை டியூப்புகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. தீவிர விசாரணையின் பின்னர் அந்த பணிப்பெண்கள் தங்களுக்கு தெரியாமலே இவற்றை எடுத்து வந்ததாக கண்டறியப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். இதன் பின்னணியில் ஹாடான் நாமை பிரதான சூத்திரதாரியாக வியட்நாம் போலீசார் அடையாளம் கண்டார்கள். பிரான்சில் வசிக்கும் மற்றும் கல்வி பயிலும் வியட்நாம் நாட்டவர்களை குறிவைத்து சலவை சோப்பு, வாய் கொப்பளிக்கும் திரவம், கோப்பி மற்றும் உடற்பயிற்சி பொருட்கள் போன்ற நுகர்பொருட்களுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து இவர் கடத்தலை முன்னெடுத்திருக்கிறார். ரகசிய செய்தி செயலிகள் மற்றும் போலி வங்கி கணக்குகள் மூலம் சுமார் 29 டிரில்லியன் வியட்நாம் டொங், 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் மூலம் நடந்துள்ளதை அரசு தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் உறுதிப்படுத்தினார்கள். இந்த வலையமைப்பில் முக்கிய பங்காற்றிய மேலும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் போதைப்பொருள் கடத்தலுக்கு மிக கடுமையான மரண தண்டனை சட்டங்கள் அமுலில் இருக்கிறது. கடந்த 2025 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களின் மூலம் ஊழல், உளவு பார்த்தல் போன்ற குற்றங்களுக்கும் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனையை ரத்து செய்யும் முன்மொழிவுகள் இன்னமும் அமுலுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தை சொறியும் போது ஒருவகை மன அழுத்தம் குறைவதாக சீன தொழில் முனைவர் ஒருவர் நன்கு அறிந்து கொண்டார். அதையே தொழிலாக மாற்றியிருக்கிறார் 32 வயது சாங் சியாங் சாங் என்பவர். சென்சென் நகரில் யாரும் எதிர்பார்த்திராத சொறிந்துவிடும் சேவை வழங்கும் 2 கடைகளை அவர் நடத்துகிறார். சுமா என்ற பெயர் கொண்ட கடைகள் மாதத்துக்கு $15,000 வருமானம் ஈட்டுகின்றன. உடல் பிடிப்பு சேவை போன்று வாடிக்கையாளர்களை படுக்க வைத்து கூரான நகங்களால் உடலை மெதுவாக சொறிந்து விடுகிறார்கள் ஊழியர்கள். 1 மணி நேரத்துக்கு கட்டணம் சுமார் $40. அவ்வாறு சொறிந்து விடுவதால் வாடிக்கையாளர்களின் மன அழுத்தம் குறைகிறது, அவர்கள் நன்றாக தூங்குகின்றார்கள் என்று சாங் கூறுகிறார். சீனாவில் இதுபோன்ற சேவை இதற்கு முன்பு இல்லாததால் வாடிக்கையாளர்களை எப்படி சொறிந்து விடுவது என்பதை தாமாகவே ஆராய்ந்து அதற்கான முறைகளை அவர் உருவாக்கினார். சீனா முழுவதும் அதுபோன்ற 100 கடைகளை திறப்பது அவரின் இலக்காக இருக்கிறது. சொறிந்து விடுவதையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருக்கிறது. ஓட்டுநர் இல்லா வாடகை கார் சேவையை அறிமுகம் செய்கிறது டெஸ்லா நிறுவனம். சைபர் கப் என்பது அதன் பெயர். உபர், வைமோ ஆகிய நிறுவனங்களுடன் டெஸ்லா போட்டியிடுகிறது. டெஸ்லா இந்த புதிய வாடகை காரை 2024 அக்டோபர் மாதம் முதன் முதலில் வெளியிட்டது. கார் பொன்னிறத்தால் ஆனது. அதில் வாகனம் ஓட்டுவதற்கு ஸ்டியரிங் சாதனமோ வேக விசியோ இருக்காது. 2 பேர் வாகனத்தில் பயணம் செய்யலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில தலைநகர் ஆஸ்டினில் புதிய வாடகை கார் வெள்ளோட்டம் பார்க்கிறது. பொதுமக்கள் நாளை முதல் அதில் பயணம் செய்யலாம் என்று டெஸ்லா கூறியது. டெஸ்லா செய்தி மூலம் வாடகை வாகனத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஆஸ்டினில் 45 ஓட்டுநர் இல்லா வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய வாடகை கார் சேவை மெதுவாகவே விரிவுபடுத்தப்படும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். புதிய ஓட்டுநர் இல்லா வாடகை கார் உடற்குறையுள்ளோர் உள்ளிட்ட பலருக்கு புதிய சுதந்திரத்தை வழங்கும் என்று டெஸ்லா தெரிவிக்கிறது. பிலிப்பைன்ஸில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்த தேவாலயத்துக்குள் ஒரு ஜோடி திருமணம் செய்துள்ளது. மணிலாவுக்கு வடக்கே உள்ள காகுனாய் நகரின் சென்ட் ஜான் தி பேப்டிஸ்ட் கத்தோலிக்க தேவாலயத்தில் திருமணம் நடந்தது. கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் கனமழையால் தேவாலயத்தில் வெள்ள நீர் தேங்கியது. இந்த போதும் இந்த மாதம் முதல் தேதி ஜோடி திட்டமிட்டபடி திருமணம் செய்து கொண்டது. வெள்ளை திருமண உடையில் வெள்ள நீருக்குள் மெதுவாக நடந்து சென்ற மணமகள் லியோன் லிசா கலாங் மணமகன் கில்பர்ட் சிக்கோவை கரம் பிடித்தார். திருமணத்தை தள்ளி வைக்க தேவாலயம் அறிவுறுத்தியது. ஆனால் இருவரும் திருமணத்தை நடத்துவதில் உறுதியாக இருந்தார்கள். பாதிரியாரும் சுருக்கமாக வெள்ளத்துக்குள் நின்றபடி திருமண சடங்கை நடத்தினார். 15 குறைவானோர் திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். வெள்ளத்தில் பாதுகாப்பாக நடப்பதற்காக மணப்பெண்ணின் திருமண உடையின் பின்பகுதியின் அளவு குறைக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கில் பணிபுரியும் சிக்கோ திருமணத்தை முதலில் டிசம்பரில் நடத்த திட்டமிட்டிருந்தார். அண்மையில் அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர் முன்கூட்டியே நாடு திரும்பினார். மீண்டும் வேலைக்கு செல்வதற்கு முன் திருமணத்தை நடத்த முடிவெடுத்ததாக அவர் தெரிவித்தார். ஹொங்கொங் இலகு தொடருந்தில் 4 மூத்தோர் இருக்கையில் அமர ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் வேகமாக பரவுகிறது. சம்பவம் ஆகஸ்ட் 28 காலை சுமார் 11 நடந்தது. இரு தம்பதிகள் இருக்கைகளுக்கு சண்டை போட தொடங்கினார்கள். அவர்கள் 69 75 இடைப்பட்டவர்கள். மூத்தோருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இருக்கைகளில் அவர்கள் அமர முயன்றார்கள். 4 இரண்டு இருக்கைகள் தொடர்ந்து ஏறிய உடனே அடிதடி தொடங்கியது. ஆபாச வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டுவது காணொளியில் தெரிந்தது. அடித்தனர், உதைத்தனர், தலைமுடியை பிடித்து இழுத்தனர், கழுத்தை நெரித்தனர். தொடர்ந்தில் இருந்த மற்ற பயணிகள் சிலர் சண்டையை நிறுத்த முயன்றார்கள். சண்டையை பற்றி அறிந்தவுடன் தொடர்ந்து ஓட்டுனர் தொடர்ந்தை நிறுத்தி காவல்துறையினரை அழைத்திருந்தார். மற்ற பயணிகள் வேறொரு தொடருந்துக்கு மாற ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிகாரிகள் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்தார்கள். காயமடைந்த மூத்தூர் 4 மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்கள். பிறகு பொது இடத்தில் சண்டையிட்ட காரணத்துக்காக 4 கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை தொடர்கின்றது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் புகைமூட்டம் ஆபத்தானிலே இருப்பதால் அங்கு செயற்கை மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. 3 அது நடைபெறும். வறண்ட வானிலை நீடிப்பதால் நீரிருப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். சரவாக் முழுவதும் உள்ள 3 நீர்மின் அணைக்கட்டுகளிலும் 13 நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நீர் அளவை அதிகரிப்பது இதன் நோக்கமாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் இன்று சுமார் 7 இடங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 மேல் பதிவாக்கிவிட்டுள்ளது. செரியான் வட்டாரம் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 475 பதிவாகியிருக்கிறது. வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் முகக்கவசங்களை அணியும்படியும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. புவியின் சராசரி வெப்பநிலையானது 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அபாய அளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இயற்கை பேரிடர்களால் மனிதகுலம் பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். காலநிலை மாற்றத்தின் மிக மோசமான விளைவுகளை தடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட உலகளாவிய வெப்பமயமாதலின் முக்கியமான வரம்புதான் 1.5 டிகிரி செல்சியஸ் அளவாகும். இது 1850 மற்றும் 1900 கிடைப்பட்ட காலத்துடன் ஒப்பிடுகையில் பூமியின் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை தொடர்ந்து அளவிட்டு வரும் விஞ்ஞானிகள் புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் என்பதை அடைவது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அதனை வரம்பாக அறிவித்திருக்கிறார்கள். எப்போதும் சொல்வது போல் இது ஏதோ வெப்பநிலை குறித்த சாதாரண எச்சரிக்கை அல்ல. இந்த வரம்பு என்பது 20 கால உலகளாவிய சராசரி அதிகரிப்பை குறிக்கிறது. மாறாக வெப்பமான ஒரு மாதம் அல்லது ஆண்டு பற்றிய தகவல் அல்ல. அத்தோடு வெறும் 1.5 டிகிரி செல்சியஸ் தானே என்று சாதாரண மக்களும் சரி படித்தவர்களும் கூட நினைக்கலாம். காரணம் இன்று பல இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. அடுத்த வாரம் அது 10 டிகிரி வரை கூடி 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்தாலும் கூட நாம் தாங்கிக் கொள்கிறோம் என்று கணக்கிடுகிறோம். ஆனால் உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்குள் நுழையப் போகிறது என்று விஞ்ஞானிகளை எச்சரிப்பது அதற்கு மேல் பூமி உருவாகி 400 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. பூமி தோன்றிய போதிருந்த வெப்பல்லை மழை அளவு என எதுவுமே இப்போதில்லை. இதற்கு காரணமாக படிப்படியாக மனிதன் செய்த மாற்றங்கள் தான் இதற்கு காரணம். தற்போது புவியின் சராசரி வெப்பல்லை எவ்வளவு என்றால் 1.4 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. 2015 சர்வதேச நாடுகள் உலகின் சராசரி வெப்பல்லை 1.5 டிகிரி செல்சியஸ் என்பதை தொடுவதற்குள் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. ஆனால் தற்போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுற்றுச்சூழல் துறை வெளியிட்டிருக்கும் தாவலில் இன்னும் சில ஆண்டுகளில் புவியின் சராசரி வெப்பல்லை 1.5 டிகிரி செல்சியஸை தொட்டுவிடும், அதனை தடுக்க இயலாதென்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பூமியின் சராசரி வெப்பல்லை அதிகரித்தால் என்னவாகும் என்ற கேள்விக்கு அதனால் நிகழும் மாற்றங்களை மக்களால் நினைத்து பார்க்கக்கூட முடியாது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதாவது பூமி தன்னுடைய சராசரி வெப்பல்லைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும், பூமியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும், அதன் வெப்பல்லைக்கேற்ப புயலை உருவாக்கும், சூறாவளிகள் உருவாக்கும், பனிப்பாறைகள் உருகும், இனி மழையன்றே பெய்யாது, அதிதீவிர கனமழைதான், மனிதன் இனி என்ன நினைத்தாலும் இந்த மாற்றங்களை தடுக்க முடியாது. சரி, இன்று 1.5 டிகிரி செல்சியஸை அடைந்து விடுவோம், பிறகு அது நின்றுவிடப் போகிறதா? இல்லை. அடுத்து 2 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்ந்து அதே வேகத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வரை மாறிவிடும். ஆனால் என்ன அதன் பிறகு? மனிதன் கவலைப்பட எதுவும் இருக்காது. மனிதனும் பூமியில் இருக்க மாட்டான் என்றே கருத வேண்டும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பூமியிலிருந்து 8 ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட பெபி கொலம்போ விண்கலம் புதன் கிரகத்தை நெருங்கியிருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட பயணம் தொடங்கிவிட்டது. இது மிகவும் சவாலான கட்டம் என்று ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு தெரிவிக்கிறது. பெபி கொலம்போ 2018 பூமியை விட்டு புறப்பட்டது. இதுவரை 10 பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல் அது பயணம் செய்திருக்கிறது. புதன் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு, சூரியனின் ஈர்ப்பு சக்தி மிகவும் அதிகம். எனவே புதனை நெருங்குவது சிக்கலானது. தவறினால் விண்கலம் சூரியனை நோக்கி சென்றுவிடும் அல்லது விண்வெளியில் தொலைந்து விடலாம். நேற்று 2 ஆய்வுக்கலங்கள் களத்தை விட்டு பிரிந்தன. அவை நவம்பர் 21 புதன் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ஆய்வு தொடங்கும். சூரிய மண்டலத்தில் மனிதர்களுக்கு அதிகம் புரியாத கிரகங்களில் புதன் கிரகம் ஒன்று. அதன் மேற்பரப்பு, ஈர்ப்பு சக்தி, இரும்பு மைய பகுதி ஆகியவற்றின் தகவல்கள் அவ்வளவாக இல்லை. ஆய்வின் மூலம் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு வெளியில் கம்பீரமான தோற்றத்தில் நிற்கிறது ஒரு டைனோசார் சிலை. அதுவே அந்த பகுதியில் டைனோசார் எலும்புகள் புதைந்து கிடக்கின்றன என்பதற்கு அடையாளம். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் டைனோசார் எலும்புகள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுவது அங்கு சென்று அவற்றை பார்த்துவிட வேண்டும் என்று மக்களிடையே புது ஆர்வத்தை இது உண்டாக்கியிருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் 2 புதிய டைனோசார் இனங்களின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் நெக்ரிஷன் ஷரிப்பெனிசிஸ் ஒன்று, அதுவே தென்கிழக்கு ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆகப்பெரிய டைனோசர் இனம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 15 டைனோசர் இனங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த சில மாதங்களில் மற்றொரு புதிய இனம் அடையாளம் காணப்படலாம் என்று மகசரகம் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் டி20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி சதத்தால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் வருகின்ற செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை நடைபெற இருக்கிறது. ஆசிய விளையாட்டில் இடம்பெற்றுள்ள கிரிக்கெட் போட்டி வருகின்ற செப்டம்பர் 24 முதல் தொடங்குகிறது. இந்த நிலையில் ஆசிய விளையாட்டுக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி போட்டி வருகின்ற செப்டம்பர் 9 முதல் தொடங்குகிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் துடுப்படுத்தாட்டக்காரர்கள் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். கடைசியாக ஸ்டீவ் ஸ்மித் 2022-2023 சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசையில் இரண்டாம் இடம் பிடித்திருந்தார். பின்னர் 2024-2025 மூன்று முதல் ஐந்து இடங்களில் மாறிக்கொண்டே இருந்தார். தற்போது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரண்டாம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். தற்போது முதலிடத்தில் காரிபுருக் நீடிக்கிறார். சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் மெஸ்ஸிக்கு அந்த நாட்டு கால்பந்து சம்மேளனம் கௌரவம் அளித்துள்ளது. சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் மெஸ்ஸி. இது அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவரை கௌரவிக்கும் விதமாக ஏஎஃப்ஏ சிறப்பு கௌரவத்தை அந்த நாடு அறிவித்துள்ளது. அடுத்து அர்ஜென்டினாவில் நடைபெறும் ஆட்டங்கள் ஆடவர் மகளிர் முதல் பாதி முடிவடையும் போது 10 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு மெஸ்ஸியின் பங்கு போற்றப்படும். கால்பந்து புட்சால் பீச் கால்பந்து போட்டிகளிலும் இது பின்பற்றப்பட இருக்கிறது. மேலும் மைதானங்களில் உள்ள திரைகளில் மெஸ்ஸியின் ஃபேர்வெல் வீடியோ காட்சி திரையிடப்படும். 2 நிமிஷ வீடியோவில் தேசிய அணியின் மெஸ்ஸியின் பங்கு ஒளிபரப்பாகும். லயனல் மெஸ்ஸியின் ஓய்வு தேசிய அணிக்கு பேரிழப்பு என்று அர்ஜென்டினா அதிபரும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ள மாளிகை பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இணைய பக்கத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. விளையாட்டுகளில் முக்கிய கதாபாத்திரங்கள் சட்டவிரோதமான குடியேறிகள், அவர்களை துரத்தி சென்று நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒரு விளையாட்டு. எல்லைப் பகுதியில் ஒரு சுவரை கட்டுவது இன்னொரு விளையாட்டு. அதிபர் டொனால்ட் டிரம்பின் சாதனைகளை பறைசாற்ற புத்தாக்கமான வழிகளை யோசிப்பதாக வெள்ள மாளிகை தெரிவித்தது. குடியேறி உரிமை ஆர்வலர்கள் விளையாட்டுகளை சாடியிருக்கிறார்கள். தற்போதைய நிர்வாகம் விவகாரத்தை லேசாக எடுத்துக் கொள்கிறது என்றும் அது குடியேறிகளை மனிதாபிமானத்துடன் பார்ப்பதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். சட்டவிரோதமான குடியேறிகள் மில்லியன் கணக்கானோரை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதாக டிரம்ப் உறுதி கூறியிருக்கிறார். அவர் அதிபராக பொறுப்பேற்றது முதல் அந்த நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதனை தற்போது விளையாட்டாகவும் மாற்றியிருக்கிறார். நிறவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 20% இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 87% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 85% இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 82% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 96% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 69% இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 87% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 73% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 52% கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: வந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Cyber-Ontre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:36. ஐக்கிய ராஜ்யத்தில் 2:36. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்கலாம். அந்த வகையில் வைபருடாக இணைந்திருக்கும் அமெரிக்க ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், நலமாக இருக்கின்றோம், நல்லா இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா
1: என்று கூடுதலா கிருஷ்ணன் பாடுதான
0: கிருஷ்ண ஜெயந்தி. ஆகவே கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் பாட்டை கேட்கறது என்ன கிருஷ்ண காசு கொடுப்பாரே கிருஷ்ணர் காசு கொடுப்பார் அல்ல நீங்க கிருஷ்ணன் பாட்டு கேட்டா அந்த வகையில் கிருஷ்ணருடைய பாடலை உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றோம். சத்யாவும் கேட்டு மகளிட்டு நன்றி.
1: நிச்சயம் நிச்சயம் அண்ணா செஞ்சு கொண்டிருப்பேன். நன்றி.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா? நான் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியா. கிருஷ்ண ஜெயந்தி என்றபடியா கிருஷ்ணனுடைய அன்பு
1: உழைத்து
0: சாப்பிடாம ஊசுல சாப்பிட்டு ஊசுல வளர்ற மாதிரி இல்ல, ஒரு கதையா இருக்குது. அது சும்மா கிருஷ்ணோட காசு ஆகி கொடுத்துருவாரு இல்லையே.
1: மனுஷனுக்கு
0: ஒட்டும்
1: இதுல உண்மை தெரியும்.

0: எடுத்து வச்சுதான் லைனே எடுத்தேன்னா நான் வந்து கிருஷ்ணா ஜெயந்திக்கு ஆண்டி என்ன அப்படின்னு கேள்வி அந்த வெள்ளிக்கிழமை இந்த பாட்டை கேப்போம்ன்றதான் நான் நினைச்சேன்.
1: கோவிலத்து கண்ணா கண்ணா
0: ஓ
1: அந்த பாட்டை கேக்குறீங்க.
0: கோவிலத்து சீத படம்
1: தேவா அப்படிங்கிறார் தேவாவோட
0: நடிப்பு வந்து கார்த்திக்கும் சிவலட்சுமியும் தானே.
1: அப்ப உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். கிருஷ்ணருக்கு உங்க வீட்டு வரப்பற பாருங்க.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை பிரபல இயக்குனர் அகஸ்தியன் அவர்கள், இந்த படத்தினுடைய இயக்குனர் அகஸ்தியன் அவர்கள் நல்ல கவிஞர், உண்மையாக பாடல் அருமையான வரிகள். கிருஷ்ணருக்காக ஒரு மகனுடைய லீலைகளை வைத்து தான் அந்த பாடலை இயற்றியிருக்கிறார். ஆனால் கோகுலத்துக்கும் சீதைக்கும் என்ன தொடர்பு அகத்தியா? சீதை அங்கே இருந்தவா, கோகுலம் அங்கே இருந்தது? இது பற்றி அகத்தியன் எங்களுக்கு பதிலளிக்குமானு ஒரு நாளைக்கு கேட்டால் அறிந்தால் நான் நிச்சயமாக கோகுலத்துக்கும் சீதைக்கும் தொடர்பே இல்லை. ஆகவே இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி குணநாயகி அவர்கள். குணநாயகியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம் திருமதி யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா
0: நல்லா இருக்கிறோம் சகோதரம். சாப்பிட்டீங்களா வடிவா? நான் டெம்புக்கு சாப்பிடுறோம் சகோதரம். டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிடுவேன். அந்த டைமுக்கு ஒன்றரை செய்தி அடித்தோடனே
1: சாப்பிடுவேன்.
0: சாப்பிட்டு இல்லையாம்மா, மருந்து குடிச்சிருங்களா? நல்ல வீட்டுவர் அவருக்கு நீ நல்ல அடி போடுவோம். நல்ல அடி நீங்க தான் கொடுக்கணும். மறந்து போனேன். இந்த அறுவை சீச்சை நடந்ததோட கண்ணூர் வட்ட மாதிரி அது மறந்து
1: போனேன்.
0: இப்ப மறந்தே போன அந்த அந்த ஆசையை வருது இல்ல.
1: நல்ல
0: சாமான், நல்ல சாமான் உடம்புக்கு நாட்சத்து தானே. அந்த சாப்பாடு என்ன காப்பாற்றி கொண்டிருந்தது? நித்தமும் நான் சாப்பிட்டு இருப்பேன். வீட்டிலும் இருக்கும் ஒரு 10 பேக்கெட் முடிய முந்தி வாங்கிட்டு வந்து வந்து
1: வைப்பேன்.
0: அம்மா இந்த செய்தி புடங்குறதுக்கு முதல் ஒரு கடைக்கு போனோம்மா. கடையில கீரை கிடக்குதம்மா, சும்மா ஆசை ஆசையா இருந்தது. அனகடு ஒரு பிடி
1: வாங்கிட்டு
0: வந்துட்டேன்.
1: அதுதான்
0: கீரை மட்டுமே முக்கியமான சாமான எல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கு. ரெண்டு பேர் நிக்கிறீங்க, இப்ப பாட்டு கொடுக்கலாமா? என்ன பாட்டு கேட்க போறீங்கம்மா?
1: நல்ல
0: பாட்டு, நல்ல பாட்டு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைத்து வாழ்ந்துடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது.
1: அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு.
1: என்ன
0: உண்மையா, எம்ஜிஆர் வந்து நல்ல படங்களுக்கு தான் பாட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி ஆசை ஆசை எழுதி மக்கள் புரிந்து கொண்டு மக்கள் அதன்படி நடக்க முடியும். ஒரு 10 விதமான மக்களாவது எம்ஜிஆருடைய பாட்டை கேட்டு அவருடைய நடிப்பு கதையில பார்த்து வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணதாசனுக்கு மீதும் தொடர்பு இல்லையா? உழைத்து வாழ வேண்டும், அந்த பாட்டை உங்களுக்காக தருகின்றேன் சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் இது எங்களோட பிளமிப்பித்தனும் வாலியுதலியில் மறந்து
1: போனேன்.
0: நான் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றியம்மா.
1: நன்றி, வணக்கம. நன்றி
0: தாயம்மா. அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடல்கள் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய தாயம்மா அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா? நன்றாக இருக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தியில நல்ல சூப்பரா கிருஷ்ண பகவானை நினைத்து கொண்டு என்ன பாடல்?
1: நான் வந்து வித்தியாசம்
0: என்ன வித்தியாசம்?
1: கரகாலம் இந்த பாட்டு கேட்டு காதோடுதான் நான் பாடுவேன்
0: பேசுவேன். அம்மா காதோடு பாடுறேன்,
1: காதோடுதான் நான் பேசுவேன்.
0: தேசிய விருது கிடைச்ச பாடல் சௌதரி, சூப்பர் பாட்டு. அதனால ஸ்டைலா பாடுற அந்த
1: பாட்டு.
0: என்ன
1: படம் இது?
0: பாலச்சந்திர படம்.
1: சரியான
0: பாட்டு கேக்குறதுக்கு நாங்கள
1: பாடல்
0: தருகின்ற.

0: இந்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி. ஆனால் இந்த இணையதளத்திலே, அதாவது கோகுலனில் எழுதியிருக்கிறார்கள் கண்ணதாசன் என்று. வெள்ளி விழா திரைப்படத்தில் கவிஞானி வாலி அவர்கள் பி குமாரனுடைய இசையில் முழு பாடலையும் அந்த படத்திற்காக எழுதியிருந்தார் என்பதை எங்கள் அன்பு நேர்களுக்கு அறிய தருகின்றோம். வாலியினுடைய கவிதை வரி. இந்த பாடலை வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவேற்றி வருகின்றது இன்றைய உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றது உங்கள் விருப்பம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைவுகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹினப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் உள்ளாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marseille 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
2: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான் எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும். 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரவுக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன் படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 Avenue பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். சர்ப்ரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: Der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 4:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:12 தமிழொலி எண் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கருப்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசக தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, அன்னையினுடைய அடியார்களே, அன்பு நேயர்களே, எவ்வாறு இருக்கின்றீர்கள்? அன்னையினுடைய அருளோடு நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரதி வெள்ளிதோறும் தந்து கொண்டிருக்கின்றோம். அன்புகளே, ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் துன்ற துயரங்களோடு இந்த நாட்டிலேயே புலம்பெயர்ந்த தேசத்திலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் தெரிந்து கொண்டு அன்னையோடு தொலைபேசி ஊடாக உரையாடியோ அல்லது நீங்கள் சென்று அன்னையை தரிசிக்க விரும்புகின்றீர்களோ அவ்வாறானவர்களுக்கான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இப்பொழுது தாயார் தாயகத்திலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை சந்தித்து அந்த உறவுகள் படுகின்ற இன்னல்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த தாய் சென்றிருக்கின்றார். அந்த தாய் அங்கே சென்று இப்பொழுது பவுனியாவில் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எந்தெந்த நாடுகளிலே, அதாவது மலையக பிரதேசங்களுக்கும் தாயார் சென்று அங்கே துன்பப்படுகின்றவர்களையும் சந்திப்பார். அங்கே அன்னையினுடைய திருவுருளையும் அந்த நேரத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அங்கேயே அன்னையினுடைய அடியார்கள், அதாவது சைவ நிறையை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி அவர்கள் அங்கே தலவா கொலையில் இருந்து என்னோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி பவானி, நலமா இருக்கிறீங்களா? அம்மா நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி. அபிராமி அண்ணையா தாயகத்துக்கு விஜயம் செய்திருக்கிறாங்க. தாய் நாடு இது. அப்ப அவங்க வந்து அவங்களோட பிறந்த ஊரு அங்க எல்லாம் அவங்க வந்து நிறைய பூஜைகள், சிறார்கள், அறநெறி பாடசாலை மாணவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு அடிக்கல் நாட்டின் நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது. இப்படி நிறைய சேவைகளை செய்துக்கிட்டு அன்னை நாளை அவங்க மத்திய மாகாணம் வருகை தர்றாங்க. நாங்க அவங்களை வரவேற்கும் முகமாக ஞாயிற்றுக்கிழமை 6 மிக பிரம்மாண்டமான அளவில் தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் ஆலய மண்டபத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. பக்தர்களுக்கு அருளாசிகள் வழங்குறதுக்கு அன்னை தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய சிறு பிள்ளைகள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய அம்மா வந்து பிள்ளைய எப்படி ஒரு அம்மா காண வருவாங்களோ அந்த ஒரு நிலையில அவங்க சந்தோஷமா வருகை தர்றாங்க. அதோட நிறைய பட்டதாரி மாணவர்கள் யூனிவர்சிட்டியில கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு அவங்க புலமை பரிசில் ஆரம்பிக்கும் ஒரு திட்டமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளது. அப்ப நாம் அந்த நிகழ்வுக்காக அன்னையுட்டு நிறைய அருள் பாடல்களை வைத்து நடனம், வில்லுப்பாட்டு, அன்னையுடைய அற்புதங்களை எல்லாம் வில்லுப்பாட்டுகளாக நாங்க செய்து காட்டுவதற்கும் தயாராகி நிறைய மண்டப ஒழுங்குகள் அந்த மாதிரியான விடயங்கள்ல நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம் ஐயா.
1: நன்றி. சைவ நெறி தொடர்பாக என்ன செய்ய போகின்றீர்கள்? சைவ நெறி தொடர்பாக
2: சைவ நெறி அம்மா உத்தருளாசியோட அற நெறியில வந்து அம்மா வந்து தொடங்கினதுக்கு பிறகு மத மாற்றம் குறைந்திருக்கிறது. பிள்ளைகள் அறநெறிக்கு வந்து நிறைய விடயங்களை தயார்படுத்திக்கிட்டு வராங்க, யோகாசனம் செய்யறாங்க. அப்ப மதத்துல இந்து சமயத்துல உள்ள நிகழ்ச்சிகளை இந்த இந்து சமயத்துல உள்ள நிறைய தாற்பயங்களும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கு இந்த அறநெறி ஆரம்பிச்சதுக்கு பிறகு. அப்ப அம்மா விட்டு வேண்டுகோளுக்குனுங்க நிறைய பக்தி பாடல்கள், பஞ்ச புராணங்கள், யோகாசனம், சூரிய நமஸ்காரம், அதே நேரம் நடனம், இவ்வாறான நிகழ்வுகளை நாங்க வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்ப அதை செய்துகிட்டு இருக்கிறோம். அப்ப பிள்ளைகள் வந்து இந்து சமயம் சார்ந்த கலை கலாச்சார நிகழ்வுகளுக்கு ரொம்ப விரும்பி வர்றாங்க.
1: நிச்சயமாக நிச்சயமாக இந்த வயதுல தானுமா அவர்களை நாங்கள் ஒரு வழிப்படுத்தி மற்றது நீங்கள் தீட்சை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதில்லையாம்மா? சின்ன வயதிலேயே நீங்கள் 8 வயது பிள்ளைகளுக்கு
2: தீட்சை கொடுப்பதற்கு தயாராக நிலை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாதங்களை எடுத்துட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் தயார்படுத்துவோம்னு இருக்கிறோம். இங்க இப்ப இலங்கையில வந்து நிறைய இடங்கள்ல தீட்சை கொடுக்கறாங்க, நிறைய பேர் அதுக்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த விடயங்கள் வந்து நாங்க ஆலோசனையில இருக்குது. அப்ப பிள்ளைகள் வந்து அதுக்கான ஒரு பக்குவ நிலை வர்றதுக்கு நாங்க சில பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கான
1: 10 வயதாவது செல்ல வேண்டும், அவர்களுக்கு விளங்கி கொள்ள வேணும். சூரிய நமஸ்காரங்கள் எல்லாம் செய்யும் போது அதனை புரிந்து கொள்ற அளவுக்கு அவர்கள் நிச்சயமா 10 வயது அவர்களுக்கு ஒரு துடிப்பான வயசு, அந்த வயசுல புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த வழியிலேயே சென்று அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக கொண்டு வருவது உங்களுடைய கடமையாக இருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன்.
2: அம்மா வர்றதுனால அவங்க ரொம்ப உற்சாகமா இப்ப வரைக்கும் அவங்க நடனங்களை எல்லாம் பயிற்சி பெற்றுக்கிட்டு இப்ப கொஞ்ச நேரம் தான் போனாங்க. அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட இதுல இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்து சமயத்துல இவ்வளவு ஈடுபாடா செயற்படுறாங்களா அப்படின்ட்டு. வேறு வேறு விடயங்கள் அப்படி இப்படி அவங்களுக்கு மனசு போறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. இப்ப இந்த லீவு காலங்கள் இது எங்களுக்கு அந்த நேரங்கள்ல கூட அவங்க இந்த மாதம் முழுக்கவே அவங்க இந்த அறநெறிக்குள்ளதான் இருக்கிறாங்க. வீட்டுல இருந்துற நேரம் எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேட்டு அந்த அறநெறி வேலைகள் தான் நிறைய செய்யறாங்க. அம்மா வருவதற்கு அதை வரவேற்கிறதுக்கு என்னென்ன நிகழ்வுகள் செய்யறோமோ அது அவ்வளவுலயும் எங்களோட அறநெறி பிள்ளைகளோட பங்களிப்பும் நிறையவே இருக்கிறது. அவங்க நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயற்படுவது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவங்களோட நடை உடை பாவனையில எல்லாம் நிறைய மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்குது.
1: எல்லாம் உங்களுடைய முயற்சியும் அன்னையுடைய திருவருளின் தான் சோதரி. அந்த வகையில் அன்னை வந்து உங்களை சந்தித்த பிறகு நீங்கள் அடுத்த வாரம் இன்னும் விரிவான செய்தியோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி சகோதரி. உங்களுடைய சைவநெறி வகுப்புகள் எல்லாம் நிறமையாக நடந்து அந்த தாயினுடைய அருக்கடச்சத்தோடு அந்த தாயும் வந்து உங்களோடு கலந்துரையாடுவார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் அதன்படி நடந்து பிள்ளைகளை நல்ல ஒழுங்கான பிள்ளைகளாக்கி கொண்டு வந்து நல்ல நற்சான்றிதழோடு நல்ல உற்சாகமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த தாயையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
2: நன்றி.
1: அவர் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அதாவது தலவா கொள்ளையில் இருந்து தாயினுடைய சைவநெறி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றேன்.
3: வணக்கம்
1: ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக்கொண்டு அம்மா பெற்ற பிள்ளை ஒரு பாடல் தரப்போறேன்.
1: தாருங்கள் தாருங்கள்.

0: நன்றி
1: அம்மா. அன்னையனுடைய திருவரலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாவதியில் எழுந்தருளி அடியார்கள் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசமியை தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி இந்திரா.
2: வணக்கம். வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா அம்மா?
2: ஓம் அம்மாவின் அருளால் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
1: எல்லோரும் நலமா இருக்கின்றோம். உங்களுடைய அன்போடும் அன்னையுடைய அருளோடும் நாங்களும் நலமா இருக்கின்றோம். நன்றி தாயே.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி அம்பா. அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அம்மாவை வணங்கி நற்பலன் பெற வேண்டும். இப்பொழுது அம்மா ஸ்ரீலங்காவில் நிற்கிறார் என்று மன்னர் போய் திருக்கேசரம் போய் அப்படியே மலையகம் போகிறார். மலையகம் போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விமரிசையாக அந்தவர்களுக்கு உடுப்பு புடவைகள் எல்லாமே அம்மா கொடுப்பார். கீழாலையிலும் எல்லாம் செய்த பவனியாவிலும் பூசை செய்து அந்த பிள்ளைகளுக்கு உடுப்புகள் வந்தவர்களுக்கு எல்லாம் சாரி எல்லாம் கொடுத்து பிறகு அம்மா கிளிநொச்சியில் போய் வீடு அத்திவாரம் போட்டு பிறகு பவனியாவில் வந்து ஒரு வீடு அத்திவாரம் கட்டி மூன்று பேருக்கு வீடு கட்டுறதுக்கு அம்மா அருள் புரிந்து கொண்டு இருக்கிறா. அம்மா கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களை அம்மா ஆதரித்து கொண்டு இருக்கிறா. உண்மையாகவே அம்மாவை போல ஒரு தெய்வத்தை கண்டது பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அம்மா இவ்வளவு மக்கள் போய் அம்மாவிடம் வருத்தங்கள் துன்பங்கள் அங்கேயே இகலாலையிலே எவ்வளவு கேன்சர்காரர் வந்து அம்மா பேசிக்க நிவர்த்தி திருநூறு போட்டு எல்லாம் செய்திருக்கிறார் செய்து அம்மா அங்கிருந்தே என்னோடு கதைத்தவர்கள் அம்மா சொல்லிவிட்டா இனி எனது கணவருக்கு அந்த நோய் இல்லாமல் போய்விடும் என்று அம்மா அப்படி அம்மா மனம் வைத்து செய்தால் அதை அம்பாள் அந்த அம்பாளின் கருணை தான் மக்களுக்கு உண்மையாகவே அதை நாங்கள் நம்ப வேண்டும். நம்பி அம்பாளில் நாங்கள் வேண்டி இவ்வளவு கூடாத வருத்தங்களையும் அம்மா தீர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். அம்மாவைப் போல ஒரு தெய்வத்தை கண்டதற்கு நாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உண்மையாகவே அம்பாள் நடமாடும் தெய்வமாக இந்த கலியுகத்துக்கு வந்து மக்களை காக்க என்று வந்து நிற்கும் தாய்தான் அபிராமி தாய். அபிராமி தாய் எல்லோரும் வணங்குங்கள். எல்லோரும் வணங்கி நற்பலன் பெறுங்கள். அம்மாவை நாங்கள் ஒவ்வொரு கணமும் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசமான எங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஒரு அருளையும் அம்பாள் தருவா. அம்பாளை எல்லோரும் வேண்டுங்கள். எல்லோரும் போய் அம்மாவை வணங்கி எல்லோரும் நற்பலன் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி திருமதி இந்திரா அவர்கள். கனடாவிலிருந்து அன்னையினுடைய அடியாக நீண்ட காலம் இருக்கின்றார். இப்பொழுது கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். என்றும் தாயை நேசித்துக் கொண்டிருக்கும் அவருக்கும் எங்கள் நன்றிகள். அன்னையினுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகம் ராஜா, நல்ல சுகம்.
1: நன்றி
3: நன்றி. எங்கள் அபிராமி அம்மனுடைய அருக்கலாட்சியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு ஒரு பாடலை தருகிறேன். நானும் அவன் புத்தகத்தில் இருந்து
1: பாருங்கள்.

அம்மாம் ஈரழு லோகத்தை காப்பவள் நீயே பண்ணாரியம்மா உன் அன்போடு உன்னை அழைத்தோம் தான்.

0: நீயே பண்ணாரி அம்மா. வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் அன்னைக்காக அன்னையினுடைய புத்தகத்திலிருந்து பாடலை தந்திருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் இரண்டாம் பகுதியில் எழுந்தருளி அடியாரில் காரணம் வாழ்த்து கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதமெனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே பாடலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜெயமலிருந்து பொங்கையோர் ராஜா.
1: வணக்கம் பொங்கையோர் ராஜா. நலமா இருக்கீங்களா? நன்றி. அப்படி என்று இருக்க வேண்டும் என்று அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
2: அன்னை எனக்கு ரெண்டு விஷயங்கள் சந்தோஷமா தந்திருக்கிறார். அந்த ரெண்டு விஷயத்துக்காக வந்து நான் அன்னையோட இங்க வந்தோட கலைக்க வேணும். அந்த அன்னை அருளாத இந்த ரெண்டு இரண்டு பிள்ளைகளும் இதாக இருக்கிறார்கள், பிரமண்டா இருக்கிறார்கள் வேண்டும். அதனால அன்னியோட கலைக்கு அன்னியோட வேண்டுட்டு இந்த பாடலை தருகிறேன் ராஜா.
1: நன்றி சோதரும் தாருங்கள்.
2: எனக்குரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. எனக்குரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நான் அவள் பிள்ளை, துயர் எனக்கில்லை, காப்பாள் அபிராமி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நான் மறந்தாலும் தான் மறவாது உள்ளம் அன்னை உள்ளம். நான் மறந்தாலும் தான் மறவாது உள்ளம் அன்னை உள்ளம். ஊனுயிர் யாவும் உருகிடப்பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம். உமையை பேச உதவிய அன்னை, தீமைகள் தீர்ப்பால் சந்நிதி மேவி. உமைகள் பேச உதவிடும் அன்னை, தீமைகள் தீர்ப்பால் சனதி மேவி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே. ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே. ஆனந்த யோகம் அனுபவ யானம் அடடா கண்டே நங்கே. இசையினும் மாலை தொடுப்பது என் வேலை, இசையினும் மாலை தொடுப்பது என் வேலை. நடப்பவையாவும் நாயகி லீலை, நடப்பவையாவும் நாயகி லீலை. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நான் அவள் பிள்ளை, துயரினக்கில்லை, காப்பாள் அபிராமி. காப்பாள் அபிராமி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நன்றி. வணக்கம் ராஜா. நான் சந்திப்போமா?
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரர் பொங்கையூர் ராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஏர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 4:36 ஐக்கியராஜ்யத்தில், 3:36 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் மிரடாபதியில் எழுந்தருளி அடியாருக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி. மன நினைக்க வருகின்றீர்கள் கமலவணி, எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் சுகமா இருக்கிறோம் ராஜா, நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். இங்கே காணையில் உங்களை நீண்ட நாளா?
3: நேற்று வந்த நான்.
1: நேற்று எங்க வந்தீங்க?
3: உங்கள்கிட்ட.
1: என்ன வந்து நினைச்சியில வந்தீங்க?
3: நீங்களே
1: நேரடியாக பாட போறீங்களா? அன்னை கூட இடங்களுக்கு எல்லாம் பூரா நீங்கள் இன்றைக்கு கூட இடத்துல
3: நிற்கிறோம். அப்படி போய் அந்த அருக்கடாச்சம் கிடைக்கட்டும் ராஜா.
1: ஓகே, நன்றி. பவனியால் நிற்கிறா இப்பொழுது?
3: ஆ,
1: பிறகு மன்னார் போய் மன்னார்லேருந்து தலவாக்குல பதுல கண்டி
3: எல்லாம் உலாத்தி எல்லாருக்கும்
1: வேறு கொடுத்து கடைசியாக ஆலையில் வந்து உங்களை சந்திப்பா.
3: நன்றி ராஜா.
1: நன்றி. சாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓம் சக்தி அபிராமி.

மௌனம் கரத்தால் அருளை தருவாயே, அன்பெனும் கரத்தால் அருளை தருவாயே. தஞ்சை மண்ணில்

கருணையே பொழிவாயே, காலமெல்லாம் எங்களுக்கு துணையாக நிப்பாயே, காலமெல்லாம் எங்களுக்கு துணையாக.

0: அழைத்தால் ஓடி வருவாயே, ஓடி வருவாயே, ஓடி வருவாயே. ஓம் சத்ய பிராம சக்தி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. கலைச்செல்வின் புத்தகத்தில் இருந்த மாதிரி நீங்க
0: அவருடைய
1: சகோதரர் அண்மை காலத்துல காலமானதாக அறிந்தேன். நீங்களும் அறிந்தீங்களா? இப்பொழுது நீங்கள் முயற்சித்து பார்த்தால் அவரோட உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். நன்றியம்மா, இந்த நேரத்தில் நீங்களே இயற்றி நீங்களே பாடிய பாடலுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்கும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்ன சத்தம், சத்தம் குறைவா வருது கூட? சத்தம் சாப்பிடலையே மத்தியானம்?
2: இல்ல இல்ல, நான் இங்க வெளியில விராண்டா வெளியில இருக்கிறேன்.
1: இந்த நேரம் வெளியில தான் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா புடிச்சு
2: வெளி யார விராண்டா வெளியில இருக்கிறேன். அப்ப கொஞ்சம்
1: படிச்சிருந்தேன்.
2: காலையில இயற்க அப்ப வெளியில இருக்க பகல் இருக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்ப அபிராமி அம்மா பாடல் ஒன்றை கலைச்செல்வி வசந்தானன் கவிவரி

அபிராமியாயி பதியினிலே வைலபில் நகரினிலே பெருமாட்டி சீமாட்டி அபிராமியாயி வரம் தர வந்தவள் பதனத்தை கண்டிட வந்திடுவாய் ஒரு தரம் தாயின் திருத்தலமே ஒரு தரம் தாயின் திருத்தலமே பிறண்டா பதியிலே வலம் வைலவில் நகரினிலே எத்தனை கோடி பக்தர்கள் நெஞ்சில் இடம் பிடித்த எம் தாயவளோ எத்தனை கோடி பக்தர்கள் நெஞ்சில் இடம் பிடித்த எம் தாயவளோ வெப்பிலை நீரு நேரு வேளம் தேசிக்காயோடு வெப்பிலை சிறு நீரு வேளம் தேசிக்காயோடு வினை நிற்கும் வித்தகித்தான் அவளே பிறண்டா பதியினிலே வைலவில் நகரினிலே வைரவு நகரினிலே சிவலிங்கம் தலையிலே செவ்வாடை உடலிலே படுத்த வந்த தாயாய் தவக்கோலம் பூண்டு உலகில் தாயினவேயாகி தரணியை காக்க வந்தாள் அபிராமி உபாதாய ஒரு தரம் வந்து அன்னை திருத்தலம் பாரு உண்மையை காண்பாயாங்கே பரந்தர வந்தவள் திருமுகம் கண்டாள் வாட்டிய வினையாவும் ஓடும் வாட்டிய வினையாவும் ஓடும் ஓடும் பிறண்டா பதியினிலே வைலவில் நகரினிலே விரைவான நடையில்

0: ye, whether money did whether ye, unnay, Sakti the way, Sandam Peruvo, Adi Sakti Vali in Ili, Dinamum, Abirami Sakti Neri in Ili, Dinamum, Piranda, Vadi in Ili, Vailabil Nagari in Ili. Piranda padiyinile, vailavil nagadinile. Nandi, bayane, nandi, nandi vanakkam.
1: நன்றி சகோதரம். அதாவது கலைச்செல்வி வசந்த ஆனந்தன் அவர்களுடைய கவிதை வரிக்கு ஒரு தானூறு மெட்டு போட்டு இந்த பாடலை எங்களுக்காக வழங்கியிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். ராஜலிங்கத்துக்கும் அன்னையினுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது.
0: நன்றி
1: ராஜலிங்கம். ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிராண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அன்பு உறவுகளோடு நீங்களும் பயின்று கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. அதற்காக தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபரோடாகவோ வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் சைபர்

சைபர் 33 650 சைபர் 7 74 27 அல்லது வாட்ஸ்அப் ஊடாக சைபர் 33 689 86 55 29. இவ்வாறு நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் கூறவர்களே, இப்பொழுது இசைவேந்தன் சகோதரர்

0: இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் இந்த பாடலை ஏற்றி இசையமிட்டு மட்டும் போட்டு பாடியிருந்தார். அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவுரல் கிடைக்க அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய திருவுரல் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட்.

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் தெரிகிற 5:06 ஐக்கியராஜ்யத்தில் 4:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து. சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து. சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து. சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இது அதற்கான பாடல் உங்களுக்காக வானலையில் வலம் பெறுகின்றது.

0: சரி, நேர்களை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலில் இருந்து நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கானபடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடியாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதற்கான பாடலையும் தந்திருந்தோம். பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளை இணைந்து கொள்ள பல தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த இலக்கங்களின் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: பெங்களூருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு. நான் இதுல உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சு வந்திருக்கு. எந்த நாளும் உன்னோட இது கீழாப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: உனக்கு நல்ல சக்தி தந்தால் முடி.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: ஏன் நீங்க வைபர்ல வார நீங்க சகோதரம்?
5: நிலைமையிருக்கிறவனை வேண்டிக்கொண்டு ரெண்டு சொல்லு எடுக்கலாம் போல இருக்கொண்டு பதந்தி அல்லது சாமி. நான் சாமி
0: எடுக்கிறேன்.
5: சாமியில இருந்து சாராயம் என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: சாராயம்
5: அது வந்து நல்ல வாய்க்குள்ள தான் போகுது அப்படி நினைச்சு
0: பார்க்கணும்.
5: சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாய்க்குள்ள தான் போகுது.
0: வேற
5: என்னையும் பெறலாம் அல்லது இந்த இந்த மண்டியும் இருக்குது. ஆனா அது தெரியல எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பெருங்காயம் சாதுவம் அண்டு பெருங்காயம் இருக்குது. ஆனா அது விட நான் சாராயத்தை சொல்லி பாக்கிறேன்.
0: சாராயத்தை சொல்றீங்க
5: சொல்லி பாக்குறேன். வேற விட வந்த வரவேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 5:17. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:17. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா? அந்த கேள்வியில முழங்கிச்சுதான் கேட்டீங்களா? அப்புறம் நான் சொல்லுங்க அப்படி என்ன சொல்லாம.
6: இல்ல இல்ல இல்ல இந்த கேட்டுதானே.
0: ஓ சொல்லுங்க.
6: நீங்கள் நலமா?
0: நல்லா இருக்கிறோம்.
6: நானும் வதந்தி இருந்து நான் அவைக்கு இப்ப சங்கடம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் வாங்குறவைக்கு பிரச்சனை இல்ல. அவைய பற்றி வைக்கிறேன் ஒரு வதந்தி வந்ததுண்டு அவைக்கு சங்கடம் தான். இவ நல்லா இருக்கணும், இவ எப்படி கஷ்டம் வந்து வைக்கணும் வேற எதன் சொல்லி வேணும் என்ன கோவத்திலேயும். அப்ப வதந்தியில இருந்து சுத்தமா பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழைய கூடிய வயர் ரெண்டு எடுத்தேன். வயர் வந்து என்ன எந்த சொல்லு
0: என்னமா நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை வயர் நுழையது
6: வயர்
0: கரண்டில் வரும்
6: என்ன
0: சொல்லு
6: சரியா
0: உதவி செய்து நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி வதன தயாளன் அவர்களே இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து அன் உறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் 5:50 நீங்கள் வெளிக்கிடாமல் அதற்கு முதலே இணைந்து கொண்டால் 2 தொலைபேசி உங்களுக்கு சும்மா கிடக்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவாணி. நலமா இருக்கீங்களா?
7: நன்றி.
0: நீங்களும் பேய் கட்டிக்காரன். வதந்தி வரப்புறத்தில் பெரிய கட்டிக்காரி.
7: நுழையக்கூடிய
0: வாயினால் சுத்தமான வாயினால் சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.
7: சுடுகிறதால
0: எல்லாமே மர்மம்
7: தான்.
0: எந்தக்கு
7: ராஜாவை தொட்டமோ அந்த
0: என்ன எங்க தொட்டுனீங்க இணைந்து கொண்டு சிறப்பித்தார் கமலமணி அவர்கள். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
8: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: கோயில்
0: மாதாக்கு மாதா இல்ல அம்மா அங்க அபிராமி அம்மா
8: அன்னை
0: அபிராமி உவாசகி.
8: நான் செய்தி வந்தது அவன் கேட்டான். செய்தி வந்தது வதந்தியோ செய்தி எடுத்து சேர்க்கை சுவாசம் சொல்லிப்பாங்க.
0: செய்தி எடுத்து சேர்க்கை
8: சுவாசம் கொடுக்கறதானே சுத்தமா வாயால உதிய ஆக்களை ஆக்களை காப்பாற்றுறதானே சுத்த காற்று சுத்த இதை கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுப்பினா அந்த
0: நன்றி. நல்ல போடுற நல்ல பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு நன்றி.
8: நான் செய்தி வந்த போல வதந்தியே கேட்டா செய்தியை எனக்கு ஐமிச்சமா இருக்கிறதுக்கா போடுங்க.
0: நன்றி.
8: நீரளந்து
0: அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவருக்காக பாடலை மீண்டும் ஒலிபரப்புகின்றேன். கேளுங்கள் பாடலை.

0: சர்க்கரை அன்புறவர்களே, அனைவரின் விருப்பத்திற்காக பாடலை இரண்டாவது தடவையாக ஒலிபரப்பி இருக்கின்றேன். பதில் சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா, நல்ல பதிலை தாங்க வரும் குணா.
1: நல்ல பதில்,
0: நல்ல பதில்.
1: சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடிய துண்டு துண்டா அறுத்தது வருது.
0: பயன்படுத்தக்கூடிய வாயினால்
1: நுழையக்கூடியது. சரி, நானும் வதந்தியில இருந்து வாய்க்கலால ஊறது.
0: பிரான்ஸ் வதந்தி எடுத்தீங்க. சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதையும்.
1: அதான் சிலரே பாருங்க, நின்று நிவாரணம் எடுக்க போகுதுன்னு ஒரு நக்கல் மடிக்கிறவே தான்.
0: அவர் சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் இல்லாமல் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதையும்.
1: வதந்தியிலிருந்து வாய் நான் உழைக்கு பயன்படுத்த நான் வணக்கம் என்று சொல்றேன்.
0: வணக்கம், வணக்கம், நல்ல சொல்லு. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவர் வதந்தியிலிருந்து வணக்கம் என்று சொல்லியிருந்தார். நேரம் சரியாக அன்புறவுகளை நேரம் பொல்லாதது நிகழ்ச்சியிலேயே இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: உதயன் தான் சரியான வழியோட வந்திருக்கிறார். வணக்கம் உதயன், நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சும் ராஜா, நீங்கள் எப்படி?
0: நாம நல்ல சூப்பரா இருக்கிறோம் உதயன்.
2: இன்னைக்கு
0: நேரத்துக்கு வந்துட்டீங்க என்ன?
2: பயன்படுத்தணும். அது வாய்க்கலாம் உழையும்.
0: அவர் உதயன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 5:31, ஐக்கியராச்சியத்தில் 4:31. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் உங்கள் வாசல் தேடி வருகின்றது.

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டுல நிக்கலாம், அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடற்பட்டீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: அந்த ஒருவேளை சென்னை சில்கில் பட்டு புடவைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வளமைக்கு சென்னை சில்க் திரும்பிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். மறந்துவிடாதீர்கள் அன்புறவர்களே. இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? என்ன சித்ரா, கண்டுபிடிக்கலையே, அவ்வளங்க இல்லையா? பாட்டு வருது, தமிழிஜி என்ற படத்துல வருது, அடிக்க முந்தி வருது. சரி சரி சரி, என்னமா
5: பாடல் வரிகள்
4: வருது இல்லையா? அப்போ
5: அப்புறம் நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
5: சொல்லுங்க.
4: என்னத்த சொல்றது,
5: நான்
4: சொல்லுங்க
5: தானே, இப்ப சொல்லிட்டு போக மாட்டேன்.
4: ஓகே. வதந்தி எடுத்து நீங்க பக்கத்துல வசந்தி.
5: அது வசந்தி.
4: அது வசந்தி.
5: பக்கத்து வீடு காணும்.
4: வசந்தி வீடு வசந்தி இந்த தங்கச்சி எல்லாம் நிக்கிறா கோயில்ல. நல்ல கோயில்ல நல்ல திருவிழா நடக்குது. இப்ப இந்த கோயில்
5: என்னண்டாமா நாக்கு
4: வதந்தி எடுத்துட்டீங்க பிறகு நாக்க சொல்றீங்க. அசுத்தமான பயன்படுத்த கூடிய வாயினால் நுழைய கூடியவற்றில் ஒன்று சோறு தான் நுழையும் பார்க்க வேண்டிய. வதந்தியிலிருந்து என்ன சித்ரா சொல்ல போறீங்க?
5: நீங்க
4: போயிட்டு வாங்க. நன்றி வாழ்த்துக்கள். அவர் சித்ரா பவன் அவர்கள் வதந்தியோடு வந்தார். வதந்தியை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். என்ன பிலோமனா வேற மாமியார் கழுதையில போற
5: என்ன
4: சுகமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும்.
5: கடவுள் பக்திக்கும் அது
4: வருந்தான பச்சை தண்ணி வாழ கட்டிக்காரு. அது
5: நீங்கள் அந்த கோயில் இலக்கிட்டே கொடுப்பினுமா நான் மற்றவைக்கு கொடுக்க மாட்டேன். சங்கடமா வைக்க சங்கடமா போயிடும். அது அந்த மாதிரி ஒரு கருத்துல நான் எடுத்தேன்.
4: பாப்பா
5: பத்தியில இருந்து பச்சை தண்ணி
4: என்ன போறீங்க? நன்றி
5: அவர்
4: பிலோமினா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானல் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
5: கார்ல
4: போவீங்களா மெட்ரோல போவீங்களா?
5: நன்றி
4: வாழ்த்துகள். நுழையிறது வாய்க்குல கஞ்சி நுழையுந்தானே நாக்கண்டு.
5: அது கஞ்சி குடிக்கிறது கஞ்சி சாப்பிட்றதுன்னு சொல்லுது. ஒரு ஒரு தம்பியை விட்டுட்டு நுழையுதோ வேற நுழையுதோ வேற போகுதோ வேறன்னு சொல்லுவாங்க.
4: நன்றி வாழ்த்துகள்.
5: நன்றி வணக்கம்.
4: அவர் வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் சுபாசினி. நலமா இருக்கீங்களா?
6: ஓ நாங்க நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நம்மளோட புண்ணியத்தில் நலமா இருக்கிறோம்.
6: அப்படி ஒன்று நல்லா இருக்கணும். நான் வந்து வதந்தியில இருந்து வடிசாதம்
4: வதந்தியிலிருந்து வடிசாதம்.
6: ஆமா
4: வடிசாதம் கஞ்சின்னு சொல்றீங்க?
6: ஆமா
4: வடிசாதம் கஞ்சி. ஓகே எப்படி கண்டுபிடிச்சீங்க?
6: சுத்தமான சோறு கஞ்சி தான் வாக்கி உலகம் தான் அது கஞ்சி. அப்போ அதை சொல்லி பாக்குறேன்.
4: அதை சொல்லி பாக்குறீங்க.
6: ஆமா
4: ஓகே. நன்றி வாழ்த்துக்கள்.
6: நன்றி வணக்கம்.
4: அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் கேக்குது இல்லையம்மா குரல்?
7: ஹலோ வணக்கம்
4: சசியம்மா. என்ன உங்களோட
7: டெலிபோன்
4: என்னோட
7: நேட்டா
4: சொல்லுங்க.
8: நானும் கண்ணீரில் இருந்து கரண்டி
4: எடுத்தோம். கண்ணீர் எடுத்துறீங்களா? ஆ, கண்ணீர் ஈடமா? கண்ணீர்
8: கண்ணீர் அந்த மாதிரி காட்டு எனக்கு வீடு தெரியவில்லை. அப்படித்தான் காதுல கேட்டத வச்செடுத்தேன்.
4: கண்ணீர்ல இருந்து கரண்டி,
8: கரண்டி வாய்க்குள்ள நுழைகிறோம்.
4: கரண்டி. நன்றியம்மா.
8: நன்றி, வணக்கம்.
4: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
9: எல்லோரும்
4: நலமா இருக்கிறோம், நன்றி.
9: அண்ணா இருக்கணும்னு வாழ்த்திக்கொண்டு நான் பழந்தில இருந்து பட்டத்தம் என்று சொல்றேன். ராஜா, அது சுத்தமானது என்று எல்லாருக்கும் அது கொடுக்க மாட்டேங்க.
4: என்ன சாமா?
9: என்ன
4: கிறிஸ்தவர்கள்
9: மட்டும்தான் பெற்று அவைகளுக்கு பெண்களுக்கு நாங்க ஐயர் நூறு போட்டு அதை செய்யற மாதிரி அவைக்கும் ஒரு முறை இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப அதனால நான் சுத்தமானதுவன் வாய் நான் நுழையக்கூடிய
4: வட்டப்பம் எடுத்துட்டீங்க. ஒரு நாளை வாங்கி சாப்பிட்டு பாருங்க வட்டப்பத்தை.

0: செல்லக்கூடாது, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வசனி, நலமா இருக்கிறீங்களா?
1: அவர்தான்
0: நல்லது நடக்கே கடவுளாரோ தடுத்து போட்டான் உங்களை?
1: இல்ல அப்படி சொல்ல, நாங்க கொஞ்சம் பில்லுக்கு தானே சேர்த்துக்கு ஒரு தரம் இல்லாத நேரம் தான் போய் வடிவாயிருந்து காச போட்டு மழுவரிய தூக்கம் போட்டு
0: வருவேன்.
1: மழுவரிய கொளுத்திட்டு ஏன் சோழிய வளர்ப்பேன். ஆனா அடிக்கடி போவேன், எனக்கு ரெண்டு சேர்த்திருக்கீங்க, அடிக்கடி போக வரைக்கும் அதுல போய் ஒருக்கா கும்பிட்டு தான் வெளியில வருவேன்.
0: வெளியில வருவீங்க, உங்களோட ஸ்டோரியை விட்டுட்டு இப்ப எனக்கு விட சொல்லுங்க.
1: அப்ப நான் என்னண்டா, இது இப்ப இந்த வதந்தி சரியோ?
0: பாரதிய காணையில் அவதான் கேக்கணும்.
1: எல்லாரும் வதந்தியோடதான் போயினம். ஆனா எனக்கு என்றால் இந்த வதந்தியோட வந்து அது இந்த பின்புடைக்கு இந்த கரண்டி சரி தரும் போலதான் எனக்கும் இருக்கு. அப்ப நான் சுத்தமாக பயன்படுத்த கூடிய வாயினால் நுழைய கூடியது அது கரண்டி
0: தான்.
1: சாப்பாடு ஜாமன் வாய்க்கால தானே நாங்கள போடுகிறோம். கரண்டியே பாய்க்காலான்னு, ஆனா அதுல ஒரு இது ஒரு புதிரான கேள்வியா இருக்குது. புதிர் வந்து சுத்தமாக பயன்படுத்த கூடியது. அப்ப நான் அத கண்ணீர்ல இருந்து கரண்டி என்றுதானே நானும் சொல்லுகிறேன்.
0: ஓகே நன்றி. அப்ப அதை பாடிடுறேன், வதந்தி வேண்டாம் உங்களுக்கு.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் பதனி மோகன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். கண்ணீரிலிருந்து கரண்டி என்ற சொல்லை கண்டுபிடிச்சிருக்கிறார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜேர்மனி நேரம். இந்த ஜேர்மனி நேர நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நிலமா இருக்கிறீங்களா?
0: என்ன சேமலா நடந்தது?
2: அடிக்குது அடிக்குது, நீங்க எடுக்கிறீங்க இல்ல? உங்களுக்கு வேற இல்ல பேருங்க இருக்கா?
0: இல்ல அங்க மூடி கிட. இப்பதான் சேமலா அடிக்கிறீங்க?
2: நான் அப்போ சித்திரா வந்த நேரம் தொடக்கம் அடிக்கிறேன்.
0: வைஃபர்ல வாங்கோ.
2: சரி, நான் கட் பண்றேன்.
0: ஓகே. அவர் சகோதரி ஷியாமலா நீண்ட நேரமாக வைபரில் காத்திருந்தார். அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது வைபரில் ஷியாமலா காத்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா? என்னம்மா மூடுபட்டு கிடந்ததும்மா, திரையெல்லாம் அந்த ரிங் பண்ண கூட வேகமாக ரிங் பண்ணல தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் அந்த திரையை அகற்றின பிறகு உங்களோட ஷியாமலா அன்று இழுத்து விழுது.
3: அப்போ உங்க திரை மறைஞ்சோன்னு அடிக்குது இல்லையோ?
0: நான் நினைக்கிறேன் அப்படித்தான்.
3: அப்போ நானும் அடிச்சு அடிச்சு கலச்சி பண்ணுன்னு
0: எனக்கு
3: அவசரத்துக்கு ஒண்ணும் செய்யல.
0: சேர்க்கறதுக்கு பாடுபடுறோம் நாங்கள். ஒரு ஹீரோ
3: சேர்க்கிறோம்,
0: ரெண்டு ஹீரோ வழியில இருந்து எடுத்தனா என் வாழ்க்கையில மறக்க
3: முடியாது.
0: அது தண்ணி வாங்கிட்டு போயிட்டு
3: இல்ல என்ன சொன்ன வட்டப்பத்துக்கு பேர் வந்து சப்ரசாதம்
0: சப்ரதாஸ். என்ன
3: சப்ரசாதம்?
0: தமிழ்ல
3: அப்படித்தான் சொல்றவே. சப்ரசாதம் வேண்டிட்டு வரணும்.
0: நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா?
3: இல்ல நான் சாப்பிடல எங்களுக்கு தரே இல்ல.
0: சரியான

0: வைனின்ற மனமும் மணக்கும் பிள்ளது.
1: ஆ தெரிய நான் பார்த்துருக்கேன் பிள்ளையா, அந்த சின்ன அப்பளம் மாதிரி,
0: அப்பளம் மாதிரி சின்ன வாழை, அதுதான் வட்டப்பம்.
1: நாங்கள் ஒரு நாளும் சாப்பிட இல்லை.
0: தான் தான் தனியாக நின்றுதான் மற்ற எல்லாம் ஏமங்காரர்கள்.
1: அப்போ நீங்கள் கருப்பன் நின்றுட்டு தந்து தேரா?
0: ஓ தந்து விட, அவன் நான் வேதக்காரன் இருக்கலாம் தானே, கருப்பன் இல்லை.
1: ஓ இதுதான் எங்களை தெரியாது.
0: ஆ ரீதண்டு ஓகே.
1: அப்போ அவருக்கும் தெரியாதானே, நீங்கள் போய் வேண்டபடியாக நீங்கள் இதாக உருத்தா வேண்டுறீங்கன்னு
0: தச்சிருப்பார்.
1: நானும் கேள்விப்படல, எங்களுக்கு வேற மதத்தாக்களுக்கு கொடுக்குறேன் கேள்விப்படையில. இப்போ நீங்க பள்ளிவாசலுக்கும் போகலாம்.
0: எல்லாம் போவேன். பள்ளிவாசல் எனக்கு கிடைக்கல அந்த பலன்.
1: கொண்டு செல்லப்பட்ட
0: அங்கே அந்த திருவுருவம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்திலேயே அங்கே கொண்டே வைத்திருக்கிறார்கள். கடற்கரை ஓரத்தில் மூன்று கோயிலும் இருக்கின்றது. ஐயனார் இந்துக்கு இந்து மதத்துக்கான ஐயனார் கோயில் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கான மாதா கோயில் இருக்குது. இஸ்லாமியர் வந்து அந்த இடத்த பிடிச்சி அதில் நல்ல கடையும் போட்டு அப்படியே கடல் அலையிலேயே வீடு கட்டி வச்சுருக்கிறார்கள்.
1: அப்படியே
0: போனா சாட்டி மாதா இல்ல பக்கத்துல தண்ணி வேண்டாம், அந்த மாதிரி தண்ணி என்ன
1: முன்னால
0: அதுல மணல் அள்ள அள்ள குறையாத அமுது சுரவி மாதிரி மணல் இருக்குமா, மணலை வித்தே அவன் பெரிய கோடீஸ்வரன். அந்த காணியில் இருக்கிற நான் இருக்க 50 ரூபா விற்றது ஒரு பட்டி மணல் ரெக்டர்.
1: ஓ
0: ஒரு பட்டி மணல் 50 ரூபா விற்றது, இப்போ எவ்வளோ விற்கு தெரியல. டிராக்டருக்கு 25 ரூபா, மண்ணுக்கு 10 ரூபா,
1: ஏற்றுறவங்க.
0: ஓ இப்போ நான் நினைக்கிறேன் அது
1: 4000 ரூபாய்.
0: அப்போ சொல்லுங்க பாப்பா, நீங்கள் சியாமலா?
1: நான் பின்விட பட்டூரிகை எடுத்தேன். நான்
0: என்னமா
1: பல்லு தீட்டுற பிரஷ்
0: பட்டூரிகை? ஓகே ஓகே.
1: அது சுத்தமா வாய்க்குல நுழையும். முன்னுக்கு பானாவில பல்லி வந்தது, பத்தி வந்தது, பஞ்சு வந்தது.
0: பத்தி வந்தது, பஞ்சு வந்தது,
1: பல்லி வந்தது.
0: ஓ
1: இது மூன்று லோண்ட போடுங்க.
0: பல்லி போடும், பத்தி வந்தது. பத்தி என்ன இவ்வளவு சாம்பிராணி போவியோ?
1: நன்றி
0: வாழ்த்துகள்.
1: நன்றி,
0: பஞ்சு தேவையில்லாத உண்டு. நன்றி வாழ்த்துகள்.
1: சரியா,
0: அவர் திருமதி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: கிருஷ்ண ஜெயந்தி போச்சு. நல்லா போச்சு, நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆமா, நானும் அண்ணா பத்தியில இருந்து பத்து உருகேண்டே சொல்றேன் அண்ணா.
0: பத்தியில இருந்து ராதா
2: மூன்று சொல்லிருக்கிறாளோ அதுல ஒன்றா சொல்லிட்டேன். ஜோதி கொண்டிருந்தா வேற ஒரு ஃபானாவில் ஜோதி கொண்டிருந்தா அது சரியில்லை, செய்யாமல் அக்கா சொன்னதையே நானும் சொல்றேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவர் ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 5:55 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:00

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றோம். இணைந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இணைந்தவர் மீண்டும் ஒரு முறை அழைப்பை ஏற்படுத்தி விடையை சொல்லலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் திருமதி தேவி அன்டன்.
4: எனக்கும் முன்விடையும் பின்விடையும் மாறித்தான் வருகிறது.
3: சொல்றீங்க
4: நகைச்சுவையான
3: நாங்கள் பின்னுக்கு போனதுக்கான காரணம் இதுதான். நாங்களும் அந்த ஊர்ல இந்த பள்ளிக்கூடத்துல பணிச்சு கொடுக்கறது இல்ல. சரியான பசியா இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைகள் பாத்திரங்கள் நாங்கள் எழுதி வேண்டியங்களை நினைச்சிடும் என்று சொல்லி அந்த பணத்தை நாங்கள் சாப்பிட்றோம்
4: இல்லை.
3: அதெல்லாம் ஒரு குப்பை பழக்கம் எங்களுக்கு. அது பிரின்சிபலும் சொல்லி தாரையில்ல, மாஸ்டரும் சொல்லி தாரையில்ல, அப்படி என்று எல்லாரும் தாங்கள் எல்லாரும் பெரிய பிரம்மாவோல பணத்தோட பிறந்த மாதிரி. ஆனால் உண்மையை அந்த இடத்துல சரியாக பசிக்கும். பள்ளி பசியோ கொள்ளி பசியோன்னு தான் சொல்லுவார்கள். அதெல்லாம் நாங்கள் அந்த அதமாக வயல கடவுளெல்லாம் உங்களுக்கு அப்போ அந்த பொட்டி நிறைய பணிச்சிருக்குமாம்மா. அவங்களும் அறிவாங்களெல்லாம் நாய் சாப்பிடும். அப்போ இவ்வளோ பிள்ளைகள், 1000 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எங்களோட படிக்கிற பிள்ளைகளும் குமர் பிள்ளைகள் தான். அப்போ எடுக்கிற இல்லை நாங்கள் பனிசு. அதில் வீட்டை போய் சாப்பிடுவோம் அல்லது கடையில் சாப்பிடுவோம். அப்படியான அநியாய வேலையெல்லாம் செய்திருக்கிறோம்.
4: என்னத்தை
3: போடுறது
4: ஆனா அந்த பின்பிட பாக்டீரியான்றது சரி. அது இந்த தமிழ் பானாவரியிலான் வரும். அது முன்விடைக்கு பானாவரிக்குள்ள என்ன வந்தது? பக்தி வந்தது.
3: பக்தி கொண்டுதான் வந்தது. பஞ்சு பஞ்சு வந்தது.
4: பஞ்சு பஞ்சுக்கு
3: பள்ளி வந்தது.
4: பள்ளி எனக்கு சொல்ல தெரியாது, பள்ளி சில வேளையில அதுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்கோ தெரியாது எனக்கு. ஆனா அந்த பின்னுக்கு பாக்டீரியா தான் என்னுடைய கணக்கு.
3: பின்னுக்கு வந்து அடுத்த செவ்வாய்க்கெல்லாம் வந்து சொல்லுங்க. நன்றி சோதரி.
4: நன்றி.
3: அவர் சகோதரி திருமதி தேவி அன்டன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவாக செய்து வைத்தார். அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். தொடரும் நிகழ்ச்சியோடு இணைய போகின்றார் திருமதி பிபி சிவா அவர்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ஜீர்மணிய நேரம் இன்றைய வாரம் மட்டுமல்ல அனைத்து நாளும் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே.
0: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான 40 சைபர் சைபர் பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com.
5: தேவி டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நானும் பாட்டி வைக்கிறேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும். 60 பேருக்கு எங்களோட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ அப்படி என்ன டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. எப்படியோ நைஸ். தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 316 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: பிபி கிஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
8: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
9: வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கு அன்பு அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர இருப்பது சந்தோஷ நேரம். இன்று ரகுவண்ணா இல்லாத காரணத்தால் உங்களோடு நான் இணைந்து கொள்கின்றேன். பிபி சிவா, உங்களுக்காக ஒழிக்கப்படும் பாடல் எப்படி எல்லோரும் நலம்தானே, நாங்களும் இப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் நலத்தையும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நோம்பல இதுன்ற விதி விளக்கு என்னென்று உங்களுக்கு தெரியும். வளமை போலதான் சந்தோஷ நேரத்தில் நான் முதல் ஒரு பாட்டை தருவேன். பாட்டில் இருந்து ஒரு கருவை எடுத்து, அந்த கருவில் இருந்து ஒரு கருவை எடுத்து முதல் வரியில் பாடல் ஒன்றும் படம் ஒன்றும் அதே வரியில் நீங்கள் சொல்ல வேணும். வளமை போலதான் நடக்குமே அப்படி அதன்படியே நீங்கள் சொன்னாலும் சரி. நன்றி, தொடர்வோம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா? என்னுடைய டெலிஃபோன் சொல்லுங்க சொல்லுங்க கமலோனியக்கா, எப்படி இருக்கிறீங்க? பாதநாதையாளன் எங்க பூனகுளம் மகாணில
1: உங்களை? அவர் ரெண்டு கிழமை இல்லை, நாங்கள் போன கிழமை இல்லை. இப்போ கொப்பி எல்லாம் தூசு வச்சு தான் நடத்தேன்.
0: சந்தோஷம் நேரம் பண்ணணும், ஒரு சந்தோஷம் தானே
1: என்ன?
0: ஆனால் அன்றைக்கு ரவுன் ஆயில் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்.
1: நிற்கிறார், உங்களுக்கு
0: பழக்கிறார். இல்லை இல்லை, அவர் ஒரு வெட்டிங் கண்டு போயிட்டார். போன வாரமே சொல்லியிருந்தார் இந்த முறை நான் வரமாட்டேன். அப்போ நான் தான் அன்றைக்கு செய்வோம். அம்மா அடுத்து
1: அம்மா படம் மற்ற அந்த பாட்டு, அம்மா என்று அழைக்காத இல்லையே,
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, அடுத்த பாடல சந்திப்போம். அடுத்து வந்திருப்பவரை நான் நினைத்துக் கொள்றேன். வணக்கம்
2: வணக்கம் பேபி சுவா, பொண்டிலிருந்து வீட்டி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டி கொண்டு நான் அடுத்த சொல்லும். நான் ஏன்
0: பிறந்தேன்,
2: சோழி சுரட்டு வேண்டாம், அதே பாடல். நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடலும் அதே பாடல் தான்.
0: அப்ப நான் என்ற சொன்னது, நான் என்றதை எடுத்து
2: நான் ஏன் பிறந்தேன் படம் பாடலும் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் அந்த பாடல் தான். அப்ப இது ஒரு குழப்பம் வராதுதான்?
0: அது உண்மைதான், எனக்கு குழப்பம் இல்லை, நான் எழுதி வச்சுக்கொள்வேன், உங்களுக்கு தான் குழப்பம் வரக்கூடாது. சரி, அடுத்து வந்திருப்பவரை நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றிகள். பைபரோட வந்திருப்பவர் அழைக்க போறேன்.
3: வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம்,
3: கண்டுபிடிங்களா?
0: திரும்ப சொல்லுங்க.
3: வணக்கம் பேபி சிவா.
0: எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே.
3: இந்த சிரிப்பிலேயே கண்டுபிடிப்பீங்க முறை என்ன?
0: இல்லை
3: இல்லையா,
0: இழுத்ததுலேயே கண்டுபிடிச்சிட்டேன்.
3: இழுத்ததுலேயே அதுல என்ன, நான் இந்த குடும்ப சுட்டியாக்கம், குடும்ப சுட்டியாக்கம் மேலே இழுக்கிறேன் நான். குட் பிளான், குடும்ப சுட்டி, குட் பிளான்.
0: சா சா, அப்படி என்ன சொல்ல சொல்ல வரல, ஜாலியா
3: என்ற இந்த நேரம் அப்படி இழுத்து எடுத்து கதை பின்னும். அது அவை இந்த சந்தோஷம், அது நல்ல வடிவே இருக்குமா இந்த சொற்கள்?
0: உண்மைதான், மற்றது அதே நேரம் இந்த நிகழ்ச்சியும் வந்து சந்தோஷ நேரம் தானே.
3: மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, பாடலும் அது படமும் அது.
0: மனம் எடுக்கிறீங்க
3: அது மனமே என்று வந்தது அதுல.
0: அப்ப இன்றைக்கு தோட்டத்துக்கு போயிலையா நீங்க?
3: கூடாத காத்து. நாங்க வெளியால போயிட்டு வந்த, நாங்க சாடி எல்லாம் விழுந்திருந்தது
0: பூக்கண்டோட.
3: நாங்க நிமித்தி வச்சு ஒரு ஒரு நாய்க்குட்டி பெரிய கல்லில இருந்தது, அதை தூக்கி வச்சிருக்கேன் நான்.
0: நன்றி. அடுத்து வந்திருப்பவர் இரண்டாவதில் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் பூங்கை ஒரு ராஜா அண்ணா.
4: கண்டுபிடிச்சிட்டேங்க, அதே அது எனக்கு நன்றி.
0: இல்ல இப்ப நான் நிகழ்ச்சியில இருந்துதான் என்னோட கலந்து கொண்டாலும் ஏற்கனவே வளமையா கேக்குற குரல் தானே. ஓ அதான், அப்ப அதுல குழப்பம் வர வர சான்ஸ் இல்ல. சரி,
2: நீங்க உங்களுக்கு நம்பிக்கை சொல்லி கொண்டு நான் வந்து வேதிகா நான் எடுத்தேன். பலவு நானன் இருக்கு.
0: ஒரே வரையிலேயே ஒரே சொல்லிலேயே அடிச்சாச்சு. அதுதான் அதுதான் அந்த வகையில உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். அடுத்த பாடல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் முதலாவது இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். முதலாவதில் வந்திருப்பவர் இரண்டாவது நினைக்கிறேன், இரண்டாவதில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் உங்களை தான். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவரின் அழைப்பு கிடைக்கவில்லை. நான் முதலாவது எடுத்துக்கொள்கின்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம், முதலாவது வந்திருப்பவர் வணக்கம். லைனில் நிற்கிறீங்க? வணக்கம். ஓகே, உங்களோட லைனை துண்டிக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம்
0: குட்டி. இன்றைக்கு வந்து குரல் கேட்டு வந்தீங்களா இல்ல சும்மா வந்தீங்களா? ரகு மாமா நினைச்சு வந்தீங்களா? அப்படியா? அப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் போக தொடங்கியாச்சா? இன்றைக்கு பாடசாலை எல்லாம் போக
4: தொடங்கிட்டீங்களா?
0: இப்படி பிடிச்சிருக்காண்டே பள்ளிக்கூடம் போக? அப்படியா? எனக்கும் பள்ளிக்கூடம் போகணும்னு விருப்பம் தான். நான் பிள்ளையே செல்லம் செல்லம் என்று கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு பிள்ளை பேர் டக்குண்டு வருகுது இல்லை. அப்ப என்ன பேர் என்று சொல்லிவிடுங்க திரும்ப செல்ல குரலால. ஆர்ச்சிகன் குட்டி, ஆர்ச்சிகன். என்ன பா என்ன என்ன சொல்ல எடுத்தீங்கள்?
4: என்னது கை?
0: ஓகே,
4: கை கொடுத்த தெய்வம் படம்.
0: கை எடுத்து, ஓகே.
4: கை நீட்டும் காவலால் காத்திருப்பேன், காத்திருப்பேன். இது பாட்டு
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நன்றி அப்பு. அடுத்த நிகழ்ச்சியில சந்திச்சு கொள்வோம். என்ன அடுத்த வாரம் உங்களோட சந்திப்பார். ஆனாலும் மாத்திகன் குட்டி கேட்ட சொன்னதே அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். என்ன? சரி அப்ப, நன்றி. என்ன? நன்றி, வணக்கம். வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் பேபி, நலமா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? முதல்ல
5: நாங்களும் நலமா இருந்தபடியா வந்திருக்கிறோம்.
0: நான் முதல்லயே நான் கேட்டுட்டேன், நீங்க நலமா தான் இருக்கிறீங்க. அது
5: சரி, இல்ல உங்கள்ட்ட நாங்க கஷ்டப்பட போறோமா இல்ல உங்கள்ட்ட நீங்க கஷ்டப்பட போறோமாண்டு பொறுத்திருந்து பாப்போமே.
0: ஆருக்கு வெற்றியாண்டு? ஆனா இன்றைக்கு நீங்கள் சண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த அந்த நிகழ்ச்சி நடக்காது. எதிரொலி வராது,
5: எதிரொலி
0: வராது. எனக்கு பயம்.
5: வேற விதமா ஏதாவது காசு சேர்த்து தலைவருக்கு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்.
0: உண்மைதான், உண்மைதான்.
5: நான் கீதை எடுத்து.
0: கீதையா?
5: ஓ, கீதை.
0: கீதை எடுத்து
5: புதிய கீதை படம.
0: புதிய கீதை படம்.
5: பாட்டு வந்து கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே.
0: அங்க ஒரு வரி எழுத்து விடுங்களா பாப்பா?
5: அது இழுக்காது.
0: ஏன் காத்து போயிட்டா?
5: அது கடைசி மட்டும் இல்லை காதல்
0: அவ்வளோத்துக்கு நீங்க அடம் பிடிக்கிறேன். நீங்க இருந்து பாருங்க, நான் ஒரு நாளைக்கு நான் உங்களை பாடவே கேட்டேன்.
5: நீங்க நீங்க கல்லுல நேரம் உரிச்சு பாருங்க, அப்படி உரிச்சிங்கன்னா நான் பாருங்க.
0: சரியா, நான் போட்டி போட இல்ல வேண்டாம், நான் விலகிக் கொள்றேன். இதுல இருந்து நான் வாபஸ் வந்துறேன். பேர் சொன்ன சரியா இருக்கா? அடுத்து வந்திருப்பவர் முதலாவதில் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
6: நான் யாருன்னு தெரியுது?
0: எனக்கு ரோசாலி மாதிரி தெரியுது. ரோசாலி தானே? நான் எப்படியும் நான் குரல்கள் வெளியிலிருந்து கேட்பேன் தானே?
6: என் குரல் தனியா தானே இருக்கும்.
0: அதுதான் அதுதான். அப்ப குரல்ல பார்த்து ரோசாலி தான் கண்டுபிடிச்சேன். என்ன என்ன என்ன சொல்ல எடுத்த நீங்கள் நீங்கள்
6: அப்படி
0: ஒரு பாட்டு இருக்கா?
6: இருக்கு இருக்கு.
0: ஆனா நான் கேட்டது இல்ல. உண்மையில
6: கேட்டிருப்பீங்க. நல்ல பாட்டு. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான்
0: மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். ரோசாலி,
6: நன்றி.
0: வணக்கம். நன்றி. வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம். வணக்கம்.
7: நான் வாட்ஸ்அப்ல வந்திருக்கேன்.
0: வாட்ஸ்அப் பண்ணதான். வாட்ஸ்அப் தானோ?
7: வேற என்ன சொல்லுங்க பாப்பா.
0: ஜெயா நடேசன்.
7: நன்றி நன்றி. எல்லா கதையா இருக்குங்கள கதை. சின்ன நல்ல பேருங்களோட சொற்களுக்கும் கதைக்களுக்கும் செல்ல கதையா இருக்குன்னு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொள்ள.
0: நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்து
7: நேரில் பார்க்கணும் பண்ண விருப்பம் தான். பார்ப்போம்.
0: சந்திச்சா போட்டு அண்டே வந்திருந்தா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அண்டைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்தது.
7: ஆமா,
0: நல்ல சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால்
7: ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்க.
0: ஓ மாமன் தான் நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றது,
7: எல்லாட்டா கட்டாயம் வந்திருப்பேன்.
0: அந்த என்ன சொல்றது, எல்லாரையும் மறந்து இருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது எங்களுக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் வந்து மினக்கட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்ன்றது உண்மையிலே அது ஒரு ஒரு மதிக்கத்தக்க விஷயமும்.
7: நான் வந்தவர்களை
0: எல்லாம்
7: மறக்க மாட்டேன்.
0: என்ன பிரச்சனை? என்ன சொல்றது ராங்கியா? நான்
7: இல்ல, நான் பாட்டு மேலாம் கேட்டேன். சொல்லத்தான் எடுத்தேன். பாட்டு நான் என்ன சொல்லிவிட்டேன், நான் என்ன சொல்லி நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ என்ன நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ என்ன யங்குகிறாய். அந்த பாட்டு
0: மட்டும் பிடிச்சிட்டீங்களா? என்ன கேட்டிக்காரி.
7: நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இலக்கத்தில் அமைந்திருப்பார். ரெண்டில் அமைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: பேசுறேன்.
0: ஏன் எனக்கு பேசுறீங்க?
8: பேசத்தான் நீங்க போன் எடுத்தது.
0: அது கதைக்கவில்லை. அடுத்து நீங்க பேசுறன்னு நான் பயந்து போனேன்.
8: பேசுறதுன்னு சொல்லலாம், கதைக்கிறத.
0: அப்படியா? சொல்லுங்க.
8: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்க நிலமா?
9: போ நாங்கள் நிலமாக இருக்கிறோம். நானும் நான் என்று சொல்லெடுத்து படம் நான் பேச நினைப்பதெல்லாம்
0: நான் பேச நினைப்பதெல்லாம் மெல்லமா பேசுங்க. நான் பாவம்
9: நான் மெல்ல தான் பேசுவேன்.
0: சரி,
9: பாடல் வந்து நான் ஒரு ராசி இல்ல ராஜா,
0: அவர் நல்ல ஒரு பாடல்
9: என்ன
0: கேட்க நல்லா இருக்கும், படித்தால் நல்லா தான் இருக்கும். அதுதான். நன்றி, வணக்கம் சசியம்மா. நன்றி. ஆமாம், சசியம்மா இணைந்திருந்தார். அடுத்து பைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜினி அல்போஸ், நீங்க நலம்மா?
0: நாங்கள் நலம். நீங்க நலம் கேட்கும் வரை நாங்கள் நலம்.
10: முதல் கதைக்கிறாங்க, நீங்க கதைக்கிறாக்கும் அதே கேட்காது சில நேரம். அப்ப நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க கேட்கற கண்டு அந்த ரேடியோ இருக்காது மாறப்படுது தானே, அமர்த்தி பார்த்தா அது ஜெயாமரேசன்.
0: அது என்னென்றால் நான் இங்க ஓபன் மறந்துட்டேன். அப்ப நான் நினைக்கிறேன் ஒளி வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
10: ஏனென்று சொன்னா உங்களுக்கு இப்ப கணக்கு இதுதான் இருக்குது, அதால கொஞ்சம் கஷ்டம். என்ன இணைப்புகள்
0: நான் முந்தி வந்து செய்யும் போது ரெண்டு இணைப்பு இருந்ததாம். என்ன சொல்றது, வேற வேற நாடுகள்ல இருந்து அவருக்கும் விளங்கி இருக்கும். நான் புது புதுசுதான்.
10: நீங்க பாட்டு படிங்க, ஆத்தியன் வந்து படிச்சு விட்டு பாட்டு.
0: ஓ, அவருக்கு சரியான விருப்பம். ஆத்தியம் குடிக்கு நல்லா நல்லா பாடுவாரு கூட. அந்த அவற்ற வயசுக்கு அந்த பாட்டு வந்து
10: நானும் நான் என்றுதான் எடுத்தேன். நீங்க சாப்பிட்டு சொன்ன அப்புறம் மாத்திட்டேன். படம் பிடிச்சு வரலாம் தானே?
0: படம் பின்பு வரலாமோ? ஆனால் அந்த கருவுக்குண்டான மாதிரி எடுக்கணும்.
10: நான் மனத்தை எடுத்து பார்த்தா எனக்கு படம் தெரியல. இப்ப அவளுக்கு என்ற ஒரு மனம் வந்து இருக்குல்ல
0: படம்.
10: பாடல் வந்து மனம் என்னும் மேடையின் மேலே
0: மனம் எடுத்து மனம் கருவு வந்து மனம் எடுத்ததுங்க. மனம் எடுத்து மனம். நன்றி அக்கா. நன்றி வணக்கம்.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: கண்டுபிடிங்க யார்.
0: எனக்கு தெரியும் உங்களை.
11: தெரியுமா? எனக்கு சிவாவை தான் தெரியும்.
0: ராஜலிங்க வேணா சொல்லுங்க. இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன்
11: உங்களோட குரலை. என்ன வகுப்புக்கு வராவிட்டால் இந்த அடுத்த வாரம்
0: அடுத்த வாரம் நீங்கள் டாக்டர்னா துண்டோட வரணும்.
11: துண்டோட வரணும். அடி வண்டையும் அறிவும் வேண்டும்.
0: உண்மைதான்.
11: அப்போ ஒழுங்கா வகுப்புக்கு வந்துட்டா நல்லதான். பதிவு செய்துட்டா சரிதானே?
0: ஓ, பதிவு செய்தா சரி. யார்கிட்ட பண்ணாலும் இன்னைக்கு யார் பொறுப்புல இருக்கணுமோ அவர்கிட்ட பதிவு செய்தா சரி. அதான் முக்கியம். ஏன்னா டாக்டர்ஸ் மேரம் அப்படித்தானே, அந்த மாறி மாறி வரவினம் தானே வருத்தம் என்றால். அதே மாதிரி இன்றைக்கு நான் சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வந்திருக்கிறேன் உங்களோட இணைந்து கொள்வதற்கு, இணைந்து நான் சந்தோஷப்படுவதற்காக.
11: ஆமாம்,
0: ராஜலிங்கம் அண்ணாரை இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம்
12: திருமதி பேபி சிவா அவர்களே. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
12: இல்ல இல்ல,
0: அது உண்டோட
12: காணவே.
0: உங்களுக்கு ஒரு பட்ட பேர், ஒரு சின்ன ஒரு பேரை நான் சுருக்கி இருந்தேன்ல போன வாரம்.
12: நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியும் தானே சுருக்கினவரியா?
0: நான் தான் சுருக்கினான்
12: என்ன, மறந்துட்டீங்களா?
0: நான் மறந்துட்டேன். நான் விடிய கூட விடிய கூட ஜோகா ஜோகா. அப்ப உங்களுக்கு கோபமா வர இல்லையா நான் இப்படி சுருக்கி சொன்னது? சொல்லுங்க, நல்லமா இருக்கிறீங்களா நீங்க முதல்ல?
12: அப்ப
0: இன்றைய மூன்று மணி நேரம் என்னோட தான் நீங்கள்
12: நினைக்கிறேன் பாடல் வந்து நான் பேசி நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த பாடலை சொல்லுவேன்.
0: சரியா, நான் இன்றைக்கு நான் பாடல நீங்கள் நீங்கள் பாடி காடிட்டு போங்க. நானும் இவ்வளவு தரம் இப்போ ரெண்டு மூணு தரம் வந்த இடத்த நானும் கேட்டிருக்கிறேன், நான் ரவுண்ணாவும் கேட்டுக்கிறேன். ஆனால் அவள் கடைசியாக சொல்லிட்டு போகிறேன், அங்கே கல்லில் நார் உடிச்சிட்டிங்களேன்னு சொன்னால் நான் பாடி காட்டுறேன். அப்போ என்னது சும்மா வீணான வேலைக்கு போவான் என்று நான் அதிலிருந்து விலகிட்டேன். முட்டு முழுதுமாவே நான் இனிமேல் கேட்க மாட்டேன், அவள் பாட சொல்லி தானாக இன்றைக்கு உணர்ந்து பாடுறவோ அப்போ பார்ப்போம். நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். ஆமாம், ஜோகா அவர்கள் இணைந்திருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து, அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம் மேரி சிவா, நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க நலமா இருக்கோம், நீங்க இருந்து நாங்க நலம் தானே?
13: அப்படியே எங்கும் எல்லோரும் நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: பேர் நீங்க சரியா சொல்லிட்டீங்க
13: சொல்லிட்டீங்க சொல்லத்தானே வேணும் பேரை நீங்க சொன்னாரு
0: இல்ல நீங்க சொன்னா தானே உலகம் கேக்கும்.
13: அதத்தானே, நாங்க எங்களை வேற சொன்னாத்தான் இதா இருக்கும்.
0: அதுதான் உண்மைதான்.
13: அப்ப நான் வந்து மனதில் எடுத்து
0: மனதில் அதுல வந்ததா?
13: ஆமா.
0: ஆச்சாரியா
13: முதலே வந்து மனதில் ஒன்று என்று அப்படி பாட்டில மனதில் உறுதி வேண்டும் படம். பாட்டு வந்து மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: ஓ, அது நல்ல ஒரு பாட்டு. என்ன
13: நல்ல பாட்டு.
0: மனதெடுத்து மனதில் எங்க இருக்க ஒரு வரி வாய் காட்டுங்களா பாக்குறேன்.
13: இப்ப படிக்க இப்ப தொண்டையில வந்து அடைச்சு போட்டு இப்ப படிக்க முடியாது.
0: நீ சீனை குடிச்சீங்கன்னா நல்ல குடலா வரும். நீங்கள் இப்ப போயிட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சீங்களா என்றால் டாவைக்கு இந்திரன் நாண்ட நிகழ்ச்சினா நீங்க பாடலாம்.
13: நன்றி
0: வணக்கம் சுவாசினி அக்கா. ஆமாம், ஜெர்மனியிலிருந்து சுவாசினி அவர்கள் இணைந்து கொண்டார், அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் பேபி.
0: வணக்கம், நீங்கள்
14: யார் என்று சொல்லுங்க பாப்போம்.
0: அந்த ஆம் தான் வருது, ஆனா பேர் வருது இல்லை.
14: நாங்க
0: நிலம், நீங்க நிலமா?
14: நாங்கள் நிலம் கொஞ்சம் குறைவா இருக்கேன்டா. அந்த சந்தோஷக்காரனுக்கான இல்லையா?
0: ஓ, அவர் அங்க இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பார். இப்ப அங்க பாட அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கல்யாண வீட்டுல.
14: ஓ,
0: அவர் போன கிழமை சொன்னார் தானே உங்களுக்கு எல்லாம். அப்ப அதால அவர் வரையில்ல. ஓ, அங்க ஆட்டம் பாட்டத்தோட நிற்பார். நான் இங்க வந்து உங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். என்ன கருவு எடுத்த நீங்கள்?
14: நான் கை கை
0: கை எடுத்தீங்களா? கையை நான் தர மாட்டேன் சத்தியமா.
14: நீங்க தர வேணாம் கையை. ஐயோ என்னதான் இருந்தாலும் கையை குட்டிங்கண்டாச்சனே.
0: நான் தர மாட்டேன்.
14: எனக்கும் வேண்டாம், என்னட்ட ரெண்டு கை நல்லா கிடக்குது. அப்ப நான் கையெடுத்து கைதீஸ் அம்மா கைதீஸ் படம் பாட்டு வந்து ஒரு கவலையான பாட்டு தான். கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள்.
0: நல்ல ஒரு பாட்டு தான். நான் கவலையான பாடல். கவலையும் சந்தோஷமும் வாழ்க்கையில வருவது இயற்கதானே.
14: அதுதானே,
0: அது இல்லையன்னு சொன்னால் என்னோட சுவையாக அமையாது. சுவாரஸ்யமாக இருக்காது. அந்த வகையில
14: நன்றி, சந்தோஷம்,
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், ஜெர்மனியில இருந்து வதனி மோகன் அவர்கள் இணைந்திருந்தார். நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்வரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
15: வணக்கம் சிவா.
0: வணக்கம்.
15: நாங்க குணநாய் பசுவதி கதைக்கிறேன்.
0: ஏன் கதைக்கிறீங்க?
15: கதைக்கத்தான்
0: வந்திருக்கிறேன்.
15: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
15: நானும் நிலமா இருக்கிறேன்.
0: போயிட்டு வந்துட்டீங்களா?
15: அது காலையில மட்டும்தான்.
0: ஓகேங்க, போட்டு வந்தாச்சு.
15: என்ன சொல்லு? நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். டெலிஃபோன் உண்டு ரெண்டு ரெண்டு சொல்லுங்கோ. இப்ப நினைக்கிறாரு சொல்லுங்க. அதை கொஞ்சம் என்ன கவனத்தில் இருக்க வேணும். ஏன்டா இவ்வளவு தரம் அடிக்க அடிக்க கிடைக்குது இல்ல? அப்ப அவ இது நிக்கிறாருன்னு தெரியாம இருக்கு. நீங்க சொன்னீங்களா? ரவுன்னு சொல்றது தானே? ரவு
0: நான்
15: வந்து பரவசம் எடுக்கிறேன்.
0: பரவசம் எடுத்து
15: பார்த்தாலே பரவசம் படம் பாட்டு வந்து பரவசம் பரவசம் பரவசம் பரவசம் பரவசம்
0: அப்படியே
15: ஓ அஞ்சு தரம் போய்தான். சந்திரி சத்திரியின் சொந்தக்காரா ரகசிய போர் வித்தைக்காரா என்ற ஒரு பாட்டு வரும். மாதவன்
0: நடிகன். அப்படியே நான் பாக்கல அந்த படம்.
15: பார்த்தாலே பரவசம் பாக்கலையா? நீங்க பாக்க பேர் கேள்விப்பட்டது. சும்மா அடுத்து பார்த்தேன். இந்த பாட்டும் அதில்தான். ஒரே படத்துல பாட்டும்.
0: அப்படியா?
15: ஒரு புது சொல்லு தந்தைகளுக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் முதலாவது இலக்கத்தில் வந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம் பேபி.
0: வணக்கம் அண்ணா. நாங்க நிலமா இருக்கோம். ஏன் சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்குது உங்கள் பக்கம்? இப்ப வருகுது. நீங்க கொஞ்சம் சாப்பிடல நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இரவு சாப்பாடு நேரம் கிட்டுதுன்னா.
16: நான்
0: பொல்லாதவன். நான் வரையில் அந்த படம் பாத்தீங்களா?
16: நான்
0: நம்ப மாட்டீங்க. நீங்க நம்ப மாட்டீங்களா?
16: அதான்
0: பொய் சொல்லாம்
16: உண்மைதான்.

0: இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் தான் இந்த இது கொஞ்சம் பழக்கமாக இருக்கும்ன்றதுக்காக. இனி வருங்காலங்களில் அதை செய்ய
1: கற்றுக்கொள்கிறேன்.
0: நான் வந்து பொண்டி கங்கால கேணி கேணியோ கற்று வந்தேன் 93 லாகும் அது எனக்கு தெரியும் ஏற்கனவே. நன்றி. ஆமாம், சண்முகநாதன் இணைந்திருந்தார். அடுத்து 2 இலக்கத்தில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், கலாராணி சொல்லுங்க,
2: எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
2: அப்படியா?
0: எனக்கு பேபி என்று வச்சாச்சு. பேபி என்னுடைய பேர் இல்லை, ஆனால் சும்மா ஆசையாக
2: கூப்பிடுறேன்.
0: அப்படித்தான் அப்படித்தான். மற்ற பேரை சொன்னால் நீங்கள் பார்த்து நிகழ்ச்சி விட்டு ஓடிடுவீங்க, அதை நான் சொல்ல
2: விரும்பலை. எல்லாத்தானே இருக்குது. ஒருக்கும் அண்ணா கேட்டவர் என்ன உங்களை பற்றி இன்னும் கேட்க, உங்களுக்கு பேபியே தெரியுமோன்னு நான் ஓமண்டேன்.
0: வடிவான குரல் என்று
2: சொன்னோன்னு
0: உச்சரிக்கிற கூட
2: அப்புறம்
0: கலாராணி என்ன எடுத்தீங்க?
2: உன்னே எடுத்தேன்.
0: எனக்கு அந்த பாட்டும் மெலியே பாடம் இல்ல.
2: அன்று காத்திருந்தேன், இன்று காண வந்தேன்.
0: அப்படியா? உண்மையிலேயே நான் அந்த பாட்டை நான் கேட்டதில்லை. கேட்டிருந்தா உண்மையிலே நான் கேட்டது நான் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன்.
2: பாட்டுக்கு அது நீங்க கேட்டிருக்க மாட்டேன்.
0: அதுதான் அதுதான்.
2: ஆனா நல்ல பாட்டு.
0: அப்படியா? அப்புறம் வேற
2: என்ன
0: விளங்கல
2: எனக்கு
0: அந்த பாட்டு உண்மையிலே தெரியாது. அதாவது நான் கேட்டால் நான் ஒன்றாலும் மறக்க மாட்டேன், ஆனால் உண்மையிலேயே எனக்கு அந்த பாட்டு தெரியாது. நான் கேட்டதில்லை அந்த பாட்டு, கேட்ட ஞாபகமாக இல்லை.
2: நல்ல பாட்டு வேணுமெண்டா ஒரு நாளே கேட்டு போயிருப்போம்.
0: கண்டிப்பாக. நன்றி கலாராணி, வணக்கம் சொல்லுவோமா, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: என்ன
0: நன்றி, வணக்கம். ஆமாம், கலாராணி அவர்கள் இணைந்திருந்த அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து 3 இலக்கத்தில் வந்திருப்பவர் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் சிவா.
0: வணக்கம்.
3: நான் ஜெயந்தி மாலா சதாசிவாங்க வைக்கிறேன்.
0: ஜெயந்தி மாலா, ஜெயந்தி அக்கநலமா?
3: நாங்க நிலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்கள் நலந்தானே?
3: இன்னைக்கு
0: மழை இல்ல, ஆனால் நாளைக்கும் இல்ல, அடுத்த வாரம் மழை என்று நான்
3: நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் மிதமா இருக்கும்.
3: ஒரு
0: வடிவான பாடுங்க, ஒரு ரெண்டு வரி எடுத்துடுங்க.
3: இல்ல இல்ல, இப்ப கூட சரியில்லை. நான் சேர்ந்த நாளை பாடுறேன்.
0: அப்படியா?
3: ஆமா.
0: சரியா, சரி. நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஆமாம், ஜெயந்தி மாலா அவர்கள் இணைத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒரு சிறிய விளம்பரத்துக்கு சென்று வரலாம்.

0: mãe.
1: ஆமாம், முதலில் வந்திருப்பவரை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் பேபி சிவா.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் வந்து நெஞ்சம் எடுத்து
1: நெஞ்சம் எடுத்து
2: வைர நெஞ்சம் படம்
1: இது இரண்டாவது போய் கொண்டிருக்கு. தெரியுதானே
2: ரெண்டாவது பாட்டுதான் முதலாவதால் தானே நான்.
1: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம். சொல்லாதபடியால் தான் நான் அதை உங்களுக்கு திரும்பவும் சொல்லியிருந்தேன். இது ரெண்டாவது பாடல்.
2: ஏன் நின்றது
1: என் பக்கம் பிள்ளையா இருந்திருக்கலாம்.
2: வைர நெஞ்சம் படம் சொல்லி நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது அந்த பாட்டை சொல்றேன்.
1: நெஞ்சம் எடுத்திருக்கீங்களா என்ன?
2: ஓ நெஞ்சம்
1: நெஞ்சம் எடுத்திருக்கீங்களா?
2: இந்த நேர்ச்சி முடிய வாதியோ இந்த
1: முறை இந்த நன்றி
2: தேவி.
1: நன்றி, வணக்கம். அடுத்து இரண்டாவதில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி அல்வன். நான் முதல் வரையிலேந்துதான் தொடக்கத்துக்கு வந்தேன். பாட்டு வந்தது
1: இல்ல அது அதுதான்
3: என்னுடைய எனக்குத்தான் நின்றுட்டு கேட்க வந்தேன்.
1: இல்ல இல்ல இல்ல சொட்டு நேரம்
3: நீங்க கடைசியா போட்ட பாட்டு நல்ல இப்ப துல்லியமா வந்தது.
1: முதல் வர இல்லையானே பெருசா
3: வர இல்ல வர இல்ல. எனக்கு நீ அடிக்கடி நிக்கிறது நான் திருப்பி மாத்தான் கேட்பேன். அன்பை எடுத்து
1: அன்பு எடுத்து
3: அன்பேவா படம்
1: அன்பு அன்பு
3: அன்பு அன்பே அன்பே என்று பாட்டு வந்தது.
1: ஓ அப்படிதான் வந்தது. அன்பே அன்பே என்று தான்
3: வந்தது படம். அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தான்.
1: ம் அன்பு தான் எடுத்துருக்கிறீங்கள்.
3: ஓ அன்பே அன்பே என்று வந்தது அந்த பாட்டு.
1: ம்
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்து பைவருடாக வந்திருப்பவர் வணக்கம். பாய்வருடாக வந்திருப்பார் வணக்கம்.
4: வணக்கம் பேபி சிவா.
1: வணக்கம்
4: வணக்கம்.
1: சொல்லுங்க
4: சொல்லுங்க. உனாரந்து நீங்க
1: விளங்கல
4: ஆரந்து தெரியலையோ
1: என்னொருக்கா சொல்லுங்க.
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: முதல் பாட்டுக்கு நான் தான் முதல் வந்தேன்.
1: அப்படியா?
4: பேப்பரை பார்க்க போறீங்களா?
1: அதைத்தான் நானும் பார்க்குறேன். பிபி அண்ணாக்கு முதல்ல வந்திருக்கிறீங்கள். சரி நீங்களே சொல்லி வதனாக்கா.
4: நான் இது பார்வை எடுத்து
1: பார்வையா?
4: ஆமா.
1: ம் பார்வை எடுத்து
4: பார்வை ஒன்றே போதும் படம்.
1: ம்
4: அதே மாதிரி பாட்டும் பார்வை ஒன்றே போதுமே என்ற பாட்டும்
1: பார்வை ஒன்றே பார்வை எடுத்து பார்வை ஒன்றே போதுமே படத்தை எடுத்துக்கிறீங்க. ஏன் அப்படி வருத்திட்டீங்க?
4: பார்வை இருந்தா காணும்.
1: சரி வதனாக்கா நன்றி. என்ன
4: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்து முதலாவது வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தேவி. நான் பதனி மோகன்.
1: பதனி மோகன்
5: பூவை எடுத்து படம் பூவே பூவே
1: பூச்சூடவா
5: உங்களையும் யோசிக்க வைக்காம பாட்டு மதுதான்
1: பாட்டு மதுதான். நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் பிபி சார். ஜானடி சார் மீண்டும்
1: சொல்லுங்கள்.
6: நான் அன்பு எடுத்தேன்.
1: அன்பு எடுத்து
6: அன்பேவா படம்.
1: அன்பேனவா படம்
6: அன்பு நடமாடும் கலை கூடமையும் ஒரு பாட்டு.
1: அங்க ஒரு ஒருத்தருமே பாடுறீங்கள இல்லையே, கேட்டா பாடினா தானே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஒருத்தரும் வாய் திறக்கிறீங்கள.
6: அன்பு நடமாடும் நிலை கலை கூடமே.
1: சரி, அதாவது பாடி நீங்க என்ன, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு. அதுதானே கேட்டதை செய்யறதுதானே சந்தோஷம்
6: என்ன.
1: அதுதான் அதுதான். நன்றி நன்றி. ஆமாம், வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருந்த அஜயா நடேசன் அவர்கள் அவர்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு இலக்கம் ரெண்டில் இலக்கம் ரெண்டில் வந்திருப்பவர். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் ரோசாலி.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நலம், நீங்க நலமா?
0: நலமா இருக்கிறோம். நான் படம் இது சொல்றேன். பாலும் பழமா எடுத்து
1: பாலும் பழம். பால் வந்ததா அதுல?
0: வரலையா?
1: இல்லையே.
0: அப்ப என்ன வந்தது
1: அதில்? வந்து நெஞ்சம் வந்திருக்கு, அன்பு வந்திருக்கு, பார் வந்திருக்கு.
0: நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாப்போம். நெஞ்சம் எடுத்து நெஞ்சம் மறப்பதில்லை.
1: நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம்
0: படமும் அதுதான்.
1: படமும் அதுதானா? ஈஸியான வேலை. என்ன ரெண்டே மூன்று எடுத்துட்டா?
0: ஒரே எழுதிங்க.
1: அதுதான். நன்றி ரோசாலி. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆமாம், ரோசாலி அவர்கள் இந்திராவிற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து முதலாவது இரண்டாவதில் வந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் தேவிசிவா.
1: வணக்கம் பூங்கையூர் ராஜா அவர்கள். நலமா?
7: கொஞ்ச நேரம்
1: அது வந்தேன் சார்பு
7: தான். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நிக்க வேணும்.
1: அது சரியோ?
7: அது கொஞ்சம் நின்றா தான் பெஞ்சு. திருப்பி ரெண்டு பக்கம் அடிச்சு பார்த்தேன். ரெண்டு பக்கம் நின்றுட்டு அப்ப திருப்பி ஒரு பிரச்சனை பாருங்க. நான் வந்து காதல் எடுத்தேன்.
1: காதல், காதல் வந்தது அதுல?
7: காதல் வந்தது.
1: காதல் எடுத்து
7: காதல் படம். காதல் இன்றி ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, காதல் இன்றி ஒரு ஒரு ஒரு இது என்று வரும்
1: நினைக்கிறேன். அதை எடுத்துருக்கிறீங்களா?
7: அந்த இது எடுத்துருக்காங்க. காதல் இன்றி ஒரு வாழ்க்கை இதுவாக மாண்டு வரும் அந்த பாடல்.
1: அப்படியா?
7: அவள் அதை எடுத்துருக்காங்க. தீப் சிவா
1: காதல் எடுத்துருக்கீங்க.
7: அடுத்த இதுக்கு சந்திப்போம்.
1: நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், பூங்கையூர் ராஜா அவர்கள் ஜெர்மனிலிருந்து கலந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாட்ஸ்அப்போடாக வைபரோடாக வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம். உங்களை நான் தேடின் நான். என்ன என்னடா இண்டே காணலியே என்று கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு?
8: அப்படி
1: தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கம் மாத்திரை என்று தூக்கம் வராதுக்கு போடுவினம் இல்ல, அத மாதிரி தூக்கம் கொல்லாம இருக்கிறதுக்காக ஒரு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் இப்ப விக்குதுண்டா, புது விதமா விக்கும், வாங்கி போடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும்,
8: வெள்ளிக்கிழமை
1: மட்டும் என்றால் அடுத்து அடுத்த நிகழ்ச்சி என்ன? நீங்கள் போன வரம் சொல்லியிருந்தீங்க எனக்கு பாடுறதுண்டா பிடிக்கும். அப்ப நீங்கள் அதை பாவச்சிங்கன்னு சொன்னா அந்த இரவு நிகழ்ச்சியிலும் பாடுவோர் பாடலாம்ல, கலந்து கொள்ளலாம் என்ன? முயற்சி செய்யுங்கள். அப்புறம் சொல்லுங்க லலிதா. லலிதா
8: நலமா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலம்தானே?
8: நலம்தான். உங்களோட பேசுறது மிக்க சந்தோஷம் எனக்கு.
1: உண்மையுதான். எங்களுக்கும் எல்லா உறவுகளும் வந்து கலந்து கொள்ளும் போது ஒரு தனி சுகம், தனி தனி இன்பம் என்ன வருஷமாக நாங்கள் கேட்கும் ஒரு வானொலி, இந்த வானொலி டிஆர்டி தமிழொலி, அதுல பல நிகழ்ச்சிகள் இருக்கு. இது மட்டுமண்டில பகல்ல நீங்க போட்டு கேட்டீங்கள் என்றால் காலையில இங்க டைம் 6-7 மணில எல்லா நிகழ்ச்சியுமே அற்புதமாக இருக்கு. நீங்கள் கலந்து கொள்ளலாம், காலைகளில் கூட பாட்டுகளை கேட்கலாம், காலை பூந்தன்றல் இருக்கு, அப்படி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. மூளைக்கு வேலை கொடுக்கும் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சுவாரஸ்யமாக இணைந்து கொள்ளலாம். அதே நேரம் கொஞ்சம் வளர்ச்சிக்கும் இடம் இருக்குது இல்லையா? கதைக்க கதைக்கத்தான் இப்போ அனுபவங்கள் கூடும். கதைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் டைம் இருக்கும். ஒவ்வொன்ற தேடல் இறங்கலாம். சொல்லுங்க.
9: 1000 பெண்கள் திரைப்படம் பாடல் வந்து 1000 மலர்களே மலருங்கள் அம்முட கீதம் பாடுங்கள்.
1: நல்லா இருந்தது. நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. இனி வருங்காலங்களில் நீங்க பாடுங்கள் பாடுங்கள், பாட முயற்சி செய்யுங்கள். பாட்டு மட்டுமண்டில சில நிகழ்ச்சிகள் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். விட்டுட்டு ரேடியோ விட்டுட்டு போக கூடாண்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்
1: வணக்கம்,
10: எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல நலமா இருக்குது. சொல்லுங்க, சாப்பிடுறீங்களா?
10: ஓ, இனிதான்.
1: இனிமேதான்.
10: நீங்களும் இனிதான் என்ன?
1: நாங்களும் இனிமேதான்.
10: இனிமேதான். நான் வந்து பூ எடுத்து புல்லங்கட்டு பார்ப்படம்
1: பூவே
10: பூச்சுடவா பாடம்.
1: நல்ல ஒரு பாடல். உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பல முறை சொல்லியிருக்கிறீர்கள்.
10: நல்லா பிடிக்கும். சந்தர்ப்பத்தில்
1: கேட்போம் இல்லை பாடுவோம் என்று சொல்லுங்க.
10: அதுக்கு என்ன பாடுவோம் கேட்போம்?
1: பாடுறேன் பாடுவோம் என்று பன்மையாக சொல்லக்கூடாது ஒரு மெயிலே.
10: அதுக்கு என்ன
1: பாடுறேன். நன்றி சசிகலா அவர்களே, நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், சசிகலா அவர்கள் பரிசிலிருந்து இணைந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பைவருடாக வந்திருப்பவர். ஹலோ, வணக்கம்.
11: மலம் மாறி எல்லாம் இருக்கிறீங்க?
1: அப்படியா?
11: வைபர் போய் வாட்ஸ்அப் போய் ரெண்டு லேண்ட் லைன் எடுத்து திருப்பி வைபருக்கு வரணும். நீங்க வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு.
1: நன்றி வாத்தியார் அம்மா, இனிமேல் நான் கவனிச்சு
11: கொள்றேன்.
1: அது எனக்கு தெரியும் தான், தண்டனை கிடைக்கும். ஆனா இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் என்ன
11: செய்யறது
1: கிடைக்கணும். அதுக்காக அந்த பேரைய வச்சுக்கொண்டு நாங்க
11: சொல்ல போறீங்களா?
1: புதிய கதை
11: மீனா பிரபுராஜ் நடித்த படமாம். பாட்டு சொல்லி 50 எடுத்துற வாத்தியாருக்கு கொடுக்க போறீங்களா?
1: வேண்டாம், நான் அந்த பொள்ளாப்புக்கு வரையில நீங்க அடுத்த கிழமை அவரோட சண்டை பிடிங்க.
11: பாட்டு வந்து கதை கேளு.
1: நன்றி சியாமலா, நன்றி, வணக்கம். ஆமாம், சியாமலா அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் முதலாம் இலக்கத்தில் வந்திருப்பவர். வணக்கம்,
12: பூக்காரைப்படம் பூமாலையில் ஒரு மல்லிகை.
1: ஆமாம், பரசிலிருந்து ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்த, அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் பேபி.
1: வணக்கம்
13: திருமதி யோகா.
1: யோகா சொல்லுங்க, உங்களுக்கே அந்த பேர் வந்து பிடிச்சிட்டு. என்னுடைய தொண்டை தண்ணி எல்லாம் பாத்தி போயிடும். ஓ, அதனாலதான் நான் போன வாரமே உங்களோட பேரை நான் மாத்தி கொண்டேன். இப்ப மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாம் முதல்ல வந்து வைக்க ஓரளவுக்கு நல்ல வடிவா தெரியும். இது நான் நாடிக்கு ஒரு காமவாசைக்கு ஒரு காம வந்து இருந்துட்டு பேரை சொல்லா நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, என்ன கருவு எடுத்தீங்க? காதல் எடுத்து.
13: காதலுக்கு மரியாதை படம்.
1: பாத்தீங்களா படம்? எப்படி நல்ல ஒரு படம்
13: என்ன? நல்ல படம்,
1: நல்ல ஒரு படம்.
13: பாட்டு வந்து காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான்.
1: காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன், பாட்டு கூட நல்ல பாடல் தான் உண்மையிலேயே.
13: படமும் பாட்டு, படமும் நல்லது, பாட்டும் நல்லது,
1: உண்மைதான், உண்மைதான்.
13: அப்ப மற்ற விக்கிடத்தை கொடுத்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திச்சு கொள்ளுவான்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், ஜோகா அவர்கள் இணைந்திருந்த, அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்்கம் வணக்கம் வணக்கம் கலாராணி, சவுண்ட் முதல்ல கேக்கல எனக்கு. இல்ல, நீங்க கிட்ட நின்று கதச்சா நான் என்ன செய்யறது? இன்னும் கிட்ட வரணும். அப்படியா? சரி, நான் ஓடி போய் ஒட்டி பாக்குறேன். அப்படியா? எங்க ஒரு வரி பாடுங்க பாபா.
13: எந்த விளையாட்டுக்கு கேட்காது.
1: நீங்க
13: தான்.
1: அது சரி, இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்கள்? என்னை ஏத்தி விட்டு நான் விழுந்தெல்லாம் போயிடுவேன். அப்படியா? அப்படி சொல்லப்படாது. எங்களுக்கு நாங்களை செய்வது பெரிது. இல்ல, அப்படி என்று சொல்லக்கூடாது. நாங்கள் எங்களை நாங்கள் மட்டமா நினைக்க கூடாது. நாங்கள் எங்களுக்கு செய்வது பெரிது. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களை தாழ்வா நினைக்கிறோமோ, அன்றைக்கு நாங்கள் கீழே விழுகிறோம் அர்த்தம். சில சமயங்கள் அப்படி வாரதானே, கிளைமேட்டும் அப்படித்தானே மாறி மாறி வந்து
13: கொண்டிருக்கேன்.
1: அதுதான், அதுதான், அதுவும் வயசா? நான் உண்மையிலதான், உண்மையா நான் சொல்றேங்களா ராணி, எனக்கு 80 வயசு 70 வயசு வந்தாலும், நான் கடைசி வந்தாலும் 16 வயசு தான் சொல்லுவேன். பதினாறு தான் பதிங்களா ஒரு பாட்டு அதுல
14: வந்துட்டேன்னு.
1: நன்றிகள் அராணி, நன்றி
14: பேபி,
1: நன்றி. ஆமாம், நேரம் சரியாக 7:17. அடுத்து வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பவர் வணக்கம், வணக்கம். வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பவர் வணக்கம், நோ வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
15: வைபரோடாக விபி, மீண்டும் விபி,
1: விபி அண்ணா சொல்லுங்க.
15: நான் அன்பே எடுத்து,
1: அன்பே எடுத்து,
15: அன்பே ஆருயிரே படம், அன்பே அமுதா நீ பால் அமுதா இல்லை தேன் அமுதா பால் கடல் கடைந்த கனி அமுதா என்ற பாட்டு இருக்கு அமுதா படத்துல.
1: சரியா, நன்றி விபி அண்ணா, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி. ஆமாம் பி அண்ணா, ஆமாம் விபி அண்ணா அவர்களை நன்றியில் தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் முதலாம் இலக்கத்திலிருந்து. வணக்கம்,
16: வணக்கம் பேபி.
1: வணக்கம் சண்முகண்ணா, வணக்கம். நலமா? இப்பதான் என்னலாம் கேட்டேன்
16: நானே.
1: டீ குடிச்சாச்சா? டீ எல்லாம் குடிச்சு சாப்பிட போறீங்க? எனக்கு ராஜா அண்ணா போட்டு தந்த டீ நான் இன்னும் குடிக்கவே
16: இல்லை,
1: மறந்துட்டேன். ஓ, நான்
16: மறந்துட்டேன்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, இதுல வந்திருந்தா களைப்பு தெரியாது பெருசா.
16: விளங்கல? காதல்,
1: காதல் எடுத்து, காதல் எடுத்து, என்ன சொன்னீங்கள்? காதல் தேசம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? பாருங்க, நல்ல நல்ல படம், நல்ல பாட்டு இருக்கு அதுல.
16: பாட்டு வந்து காதல் தேர்வு
1: காத்திருந்தீங்களா? சரி சரி சண்முகன், நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், படத்திலிருந்து சண்முகன் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இனி அடுத்த பாடலுக்கு செல்வோம். நான் முதலில் வாசிக்க மறந்துவிட்டேன். இன்னொரு இணைப்பு வந்திருக்கிறது, அவரை அழைத்து கொண்டு. வணக்கம், வணக்கம். முதலாவதில் வந்திருப்பவர் வணக்கம், வணக்கம். உங்களை தான் நீங்கள் லைனில் நிற்கிறீர்கள், இலக்கம் உண்டில்ல. வணக்கம், வந்திருப்பவர் வணக்கம். இல்லை, அவருடைய இணைப்பு இணையவில்லை. அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பவர் வணக்கம்,
17: வணக்கம். நல்லிருந்து ஜெனி, நிலமா இருக்கிறீங்களோ?
1: ஜெனி, நான் கண்ண நேரமா காணலன்னு நினைச்சேன். ஜெனியை எங்க போனீங்க?
17: உண்மையில நான் கேட்கல, என்ன பாட்டு போடுறீங்களே கேட்கல. இப்ப வந்து சியாமலாக்கா கதைச்சதுல இருந்தான் கேக்குறேன். அப்ப அதுல வந்த சொல்லுக்குள்ள நானும் ஒரு சொல்ல
1: காணுமா உங்களுக்கு, திரும்பி போடணுமா?
17: இல்ல இல்ல இல்ல, நான் அதுக்குள்ள வந்ததுக்குள்ள இப்ப வந்த சொல்லுகளுக்குள்ள ஒரு சொல் காதலை எடுக்கிறேன்.
1: காதலை எடுத்து,
17: படம் காதல் கூட்டை முதல் வந்ததோ தெரியல, கேட்டதுக்குள்ள வரையில
1: காதல் கூட்டை.
17: மற்ற பாடல் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா,
1: ஒரு நல்ல ஒரு பாடல்
17: என்ன,
1: அருமையான பாடல். ரசிச்சு கேட்டால் உண்மையில வர்ற அத்தனை வரிகளும் பொன் போன்றது.
17: ரசனையோடு
1: அமைதியாக இருந்து கேட்கும் போது தனி சுகம், பாடலே ஒரு தனி தானே. உலகத்தை மறந்திருக்கு நேரம். நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், ஜூகேலிருந்து ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு நன்றியில தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் இலக்கம் உண்டு. வணக்கம்
14: வணக்கம்
1: வணக்கம் என சொல்லுங்க. அகேனியா, எங்க இவ்வளவு நின்று நீங்க?
14: கடலுக்கு
1: போனீங்களா? அப்ப அகனிக்கு இந்த கடல்ல நீந்த தெரியுமா? கொஞ்சம் நீந்த தெரியுமா? கெட்டி காரி. அப்ப அகனி குட்டிக்கு எத்தனை வயசு? இப்ப ஆறு வயசா? ஆனா நல்லா சுத்தமா தமிழ் கதைக்கிறீங்க, கெட்டி காரி. சொல்லுங்க என்ன எடுத்து நீங்கள்?
14: என்னது
1: அத்தான் எடுத்து நீங்களா? சரி, அத்தான் எடுத்து. அத்தான் வந்ததா பிள்ளைக்கு? அல்ல வந்ததா பாட்டில்? சரி, அத்தான் எடுத்து. அம்புள் அத்தான் படம்.
14: அத்தான் வருவாக ஒரு முட்டன் தருவாக பாட்டு.
1: இந்த பாட்டெல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தது? இது பழைய பாட்டு, எப்படி தெரியும் பிள்ளைக்கு?
14: அம்மா சொல்லி தந்தவா?
1: என்னோட அன்றி கூட இந்த பாட்டு வரும்போது பிறந்திருக்க மாட்டேன். அப்ப இந்த சின்னனுக்கு தெரியாத பாட்டு
14: என்ன?
1: அப்படியா, கெட்டிக்கார அம்மா. என்ன உங்களுடைய அம்மா? அகினி குட்டியும் கெட்டிக்காரன், அண்ணாவும் கெட்டிக்கார, எல்லாருமே கெட்டிக்காரர் தான். நன்றி குட்டி அம்மா. நன்றி வணக்கம்.
14: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஆமா, மகினி அவர் இணைந்திருந்தார்கள். இனி அடுத்து இது நடந்து முடிந்ததென்ற பசிவதி அவர்கள் நெஞ்சம் எடுத்திருந்தார். ராணி ராகினி அவர்கள் அன்படுத்திருந்தார். பதனா அவர்கள் அன்படுத்திருந்தார். பதனி அவர்கள் பார்வை பூ எடுத்திருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் அன்படுத்திருந்தார். ரொசாலி அவர்கள் நெஞ்சம் எடுத்திருந்தார். புங்கையூராஜா அவர்கள் காதல் எடுத்திருந்தார். லதா இந்தியாவிலிருந்து 1000 எடுத்திருந்தார். சசிகலா அவர்கள் பூ எடுத்திருந்தார். ஷியாமலா கதை எடுத்திருந்தார். ராஜலிங்கம் பூ எடுத்திருந்தார். ஜோஹா அவர்கள் காதல் எடுத்திருந்தார். கலாராணி அவர்கள் அன்பு எடுத்திருந்தார். பிபி அவர்கள் அன்பை எடுத்திருந்தார். சண்முகநாதன் அவர்கள் காதல் எடுத்திருந்தார். ஜேனி அவர்கள் காதல் எடுத்திருந்தார். இறுதியாக அகேனி குட்டி அத்தானே எடுத்திருந்தார். இத்தனை உறவுகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பாடலோடு இணைந்து கொள்வோம். பாடல் ஒரு படம், அதே தான், அதே நிகழ்ச்சி தான் இது மூன்றாவது பாடலுக்குள் நமக்கு செல்ல போகிறோம். நன்றி.

0: ஆமாம், சந்தோஷ நேரத்தில் ஒரு பாடல் ஒரு படம், இது மூன்றாவது பாடலாக ஒழித்திருக்கிறது. இதில் இணைந்து கொண்டிருப்பவர் முதலாவது இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
1: இதயம் படம்
0: எடுத்து
1: ஒரு கோயில் அந்த பாட்டு
0: இதயம் கருவாக எடுக்கின்றீங்களா?
1: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், பசுபதி விநாயகர் ஒரு பரிசிலிருந்து நினைந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 7:30 அடுத்து வந்திருப்பவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இரவும் பகலும் எடுத்து இரவுக்கு என்ன?
0: இரவுக்கு என்ன?
2: இரவு வரும் பகலும் வரும்.
0: இரவு கரவா எடுக்கிறீங்களா?
2: ஆமாம்.
0: அதை எடுத்து இரவும் பெறும் பகலும் பெறும் பாட கொண்டு வாங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சொல்ற ரோசாலி. ஆமாம், படத்தில் இருந்து ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் ஒன்றில். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: உங்க ஊராஜா
0: விளங்குது, சொல்லுங்க அண்ணா.
3: நான் வந்து நேரம் எடுத்து நல்ல நேரம் திரைப்படம் உண்டு, கெஞ்சாட்ட படம் உண்டு. நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதி அந்த பாட எடுக்கிறேன்.
0: சரி, வேற என்ன நிலமா இருக்கிறீங்க? இப்பதான் நிலம் கேட்டேன்
3: நான்.
0: நெடுக கேட்ட போர் அடிக்கும்.
3: என்ன மூணு மாதிரியா நிலத்தோட இருக்கும்.
0: அப்படியா? நன்றி. வணக்கம்.
3: நன்றி.
0: வணக்கம். நன்றி. ஆமாம், ஜெர்மனியிலிருந்து பூங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: நீங்க தான் சொல்லுங்க. இரண்டாவது வந்திருக்கிறவர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நான் கதைக்கிற கேக்கலையா? நீங்க லைன்ல நிக்கிறீங்க.
4: வணக்கம்.
0: வணக்கம் வதனி, என்னாச்சு வதனி? என்னடா லைன்ல வந்தா?
4: சாரி, கொஞ்சம் ரேடியோவை குறைக்க கொஞ்சம் இதா போச்சு. அங்காரு தோசையும் சுட்டு கொண்டு நிக்கிறேன்.
0: நான் இல்ல, பயந்து போனேன். எங்க இங்க குண்டு போறீங்களா தோசைய?
4: சொல்லுங்க.
0: மாலை எடுத்திருக்கிறீங்கள்.
4: படம் மாலையிட்ட மங்கை.
0: மாலையிட்ட மங்கை எடுக்கிறீங்களா?
4: ஆமா.
0: சரியா வரும் தானே? என்ன
4: சரியா வரும் தானே? அது வேற முண்டைக்கு வரும்.
0: வரும், ஆனா வராது.
4: பாட்டு வந்து மாலை வண்ண மாலை என்ற பேரும் ஒரு பாட்டு உண்டு.
0: ஓ ஓ ஓ ஓ.
4: அதை சொல்லுகிறேன்.
0: நன்றி வணக்கம். ஆமாம், பதனி மோகன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்
0: கலாராணி,
5: அதுதான்
0: அடிச்சு பிடிச்சு அதுதானே. எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கலாராணி முதலாவது வருதுண்டு. நல்ல வேலை ரகுண்ணா இந்த விஷயத்துக்கு காவிட்டார்.
5: நான்
0: ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், நீங்க கண்டனீங்களாண்டு. அப்ப சொன்னா இல்ல, நான் கண்டிருந்தேன், ஒன்று குடலுக்கு வந்திருந்தேன் நினைக்கிறேன். நான் வரையில அப்ப சொன்னா இல்ல, நான் கலாராணிய கண்டனானு. நீங்க தேட இல்லையன்னு சொன்னார். பிறகு எனது கண்டென இந்த ஃபால்மெட்டிஸ்க்கு சொல்லப்படாது. அதுதானே. ஏன் இப்ப இப்ப கிட்ட இல்ல ஒரு சந்தர்ப்பம் வேற இல்லையா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்பவும் வரும்தானே. என்ன
5: வரும் கண்டிப்பா வரும்.
0: உண்மைதான், உண்மைதான். அந்த டைம் வரும் வரையில காத்திருப்போம். சரி, என்ன கலாராணி, என்ன கருவோடு வந்திருக்கிறீங்க?
5: என்ன
0: குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? இல்ல, ஃப்ரீயா ஒரு இதயம் கிடைக்குதுன்னா ஒரு குளிர்ச்சி
5: தான்.
0: சரி, நான் வாங்கிட்டேனா? தந்துட்டீங்களா?
5: கையில பக்கத்துல.
0: சரி, நான் வாங்கிட்டேன்.
5: அதுதான்
0: அந்த பாடலை பாடி நான் ஒரு தடவை நான்
5: குடுக்கறேன்.
0: கலாராணி, நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், பரிசிலிருந்து கலாராணி அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பைபரோடாக வாட்ஸ்அப்போடாக பைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம். பைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம். ஓகே, வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம், நான் மீண்டும் ஜெனி.
0: ஜெனி அவர்கள் சொல்லுங்க. அத நீங்க எத்தனை தரம் வந்தாலும் நான் வடிவா கேப்பேன், என்ன நலமா இருக்கிறீங்களாண்டு.
6: இதுக்கு முதல் வந்தவருக்கு சொன்னமே கிடந்தது, முதல் கேட்டுட்டு இப்ப கேட்க தேவையில்லையோன்ற மாதிரி போச்சு. அப்ப திருப்பி என்னட்ட கேக்குறீங்களோன்னு நான் யோசிச்சுட்டேன். மாறி
0: அது மூட்டை பொறுத்து.
6: அதுதான் திருப்பி உங்களுக்கு இல்லையே மேடம், உங்களுக்கு வராதா கல்லு? உங்களுக்கு தான் திருப்பி அந்த கல்லு.
0: இனி என்ன செய்ய, தப்பு செய்த நாங்கள் தானே பொறுக்கணும் என்ன?
6: அது சரி, ஒன்றும் செய்யல. சரி, நாங்க நிலைமை இருக்கிறவங்க கேட்டுக்கோ சொல்லிக்கொண்டு இந்த ஆனந்த என்ற ஒரு சொல்லு தொக்கு நிக்க வந்தது. அது அப்படியே நானும் அந்த ஆனந்த எடுத்து ஆனந்த ராகம்
0: ஆனந்த
6: குயில் பாட்டு, ஆனந்த குயிலின் பாட்டு தினமங்களின் வீட்டுக்குள்ளே.
0: நல்ல ஒரு பாட்டு உண்டு. பாட எல்லோருக்கும் வரும், முயற்சித்தால் வரும். எல்லா விஷயமும் அப்படித்தான். சொல்லுவார்கள்ல பழமொழி, அடிக்கு மேல் அடி அடித்தளம் மீன் நகரும் என்ற போது என்ற மாதிரி, எதையும் நாங்கள் முயற்சி செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வரும்.
6: முயற்சி திரு கேட்டுக்கொண்டிருப்பா கேட்டுக்கொண்டதுல இந்த பழம் பிள்ளையான பழமொழிகளை தான் பேந்து சொல்றோம், அதுக்கும் கொண்டு
0: வந்துடும்
6: வித்தியாசமா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் ஜெனி. நன்றி வணக்கம். ஆமாம், ஜெனி அவர்கள் லண்டனிலிருந்து வந்திருந்தார், அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம், ராகினி அல்வோன்.
0: ராஜினி அல்வான்ஸ் சொல்லுங்கள்.
7: நான் இதயம் மடத்து.
0: ராஜினி அல்வான்ஸ், என்ன சமா என்ன என்ன எடுக்கிறீங்க? இது எல்லாரும் இதயத்தை தந்தா நான் என்ன
7: செய்யறேன்?
0: சரி பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது வசதி.
7: திருடாதே படம். பாடல் இதயம் ஒரு கோயில்.
0: இதயம் ஒரு கோயில், இந்த படம் பார்த்தீங்களா?
7: நான் படம் பார்த்தேன்.
0: அப்படியா? எனக்கும் அப்படித்தான், நீரம் போக பற்றாக்குறை. எனக்கு பாட்டு கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும், இரண்டாவது வேலை செய்யக்கும் கேட்கலாம் தானே. ஆனால் படம் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு அமைவதில்லை. என்னத்துக்கு
7: பாட்டு
0: படம் பார்க்காதுக்கா? வாழ்த்து சொல்றீங்களா? எனக்கு உண்மையிலேயே ஒரு காலத்துல இந்த இதுல வந்து இருக்கணும் ஆசை. நான் கடைசி வந்தாலும் நான் பட்டதில்லை, ஆனா இதுக்கு ஒரு காரணம் எங்களுடைய கீமா
7: தான். மட்டும்
0: ஆனால் எனக்கு வந்து பாடணும் மட்டும் கொஞ்சம் ஆசை இருந்தது. அப்ப அந்த பாட்டுக்கு பாட்டு ஊர்ல நடக்குமல்ல, அப்ப அதுக்கு நான் ஒரு ஒருக்கா எழுதி அனுப்பியிருந்தேன். அப்ப எழுதி தான் அனுப்பலாம் என்ன, எழுதி அனுப்பியிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நாங்க. ஆனால் அங்கிருந்து பதில் வரைக்கும் முன்னமே நாட்டு பிரச்சனை குழம்பிட்டு, அப்ப அதோட நானும் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில கேட்கும் போது பெருமையாக இருக்கிறது. அதோட எங்களோட அறிவிப்பாளர்களையும் பாருங்கள், ஒரு ஒவ்வொருத்தரும் அதுவும் உண்டு போக. இப்ப நான் இந்த கதறையில வந்திருப்பதற்கும் காரணம் வந்து உண்மையிலேயே சிறந்த அறிவிப்பாளர் எங்கட கேமா அவர்கள் தான். ஆசைப்பட்டு நான் கூறின போது இல்ல உங்களால முடியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை வாசல்ல வந்து என்ன கூட்டிட்டு வருவான். சந்தோஷ நேரம் தானே, அப்ப சந்தோஷமாக ஒரு கூறலாம்
7: நன்றி.
0: நன்றி வணக்கம். ஆமாம், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம் பேபி.
0: வணக்கம்
8: திருமதி ஜோகா.
0: நீங்க சொல்லிட்டீங்க என்ன,
8: நீங்க என்ன திக்குமுக்கப்படாமல்
0: பாவம் பண்ணு உங்களை விளங்கிட்டேன்.
8: ஓ, இப்ப மூணு மத்தியாலம் இருக்க போறீங்களே, என்ன ஒரு மத்தியால ஒன்றரை மத்தியாலத்துக்கு மேல
0: அதுதான்.
8: அப்ப நாங்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வோம்.
0: என்ன செய்யற, என்னோட இருந்து கஷ்டத்தை அனுபவிங்க நீங்களும் என்ன. கஷ்டம் என்று சொல்றதுக்கு இல்ல, ஒரு சந்தோஷமா இருக்கு.
8: என்ன ஒவ்வொருவர் வந்து கலந்து உள்ளேக்க ஒவ்வொரு புது புது குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கவே ஒரு ஆனந்தம்
0: தான். இன்றைக்கு கூட உண்மையில எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. எல்லாரோடையும் கதைக்கும் போது ஒரு தனி சுகம், தனி சுகம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லேக்குள்ள ஒரு ஒரு குதூகலம் உண்டு. இந்த இடத்துக்கு வந்தால் நாங்கள் எங்களை சற்று நேரம் மறந்துடுவோம். இருக்கிற அந்த டைம் அவ்வளவும் நாங்கள் வீட்டை யோசிக்க மாட்டோம், சாப்பாட்டை யோசிக்க மாட்டோம். அதான் நான் சில சமயங்களில் நான் நினைச்சு பார்ப்பது, இந்த ராஜா அண்ணா வந்து காலையில இருந்து இரவு மட்டும் நிற்பேன். அப்ப ஆனால் இல்ல பாவம்ன்றதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் அவருக்கு அதுல ஊறி இருக்கு.
8: இந்த
0: வருத்தமா இருந்து ஏழாம இருந்து கூட ஒரு சிறிது காலம் தான் ஓய்வெடுத்து இருந்தார். என்ன திருப்தியா காணல போல இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் நின்று பாத்துட்டு தான் எனக்கு கைய காட்டிட்டு போயிட்டு வரட்டு போறேன், நீங்க போயிட்டு வாங்கிட்டு விட்டு நான் அப்படி ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த இடத்துல வந்து கழிக்கிற நேரங்கள். என்ன மேடம்
8: எனக்கு
0: தெரியா, நீங்க சொன்னா தெரியும்.
8: இது ரகு சில விட ரகு என்ன இப்படி படம் இருக்குல்ல அண்ணா உங்கள்ட்ட நம்பது எடுக்க வேணும் இப்படி கேட்டால் அந்த படத்தை கூறிக்கொண்டு பாட்டு வந்து இதே இதயமே போகுது என்னையே மறந்து அந்த பாடலை கூறி அப்ப மற்ற அடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வோம் மற்ற இடத்தை விட்டு.
0: சரி, நன்றி அக்கா, நன்றி, நன்றி, வணக்கம்.
8: நன்றி, வணக்கம் தேவி.
0: ஆமாம், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் நினைந்திருந்தவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து

0: இல்ல இல்ல, நாங்க இன்னைக்கு இடியப்பம் வாய்க்கல. நேற்று இன்னொரு கடைக்கு போனாங்க, அப்ப ரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க.
1: ஈஸியான
0: அது அங்க சாப்பிடுற என்ன, அந்த முதல் ஸ்கூலுக்கு முதல் முதல் நாள் கூட்டிக்கொண்டு போறது அதுக்கு போனாங்க தூர இடத்துக்கு. அப்ப அங்க போய் இப்ப இந்த டோர்மண்ட் இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அது வேண்டி கண்டு வந்தாச்சு. அப்ப அதெல்லாம் இருந்தது. பிறகு தக்காளி பழம் ஒரு 100 தக்காளி பழம் கிட்ட, அஞ்சன் கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். அது விட்டா இனி இன்றைக்கு இரவுக்கு மழை பெய்ச்சுதான்டா பழதா போயிடும்.
1: அப்ப நாங்க ஒரு ஒரு ரவுண்ட் எடுக்கலாமே.
0: ஓ, மெட்டரு மாதுளம்பழம் காய்ச்சிருக்குது
1: என்ன
0: மழை
1: வந்தாலும் கொஞ்சம் அந்த கண்டுகளை கொஞ்சம் அழிச்சு விட்டுரும்.
0: இப்ப என்ன அந்த இரவுக்கும் பகலுக்கும் அந்த பாட்டா போட்ட நீங்க?
1: அதுதான் போய் கொண்டிருக்குது. ஜன்னல்
0: திறந்திருந்தது, அப்ப வெளியால சத்தம் கேட்டது அந்த இரவுக்கும் பகலுக்கும் அந்த
1: பாட்டு. இது இந்த நிகழ்ச்சி இந்த 3rd பாட்டோட நிறைவு கொண்டிருக்கும். என் அடுத்த நிகழ்ச்சி இருக்கு அல்லவா? நேரமும் வந்து இல்ல, என்ன 2-3 பேர் எடுக்கலாம். இப்ப இல்ல
0: எடுக்கலாம்
1: இதே பாட்டோட.
0: அவ சிவசுந்தர்லிங்கம் அம்மா கதைச்சு கொண்டு கேக்க நான் உள்ளுக்க வந்தேன். அவ இதயம் எடுத்தவா
1: என்ன?
0: இதயம் ஒரு கோயில் படம் இருக்கு
1: தானே,
0: மற்றது இதயமே இதயமே என்ற ஒரு பாடலும் இருக்கு தானே, அதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வேணுமெண்டா தக்காளி பழம் அனுப்பி
1: விடுறேன்.
0: குட்டி பழம் நல்ல நிறைய பழம் இன்னும் கிடக்குதுன்னா ஆயி இல்லைன்னு அதுக்குள்ள போய் ஆயில அது கொஞ்சம் இருட்டும் வந்துட்டுது. அப்ப கொஞ்சம் ஆய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மழை தண்ணி தலையில ஊத்துண்டுது. நான் 2 கோப்பம் முட்டை ஆஞ்சிட்டு வந்துட்டேன். இன்னும் கிடக்குது, நாளைக்கு இனி திருப்பி அதோ 2 நாளைக்கு ஒரு கோப்பு ஃபுல்லா வந்துடும் என்ன.
1: அப்ப உங்களோட துணை வர சொல்லுங்க. கூட
0: பக்கத்து வீடு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. 75-100 பழத்து கிட்ட எல்லாருக்கும் கொடுப்போம். கொடுத்து கொடுத்து இப்ப இன்னும் கிடக்குது
1: என்ன.
0: நன்றி நன்றி. அடுத்த வாழ சந்திப்போம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி.
1: ஆமாம், ராணி சம்பந்தவர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
1: வணக்கம். நாங்க நலம், நீங்க நலமா?
2: காபி குடிச்சிட்டீங்களா?
1: காபி குடிக்கலையே. அது தண்டை அது பாவம் தண்டை பாடல இருக்கு என்ன பேபி. வந்து குடி எனக்கு கேட்டது. நான் எனக்கு வேண்டாம் இல்லை, நான் 6 நாளும் குடிப்பேன். ஓ அதான் ராஜான்னு வீட்டை போகும்போது எனக்கு போட்டு தந்துட்டு போனவர். ஆனால் நான் அதை
2: மறந்துட்டேன்.
1: அவர் இல்லை இல்லை இல்லை. அவரும் பாவம் காலையில இல்ல வந்தவர். அப்ப பாவம் தானே. வீட்டை போய் சாப்பிடணும், எல்லாரோடையும் கதைக்கணும். அப்ப அவர்
2: போயிட்டார்.
1: சொல்லுங்கள் என்ன என்ன இதயம். நீங்களும் இதயமா? இதயம் எடுத்து
2: என்ன
1: பாட்டு? இதய வாசல் படம் தான் இருக்கே. ஒழிய பாட்டு இருக்கா?
2: படம் படம் தான்
1: படம் இருக்கும்.
2: அதே பாட்டு வந்து இதயம் ஒரு கோயில்.
1: ஓ சரியா, கேட்டுருக்கீங்களா? அந்த படம் பார்த்துனீங்களா? அந்த படம்
2: இல்லை இல்லை. என்ன படம்? ஓகே,
1: படம் பார்க்குறீல்ல.
2: ஒரு காலம் போடு.
1: படம் பார்க்கறதுக்கெல்லாம் காலம் இல்லை, எப்பவும் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம்.
2: பொறுமையாக பார்க்கும்.
1: உண்மைதான் உண்மைதான். பழக்கப்பட்டதா இருக்கும். ஆமா ஆமா, அப்ப அதுக்காக பஸ்லயே போய் ட்ரெயின்லயே போயிடுவேன். நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், பழசுல இருந்து சண்முகதானந்தன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: விபி சொல்லுங்கள். பொண்டியிலிருந்து விபி.
0: பொண்டியிலிருந்து விபி. நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் கேரிதான் ஒரு 3 கிலோமீட்டர் கூட வராது. என்ன, எனக்கும் வீட்டு பெயர் சிவா தான். அப்போ சிவா வந்து உங்கள்கிட்ட இதயத்தை வாங்கி கொண்டு குங்குமத்தை வாங்கி கொண்டு வாங்க சொல்லி விட இல்லையா? குங்குமத்தை கொடுத்து விடுங்கன்னு சொல்லி விட இல்லையா? தங்குதான் இந்த பகுதி. இந்த படம் புதிய வேப்பு படத்துல ரவி ராஜாச்சரி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதயத்தை கொடுத்துட்டு குங்குமத்தை வாங்கி கொண்டு வாங்க. அப்படி ஒரு ஒரு காலம் என்பதும் அல்ல. நானும் வந்து இதயத்தை தான் எடுக்கிறேன். இதய வீணை படம்,
1: இதயம் எடுத்து இதய வீணம் படம்
0: பாட்டும், இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமான்ற பாட்டு, நல்ல ஒரு சூப்பர் பாட்டு.
1: உண்மைதான்,
0: இதய வீணை தூங்கும். அது மாதிரி நீங்க முதல் கேட்ட இதய இதுல இதய கமலம் படத்தினால் வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் பாட்டு முதல் சோதனை சொன்னா.
1: ஓ ஓ ஓ, அதுவும் ஒரு நல்ல ஒரு பாடல் தான். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷ நேரத்தில் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கிறது. பல்ல பாட்டும் படமும், பாட்டும் படத்தில் மூன்றாவது சந்தித்தவர்கள் பசுபதி குணநாக யோகி, ரோஷாலி, புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜா அவர்கள் பதினி மோகன் மாலையோடு, கலாராணி இதயத்தோடு, ஜீனி ஆசையோடு, ராகினி அல்போன்ஸ் இதயத்தோடு, ஜோஹா அவர்கள் இதயத்தோடு, ராணி சம்பந்தர் இதயத்தோடு, சண்முகநாதன் இதயத்தோடு, விபி அவர்கள் இறுதியாக இணைந்திருந்தார் இதயத்தோடு. அவர் அத்தனை ஒருவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 7:53. இனி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து பாட்டில் இருந்து என்ன பாடல் என்று கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.

0: ஆமாம், இணைந்திருப்பவர் வணக்கம். இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வதனி.
1: நலமோ?
0: நலம். நீங்க நலமா?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம்.
0: என்ன பாட்டு?
1: நினைத்தது யாரோ நீதானே.
0: உண்மையாவா?
1: ஆமா.
0: அப்படியே
1: தினமுன்ன பாட நான் தான்.
0: எங்க ஒரு வாரி எழுத்து விடுங்க பாபம்.
1: நீங்கள் எழுத்து விடுங்க, அப்புறம் நான் எழுத்து விடுறேன்.
0: நான் பாடினா நல்லா இருக்காது, வர்றவே தான் பாடி காட்டணும் எனக்கு.
1: ஒரு பாடகி பாடுறது நல்லா இருக்காதுண்டா பண்ண. நீங்களும் அந்த மியூசிக் இல்லாம பாட தள்ளி படுறீங்க. ஏன்னா பக்கவாத்தியத்தோட பாடி பக்கவாத்தியம் இல்ல பாட தள்ளி படுறீங்க. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: நான் தான் முதல் ஆளன்.
0: அப்படியா?
2: அதுக்கெல்லாம் வதனி அடிச்சு பிடிச்சோண்டு வந்துட்டு
0: அவ இன்றைக்கு எல்லாத்துல முன்னுக்கு தான் நிக்கிறா.
2: நானும் உங்களை நிலம் விசாரித்துக் கொண்டு நானும் நினைத்தது யாரும் நீதானே என்று பாடலை சொல்லி விடப்படுகிறேன்.
0: நன்றி வணக்கம் சசியம்மா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமாம், சசியம்மா அவர்கள் நினைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பைவரூடாக வந்திருப்பவர் அணைத்துக் கொள்கிறேன். பைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்க நலமா இருக்கிறோம்.
3: நானும் நலவே இருக்கிறேன்.
0: டீ குடிச்சிட்டீங்களா?
3: அதெல்லாம் போது, 6 மணிக்கு முதல்.
0: இப்ப ஒருக்கா குடிக்க மாட்டீங்களா எனக்காக?
3: இல்ல இல்ல, விரியவும் பின்னேறவும் தான் குடிப்பேன்.
0: அப்படியா? அப்படி ஒரு பிரச்சனையா?
3: குறைச்சிட்டேன் எல்லாமும் கனகாலம்.
0: அப்படியா? சரி பரவாயில்ல. இனி என்ன செய்யறது? கேட்டு தரே இல்ல நீங்க.
3: அப்ப நீங்க உங்க உத்தி உங்களுக்கு கொண்டு வந்தீங்களோ?
0: எனக்கு ராஜா அண்ணா எல்லாம் போட்டு தந்துட்டுதான் போனவர்.
3: வீட்டுல இருந்து பிளாஸ்டிக் கொண்டுலாம் இல்ல
0: இல்ல இல்ல, இங்க எல்லா வசதியும் செய்திருக்கணும். எல்லாமே கலையகத்துல இருக்கிறது, அதனால நான் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. தண்ணி முதற்கொண்டு எல்லாம் இருக்கும். சந்தோஷமாக
3: இருக்கத்தானே வேணும். விடியல இருந்து இருக்கிறாக்கள் இப்படி சுடா ஒரு டீ குடிச்சாதான் கொஞ்சம் களைப்பு தீரும். சரியம்மா. நானும் இத நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நீதானே என் கோயில் அந்த அவளதோட நிப்பாட்ற.
0: நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், பரிசிலிருந்து பசுபதி குணநாயகி இணைந்திருந்தவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. இன்றைக்கு நீங்க விடுறீல் என்று இருக்கிறீங்களா என்ன?
4: நான் எப்போதுமே இந்த டெலிவிஷன் ரேடியோ தொகுந்தலே வந்திருக்கிறேன்.
0: அப்படியா?
4: ஆமாமாமா, அதுல இருந்து.
0: இல்ல இல்ல, நான் கேட்கிறேன்னா நான் கேட்கிறேன்னா
4: என்ன பாட்டு?
0: பாட்டு
4: பாட்டு
0: பாட்டு இப்படி அடம் பிடிச்சு சொல்றீங்க, அப்ப அதுதான் பாட்டு. சரி ரோசாலி, நன்றி. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: ஆமாம் ரோசாலி அவர்கள் இந்த அவருக்கு நன்றியில தெரிவித்து கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
5: என்ன
0: இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன நடந்தது?
5: இல்ல அது இறஞ்சாதான் எனக்கு தெரியும்.
0: அதுதானே
5: இறஞ்சுது.
0: இல்லையே, நீங்க இவ்வளவு நேரம் இப்ப இத்தனையோ பாட்டு போயிட்டு இப்பதானே வந்திருக்கிறீங்க. சரியா, கடைசி கடைசி கலாராணி வார மாதிரி நீங்க கடைசி அம்மாண்டு பேர் வாங்க பாக்குறீங்க என்ன?
5: நீங்க தினத்தனி யாரோ நீதானே என்ற பாட்டுன்னு சொல்லிக்கொண்டு எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாத்தையும் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு.
0: நிலமா இருக்கிற நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க நிலமா இருக்கிறீங்க தானே?
5: நாங்களும் நிலமா இருக்கிறோம். உங்களோட கதைகள் எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். வேலையில கை செய்து உங்களோட உடல் இசையோட நான் இந்த வேலையெல்லாம் முடியுது. நல்ல இத
0: கேட்டு கேட்டு வேலை முடிக்கிறீங்க என்ன? கெட்டி காரி
5: கட்டிக்காரி கேட்டா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் நிக்க போறது இல்ல.
0: மறந்துடுவோம், அதனால மனச போட்டு குழப்ப கூடாது. உங்களுக்கு மறதியில
5: நன்றி
0: நன்றி அம்மா நன்றி நன்றி நன்றி.
5: இந்த கார் வருது நம் என்னத்துக்கு பாடுவார் பாடல
0: அவங்க இந்திரன் தான் மேடம் மாதிரி வருவார்.
5: முதல் விழிப்புவால வரவரனே மாதம் முதல் தேதி இல்ல
0: எதுக்குமே சொல்ல இல்லையே. அப்படி என்றால்
5: சரி அதுல கேக்குறதுல முதல் முதல் மாதம் முதல் நாள்ல தான் வாரவர் விழிப்பே வாதாடவர் நீ ஓட்டு கேட்கிறேன். இந்திரனுக்கு தான் இல்ல
0: எல்லாரும்
5: கேட்கிறேன். நான் நீங்கள் நினைச்சா நின்றாவில் நீங்கள் ஓட்டு
0: கேட்க இந்திரனாவது தான் இருக்கணும். என்ன கொண்டும் சொல்ல வானொலியிலையும் சொல்லாத பட்சத்துல நிச்சயமாக இந்திரனாவதான் இருக்கும். பாட தயாராங்க. அதுதானே அது கலை கைவந்த கலை ஆயிட்டே நாடகம்
5: இல்லாமல் பாடுகிற வயோதிபர்கள் எல்லாரும் எல்லாரும் பாடலாம்.
0: அதுதானே அதான் பாடுவோர் பாடலாம்.
5: அதுதான் பாடுவோர் பாடலாம்.
0: சரி நீங்க பாடுங்க நான் கேக்குறேனா.
5: நன்றி
0: வணக்கம். ஆமா ஆமா ஆமா அவர்கள் இணைந்திருந்த அவருக்கு நன்றியில தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப்போடாக இணைந்திருப்பவர் வணக்கம். ஜேனி ஜேனிக்கு என்ன நேரமா நின்றுட்டீங்களா இல்லையேனா? மனசு
5: நோகாமல்லாக
0: அப்படித்தான் வேறோம். ஏனென்றால் இந்த நோமல்ல அப்படி இருக்கீங்களா? அப்படித்தான் வேறோம். அப்ப என்னுடைய பக்கம் பிழை இல்ல. காலத்தின் கட்டாயம்
5: அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆறு ஆறு நிமிஷம் பெரிய நேரம்
0: எனக்கு
5: நாலு எல்லாம் இல்ல. நீங்க எடுத்துக்கொண்டு வரீங்களா? அப்படி வேணும்
0: அதுதான். அதுதான் சில நேரங்களும் மாறி மறந்து விட்டுவேன் எடுத்துருவேன். சொல்லுங்க.
5: நானும் இந்த பாடல்

0: தேரில் என்ற பாடலந்து ஊறி பார்க்கின்றேன்.
1: அருமையா பாடுகின்றீர்கள். ஏன் நீங்கள் முயற்சி செய்வதில்லை வெள்ளிக்கிழமையில பாடுறதுக்கு? முயற்சி எடுத்தா பாடலாம். நீங்க பாடுங்க, பாடலாம் பாடலாம். பாடுறது என்ன சொல்றது, பாடுறது வந்து ஒரு பொழுதுபோக்கில் எங்கட மனசுக்கு திருப்தியா இருக்கும். மற்றவை வந்து என்ன சொல்லினம்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு அது திருப்தி அமைந்ததுன்னா அது திருப்தி தான்.
0: இல்ல, மத்தவியல் வந்து என்ன சொல்லினம்ன்றதை விட அவங்களுக்கு கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், அவங்களுக்கு கேட்க முடியுமா இருந்தா நாங்க கத்தி போட்டு போறோம்.
1: காலப்போக்கில் பேந்து பேந்து எல்லாம் சரியா வந்துடும்.
0: நன்றி
1: நன்றி ஜெனி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். ஆமாம், ஐக்கியதாசன் ஐக்கியதேசத்திலிருந்து ஜெனி அவர்கள் இணைந்திருந்த அவருக்கு நன்றியில தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
1: வணக்கம்.
2: திருமதி சிவா.
1: திருமதி சிவசுந்தரம்.
2: சரி, திருமதி ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்க. பாத்தீங்களா, நீங்க சொல்ல முற்படும் போது நான் மாற்றிச்சேன்.
2: உங்களுக்கு தெரியா வந்துட்டு எனக்கு பிள்ளையா வந்துட்டு.
1: அதுதான் அதுதான் சொல்றது. சொல்ல சேர்றாக்களோட சேரக்கூடாது சொல்லுங்க.
2: நானும் நீங்க ஒளிபரப்பின பாடல் நினைத்தது யாரோ நீதானே தினம் முன்னே அங்காலே என்ன வேற இல்ல பிள்ளையா சொன்னாலும்
1: அப்படியே
2: நிப்பாட்டி விடுவான்.
1: நீங்க சொன்ன பாட்டு சரியா?
2: உங்களுக்கு
1: தெரியும் தானே இந்த நிகழ்ச்சியின் விதிமுறைகள் தெரியும். அப்ப இது புது நிகழ்ச்சி என்றிருந்தா தான் நான் கண்டிப்பா ஒரு அறிவித்துல தந்திருக்கணும். இது வந்து தெரிஞ்சதுன்ற வழியாத்தான் அந்த பெருசாக நான் கரசனகாலெலாம் அது நிகழ்ச்சிக்கு வடிவில்லை, சொல்லணும் கட்டாயமாக. இனி வரும் காலப்போக்குகளில் நான் அதை படைய
2: கொள்வேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அடுத்த நேருக்கும் இடத்தை விட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி ஜோகா, நன்றி, நன்றி, வணக்கம். இனி வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
3: வாட்ஸ்அப் ஊடாக
1: வந்திருப்பவர், வணக்கம். பைபருடாக வந்திருப்பவர், வணக்கம்.
3: அதுதானே பார்த்தேன்.
1: ஐயோ சார், அடிச்சிருவீங்க போல இருந்து எனக்கு.
3: இல்ல, அதுதானே பார்த்தேன். அது என்னடா இவ வாட்ஸ்அப் பண்ணி சொல்லி அப்ப அங்கே எடுக்கறா வாக்கு
1: வந்து. ஐயோ, நல்ல வேளை தப்பிட்டேன்.
3: கதைச்சது கொஞ்சம் வேற இல்லை எனக்கு. அப்ப நான் கூட்டி குறைச்சு கொண்டு வந்தேன்.
1: அப்படியா?
3: இல்ல, இப்ப கடைசியா கதைச்சது ஒரு வந்தது.
1: ஏன் வேற இல்லை, என்ன பிரச்சனை?
3: வந்தது தொடக்கத்துல வந்தது பேந்து நின்றுட்டது பேந்து இப்ப புறா கடைசியா ஒரு சொல்லு வந்துச்சது.
1: என்னன்னு
3: தெரியல. இப்ப நான் கதைக்கிறதும் பெறவும் தெரியல.
1: எனக்கு சரியா கேக்குது, ஆனா வெளியில உங்களுக்கு தான் தெரியும். மற்ற ரேடியோல மற்ற பக்கம் கேட்டு பாருங்கள்.
3: என்னன்னு தெரியல, இப்ப எனக்கும் வருது இல்ல.
1: சரி, இனி இனி வர நேர்
3: இனி வர்ணியர்
1: சொல்லிக் கொள்வார். கேக்குதா இல்லையாண்டு அவருக்கு பின்னந்தானே?
3: இந்த பாடல் வந்து

0: அந்த மெனோண்ட பாடல் அருமையான பாடல் நான் நடு நடுக படிப்பேன், உங்கள் இங்கேயும்
1: கேட்டிருக்கேன். அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி வாழ்த்துக்கள். ஆமாம், ராணி சம்பந்தவர் அவர் இணைந்திருந்தார், அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வந்தவர் இணைக்கப் போகின்றேன். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் பேபி.
1: வணக்கம்.
2: ஓம் கலாராணி.
1: கலாராணி இன்னைக்கு என்ன விடுறீங்க என்று இருக்கிறா? பாத்தியா அந்த சொல்லிவினம் இல்ல பழமொழி, பிந்தி முந்தி வந்த செவிய பிந்தி வந்த கொம்பு மறைக்குதண்டு
2: கிடைச்சாரு.
1: அப்படியா?
2: அதேதான்
1: நாங்களும் கேட்டதை சொல்றோம். அப்படியா? ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ ராணி. ராணி, ராணி சம் கலாராணி.
2: ஓ,
1: நீங்க லைன்ல நிக்கிறீங்களா?
2: நான் லைன்ல நிக்கிறேன். உங்களுக்கு டெலிபோன் வந்ததா?
1: ஓ, எனக்கு வந்தது.
2: அதான் சத்தம் தான் வெளியில வந்தது.
1: அதான் நீங்க சவுண்ட குறைச்சுன்னு நினைங்களா?
2: நன்றி,
1: வணக்கம்.
2: வணக்கம்.

0: வணக்கம் பேபி, மீண்டும் பிபி. ஹலோ
1: ஹலோ, வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். மீண்டும் பிபி.
1: ஓ, மற்றது ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. இன்றைய டாவைக்கு பாடுவோர் பாடலாம் வந்து பிலிப்பண்ணாதான் செய்வாராம்.
0: சரி, பிலிப்பண்ணா அந்த இலகரந்து.
1: ஓ, அதாவது இசை இல்லாமல் பாடலாம்.
0: இசை இல்லாமல் பாடுறது.
1: ஓ, ஆமாம் ஆமாம்.
0: எனக்கும்
1: அது நான் வடிவா கேட்கறதுடைய எனக்கு தெரியாது. இப்பதான் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு ஓ இல்ல, இன்னும் ஒரு நேயர் இதுக்கு முதல்ல வந்து கேட்டு இருந்தவர், எனக்கு வடிவா சொல்ல தெரியல. அப்ப அதை கேட்டு இருந்துட்டு இப்ப சொல்லியார்கள், பிலிப்பண்ணாதான் செய்கிறாருன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துங்கள். எல்லா நேயர்களும், அன்பு நேயர்கள் அனைவரும் பாட வாருங்கள். பிலிப்பண்ணாதான் செய்கிறார். இசை இல்லாமல் நீங்கள் பாடலாம், பாடி சிறப்பியுங்கள் டிஆர்டி தமிழ் ஒளியில். சொல்லுங்கள் நீங்கள்.
0: நாங்கள் இப்போ பாட்டு கொடுத்தலவன் திறப்பிடத்திலிருந்து கங்கை அமரின் கற்பனை வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்க, மனோவும் ஜானகி அம்மாவும் பாட, கேப்டன் விஜயகாந்தின் நாட்டிக தாரகை சோபனாவின் நடிச்ச இந்த பாடல். இந்த பாடல் சாட் தோங்கும் இருக்கு. அதை வந்து எங்கிற கிருஷ்ணமணி என்கின்ற ஜிக்கி அவர்களும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். இந்த பாட்டு மனோவின் ஜானகி தான். நினைத்தது யாரோ நீதான் என்ற பாடல் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வந்து வருகிறேன்.
1: நன்றி விபி. அண்ணா, நன்றி, வணக்கம். ஆமாம், பொண்டியிலிருந்து விபி அவர்கள் இணைந்திருந்தவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வைவரூடாக வைபருடாக இணைந்திருப்பவர். வணக்கம்
2: வணக்கம் பேபி.
1: வணக்கம்.
2: இந்த பாட்டு தான் நீங்க முதல்ல போட்ட, நீங்க
1: அந்த ஒரு பாட்டு தான் போய் கொண்டிருக்குது.
2: இல்ல
1: இல்ல, அது வந்து இல்ல இல்ல இல்ல, அது என்னுடைய மிஸ்டிங்ல. அதான் நான் நிப்பாட்டின் நரவாசியோட.
2: இல்ல, அதுக்கு வந்து நாங்க இது சொன்னாங்க. இல்ல
1: இல்ல இல்ல, ஒரிஜினல் சி ஒரிஜினல் போனது, ஒரிஜினல் போனது. இல்லை இல்லை, ஒரிஜினல் போனது, ஒரிஜினல் போனது. நான் கூட மறந்து விட்டேன் பார்த்தீங்களா. அது ஒரிஜினலாக உங்களோட இயக்குனர் வந்திருந்தார். இது வந்து அவர், இது ரவு அண்ணா பாடியிருக்க. அது வந்து உண்மையாக ஒரு படத்து பாடலை ஒளிபரப்பு
2: செய்திருந்தேன்.
1: அதானே கொப்பி என்ன நாங்கள் சொல்லுங்கள். அப்படியா? அட கடவுளே, என்னமோ சொல், என்னமோ சொல்லுங்க. நான் இதுல இருக்கும் வரையிலும்
2: கேக்குறேன்.
1: அது சொல்லி வேலை இல்லை, அது ஒரு சுகம். பேராண்டி, ஓகே. நன்றி அக்கா.
2: நன்றி,
1: வணக்கம். ஆமாம், ஜெர்மனியில இருந்து சியாமலா அக்கா, சியாமலா அவர்கள் இணைந்திருந்தவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் பேபிக்குதா.
1: வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா? என்னுடைய
3: விதிமுறை.
1: நீங்க முதல்ல
3: காலநிலை
1: நிலை எல்லாம்
3: இருக்கு
1: மட்டும் அது வராது.
3: அதே பாடுதால் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு நினைத்தது யாரோ வந்தது யாரோ.
1: அப்படியா? ஏன் போன வாரமே சொல்லி இருந்தாரு?
3: போன வாரம் நாங்க கேட்டாதானே. நான் நினைச்சேன் அவர் இன்னும் மொழியில வரையிலே ஆக மாட்டேன். பேஸ்புக்ல ஒரு படம் பாத்துருப்பீங்களா?
1: இல்ல, நான் பாக்க இல்ல, நான் இங்கே இருக்கிறேன். பாக்க இல்ல இல்ல இல்ல, என் கல்யாணம் போட்டுருக்கிறாரா?
3: இல்ல இல்ல, இப்ப இல்ல, நினைக்கிறேன்
1: இப்பதான் விளங்குதா என்னண்டு. ஓ, உண்மைதான்.
3: சண்டிலமைக்கு
1: அதுக்கான பேர் வந்து பயந்துட்டிடமா.
3: தெரியுமா,
1: இதுல எடுத்து போறதுன்னு
3: சொல்லி உடனே தேவி போட்டிருந்தவா.
1: அப்படியா?
3: ஆமா.
1: அப்ப அதை பார்த்தோடனே நீங்க விளங்கிட்டு
3: தேவிக்கு தேவிக்கு ஒரு ஆக்கள் கமெண்ட் போட்டீங்க, எப்போ நடக்க வேண்டியது இப்ப நடந்திருக்கேன்ட்டு. அது மாதிரிதான் இப்ப
1: போயிட்டாருன்னு நீங்கள் விளங்காததுக்கு நான் என்ன செய்ய. நன்றி ஓகே நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:17. நாங்கள் இணைந்திருப்பது சந்தோஷ நேரம். தில் பாடலில் பாடல் உள்ள வரிகளை கண்டுபிடிப்பது தான் அந்த நிகழ்வு. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். இரண்டாவதில் வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பிலால் இல்லையென்று நான் நினைக்கிறேன். நான் இழைப்பை துண்டித்துக் கொள்கின்றேன். திரும்பவும் இணைந்து கொள்கின்றேன். இணைந்து கொள்ளுங்கள். ஆமாம், இனி அடுத்த பாடலுக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இத்தோடு அடுத்த பாடலை இணைந்து கொள்வோம். இதுவரையிலும் வந்தவர்கள் வதனி மோகன் அவர்கள் சரியான பாடலை கூறியிருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு சசியம்மா அவர்களும் அவர்கள் நல்ல சரியாகத்தான் கூறியிருந்தார்கள். பசுபதி உணநாகி ரோசாலி மற்றது அம்மா ஜெனி ஜோகா ராணி சம்பந்தர் கலாராணி விபி தயாளன் அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார். அத்தனை பேர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இன்னொரு நேயர் இணைந்து அவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராஜலிங்கம் அண்ணா, நீங்களா முதல்ல இணைப்பு என்ன துண்டிச்ச நீங்கள்? ஒரு இணைப்பு ஒன்று வந்திருந்தது.
4: மற்றது
1: எதுக்கு?
4: 71
1: சரியா
4: நினைப்பதையாரோ
1: அதுதான் பாடல். சரி,
4: அந்த பாடலுடன்
1: நன்றி ராஜலிங்கம் அண்ணா. நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், அனைவரும் சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அத்தனை பேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி அடுத்த பாடலுக்குள் செல்வோம்.

0: ஆமாம், சரணம் தேடும் பல்லவியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலாவது ஆக இணைந்திருக்கும் இணைப்பை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் பேபி. தயாளன்.
0: தயாளன் அண்ணா சொல்லுங்க.
1: ஆமாம்.
0: நலமா?
1: நவநலம். நலம். நீங்கள்?
0: நலம்.
1: நான் இது என்ன மாமா உனக்கு ஒருன்னு சொல்லி பாட்டு பெறுது போலாக மிச்ச வங்கால வரையில வதனம்
0: எனக்கு சொல்லணும். அப்படியே சொல்லணும், அப்பதான் எனக்கு மண்டே மாமா. அதுதான் வடிவா வடிவா கேட்டீங்களா?
1: மாமா உனக்கு ஒருன்னு வருது. அங்கால வசனம் வேற இல்லை.
0: அங்கால வசனம் வராதுதானே, தந்தா தானே நான் போடுறது. அல்லது அவர்கிட்ட அடிச்சுதான் கேட்கணும்.
1: பாட்டு தெரிஞ்ச வந்து பாடி காட்டினால
0: வருவினா பின்னால தொடர்ந்து வருவினா. நன்றி.
1: பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு நினைக்கிறேன்.
0: அப்படித்தான். நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: ஆமாம், தயாரானவர்கள் இணைந்திருந்த அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு

0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் பேமிஷா.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: குணநாயகி. நலமா?
1: நலம் நலம்.
0: இன்னும் நித்திரை வரையிலையா உங்களுக்கு?
1: முதற்கிழமை
0: உறவு கேட்கும் போது எனக்கு தெரியாது. அப்ப அதால எனக்கு தெரியாது என்று சொன்னது. பிறகு அதுக்கு பிறகு சொல்லியிருந்தார்கள் அவர் தான் என்று நிகழ்ச்சி நடத்த போகிறார்.
1: மாசத்துல முதற்கிழமை பிளிட்டுதான் செய்யறவர் இல்லாம பாருவோம்.
0: நான் வர்றது குறைவுதானே, அந்த டைம்ல நான் வேலையில நிப்பேன். அப்ப இணையின் சந்திப்பங்கள் எனக்கு கிடைக்காது. அப்படியே வந்திருந்தாலும் வீட்டுக்கு அப்பதான் வந்திருப்பேன். அந்த கலைப்போட பாடுறதுன்றது உண்மையிலே சரியான சிரமமான விஷயம்.
1: இப்ப என்ன வேலை போறத நிப்பாட்டிட்டு வந்தீங்களா இருக்கிறீங்களா?
0: இல்ல இல்ல இன்னைக்கு நான் இல்ல இல்ல இன்னைக்கு நான் நிப்பாட்டிட்டு தான் வந்தேன். வரணுமன்றதுக்காக வந்தேன்.
1: உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்தி மாலை காத்து வழியா.
0: விட்ட அனுபவங்கள்
1: வந்துச்சா? வந்துச்சா?
0: அதான் விட்ட அனுபவங்கள் உண்டா?
1: நாங்கள் தூது விடையில.
0: தூது விடையில இல்ல
1: இல்ல.
0: நல்ல புள்ள.
1: நல்ல புள்ளதான். எல்லாரும் தூது விடையில அதானே.
0: அது
1: எல்லாருக்கும் தூது கிடைக்காது விட.
0: அதுதான். நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், பசுவதி இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு பாய்வருடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
2: என்ற குரல் வரே இல்ல, வழி இல்ல,
0: வர இல்லையா?
2: வானலைக்கு வைபர்ல வராக்கள் சத்தம் பெருசா வரே இல்ல.
0: என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியல என்னண்டு? இல்லையே, அப்போது எல்லாம் வந்திருந்தது, இப்ப ஏன் வேற இல்லையா எனக்கு
2: தெரியவில்லை.
0: அப்ப நான் இல்ல, எந்த அபிப்பிராயம் என்ன? நீங்க வடிவா சாப்பிடல
2: அதுதான்.
0: பசுமதி அம்மா குடுக்கையில ஒருத்தவங்க தூது விடாதபடியா அவக்கு அந்த வாரி வந்துட்டு பாத்தீங்களா? அதுதான் அதான் டக்கண்டு. உண்மையாதான பாட்டு.
2: இதுதானே
0: வேணாம்ன்றது. சரி நான் பாத்துறேன். நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், ஜெர்மனியிலிருந்து ஷியாமலா அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பேபிசிவா. யோஜனி குணராஜ கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க சுகமா இருக்கிறோம். ஆனால் இந்த பாட்டு நீங்க படிச்ச பாட்டு தானே நான் சொல்றேன்.
0: அப்படியா?
3: அப்படியேதான். சரியா? நீங்கள் என்ன பாட்டு படிச்சுடோ அதே பாட்டு மாமா உனக்கும் நீங்க படிச்ச பாட்டு தான்.
0: சரியா? நான் பார்த்து சொல்லுவோம், எனக்கு தெரியல
3: என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன். கேப்போம்.
0: சரி நன்றி அம்மா, நன்றி வணக்கம். ஆமாம், ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு

0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன சுணக்கம்?
1: ஒரு சுணக்கமும் இல்ல, நீங்கள் கதைச்சு கொண்டு நின்றதால கொஞ்சம் விளங்கவும் கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன மற்றது கொஞ்சம் நீங்க அப்போதே உங்கள்ட்ட நான் 50 யூரோ போண்ட போறேன்.
0: சரி பரவாயில்ல, தந்தா போச்சு. இதுல என்ன பிள்ளை என்ன தரத்தானே வேணும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை?
1: இந்த இந்தியாவில இருந்து லலிதா வந்து கழிச்சிட்டு போனவா? இல்ல
0: நான் சொன்னா இல்ல
1: லதாண்டுதான் சொன்ன. நீங்க
0: அவ நான் லதாண்டுதான் அவ சொல்றவ எனக்கு அவன் லதாண்டு சொன்னபடியா தான் லதாண்டு நான் குறிச்சு வச்சு லதாவ சொல்லியிருந்தேன்.
1: ஐயோ
0: இது பெரிய விளக்கமா போயிட்டே, பரவாயில்ல விட்டுருங்க.
1: ஜோசிக்கு
0: ஒரு வாய்ப்பு தந்த நான்
1: அதுக்குதான் இவ்வளவு நேரம் பாத்துக்கொண்டா இறுதியாக இருக்கா சொல்லுவோம், நன்னிப்பையும் கொடுப்போம், திரும்ப இதை நீங்க கவனத்திலே எடுக்க வேணும்.
0: அதுக்கு நான் விளக்கம் தந்துட்டேன், நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சிறு சந்தர்ப்பத்தை நான் தந்ததுக்குன்னு நீங்க எனக்கு நன்றி சொல்லுவோம்.
1: இல்ல அது நம்பர் வரையா சொல்லுங்க, அப்ப சொன்னதான் அந்த அழைப்பு வேற எடுக்க எங்களுக்கு சோமா இருக்கும்.
0: அது என்ன சொல்லுங்க, அவன் ரகு அண்ணாக்கு வந்து அது பழக்கப்பட்டுடுது. எனக்கு வந்து இதுதான் இதுல வந்திருக்கும் போது இந்த முதல் தினம் எனக்கு பழக்கத்து இன்னும் வந்து வேற இல்ல
1: எதிரொலிக்கத்தான் இல்ல இப்பதானே கண் அந்த கண் கண்ணாடி கடைக்கு நல்ல
0: விளம்பரம்
1: போன இப்ப போக காண இல்ல விட்டாச்சு. அப்ப அந்த கண்ணாடி கடையில இருக்க போய் பாருங்க,
0: எனக்கு பக்கத்துல தான் போய் பாக்குறேன் நாளைக்கு. நீங்க சொன்னபடியா நான் போகத்தான் கட்டாயமா.
1: அப்படியே சொல்லிக்கொண்டு எல்லாம் எல்லாம் என்னன்னு சொல்ற ஒரு பகுதியை கதைச்சு கொண்டு
0: அப்படித்தானே நானும் அப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் நீங்களும் கதைப்போம் நாங்களும் கதைப்போம், அப்ப அது வந்து பெருசாக இருக்காது.
1: இருக்காது. நீங்களும் இப்ப ஆரம்பம் தானே, அப்ப அப்ப இத கவனத்துல கொண்டு வந்த நான் அந்த நம்பரை சொல்லியாக்கல அதுக்கு இடர்பாடாயிருக்கும். நீங்க மாறி சொல்ல நான் அப்படித்தான் அப்போது இடர்பாட்டுட்டேன்.
0: அடுத்த கிழமை ரகு அண்ணா வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
1: நான் இப்ப அவர் கேட்டுக்கொண்டுதான்
0: நீங்கள் அனுப்பின ஆள் வந்து நிறைய புள்ளிகளை விட்டுட்டா.
1: நீங்களும் நலமாக பலமாக சுகமாக சென்று அடுத்த கிழமையும் சந்திப்போம் என்று கூறி மாமா உனக்கு தூது விட்டேன் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமாம், ஜெர்மனியில இருந்து பதனி மோகன் இணைந்திருந்தார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 8:33. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: கலாராணி வரதராஜா.
0: வேண்டாம், நான் கலாராணி என்றே சொல்றேன்.
2: அப்படியே அந்த ஒரு தொகையா வரும்
0: ஓமன்றேன்.
2: இப்ப
0: நாங்கள் தச்சமே நலமா இருக்கிறோம். இதுவரையிலும் நலமா இருக்கிறோம். பேந்தி நண்டனுக்கு சொல்ல தெரியல.
2: நீங்க நலமா இருக்க வேணும் அப்போதும்.
0: சரியா,
2: நலமா இருக்க வேணும். உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு உங்களுடைய நிகழ்ச்சி
0: முதல்ல வந்தவர் வந்து தனக்கு பாட்டு பெருசா தெரியல, இடையே பேரிதான் தெரியுது, அவ வந்து முழுசு எடுத்துட்டு போயிட்டான். நான் நினைக்கிறேன் இரவுக்கு அவ அதை பாடமாக்குறா போல இருக்க அப்ப சொல்லிட்டு
2: போயிருக்கான்.
0: கேட்டுக்கோ, கேக்குறேன்
2: நான் பாடுறா அதே பாடல நானும் கூறிக்கொண்டு அடுத்த வாரம் சந்திப்பேன் உங்களே.
0: இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, என்ன
2: வந்தா சந்திப்போம்.
0: சரி, நன்றி கலாராணி, நன்றி கலாராணி அவர்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
3: தெரியுதா
0: ஜோகாவா?
3: நான்
0: ஜோகாண்டு மட்டும்தானே சொல்ல இருந்திருப்பேன், வேற ஒன்றும் வந்திருக்காதானே? அப்ப அது அது பேர் தானே.
3: இன்னும்
0: ஒரு பாட்டுக்கு இடம் இருக்கும்.
3: அடுத்த பாட்டுல சந்திச்சு கொள்ளுவோம்.
0: ஜெர்மனிலிருந்து ஜோஹா அவர்கள் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். சந்தோஷ நேரத்தில் சந்தோஷமாக இணைந்து கொண்ட அத்தனை உறவர்களுக்கு நன்றிகள். சரியான பாடலை கூறியிருந்தார் தயாளன், பசுபதி குணநாயகி, ஷியாமலா, ஜோகேஸ்வரி அம்மா, வதனி மோகன், கலாராணி, ஜோகா, இத்தனை உறவுகளும் சரியான பாடலை குறிந்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இறுதியில் இன்னொரு நேயர் இணைந்திருக்க அவரை அழைத்துக் கொண்டு வணக்கம். வணக்கம் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் பேபி. விபி.
0: வணக்கம் விபி, என்ன சொல்லுங்க?
4: நான் இடையில என்ன தோசை சுட போனாக்கள் என்ன செய்யணுமோ தெரியாது, மிடக்கறி புறங்க போனாக்கள் என்ன தெரியாது, நான் இடிக்க பக்கத்து போட்டு சாப்பிட்டு காய் அறுத்து கேட்டு கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த பாட்டு கூட என்ன விரையலாம் போச்சு.
0: சரி, பரவாயில்ல.
4: நானும் எங்க சின்னராசா படத்துல இருந்து பாக்கியராஜ் ராதா காம்பினேஷன் மாமா உனக்கு ஒரு தூது விட்டன் என்ற பாடலை கூடிக்கொண்டு அடுத்த பாடலை போடுவோம். கடைசி பாட்டா இருக்குமே
0: என்ன? அப்படித்தான், அப்படித்தான்.
4: சரி, ஓகே,
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், பொண்டியிலிருந்து விபி அவர்கள் இருந்தவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்வோம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி கிண்ணத்தில் பால் கஞ்சி, அந்த பாட்டு.
1: ரோசாலி அவர்கள் சரியான என்ன படம்?
0: துலாபரம் படம்.
1: சரி, சரியான பாடலா என்று இறுதி நேரத்தில் பார்த்துக் கொள்வோம். ஓகே,
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், நான் தயாளன். மீண்டும்
1: மீண்டும் தயாளன், கூறுங்கள்.
2: நான் அதே பாட்டு தான், பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
1: மிச்சத்தை பாடி காட்டுங்க பாபு.
2: பாடி காட்டவா?
1: அடுத்த முறைக்கு நான் அதை சரிப்படுத்திக் கொள்றேன். சொல்ற வார்த்தைகள் ஒருக்கா வந்தனா ஒருக்கா இசை, ஏதோ இசை இல்லாமல் பாடினது, அது ஏதோ கரகரக்க தொடங்கிட்டது. டெலிபோன் நன்றி வணக்கம். ஆமாம், படத்தில் இருந்து தயாளன் அவர்கள் அவருக்கு நன்றியை குறிக்கொண்டு பைவரோடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பேபி. மீண்டும் பிபி.
1: வணக்கம் பிபி, சொல்லுங்கள்.
3: இன்றைய இரவு பொழுது நல்ல பொழுதாக எல்லோருக்கும் அமையெல்லாம் பெற்றவரை வேண்டிக் கொண்டு, துராபாரம் படத்துல சவுந்தரராஜ்கி சுசீதா, நடிப்பு ஏவிஎம் ராஜன் சாரதா, அழுதுகிட்டே நடிச்சு அவார்ட் வாங்கின நடிகை, ஊர்வசி விருதை வாங்கிய நடிகை சாரதா.
1: பொண்டியிலிருந்து பிபி அவர்கள் இணைந்திருந்தவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் பேபி.
1: வணக்கம் பசுபதி குணநாயகி.
4: அளவான
1: வயசாக்களுக்கு சந்தோஷமே.
4: அதுதான்
1: அதுதான் ஒரு வலு, அது என்ன சொல்றது, ஒரு அரைநாள் பயணம் மாதிரி அவைக்கு இருக்கும். பழைய படம் பார்த்ததில்ல, இடக்கால படங்கள் வரும்போது நான் பார்த்திருக்கிறேன். அப்படி போய் காத்திருந்து பார்த்து கச்சானோட போயிருந்து கிடைச்சு கிடைச்சு சாப்பிட்டு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய வரும், நிறைய நிறைய நிறைய
4: வரும். நான் ஒரு நாலு வரி, நீங்கள் ஒரு நாலு வரி படியுங்கோ.
1: ஐயோ,
4: இது உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு? சரி. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே.
1: படியுங்க நீங்களே.

0: கதையிலேயே நன்றி
1: நன்றி வணக்கம்
0: வணக்கம்.
1: ஆமாம், பசுபதி குணநாயகி அவர்கள் இணைந்திருந்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்
2: வணக்கம் மீண்டும்
1: ஜெனி சொல்லுங்க.
2: நானும் அதே பாடலே கூறி பார்க்கிறேன். பூஞ்செட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் என்ற பாடல் இருந்து பொன்மணி தீபத்தில் இருந்து
1: கூறிக்கொள்கின்றீர்கள். சரி, காத்திருந்து பார்ப்போம், சரியாண்டு பார்த்துக் கொள்வோம். ஓகே, நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம். நானும் பூஞ்செட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் இருந்து சொல்றேன்.
1: ரெண்டு வரி
3: இன்னொரு சந்தர்ப்பத்தில்
1: அப்படியா? சரி, நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, நன்றி நன்றி சசியம்மா, நன்றி வணக்கம். ஆமாம், சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம் மாசிலண்ணா.
4: குரல புடிச்சிட்டீங்க
1: விளங்கியல,
4: குரல புடிச்சிட்டீங்க.
1: இப்ப நான் இணைந்து இதுல சிறப்பி காட்டாலும் வெளியில நின்று இந்த நிகழ்ச்சி நான் கேட்கிறேன் தானே. அப்ப அந்த ஒரு

0: அப்படி சொல்றதுன்னு சொன்னா too much speaking is very well but
1: not well.
0: நீங்களும் அந்த நம்பர்களை சொல்லாங்க உண்டு, நீங்கள் எந்த நம்பர்ல வரையினம் போயினம்
1: அது கொஞ்சம் சிரமம் தான். நான் இதும் இனி வரும் காலங்கள்ல அது சரியாகும் நினைக்கிறேன்.
0: நீங்களும் பழகிறாக்கள் அதை ஒண்ணும் செய்ய இல்லாது அனைவரையும் அதுல பிரச்சனை இல்லை, அதுல கோவிக்கிறது கிடாம இல்ல.
1: நன்றி நன்றி நன்றி.
0: பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தானே, அதனுடைய கோவில்கள் இல்லை. இந்த வாரவரி நாட்களும் எல்லா நேர்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர் குடும்பங்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு, நானும் பூஞ்சுட்டு கண்ணங்கள் இது வந்து நான் வந்து ஒரு இத்தனை வயசுல பார்த்தனாண்டு எனக்கு தெரியா, நான் பார்த்தேன் பார்த்த படம் அழுது கொண்டு தான் பார்த்தேன்.
1: அது கொஞ்சம் சோகமான படம் தான்.
0: சோகப்பாட்டுத்தான் ஆனா இருந்தாலும் குடும்பத்துக்குரிய பாடல் என்ன படிக்கணும், அதை அப்படியே பார்த்து கொண்டு வந்த நான் அப்படி அது சிலவில் நான் முதல் தரம் பார்த்துருப்பேன் தெரியாது, ரெண்டாம் தரம் வந்தான் பார்த்துருப்பேன் நாலு பேர்
1: பார்க்குறேன்.
0: சரி எல்லா எங்கள் தியாளன் நண்பர் தியாளன் எல்லா நண்பர்களுக்கும் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் அண்ணா. நனக்கு ஆமாம், ஜெர்மனியிலிருந்து மாசிடன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலைக நேரம் சரியாக 8:49 என்று கூறிக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பேபி, நான் யுவத்தடி குண்டராஜ கதைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: நானும் அதே பாடலாம் பூஞ்செட்டு கண்ணங்கள் என்ற பாட்டு என்று சொல்லுகிறேன்.
1: வடிவா சொன்ன வடிவா தெரியுமா?
2: வடிவா தெரியும், வங்காள வரிய வரிய பாட வரும் பாட தெரிய வரியல் தெரியல, அதுல படிக்க முடியாம கிடக்குது.
1: சரி அம்மா சரி,
2: பாடமாக்கினாத்தான் அது ஆழத்தோட படிக்கலாம்.
1: சரி அம்மாதான்
2: இப்ப படிக்கலாது, அந்த ஒரு சொல்லோட இப்படி பாடுறேன்.
1: சரி
2: வணக்கம் பேபி.
1: நன்றி அம்மா, நன்றி வணக்கம். ஆமாம், பரிசில இருந்து ஜோகேஸ்வரி அம்மா கலந்திருந்தால் அவருக்கு நன்றி அழைத்து கொண்டு அடுத்து வந்திருப்பவர் பாய்வரோடாக வந்திருப்பவரை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் பேபி.
1: வணக்கம்.
3: என்ன சத்தம் வருதுன்னு பார்க்கும்.
1: எனக்கு வருது, உங்களுக்கு தெரியாது.
3: வரல வரே இல்லையா? அப்போ இவர் கதைச்சதும் கிணத்துக்குள்ள இருந்து கதைச்ச மாதிரி தான் வந்தது. அரு பிபி
1: அப்படியா?
3: இப்ப நான் கதைக்கிறதும் அப்படித்தான் வருது.
1: அப்ப இனி வேற வேல் வந்து அதை பார்த்து கொள்ளுவீனோ? சரி, நான் என்னடா கண்டதிலும் நான் தொட மாட்டேன். தற்சமயம் தெரியாதளுக்கு நாங்கள் போயிட்டோம்டா, பிறகு அதுல கூளாறு வந்துட்டா பிறகு கரைச்சார். சரி நான் சொல்றேன். சரி சரி நான் சொல்றேன். அப்படியா? சரி நான் பாக்குறேன். ஆனால் இங்க சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சரியா தான் இருக்குது. எனக்கு விலங்குகள் என்ன பிரச்சனை தெரியல. அப்படியா? நான் எல்லாம் கூட்டி தான்
3: விட்டுருக்கிறேன்.
1: நான் கூட்டி தான் எல்லாம் விட்டுருக்கிறேன், என்ன தெரியல. அப்படியா? சரி
3: சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் அதே பாடல் அந்த ஆமோதித்து கொண்டு சுவம்மா போயிட்டு இப்ப இந்த 10 மணிக்கு வந்து பாடுங்க.
1: சரி சரி சரி, நன்றி
3: நன்றி வணக்கம்.
1: ஆமாம், ஜெர்மனியில இருந்துச்சு.

0: நம்மள அவர்கள் இணைந்திருந்தார். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணி.
0: வணக்கம்.
1: சும்மா இருக்கீங்களோ?
0: நாங்க சும்மா இருக்க. நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் துஷா.
0: துஷாவா? எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரஸ்ல இருந்து பேசுறேன். அம்மா கூட இருக்கிறேன்.
0: அம்மா கூட இருக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. எனக்கு தெரியாது உங்களுக்கு.
1: நானும் அந்த பாட்டு தான் சொல்லுறேன்.
0: அப்ப நான் துஷா ஆண்டே போடுவா இதுல? சரி துஷா சொல்லுங்கள். எனக்கு தெரியல. அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
2: திருமதி ஜோகா.
0: திருமதி ஜோகா சொல்லுங்கள். இந்த வானொலியில பேர் மாத்தின ஒரே ஆள் இந்த ஜோகா தான்.
2: என்ன நீங்க மாத்த முன்னும் சில பேர் அப்படி சொல்ற ராஜானி சில வேலையில சொல்றதே.
0: அப்படியா? அப்ப நான் மாத்தின பழி எனக்கு வந்து சேர இல்ல. அப்ப
2: இல்ல இல்ல.
0: அப்ப சரி தப்பிட்டேன் சொல்லுங்க.
2: ஆனா சியாமலா இப்ப தன் குரல் வரையுது. அப்போத கதை கேட்க எனக்கு எங்கட வானொலியில நல்ல கிளியரா வருகுது.
0: அப்ப எனக்கு தெரியல, கேட்டு கொண்டிருப்பா தானே.
2: இப்ப வந்து கதைச்சதும் நல்ல கிளியரா வந்தது.
0: அப்ப என்ன நடந்தது?
2: அப்போத வந்து கதைச்சதும் நல்ல கிளியரா வந்தது.
0: அப்படியா?
2: ஓ,
0: அப்ப எனக்கு தெரியல என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியல.
2: இப்ப வந்து கதைச்சது நல்ல வடிவா கேட்டது. நானும் அதே பாடல் தான், பூஞ்சிட்டு கண்ணங்கள் துலாபாரத்துல இருந்து அதே பாடலை கூறிக்கொண்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் அறிவிப்பாளராகிய ரகு அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவரையும் சுவங்கட்டதா கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடபெறுகின்றேன் பேபி.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், ஜோகா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், கலைகத்தில் நேரம் 8:54. வணக்கம்.
3: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
3: புது குரல் ஒன்று வந்தா இல்ல?
0: ஓ,
3: அது கமலவாணி அண்ணா.
0: இல்ல இல்ல, கமலவாணி இல்ல இல்ல. குரல் மாத்தி கதைச்ச வேண்டி எனக்கு விளங்குதான். எனக்கு அதை பற்றி அக்கறை இல்ல. சொன்ன பேரை நான் போட்டிருக்கேன். அவ்வளவு தான் எனக்கு உடனே தெரிஞ்சிட்டது. குரல் மாத்தி இருக்கிறார். ஒரு ஆண் மகன் தான் கதைத்திருந்தார். இல்ல இல்ல, அது அப்படி தெரியுது. ஆனால் சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பாட்டத்தானே கூறிட்டு சென்றிருந்தார். வேற ஒண்ணும் சொல்லல தானே?
3: பூஞ்சிட்டு.
0: நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம். ராஜன் நலமா இருக்கிறோம். ராஜன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ராஜன்,
4: நாங்க சும்மா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்ல சுகத்தோட இருக்கோம். இறைவனை வேண்டிக் கொண்டு அதே பாடுதானக்கா, பூஞ்சிட்டு கண்ணங்கள் அப்படி வருமா?
0: சரி,
4: தெரியாதே பாட்டு.
0: சரி, நாங்க சரிக பார்த்துக் கொள்வோம். சரி, பாக்குறதுக்கு நேரம் இருக்க முடியாது. நான் அதுக்கு அப்புறம் நான் குறிப்புகளை சொல்லிக் கொள்வேன். ஓகே, சரியா பிள்ளையாண்டு.
4: நன்றி அக்கா.
0: நன்றி. நன்றி ராஜன். நன்றி, வணக்கம். ஆமாம், சுவிஸிலிருந்து ராஜன் அவர்கள் இணைந்திருந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் பேபி சிபா, நலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
5: தெரியுதுவா ரெண்டு?
0: இல்ல, நீங்க தான் சொல்லணும்.
5: சரவ பரமேஸ்வரன்.
0: எனக்கு சாதுவா விளங்கினதான் நீங்கள் இவ்வளவு இந்த டைமும் வராதபடியால் அதுதான்
5: எனக்கு.
0: திரும்ப ஒரு பேரை சொல்லுங்க. எனக்கு
5: இப்ப ஒரு சிரிப்பு வந்தது இந்த குரல் மாத்தி கதைச்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும் அத முதலே அவதான் இந்த நகைச்சுவை செய்யறவ எனக்கு சிரிப்பு வந்தது உடனே இப்ப உங்கள்ட்ட வெறவோடு வந்து உடனே வந்துட்டேன் கடைசி நேரம் உண்டாவது இருக்க வெறவோடு கண்டு முடிக்கல நீங்க வேற ஒரு ஆளை சொல்றீங்க
0: வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படியா யாரு சொல்லுங்க
5: பதனாக்கா
0: வந்தவ சந்தோஷம் அவ இல்லையன்னு சொன்னா மனஸ்தாவம் அவ்வளவு
5: உண்மைதான்
0: நன்றி நன்றி வணக்கம்
5: உங்களோட பாடலோட இணைந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்

0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். அழைப்பில்லை. வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பவர், வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் பேபி சிவா, நான் வாட்ஸ்அப்போடாக வந்திருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க.
1: என்னண்டா நீங்க அப்படி இந்த உங்களுக்கு அது நாங்க ஒருத்தருக்கும் அது கோபம் பெறாது. என்னண்டா நீங்க சரியான கஷ்டம் தானே, எல்லாம் இப்ப புதுசா பழகிக்கல, அது எல்லாம் பழக பழக சரியா வந்துடும். என்னன்னு சொல்லி சொன்னா, இது முடிகிற நேரம் வந்துட்டு பூஞ்சிட்டு கண்ணங்கள்லாம் நீங்க சுகமாச்சு இந்தோணும் மற்றது வானொலியில சொல்ல வேண்டாம். நீங்க போய் வர இதுகளை பற்றி என்னும் கதைக்க வேண்டாம்.
0: ஆனா
1: முதல் செய்தது வந்து முதல் செய்ய நான் உங்களை அந்த மாத்தி கதைச்சது பதனா அப்படி கதைக்கிறவா அவாவோ தெரியல. நான் கீழே சாப்பிட போயிட்டேன், தெரியல அவாவா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த நான் சொன்னதா கலப்படிங்க. என்ன நன்றியடா, சுகமா போச்சு என்று
0: நேரம் சரியாக 9 மணி 1 நிமிடம் செய்திகளுக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த பாடல் அனைத்தையும் சரியாக சொல்லியிருந்தார்கள். தயாளன் ரொசாலினி, தயாளன் விபி, பசுபதி குணநாயகி, ஜேனி, சசியம்மா, மாசிலன், ஜோகேஸ்வரி, ஷியாமலா, துஷா அன்று கூறியிருந்தால் எனக்கு வடிவாக தெரியவில்லை, ஜோகா, சண்முகா, ராஜன், சரோ, ராணி, இத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: மத்தியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare Lagone, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் திராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பைனான்ஸ் GMBH நிறுவனத்தினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான சர்ச்சை மற்றும் ஊழல் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்ச முன்னிலையானார். அவரிடம் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் நடைபெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் டாலர் லஞ்சம் பணப்பரிமாற்றம் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த அரசாங்கத்தில் 2013 வெளியிடப்பட்ட வலி வடக்கு காணி சுவீகரிப்பு வேத்தமானியை நீக்குவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்க வேண்டும் என காணியை இழந்த மக்கள் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் ஜான்சன் ஃபிரிடாரோ வேண்டுகோள் விடுத்தார். இன்று ஜால் வலி வடக்கு மயிலட்டி பகுதியில் 20வது வாரமாக இடம்பெற்ற நில மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு அறிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வலி வடக்கு மக்களின் சுமார் 6,317 ஏக்கர் காணிகளை மஹிந்த அரசாங்கம் கையகப்படுத்தி வெத்தமானி வெளியிட்டது. மாற்றம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த அன்றுகுமார் தலைமையிலான அரசாங்கமும் குறித்த வெத்தமானியை நீக்காமல் கடந்த கால அரசுகளைப் போல் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி வைத்துள்ளது. வலி வடக்கு பகுதியில் தமது சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி 3 இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவோம் என ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் வாரத்துடன் இன்று 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. புதிய அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் குறிப்பாக வலி வடக்கு காணியிலிருந்த மக்கள் நம்பிக்கை வைத்த போதும் தற்போது நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகின்றனர் என்றார். நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள ஆரியம்பதி செல்வநகர் மயான காணியில் இடம்பெறும் அத்துமீறிய காணி அடைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துவதுடன் குறித்த பகுதிக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதையும் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். மண்முனைப்பெட்டு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றபோது ஆரியம்பதி செல்வநகர் மயான காணி தொடர்பான பிரச்சினை முக்கியமாக எடுத்துரைக்கப்பட்டது. குறித்த மயான காணி தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த பகுதியில் காணிகளை அத்துமீறி அடைப்பதும் அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதும் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் குறித்த மயான காணிக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதும் அத்துமீறி அடைக்கப்பட்ட காணிகளில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதும் நீதிமன்ற செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடாக அமைவதுடன் நீதிமன்றத்தை அவமதிக்கும் நிலைமையை ஏற்படுத்தக்கூடியது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இதன்போது சுட்டிக்காட்டினார். எனவே நீதிமன்ற வழக்கு நிறைவடையும் வரையில் குறித்த காணியில் இடம்பெறும் அத்துமீறிய காணி அடைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் அந்த பகுதி மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவதை தடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேவேளை ஆரியம்பதியை நகரமாக்கும் செயற்பாட்டின் ஒரு பகுதியாக சிறு கைத்தொழில் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதியை மண்முனை பெற்ற பிரதேச சபைக்கு வழங்கி அந்த காணியில் கடை தொகுதி ஒன்றை அமைப்பது தொடர்பாக கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருந்தது. எனினும் குறித்த காணியை பிரதேச சபைக்கு வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரியம்பதி நகர அபிவிருத்திக்கு தேவையான அந்த காணியை பெற்றுக் கொள்வது தொடர்பான பிரச்சினையை மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்வைத்து உரிய தீர்வை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆரியம்பதியை நகரமாக்கும் செயற்பாடுகளில் மக்கள் நலனையும் பிரதேசத்தின் எதிர்கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு தேவையான அரச காணிகளை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை தமிழர்களின் வரலாறுகள் மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். உலக நாச்சியார் கோவில் தொடர்பான அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படுவதற்கு முன்னர் அந்த பகுதியில் தொடர்புடைய வரலாற்று தகவல்கள் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் முழுமையாக மீளாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கேமமாலா தொடர்பான வரலாற்று தகவல்கள் மகாவம்சத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அவை உலக நாச்சியாரின் வரலாற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படுவதால் குறித்த வரலாற்று தகவல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆதாரங்களை விரிவாக ஆய்வு செய்த பின்னரே அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் முன்னெடுப்பது பொருத்தமானது என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் போது அந்த பகுதியில் வரலாற்று பின்னணி, தொல்லியல் ஆதாரங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வரலாற்று உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய முறையில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. குறித்த சட்ட மூலத்திற்கு எதிராக மொத்தம் 15 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவை 2 நாட்களாக மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதியரசர்களான ஷிரான் குணரட்ன, மஹிந்த சமயவேத்தன மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமே மனுக்களை விசாரித்தது. வாய்மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் இருப்பின் அவற்றை சனிக்கிழமை 12 மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்ற தரப்பினருக்கு அறிவித்துள்ளது. இதனை அடுத்து குறித்த சட்ட மூலம் அரசியலமைப்புக்கு இணக்கமானதா என்பது தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், மீடியா போரம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட 15 தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த திருத்த சட்டமூலத்தின் மூலம் நீதித்துறையின் அதிகாரங்கள் குறைக்கப்படுவதுடன் அடிப்படை மனித உரிமைகளும் மீறப்படுவதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் மக்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலந்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கால்நடைகள் மீது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அத்துமீறிய பயிற்சியாளர்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் மேய்ச்சல் தரை பிரச்சினையை தீர்க்கும் வலியுறுத்தியும் செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று ஏறாவூர் பெற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் கால்நடை பண்ணையாளர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், அரச மற்றும் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. அத்துடன் குறிப்பாக ஏறாவூர் பெற்ற பிரதேச எல்லைக்குள் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் ஏறாவூர் நகரசபையால் கொட்டப்படும் குப்பை மற்றும் விலங்கு அழிவுகளினால் கழிவுகளால் மக்கள் பாதிப்படைகிற விடயம் தொடர்பாகவும் மற்றும் விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக எதிர்வரும் மாறி மழைக்காலத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் கஷ்ட பிரதேசங்களுக்கு செல்லும் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளை சீரமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களின் அபிவிருத்தி மற்றும் நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நவீன உலகத்துக்கு ஏற்றவாறு உயர்கல்வி பாடத்திட்டங்களை புதுப்பித்தல், பல்கலைக்கழக பீட வளாகங்கள் மற்றும் ஆய்வாளர்களின் வளர்ச்சிக்காக போதுமான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதுடன் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களின் பற்றாக்குறை உடனடி தீர்வு காண வேண்டும் ஆகிய முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் உரத்த குரலில் கோஷங்களை எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் இந்த போராட்ட நடவடிக்கைகளினால் ஏற்படக்கூடிய தீவிர சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்த பகுதியில் பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக தண்ணீர் தாரை பிரயோகம் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் தரப்பிலிருந்து 5 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் தற்போதைய துணைத் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமாரவை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். குறித்த சந்திப்பை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆசிஸ் ஹமகே ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், 2027 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து பல்கலைக்கழகங்களில் நீண்ட காலமாக நிலை பெறும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தற்போதைய பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் காணப்படும் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த தீவிர பிரச்சினைகள் தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஆணைக்குழுவின் துணைத் தலைவரிடம் விரிவான கருத்துக்களும் முன்வைப்புகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரப்பிலிருந்து இதுபோன்ற விரிவான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நடைமுறை சிக்கல்களும் எல்லைகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான நெருக்கடிகள் காணப்படுவதை ஆணைக்குழு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அவை தொடர்பான இறுதி தீர்மானங்கள் மற்றும் நடைமுறை தீர்வுகள் அனைத்தும் வர இருக்கும் 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளிலேயே முழுமையாக தங்கியிருப்பதாக ஆணைக்குழுவின் தரவுகள் தெரிவிக்கிறது. குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழக உட்பட நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் உணவக நிவாரண கொடுப்பனவுகள் மற்றும் நிர்வாக மேலாண்மை சார்ந்த சிக்கல்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இவற்றுக்கான உரிய தீர்வுகள் 2027 வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்கப்படும் என ஆணைக்குழுவினால் உறுதியளிக்கப்பட்ட போதிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் மாணவர் சமூகத்தின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் அல்லது நியாயமான கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரப்பில் அளிக்கப்பட்ட வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது வெறும் திட்ட முன்மொழிவுகள் மட்டுமே மாணவர்களின் தேவைகளுக்கு போதுமானதாக அமையாது. எனவே வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தில் உறுதியான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதையும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வுகளை வழங்குவதையும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யும் வரை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் தங்களின் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் முன்னெடுக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான சுமார் 2,65,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பாடசாலையை விட்டு விலகுவதற்கு போதை பாவனை முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக புனர்வாழ்வு பணியகத்தின் நிர்வாக சபை பணிப்பாளர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற உடுவிலால் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எனவே பாடசாலை கல்வியை இடைநிறுத்தும் மாணவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். அத்துடன் அவர்கள் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் செல்வதை தடுப்பதற்காக துரிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கண்டி மயிலம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்த 16 வயது சிறுவனுக்கு சித்திரவதை புரிந்த சம்பவம் தொடர்பில் அதன் பாதுகாப்பாளரும் அவரது கணவரும் தலாத்து ஓயா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் அந்த சிறுவனின் அந்தரங்க பகுதியில் மிளகாய் பொடியை தூவி கொடுமைப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொடுமைக்குள்ளான சிறுவன் மாரசன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃபுர்னாஸ் ஆயில் மற்றும் நாப்தா ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது.
1: மின்சார உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் உலை எண்ணெய் மற்றும் நப்தாவின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் உலை எண்ணெய் 1 லிட்டரின் விலை 248 ரூபாயிலிருந்து 210 ரூபாயாக குறைக்கப்படும். அதே போன்று நப்தா 1 லிட்டரின் விலை 210 ரூபாயிலிருந்து 175 ரூபாயாக குறைக்கப்பட உள்ளது. இதற்கமைய மின்சார உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது.
2: இதேவேளை உலை மற்றும் நப்தாவின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அதன் நன்மையை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் அனுரு கர்மாதிலக்க தெரிவித்தார். அடுத்த மின்கட்டண திருத்தத்தின் போது சலுகையை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார்.
1: இந்த விலை குறைப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக மின்சார கட்டணத்தை நாம் மாதாந்த அடிப்படையிலேயே நிர்ணயிக்கின்றோம். எனவே இந்த விலை குறைப்பையும் கருத்தில் கொண்டு அதன் பயனை மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் நாம் பரிசீலித்து வருகின்றோம்.
0: பயணிகளுக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் உள்ளனவா என்பதை பேருந்துகளின் தரத்தை பரிசோதிக்கும் வேலை திட்டம் இன்று கொழும்பு பஸ்டியன் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது பேருந்துகளில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் விதிமீறல்கள் தொடர்பில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு அவை தொடர்பில் விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கால பகுதிக்குள் பேருந்துகளில் காணப்படும் குறைபாடுகளை சரிசெய்து வீரஹர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வந்து வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகளின் புகை வெளியேற்றம் தொடர்பான பரிசோதனையும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு பேருந்துகள் பொருத்தமான நிலையில் உள்ளனவா என்பது தொடர்பான பரிசோதனையும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்பு கூறலை வலுப்படுத்துதல் நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கோரப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியது. இந்த காலகட்டத்தில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு போன்ற சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுத்தது. எனினும் ஊழலை எதிர்த்து போராடுதல், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் 2019 உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை ஐக்கிய நாடுகளின் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் குறித்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தொடர்ந்து அடக்குமுறை நிறைந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருவதாக அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தன்னிச்சையான கைதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இன்றி பல நீண்டகாலம் காவலில் வைக்கும் நடவடிக்கைகள் தொடர்கிறது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது அரசாங்கத்தின் கண்காணிப்பு தொடர்வதாகவும் நிலங்கள் மற்றும் மத தலங்கள் தொடர்பான பதட்டங்கள் நீடிப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவி அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை சட்டங்கள், காவலில் நிகழும் வன்முறைகள் மற்றும் தண்டனை விலக்கு மரபு ஆகியவற்றை கைவிட இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டக் குறிப்பிட்டுள்ளார். போர்க்கால மீறல்கள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் தண்டனை விலக்கு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள் வைக்க இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு 2025 ஆண்டில் 602 சித்திரவதை மற்றும் வன்கொடுமை வழக்குகளையும் ஏப்ரல் 2026 வரை 138 வழக்குகளையும் ஆவணப்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு காவலில் மரணித்த 18 மரணங்களும் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை 3 மரணங்களும் பதிவாகியுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறிய கூட்டத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயது கைதி கடுமையாக தாக்கப்பட்டு மே 3 தேதி உயிரிழந்த சம்பவம் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தபட்சம் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இது கடும் நெரிசல் உள்ளிட்ட முறையான சிறைச்சாலை சீர்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது ராணுவ மற்றும் துப்பறியும் பிரிவினரால் தொடர்ச்சியான கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் நிலவுகிறது. குறிப்பாக ஜெனீவா பயணம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிகழ்வுகளில் பங்கேற்பது குறித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்படுகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் வரை அதன் பயன்பாட்டின் மீது உடனடியாக இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டும். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களின் நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க பாதுகாப்புத்துறை அல்லது தூதரக பணிகளில் உயர் பதவிகள் வகிப்பு இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு கோரும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் மற்றும் ராணுவத்தின் பிடியில் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார்.
3: ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்துக்கு பாரிய அளவிலான விமானங்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளில் லஞ்சம் பெறும் சம்பவங்கள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளார்.
1: நாம் சட்டத்துக்கு அமையவே செயற்படுகின்றோம், ஆனால் சட்டமும் அதன் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? தற்போது சுமார் 15 நிமிடங்களாக வீடியோ கடத்தலுக்காக காத்திருக்கின்றேன், ஆனால் சட்டம் கூட தனது கடமையை செய்யவில்லை போன்று தெரிகிறது.
4: ஏனென்று உங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள்? நான் சென்று கேட்டுவிட்டு பின்னர் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் தவறு செய்யவில்லை என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
1: நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. எமக்கு தவறு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே எந்த நேரத்திலும் சுயாதீன விசாரணைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம்.
0: முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: பொல்கொலையில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ச அரங்கத்துக்கு கதிரைகளை கொள்முதல் செய்யும் போது உரிய கொள்முதல் நடைமுறைகளை மீறி செயல்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு 79,73,114 ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்தது.
0: ஹம்மாந்தோட்டை மாநகர முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோவின் மரணம் தொடர்பான உடற்கூட்டு பரிசோதனையை தொடர்ந்து பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிராந்திய சட்ட மருத்துவ அதிகாரியால் இந்த உடற்கூட்டு பரிசோதனை நேற்று நடத்தப்பட்டது. இந்த நிலையில் பெர்னாண்டோவின் உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளை மேலதிக விசாரணைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அரசு ஆய்வாளருக்கு அனுப்பும்படி சட்ட மருத்துவ அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். 61 வயதான எராஜ் பெர்னாண்டோ பம்பலப்பட்டி திம்பரிஹசியாய பகுதி குடியிருப்பில் இருந்து 2 நாட்களுக்கு முன்னர் உடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேர்களை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர்களின் ஆசை கோரியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் ஜா, மகாநாயக்க தேர்களுக்கும் தனது மரியாதையை செலுத்தியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான சகோதரத்துவ உறவை வலுப்படுத்துவதற்கான ஆசைகளை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். டிட்வா பேரிடரை தொடர்ந்து இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து பௌத்த மத தலைவர்களுக்கு உயர்ஸ்தானிகர் விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் பல்வேறு திட்டமிடப்பட்ட மற்றும் இருதரப்பு திட்டங்கள் குறித்தும் அவர் தேரர்களிடம் தகவல் வெளியிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளியான பிரபாத் மதுசங்க என்ற மிதிகம சூட்டி என்பவருக்கு சொந்தமான வீட்டினை பயன்படுத்துவதை தடை செய்ய சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது.
5: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக சந்தேக நபர் ஈட்டிய பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டு நிதிகம பாத்திகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை முடக்குவதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிதிகம சூட்டி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் நிதிகம சூட்டிக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது விரைப்படுத்தப்பட்ட நிதியுதவி வசதி மற்றும் சீர்திருத்த வேலை திட்டத்தின் 7வது மதிப்பாய்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் விஜயமாகும். குறித்த பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பஜோஜியோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடித்து நாட்டின் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். கொழும்பு புறக்கோட்டை புயரத நிலைய வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்காகவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இன்று நாம் வீதிக்கு இறங்கியுள்ளோம். சர்வாதிகார அன்ற அரசாங்கம் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை சீர்தளிப்பதற்காகவே செயற்படுகிறது. மக்களின் ஜனநாயக உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தை நிலைநாட்டும் நடைமுறை என்பன சீரழிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள ஒரே ஒரு மாட்டு சக்தியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த துஷ்ட 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி எடுக்கும். அதற்காக ஜனநாயக ரீதியில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். இன்று நாட்டில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து, வறுமை நிலை அதிகரித்து, தொழில் இன்மையும் அதிகரித்துள்ளது. தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டிருக்கிறது. ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை மேற்கொள்கின்றார்கள். மக்களின் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை. அரசாங்கத்தின் ஒரே ஒரு இலக்கு தனிக்கட்சி ஆட்சி முறைமை இந்த நாட்டில் நிலைநாட்டுவது மாத்திரமே ஆகும். ஆனால் அரசாங்கத்தின் அந்த முயற்சியையும் நாம் வெற்றியடைய விட போவதில்லை. பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் மக்கள் அரசாங்கத்தை தோற்கடிப்பர் என்றார். இலங்கையில் 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலை திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் 2026 75 கிராமங்களும், 2027 80 கிராமங்களும், 2028 95 கிராமங்களும் உருவாக்கப்பட உள்ளது. இளநீர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் சர்வதேச சந்தையில் இலங்கை இளநீர் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உலகளாவிய ரீதியில் இளநீர் மற்றும் அது சார்ந்த நீர் தயாரிப்புகளின் சந்தை தற்போது 4-5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் தசாப்தத்தில் இது கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பனிலகே தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் ஊடாக கிராமப்புற மக்களின் வருமானம் அதிகரிப்பதுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க பங்களிப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவை நேற்று நடைபெற்ற செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் வைத்தியர் ப. சத்தியலிங்கம் முன்வைத்துள்ளார். நேரியகுளம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வாழும் மக்களின் தபால் சேவைக்கான தேவையை கருத்தில் கொண்டு தபால் நிலையத்தை விரைவாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அபிவிருத்தி குழு தலைவர் எதிர்வரும் வருட ஒதுக்கீட்டில் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன் பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் இதனை தனது முன்மொழிவாக சமர்ப்பித்திருக்கிறார். ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் ஒருமித்த எதிர்க்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான பிரபா கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஏற்பட்டது. இந்த சந்திப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சௌமிய பவனில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பிரபா கணேசன் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஆரம்பித்துள்ள ஒருமித்த எதிர்க்கட்சியின் கூட்டமைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. சிவில் சமூக அமைப்புகள், தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த ஒருமித்த கூட்டணியின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரபா கணேசன் செந்தில் தொண்டமானிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு வாழ்த்து தெரிவித்த செந்தில் தொண்டமான் சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்தும் அரசியல் கட்சிகள் தாங்கள் எடுக்கும் முடிவுகளை எடுக்கும் சிந்தித்து நன்கு ஆலோசித்து எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் பிரபா கணேசனின் கட்சி ஆளும் அரசாங்கம் ஆட்சி புரிவதற்கு ஆதரவளித்து ஆட்சி அமைக்க உதவியது வரவேற்கத்தக்க விடயம் எனவும், தமிழ் மக்கள் சார்ந்த பல வேலை திட்டங்களை மாநகர சபை உறுப்பினர்கள் முன்னெடுப்பதே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசாங்கத்தை குறை கூறாமல் அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல திட்டங்களை பாராட்டும் மனப்பக்குவம் அரசியல் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பிரபா கணேசன் ஆரம்பித்துள்ள எதிர்க்கட்சி கூட்டமைப்பு வெற்றியடைய தனது வாழ்த்துக்களையும் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார்.
6: ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு பாரிய அளவிலான விமானங்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கையின் போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு அமைய நாமல் ராஜபக்சே என்று கைது செய்யப்பட்டார். ஆணைக்குழுவின் அழைப்புக்கிணங்கு அங்கு சென்று வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக வேறு தகுதி ஒன்றை வழங்குமாறு நாமல் ராஜபக்சே விடுத்த கோரிக்கையை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நிராகரித்ததன் பின்புலத்திலேயே வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலை நாமல் ராஜபக்சே இன்று ஆஜரானார். முதலில் இன்று ஆஜராகுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நாமல் ராஜபக்சேவுக்கு அறிவித்திருந்ததுடன் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியான நேற்று ஆஜராக முடியுமா என நாமல் ராஜபக்சே முதலில் கூறியிருந்தார். அதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்திருந்த போதிலும் தனது சட்டத்தரணி முதித்த ஆர் லோக்குமுதலி ஊடாக கடிதம் ஒன்றை அனுப்பிய நாமல் ராஜபக்சே எதிர்வரும் 25ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் ஆணைக்குழுவில் ஆஜராக முடியும் என தெரிவித்திருந்தார். அந்த கோரிக்கையை நிராகரித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாட்ஸ்அப் ஊடாக கடிதம் ஒன்றை அனுப்பியதுடன் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாக வேண்டும் என பின்னர் அறிவித்திருந்தது. அவ்வாறு ஆஜராக தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்தது.
1: சட்டத்திற்கு இணங்கவா?
7: சட்டத்துடன் இணங்குகின்றோம், எனினும் சட்டமும் செயற்பட வேண்டும் அல்லவா? சுமார் 15 நிமிடங்களாக வீதியை கடப்பதற்காக காத்திருக்கின்றேன். சட்டம் செயற்படாததை போன்று தெரிகின்றது.
1: வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்ததா? ஏன் வந்தீர்கள்?
7: உள்ளே சென்று பார்க்க வேண்டும். சென்று விசாரித்து பார்த்துவிட்டு சொல்கின்றேன்.
1: எந்த தவறும் செய்யவில்லை என்ற நம்பிக்கை இருக்கின்றதா?
7: நிச்சயமாக எந்த தவறையும் செய்யவில்லை. எமக்கு தவறு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் சுயாதீன விசாரணைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம்.
6: நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்களும் ஆணைக்குழுவுக்கு முன்பாக வருகை தந்திருந்தனர்.
1: புலம்ப வேண்டாம் என கூறப்படுகின்றது, புலம்பவில்லை அல்லவா?
7: நாம் எப்போது புலம்பி இருக்கின்றோம்? நாம் புலம்பியதை எங்கு கண்டிருக்கின்றீர்கள்? நாம் ஒருபோதும் புலம்பியதும் இல்லை, புலம்ப போவதும் இல்லை.
6: இதனை விட அதிகமாக பேரணிகளை நடத்தும் போது உள்ளே கொண்டு சென்று அனைத்தையும் செய்திருந்தார்கள். எமது பயணத்தை நாம் முன்னெடுக்கின்றோம், அவர்களின் பயணத்தை அவர்கள் தொடரட்டும். இது சர்வாதிகார ஆட்சி இல்லை அல்லவா? இவற்றை பெரிதுபடுத்துவது சிறந்த விடயம் அல்ல. தற்போது ஒரு புதிய போக்காக மாறியுள்ளது. பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசி முடித்துவிட்டு அதனை வெளியிட்டால் பெரிய விடயம் என நினைக்கின்றார்கள். அதனால் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் சற்று ஆராய்ந்து பாருங்கள்.
8: நினைத்ததை விடவும் அதிகமாகவே பொதுஜன பெருமுன தற்போது எழுச்சி பெற்றுள்ளது.
6: இதனையடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்சே அழைத்து செல்லப்பட்டார்.
8: இந்த லஞ்ச கொடுக்கல் வாங்கல் என்ன? லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பான கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே மீது இன்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது சிங்கப்பூரில் உள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் மிஸ் சொல்யூஷன் INC என்ற கணக்கிற்கு 14,54,651.24 தொகையிலிருந்து 8,00,000 அமெரிக்க டாலர் இலங்கையில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த இலங்கை வர்த்தகருக்கு சொந்தமான சேபு விஷன் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் பெயரில் சிங்கப்பூரில் உள்ள OCBC கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. 2014-2015 ஆண்டுகளில் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 100 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக பெற்றதாக ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சந்தேக நபராக குறிப்பிடப்படும் இலங்கை வர்த்தகரின் வாக்குமூலம் பிரான்சை சேர்ந்த யாபஸ் நிறுவன அதிகாரிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் நேரடியாக வழங்கிய வாக்குமூலங்கள் சேகரிக்கப்பட்ட எழுத்து பிற ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது.
0: உறவினர்களிடம் உடனடியாக செயற்பட்டு சிறுமியை பேராதனை போதனா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். எனினும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சீனங்குடா ரயில் நிலையத்திற்கும் திருகோணமலை ரயில் நிலையத்திற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சுமார் 40 வயதுக்கு மேற்பட்டவர் ஆவர் எனவும் இது விபத்தா அல்லது தற்கொலையா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் ஒருவரின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் காண்டி பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கினிகத்தேன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கினிகத்தேன பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபர் முறைப்பாட்டாளரான பெண்ணை திருமணம் செய்து பின்னர் சட்டபூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்திருந்த நிலையிலேயே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காணனி புலனாய்வு பிரிவில் கண்டி உப பிரிவினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பட்டி பாலகுடாவ பகுதியில் கற்பிணி பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
9: கற்பிடி பாலகுடா பகுதியில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கர்ப்பிணி தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த பெண் கற்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் கூறினர். உயிரிழந்தவர் கற்பிட்டி பாலகுடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 36 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: நிலத்தில் விழுந்து கிடந்த பாம்பின் விஷம் பட்டதாக சந்தேகப்படும் நாவல் பழத்தை உட்கொண்ட 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை மட்டு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாலியடிவட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலியடிவட்டை வைத்தியசாலை வீதியைச் சேர்ந்த 11 வயதுடைய 37 கிராமம் நவகிரி வித்தியாலயத்தில் 6 ஆண்டில் கல்வி கற்று வந்த சஞ்சீவ் என்ற சிறுவனை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவனின் வீட்டிற்கு முன்னால் நின்ற நாவற்பழ மரத்தில் இருந்து நிலத்தில் விழுந்து கிடந்த நாவற்பழத்தை சம்பவ தினமான நேற்று வியாழக்கிழமை மாலை எடுத்து உட்கொண்டுள்ள நிலையிலேயே சிறிது நேரத்தில் சிறுவன் மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து மயங்கி விழுந்த சிறுவனை உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் பாம்பின் விஷம் பட்ட நாவற்பழத்தை உட்கொண்டதால் உயிரிழந்துள்ளதாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்திற்கு வழங்கப்பட்ட விசேட கட்டில்களை வெளி மாவட்ட வைத்தியசாலைக்கு வழங்குமாறு மாவட்ட மட்ட உயரதிகாரிகள் பணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது இயங்க ஆரம்பித்துள்ள இந்த விசேட பெண் நோயியல் மருத்துவ மையத்துக்கு குறித்த கட்டில்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டும் வைத்திய நிபுணர்கள் இந்த காலகட்டத்தில் இங்குள்ள வளாகங்களை வெளியே கொண்டு செல்வது பொருத்தமற்றது எனவும் அது வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகளுக்கு பெரிதும் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதிகளை வடக்கு மாகாண விசேட பெண் நோயியல் வைத்தியத்திற்கு மாற்றிவிட்டு அது இயங்குவதாக காட்டுவது அல்லது இங்குள்ள வளங்களை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டு இதன் செயற்பாடுகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என பல்வேறு தரப்பினர்களாலும் கடந்த காலத்தில் எதிர்வு கூறப்பட்டது. இருப்பினும் நீண்டகால இழுபறிக்கு பின்னர் தற்போது குறித்த விசேட பெண் நோயியல் அலகானது செயற்பட மெதுமெதுவாக தொடங்கியுள்ள நிலையில் இங்குள்ள வளங்களை ஏனைய வைத்தியசாலைகளுடன் பகிர்ந்து கொள்வது பொருத்தமற்றது. எனவே இந்த பெண் நோயியல் வைத்தியசாலைக்கு என பிரத்யேகமாக வழங்கப்பட்ட வளங்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை உயரதிகாரிகள் உடனடியாக கைவிட வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை சமூகத்தினரும் பிரதேசவாசிகளும் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கடந்த ஜூலை மாதம் 22 தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய மன்னார் மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து இந்திய இழுவை படகு ஒன்றுடன் 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தலைமன்னார் கடற்படையினரில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த 9 மீனவர்களும் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 9 மீனவர்களும் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மேலதிக நீதவான் முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனையும் 3வது குற்றச்சாட்டுக்கு நபர் ஒருவருக்கு 2,50,000 ரூபாய் குற்றப்பணமும் செலுத்த நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. மேலும் ஏற்கனவே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட மீனவர் ஒருவருக்கு 2வது முறையாக இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டு

0: இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் குறுகிய நேரத்திற்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்கிறோம். பகல் வேளையில் ஏற்படும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அதேபோல குறுகிய காலத்திற்குள் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என நாம் எதிர்பார்க்கிறோம்.
1: நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 96,000 தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
2: வவுனியா, மகாவெவு மற்றும் மடுகந்தகுளம் உள்ளிட்ட சிறிய குளங்கள் வற்றியுள்ளன. ஏனைய நீர்மூலங்களிலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிலவும் வறட்சியால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலவும் கடும் வறட்சியினால் திருகோணமலை தோப்பூரில் உள்ள பல குளங்களில் நீர் வற்றியுள்ளது. இதனால் தோப்பூரில் உள்ள கால்நடைகள் குடிநீரினை பெறுவதில் பாரிய சவால்களை எதிர்கொள்கின்றன.
3: வறட்சி காரணமாக எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் இல்லாமை, அடுத்தது குளங்கள் வற்றி காணப்படுகின்றது. இதனால் பல மாடுகள் பிளாஸ்டிக் கூட உண்டு உணவாக உட்கொள்கின்ற புட்கள் இல்லாத காரணத்தினால் மிகவும் ஒரு வறட்சியான ஒரு நிலையில் நீரின்மையினால் மிருகங்கள் மிகவும்
4: கஷ்டப்படுகின்றன. மிகவும் கஷ்டமான நிலை, குளங்கள் எல்லாம் மட்டு போயிடுச்சு.
5: எங்களோட அதிக கால்நடைகள் பாதிக்கப்பட்டு வறட்சிய தண்ணி கூட இல்லாம மிச்சம் இறந்து கிடக்கு நிலைமையும் காணப்படுது.
2: இதனிடையே புத்தளத்திலும் வறட்சியினால் கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல், ஆராய்ச்சி கட்டு, பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பல கிராமங்களில் உள்ள குளங்கள் நீரின்றி இவ்வாறு காற்றளிக்கின்றன. இதனால் குறித்த பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்களின் ஜீவன உபாயம் கேள்விக்குறியாகியுள்ளது.
6: வறட்சியா காணப்படுது. அதே மாதிரி கால்நடை உற்பத்தி, கால்நடை உலகம் சாப்பாடு இல்லை. விவசாயங்கள் இந்த முறை விவசாயம் செய்யறதுக்கும் வசதி இல்லை. குளங்கள் உடைந்து ஒரு பல லித்துவால ஏற்பட்ட அனுப்பத்தினால பெரும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. பால் உற்பத்தியும் இல்லை, சாப்பாடு இல்லை. பால் உற்பத்தியும் சரியான முறையில் அந்த மாடுகளுக்கு தீன்கள் இல்லாமல் தண்ணி இல்லாததால் பால் உற்பத்தியும் சரியான முறையில் செஞ்சுக்க இல்லாமல் குளங்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சு போய் காணப்படுது.
1: 2027 தரம் 6 மாணவர் சேர்க்கைக்கான இணைய விண்ணப்ப முறை குறித்த மேலதிக அறிவிப்புகளுக்காக 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோட்டிய மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு கோரியுள்ளது. 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பாடசாலை இட ஒதுக்கீட்டிற்கான விண்ணப்பங்கள் இணைய முறை மூலமே கோரப்படும். அத்துடன் அடுத்த ஆண்டு தரம் 6 தமது பாடசாலைகளில் சேர விரும்புவோருக்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களும் இந்த முறையினூடாகவே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதிகள் மற்றும் செயல்முறை குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் உரிய காலத்தில் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நல்லூர் ஆலய வருடாந்திர மகோற்சவ 19 திருவிழாவான இன்றைய தினம் காலை சூரியோற்சவம் நடைபெற்றது. காலை 6:45 அளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை அடுத்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள் வீதியுலா வந்து தொடர்ந்து வெளி வீதியுலாவும் வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரிய பகவானின் அருள் காட்சியினை கண்டு களித்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரை, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டு

0: பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசிலே ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் சி ஜோசப் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவரின் இல்லங்களும் உள்ளங்களும் மகிழ்ச்சியால் நிறையும் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநீதிக்கு எதிரான அறம்பெல்லும் எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்பட வேண்டும். தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி உயரிய வாழ்வியல் நெறிகளுடன் அன்பும் அறமும் தலைத்தோங்கும் நல்லுலகை படைத்திடுவோம் என்று முதல்வர் விஜய் தனது வாழ்த்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சென்னைக்கு நாளை செல்வதையொட்டி கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் நாளை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முக்கியமாக கிண்டி நட்சத்திர ஹோட்டல், நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஆகிய இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். பட்டப்படிப்பு சான்றிதழ்களை நாங்கள் இருவரும் வெளியிடலாமா என்று பிரதமர் மோடியிடம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே அவருக்கு சவால் விடுத்திருக்கிறார்.
1: பிரதமர் திரு மோடி 1978 டெல்லி பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றதாகவும், 1983 குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அப்படி ஒரு பாடமே அந்த ஆண்டில் இல்லை என்று சர்ச்சை எழுந்தது. இதேபோல் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் தீப்கே பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கவில்லை என்றும், அரசு ஊழியரின் மகனான அவருக்கு வெளிநாட்டில் கல்வி பயில நிதி ஆதாரம் என்ன, குடும்ப வருமானத்தை மறைத்துள்ளார்களா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் சமூக செயல்பாட்டாளர் திரு சோனம் வாங்சுக்குடனான நிகழ்ச்சி ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு பிரகர் குப்தா, திரு அபிஜித் தீப்கே பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமே பெறவில்லை என்றும், அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவரது நண்பர்கள் இருவர் அபிஜித் தீப்கேவின் பதிவுகளை சரிபார்த்தபோது அங்கு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக செயல்பாட்டாளர் திரு சோனம் வாங்சூக்கின் நடவடிக்கையை பார்க்கும்போது அவருக்கும் உண்மை தெரிந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள திரு அபிஜித் தீப்கே, BUCOM பட்டமளிப்பு விழாக்களுக்கு அவருடைய நண்பர்கள் அழைக்கப்படாததற்கு தாம் காரணமல்ல என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்ற வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டுள்ளார். சிலர் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதால் தமது பட்டப்படிப்பு சான்றிதழைக்கான மக்கள் பொறுமையிழந்து காத்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் பிரதமரின் பட்டப்படிப்பு சான்றிதழை பார்க்காமலேயே அவர்கள் 12 எப்படி கடந்தார்கள் என்பது தமக்கு ஆச்சரியமாக உள்ளதாகவும் திரு அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி அவர்களே, நாம் இருவரும் நமது பட்டப்படிப்பு சான்றிதழ்களை காண்பித்து இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா என்றும் அவர் வினவியுள்ளார்.
0: தொடர்ந்து, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த உதவியும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்த போது, முடிவில்லாத போர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதையும் அவர் மீண்டும் நினைவுபடுத்தினார். உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட ஜெய்சங்கர் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது ஜெய்சங்கர் கூறுகையில், இது போருக்கான காலமல்ல, போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாதென இந்தியா திடமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. போர் நிகழும் ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான உயிரிழப்புகளும் அழிவுகளுமே தொடர்ந்து நிகழ்கின்றன. போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளே தங்களுக்குள்ளான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றாலும் இந்தியா எந்தவித உதவியையும் செய்ய தயாராக இருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அழைப்பை தொடர்ந்து எனது உக்ரைன் பயணம் பேச்சுவார்த்தையை மையமாக கொண்டிருக்கிறது. உக்ரைனின் போர் நிலைப்பாடு மற்றும் கருத்துக்களை நான் இந்தியாவுக்கு எடுத்து செல்வேன். இருநாள் முன்னதாக கீவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டார். போரில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் இந்தியா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது. உக்ரைன் போரின் மறுபுறம் கருங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது கடந்த சில வாரங்களாக நடத்தப்படும் தாக்குதல்களில் இந்திய மாலுமிகள் உயிரிழப்பதும் கவலை அளிக்கிறது. இந்த தாக்குதல்களால் தெற்குலக நாடுகளில் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் ஆண்ட்ரி சிபிகாவுடன் ஆலோசித்தேன். இருதரப்பு உறவு, மருந்தியல், உணவு மற்றும் வேளாண்மை, உரங்கள், வேதிப்பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் என பல்வேறு துறைகளில் இந்தியா உக்ரைன் இருதரப்பு உறவை கொண்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரால் இருதரப்பு வர்த்தகத்தில் சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சுகாதாரம், கல்வி, வேளாண்மை மற்றும் நிர்வாகம் என பல துறைகளில் செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. உக்ரைனும் பல்வேறு திறன்களை கொண்ட நாடு என்பதை இந்தியா அறியும். எனவே வளர்ந்து வரும் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த இந்தியா உக்ரைன் அரசுகளுக்கிடையான ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வருமாறு அன்றி சிபிகாவுக்கு அழைப்பு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் அதிபர் செலஸ்கியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா உக்ரைன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் அன்றி சிபிகாவுடன் மேற்கொண்ட ஆலோசனைகளை அவரிடம் விவரித்தேன். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவே எங்களது பேச்சுவார்த்தை அமைந்ததாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். கீஃப் நகரில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய தனது உக்ரைன் பயணத்தை ஜெய்சங்கர் நிறைவு செய்தார். அங்கிருந்து அவர் போலந்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். சென்னையில் உழைப்பவர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோரிக்கை மனுக்களை முதல்வர் நேரடியாக பெறுவதற்கு சந்திப்பு நேரம் ஒதுக்க கோரியும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் திருட்டு குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார்.
1: சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய முதல் நாளில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துறைவாரியாக மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு பழனிசாமி, விவசாயிகளின் பம்பு செட்டுகள், மின் மோட்டார்கள், காப்பர் ஒயர்கள் மற்றும் கால்நடைகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள தனது தோட்டத்திலும் மின் ஒயர் திருடப்பட்டதாக அவர் கூறினார்.
2: சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சிலுமலை கிராமத்தில் என்னுடைய தோட்டத்தில் 2 நாளைக்கு முன்பு என்னுடைய கிணற்றில் வைக்கிற அந்த போர்வெல்ல அமைக்கப்பட்டிருந்த மின் மோட்டர்கள் ஒயரை அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க.
1: தாவேக அரசு பொறுப்பேற்ற 116 நாட்களில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி திரு பழனிசாமி, குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை சமுத்திரத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகியின் ஏசிபி உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அரசு அதிகாரியின் தலையீட்டால் அவை விடுவிக்கப்பட்டது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
3: மேம்பாலம் கட்டும் பணியின் போது தோண்டப்பட்ட மணல் ஆற்றினுள் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 ஜேசிபி மூலம் டிப்பர் லாரிகளில் மணல் கடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மணல் அள்ளிய 3 ஜேசிபி மற்றும் 2 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். அதற்கான ஆவணங்களை காட்டாததால் போலீசார் 5 வாகனங்களையும் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். மேலும் வாகனங்களின் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்திய நிலையில் 3 வாகனங்கள் தாவேக்காவின் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் என்பவருக்கு சொந்தமான வாகனங்கள் என தெரிய வந்தது. இதனிடையே மணல் கடத்திய சரவணனுக்கு சொந்தமான 2 டிப்பர் லாரிகள், 1 ஜேசிபி உள்ளிட்ட 5 வாகனங்களும் விடுவிக்கப்பட்டன. மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் மூலம் கடிதம் கொடுத்து வாகனங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷின் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கால் நிர்வாகி மணல் திருட்டில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து இந்தியா 7.8% பொருளாதார வளர்ச்சியுடன் உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து நீடித்து வருவதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா தெரிவித்திருக்கிறார். நியூயார்க்கில் உள்ள நாஸ்டாக் பங்கு சந்தையில் வர்த்தகத்தை தொடங்கி வைக்கும் மணியொலித்த போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா இதனை தெரிவித்திருக்கிறார். கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை கடந்த புதன்கிழமை சந்தித்து உரையாடிய நிலையில் ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கவே முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
1: டெல்லியில் லோகர் பஸ்தி, லால்பாக், ஆசாத் நகர், விகாஸ் சமிதி உள்ளிட்ட இடங்களில் பொது இடத்தை ஆக்கிரமித்தும் நடைபாதைகளை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டிருந்த குடிசைகள், கடைகள் உள்ளிட்டவற்றை இடித்து அகற்றும் நடவடிக்கையை பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து செயல்படுத்தியது. இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரியும் கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பாக வழங்கப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பகுதி மக்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி திரு ஜஸ்மித் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடைபாதையில் குடிசைகளையோ கடைகளையோ கட்டுவது சட்டவிரோதம் என்றும் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பாதசாரிகள் நடப்பதற்காக மட்டுமே நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், நடைபாதைகளை எந்த காரணத்துக்காகவும் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி மனுவை விசாரிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு ராகவேந்திர உபாத்யாய், பாதிக்கப்பட்ட பகுதியில் குடியிருக்கும் மக்களுக்கு மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தும் வரை குடிசைகளையும் கடைகளை இடித்து அகற்ற தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி, ஆக்கிரமிப்புகளை இடிப்பதற்கு எந்த தடையும் விதிக்க முடியாது, ஆனால் மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்துவது குறித்த கோரிக்கையை 4 வாரத்திற்குள் அரசு பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.
0: தொடர்ந்து இளைஞர்களின் குரலை ஒடுக்கி வரும் மத்திய அரசு இதற்காக மக்களிடம் ஒரு நாள் பதிலளித்தே தீர வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தெரிவித்தார்.
3: நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் எதிரொலியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்நிலையில் அதே பாணியில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து பீகாரில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்நிலையில் காவல்துறையின் தாக்குதலுக்கு ஆளான பீகாரைச் சேர்ந்த மாணவர்களை திரு ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில், ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவையாற்ற விரும்பிய ஒரு இளைஞரின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவரது வாழ்நாள் கனவும் தகர்ந்தது தமக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பீகாரில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தான் என்றும் துணை நிற்பேன் என குறிப்பிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, கோரிக்கைகளுக்கு பதிலடியாக தடியடியையும் தோட்டாக்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் டெல்லி தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினார். மேலும் இளைஞர்களின் குரலை ஒடுக்கும் எந்த ஒரு ஆட்சியும் இறுதியில் மக்களிடம் பதில் சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பாஜகவை விமர்சித்துள்ளார்.
0: தொடர்ந்து சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவல்துறை மானிய கோரிக்கையில் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பாக தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதான சர்ச்சை எழுந்துள்ளது.
3: தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 21 எழுத்து தேர்வு நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் சுமார் 1.78 லட்சம் பேர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். கடந்த ஜனவரியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வழக்குகள் தேர்தல் என வந்துவிட்டதால் இதுவரையில் எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே சட்டப்பேரவையில் நேற்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பேட்டில் காவல் உதவி ஆய்வாளர் பணிகளுக்கு உடல் திறன் தேர்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர்தான் உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்ற நிலையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற தவறான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்து சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் என தேர்வு எழுதியவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். முதலமைச்சரின் மானிய கோரிக்கையிலேயே தவறான தகவல் இடம்பெற்றிருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகாவை பதவியிலிருந்து நீக்குவதாக மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்திருக்கிறார். முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் குறித்து சுரேகாவின் மகள் சுஸ்மிதா தெரிவித்த கருத்துக்கள் எதிர்ப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுரேகாவை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கான பரிந்துரை மாநில ஆளுநர் சிவ பிரதாப் சுக்லாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒக்னேலுக்கு நீர்வரத்து இன்று காலை 9000 கன அடியாக குறைந்திருந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் அளவு குறைந்துள்ளதால் ஒக்னேகலுக்கு நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 9000 கன அடியாக குறைந்து தமிழக கர்நாடக எல்லையான பிடிகுண்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒக்னேகலில் உள்ள 5 அருவி, யவார்பாணி, பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்துவிட்டது. அருவிகளில் நீர்வரத்து குறைந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒக்னேகலில் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 19வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது. மெட்ரா தளங்களில் குழந்தைகள் குறித்த ஆபாச பதிவுகள், விளம்பரங்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பாக 2 வாரங்களில் விளக்கம் அளிக்குமாறு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOIS-5 சுமந்தபடி ESLVF-17 ரோக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது.
3: ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று அதிகாலை 2:55 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது.
4: All 4 L-40s engines generating nominal thrust, S-139 motor ignited.
3: இதையடுத்து அடுத்த 18வது நிமிடத்தில் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளான EOIS-5 அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. வழக்கமான குறைந்த புவி சுற்றுப்பாதைக்கு பதிலாக பூமியில் இருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் EOIS-5 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் சக விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து கூறி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மல்டி ஸ்பெக்டரல் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்டரல் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன கேமராக்கள் மூலமாக இது இந்தியாவின் எல்லைகளையும் நிலப்பரப்பையும் தொடர்ந்து கண்காணித்து உடனுக்குடன் துல்லியமான புகைப்படங்களை அனுப்பி வைக்கும். பூமிக்கு மிக நெருக்கமான பயணத்தின் போது ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மற்ற நேரங்களில் 30 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் புகைப்படம் எடுத்து அனுப்பும். இதன் மூலம் வானிலை, விவசாயம், பேரிடர்கள், மேகவெடிப்பு, கடல்சார் கண்காணிப்பு, கனிம வள ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் உடனுக்குடன் கிடைக்கும். EOIS-5 புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இருந்து செயல்படும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து கோயம்பேடு சென்னை வர்த்தக மையம் வரையிலான வழித்தடத்தில் வரும் நவம்பர் மாதத்தில் மெட்ரோ தொடர்ந்து சோதனை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளது.
1: சென்னை மெட்ரோ ரயிலின் 2ம் கட்ட திட்டத்தில் 26 கிலோமீட்டர் தொலைவிலான கோயம்பேடு வர்த்தக மையம் பாதையில் கிட்டத்தட்ட 90% தண்டவாள பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள 1.5 கிலோமீட்டர் தூரத்திலான 2 அடுக்கு பாதையில் உள்ள பணிகள் அடுத்த 10 நாட்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வணிக ரீதியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுவதற்கு முன்பு சுமார் 4 மாதங்கள் வரை சோதனை ஓட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தயாராகி வருகிறது. இதற்கான சிறப்பு மென்பொருள்கள் ரயில்களில் பொருத்தப்பட்டு தொடர் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. வர்த்தக மையம் ஆலந்தூர் இடையிலான 3.6 கிலோமீட்டர் இணைப்பு பணிகள் முடிவடைய இன்னும் 3 மாதங்கள் ஆகலாம். இதனால் கோயம்பேடு ஆலந்தூர் இடையிலான முழு வழித்தட பயன்பாடு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி வழித்தட பணிகள் முடிவுற்று பாதுகாப்பு சான்றிதழ் பெறப்பட்ட நிலையிலும் இதுவரை மெட்ரோ இயக்கம் குறித்து மத்திய அரசிடமிருந்து எந்த அறிவிப்பும் வராத நிலையில் மற்ற வழித்தடங்களுடன் சேர்த்து இந்த மார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: தொடர்ந்து உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக பெல்ஜியம் பிரதமர் பாட்டி வேவர் தெரிவித்திருக்கிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாட்டி வேவர் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் அவரை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் தொடங்கப்பட்ட பொது சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்த பிறகு ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
3: 2700 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய ஆலைகள், ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் என 150 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன நச்சு கழிவுகளால் நீர் ஆதாரங்கள் பாழ்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீரின் தன்மையும் மிகவும் மோசமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆலை கழிவுகளுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி வரும் நிலையில் மாசடைந்த நிலத்தடி நீரை சுத்திகரிக்க கடந்த ஆட்சியில் 136 கோடி ரூபாய் செலவில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த ஆண்டு டிசம்பருக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாகவும் 3 அமைச்சர்கள் வந்து பார்த்து சென்ற பிறகும் எந்த பயனும் இல்லை என்று கிராம மக்கள் வேதனையுடன் கூறினர்.
5: லேபர் ஷார்டேஜ், இப்போ லேபர் ஷார்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 16 பேர் வேலை செய்யறாங்க. கடந்த மாசம் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 20, அதுக்கு முந்தின மாசம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர், 20 பேர், 16 பேரை வச்சு இந்த இடத்துல நம்ம கட்டமைப்பு பண்ண முடியும், சுத்திகரிப்பு நிலையை கட்டமைப்பு பண்ண முடியும்னா 100% பண்ண முடியாதுங்க. குறைஞ்சது 100 ஆட்களாவது ஒரு 5 வேலை பார்த்தாதான் இதனோட பணி வந்து நிறைவடையுங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு முயற்சி பண்றது எங்களுக்கு போதுமானதாக இல்லை.
3: பெயரளவுக்கு 20 பேர் மட்டுமே வேலை செய்வதால் 5 ஆனாலும் சுத்திகரிப்பு கட்டுமான பணிகள் நிறைவடைவது சந்தேகமே என்று தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் திட்டத்தை கிடப்பில் போட தாவேக்க அரசு முயற்சிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.
0: தொடர்ந்து நெல் கொள்முதலுக்கான புதிய விலை குறித்த அறிவிப்பாணை வந்த பின்பே கொள்முதல் பணி தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதால் பெரியகுளம் விவசாயிகள் தவித்து வருகின்றார்கள்.
1: தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் பகுதியில் கிணற்று நீரை பயன்படுத்தி 3000 ஏக்கரில் நெல் அறுவடை செய்து கடந்த 30 ஜெயமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் நெல்லுக்கு புதிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் 1 கிலோ நெல் 27.50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு அறிவிப்பு வெளியிட்டதால் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் குவியல் குவியலாக குவித்து வைத்து காத்திருக்கிறார்கள். இதுகுறித்து தேனி வேளாண் மண்டல மேலாளரிடம் கேட்டபோது பழைய கொள்முதல் விலை என்பதால் விவசாயிகள் நெல் வழங்கவில்லை எனவும் தமிழக அரசிடமிருந்து புதிய விலை குறித்த அறிவிப்பாணை வந்தவுடன் விவசாயிகளிடமிருந்து புதிய விலையில் கொள்முதல் பணியை துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
0: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,14,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 14,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 255 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
3: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 2 பாலத்தீன இளைஞர்களை இஸ்ரேலிய துருப்புக்கள் சுட்டு கொன்ற நிலையில் அதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 81 பாலத்தீனர்கள் இஸ்ரேலிய படைகள் அல்லது இஸ்ரேலிய குடியேறிகளால் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறுகிறது. வெனிசுவேலாவின் எண்ணெயை அமெரிக்கா திருடவில்லை என்று அந்நாட்டின் எரிசக்தித்துறை செயலர் கிறிஸ் ரைட் மறுத்துள்ளார். தென்அமெரிக்க நாடான வெனிசுவேலாவின் எண்ணெய் வளங்களில் 1/5 அமெரிக்கா அணுகுவதற்கு அனுமதிக்கும் ஒப்பந்தம் தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பல பில்லியன் டாலர்கள் முதலீட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் அதன் ராயல்டி வெனிசுவேலா மக்களுக்கு செல்லும் என்றும் அவர் கூறினார். ஆனால் இந்த ஒப்பந்தம் வெளிப்படை தன்மையற்றது என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர்.
0: நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்படும் என பேரிடருக்கு 2 முன்பே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கணித்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜெஸ்வா கோஸ்பெல் மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் பக்கத்தில் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் வெளியிட்டுள்ள வீடியோவில் நேபாளம் வெள்ளத்தால் பாதிக்கப்படப் போவதாக முன்னரே கணித்து கூறியிருக்கிறார். இதுபற்றி கடந்த ஜூன் 12 அவர் வெளியிட்டிருக்கின்ற வீடியோவில் இன்று ஜூன் 12, 2026 நேபாளத்தில் ஒரு பெரிய காட்டு தீ எறிவதை நான் பார்க்கிறேன். நேபாளத்தின் வனப்பகுதிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும். நேபாளத்தை தாக்கும் நிலநடுக்கங்களை நான் பார்க்கிறேன். இந்த நடுக்கம் 7 முதல் 8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். இதனால் சிலர் பலியாவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வெள்ளத்தை பார்க்கிறேன், தண்ணீரை பார்க்கிறேன். நேபாளத்தின் வீடுகள் நீரில் மூழ்கிவிட்டது. நேபாளத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வர நிலையில் வெள்ளம் ஏற்படுவதை முன்கூட்டியே கணித்த பாதிரியாரின் வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாள திபெத்த வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிக மிக சிரமமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. பல பாலங்களும் சாலைகளும் சிதைந்து விட்டன. உதவிப் பொருட்களை எடுத்து செல்ல ஆளில்லா வானூர்திகளையும் சுமை தூக்குபவர்களையும் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர், உணவு, மருந்து ஆகியவற்றை ஆளில்லா வானூர்திகளில் அனுப்புவதாக நேபாள அரசு தெரிவிக்கிறது. உடைந்த இடங்களை அடைவதற்கும் சாலைகளை மீண்டும் திறப்பதற்கும் இந்தியாவும் சீனாவும் தற்காலிக பாலங்களை அனுப்புகின்றன. மேலும் வெளிநாட்டு உதவி தேவை என்று நேபாளம் குரல் கொடுக்கிறது. பேரிடரில் இறந்தோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. இன்னமும் சுமார் 5000 பேரை காணவில்லை. காணாமல் போனவர்களில் 800 அதிகமானவர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் குடும்பங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றிய செய்திக்காக மருத்துவமனைகளையும் சவக்கிடங்குகளையும் நாடி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன.
6: நேபாளத்தின் ஆபத்தான மலைப்பகுதிகளில் உயிர் காக்கும் முயற்சியாக மீட்பு பணிகள் இடைவிடாமல் தொடர்கின்றன. உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மாறிவரும் வானிலை பணிகளை முடக்கும் சவாலான ஒன்றாக இருக்கிறது. இங்குள்ள வானிலையை பாருங்கள், கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. வானிலையும் மலைப்பாங்கான நிலப்பரப்பும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மிகவும் கடினமாக்குவதாக மீட்புக் குழுவினர் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ரசுவா போன்ற தொலைதூர பகுதிகள் மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்களையே சார்ந்திருக்கின்றன. நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் காத்மண்டுவிற்கு அழைத்துச் செல்லப்படுவதற்காக காத்திருக்கும் மக்கள் பல நாட்களாக தங்கள் கிராமங்களிலேயே முடங்கி கிடந்தனர். மலையடிவாரத்தில் உள்ள திமுறை பகுதியில் விவசாய தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த கார்மூட்டம்மன் என்ற பெண்ணின் கணவர் சுல்மே உயிரிழந்துவிட்டார். அப்பகுதி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கணவரின் இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக கார்மூட்டம்மன் இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனி எப்படி வாழ்வது என தெரியவில்லை என்கிறார் நிமா. வெள்ளத்தில் தனது கணவரையும் உறவினர்களையும் இழந்த நிமா தனது குழந்தையை தனியாக பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளார்.
7: அவர் சியாப்ரூ செல்லும் பேருந்துக்காக காத்திருந்தார். காலை 8 மணிக்கு என்னை அழைத்த அவர் பேருந்து இன்னும் வரவில்லை என்று கூறினார். அதற்குள் வெள்ளம் வந்துவிட்டது.
6: 5 வயது சிறுமி சிரிங் கடுமையான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். 4 நாட்களாக காய்ச்சலில் அவதிப்படும் அவரது கண்கள் கூட அரிதாகவே திறக்கின்றன. உள்ளூர் மருத்துவமனை தன்னால் முடிந்த அனைத்து சிகிச்சைகளையும் அளித்துவிட்டது. மேல் சிகிச்சைக்காக தலைநகருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
7: என் மகளை நினைத்து கவலைப்படுகிறேன். அவள் இறந்து விடுவாளோ என்று பயமாக உள்ளது.
6: பேரிடர் மற்றும் இழப்புகளுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் உள்ள புதைந்த சுரங்கங்களுக்குள் 100 கணக்கான தொழிலாளர்கள் இன்னமும் சிக்கியுள்ளனர். அதிகப்படியான நீர்வரத்தால் மீட்பு பணிகளின் வேகம் மந்தமடைந்துள்ளது. வாய்ப்புகள் குறைந்து வரும் கடினமான சூழலிலும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். வெள்ளத்துக்கு பிறகு நேபாளம் எதிர்கொள்ளும் சவாலின் அளவை இந்த காட்சிகள் காட்டுகின்றன.
8: மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது நேபாள அரசுக்கும் நேபாள மக்களுக்கும் மீட்பு படையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இங்கு பெய்யக்கூடிய மழை, குறிப்பா வந்து இந்த பெருவெள்ளத்தால பாதிக்கப்படாத காத்மாண்டுலேயே அதிகமான மழை பெய்யுது. பெருவெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ரசுவா, நுவாகோட் போன்ற இடங்கள்ல வந்து மழையின் பாதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த பெருவெள்ளத்தால ரசுவா, நுவாகோட் போன்ற மாவட்டங்களில் பல அடிகளுக்கு சேறு நிரம்பி இருக்கு. அந்த சேற்றுக்குள் இன்னும் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருப்பார்களோ இல்ல இறந்தவர்கள் உடல்கள் இருக்குமோ அப்படிங்கறது இன்னும் உறுதியா தெரிய வரல. மொக்லின் இயந்திரங்கள் மாதிரியான மிகப்பெரிய இயந்திரங்கள் கொண்டுதான் அந்த சேருங்கிறது அகற்றப்படுது. ஆனா இந்த மழை பெய்யும் போது சேற்றின் இறுக்கமான தன்மை அப்படிங்கிறது போயிடும். அப்போ மொக்லின் மாதிரியான இயந்திரங்களை அங்கு கொண்டு போய் இறக்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதே போல தன்னார்வலர்கள், மீட்பு படை குழுக்கள், நிவாரணப் பொருட்களை கொண்டு கொண்டு போறவங்க இவங்களுமே அந்த இடங்களுக்கு போறதுங்கிறது ஆபத்தானதா இருக்கும். ஏன்னா அந்த சேருங்கிறது எத்தனை அடிகளுக்கு நிரம்பி இருக்கு, அங்க மழை பெய்தால் அந்த சேற்றில் கால் வைக்கும் போது எத்தனை அடி நம்ம அது உள்ள போவோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு உறுதியான தகவலுமே இருக்காது. அதனால அங்கு மீட்பு படைகள் போறதுல ஒரு தடை ஏற்படும். இரண்டாவது, பல நீர்மின் திட்டங்கள் நிலத்தடி பகுதிகள்லாம் நீரில் மூழ்கி இருக்கு. அந்த நீர்மின் திட்டங்களுக்குள்ள சுரங்க பாதைகளுக்குள்ள எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த சுரங்க பாதைகளை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே இந்த மழையால் தடைப்படும். அதே போல ரசுவா நுவாகோட் போன்ற மாவட்டங்களுக்கு சாலை வழியாக செல்லும் போது நிலச்சரிவு அபாயம் அப்படிங்கிறது இருக்கும். அதிகமான மழை பெய்யும் போது அப்போ இன்னும் மிக மெதுவாகத்தான் வாகனங்கள் அங்கு சென்று சேர முடியும். அப்படி இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போறதுக்கான ஒரே வாய்ப்புங்கிறது இந்த மீட்பு நடவடிக்கையின் ஆரம்ப கட்ட நாட்கள்ல அதிகமான ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. மீண்டும் ஹெலிகாப்டர்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனாலும் அதிகமான மழை பெய்தால் அந்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதிலும் அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தரை இறக்குவதிலும் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு சொல்றாங்க.
0: தொடர்ந்து, நேபாள பெருவெள்ளம் ஏற்பட்டு 9 நாளான நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள்.
6: நேபாளத்தில் உள்ள திரிசூலை 3A நீர்மின் நிலையத்துடன் தொடர்புடைய சுரங்க பாதை ஒன்றில் சிக்கியிருந்த இருவரை மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் உடனடியாக வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக குறித்த சுரங்க பாதைகளுக்குள் சுமார் 900 தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்ததுடன் அவர்களை மீட்பதற்காக சீனா மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1273 அதிகரித்துள்ளது. 4000 மேற்பட்டோர் நேபாளத்திலும் 541 பேர் திபெத்திலும் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிர்வரும் 7ஆம் திகதியை தேசிய துக்க தினமாக அறிவிக்க நேபாள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 7500 மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன.
0: சீன அதிபர் சி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்திருக்கிறார். ஈரான் அமெரிக்கா போரால் பதட்டம் நீடிக்கும் நிலையில் அவர் இதனை அறிவித்திருக்கிறார். கெய்ரோவில் எகிப்து அதிபர் அப்துல் பாத்தா அல் சிசியை சந்தித்த போது சீன அதிபர் உதவி அளிக்க முன்வந்தார். 10 ஆண்டுகளில் முதன்முறையாக அவர் எகிப்துக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கவும் சீனா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து பாதைகளை பாதுகாப்பதற்கு வட்டார நாடுகளுடன் இணைந்து செயல்பட சீனா தயாராக உள்ளது என்று அதிபர் சி தெரிவித்தார். பூசல் காரணமாக கோர்முஸ் நீரிணை, பாப் அல் மெண்டெப் ஆகியவற்றில் கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கும் பயங்கரவாத எதிர்ப்பை வலுப்படுத்துவதற்கும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக சீன அரசாங்க ஊடகம் தெரிவிக்கிறது. கோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தங்கள் கடற்படையின் பாதுகாப்புடன் 40 எண்ணெய் கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து சென்றதாகவும் அமெரிக்கா கூறியிருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: கோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. 2 மாதங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மீது அமெரிக்கா திடீரென மீண்டும் தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்திய நிலையில் மோதல் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் 18 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை ஏற்றி சென்ற 40 வர்த்தக கப்பல்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல பாதுகாப்பு அளித்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர். அப்போது ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் முறியடித்ததாகவும் வான், கடல் மற்றும் விண்வெளி தரவுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. குவைத் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அவற்றை தங்களது வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அடித்ததாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை கண்காணிக்கும் ஈரானின் செயலை முடக்குவதே அமெரிக்க தாக்குதல்களின் நோக்கம் என்று டிரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையே ஈரானில் அமெரிக்க ராணுவம் புதிதாக தொடங்கிய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பொருளாதார தடைகளை அதிகரிப்பது ஈரானை தீவிர தாக்குதல் நோக்கி தள்ளக்கூடும் என திடீரென இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஈரானுடன் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடையை மீறும் நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிக்க டிரம்ப் உறுதியாக இருக்கிறார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து, ஈரான் மீது அமெரிக்கா தொடர் பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. இதனால் ஈரானிய பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள்.
9: அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து ஏவுகணைகள் தந்த அதே அளவிலான பெரும் பாதிப்பை பொருளாதார நிலைமைகளும் ஏற்படுத்தி வருகின்றன. அந்நாட்டின் நாணய மதிப்பு சரிந்துவிட்டது, விலைவாசி உயர்ந்துள்ளது, மேலும் பல பாதிப்புகள் வர இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது.
10: ஈரான் உலகிலிருந்து முழுவதுமாக தனிமைப்படுத்தப்படும் வரை அதன் சர்வாதிகார ஆட்சியை தக்க வைக்கும் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு முக்கிய ஆதாரங்களையும் துண்டிப்பதே எங்கள் நோக்கமாகும்.
9: ஈரான் இந்த அச்சுறுத்தலை புறக்கணித்தது. அமெரிக்காவின் இந்த வீண் மிரட்டல்களை யாரும் நம்புவதில்லை என்பது அவர்களுக்கே தெரியும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்புக்கு பிறகு ஈரானின் தேசிய நாணயமான ரியால் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது, நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது.
7: என்னால் ஆடைகளையோ காலணிகளையோ அல்லது அதிக அளவில் பழங்களையோ வாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் சினிமாவிற்கோ நாடகத்திற்கோ அல்லது இசை நிகழ்ச்சிகளுக்கோ செல்வதில்லை, யாருக்கும் பரிசுகள் வாங்குவதில்லை, பிறந்த நாள் விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை.
11: Both of my sons work part time.
12: எனது இரு மகன்களும் நிறுவனம் ஒன்றில் பகுதி நேர வேலை செய்கிறார்கள். போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக சுங்க அனுமதி தேவைப்படும் சரக்குகள் எதுவும் கிட்டத்தட்ட வருவதில்லை. இதன் விளைவாக கடந்த 4 மாதங்களாக அவர்களுக்கு வருமானமே இல்லை.
13: To be honest, we are starting to feel scared.
9: உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று தொடங்கிய பொருளாதார தடைகளுக்கு பிறகு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. சில எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன, மற்றவற்றில் நீண்ட வரிசைகள் உள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து என் கணவர் வேலைக்கு செல்லவில்லை என்று இவர் கூறுகிறார்.
14: மக்கள் பல ஆண்டுகளாக தடைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இது வாழ்க்கை அல்ல, வெறும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் என்று மக்கள் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
9: இந்த கதைகள் தீவிரமடைந்து வரும் நெருக்கடியின் தாக்கத்தை வெளிப்படுத்தினாலும் புள்ளி விவரங்கள் அதன் தீவிரத்தை உணர்த்துகின்றன.
15: In the first 6 weeks of the US,
16: Iran arasin kootrupadi America Israel modalin mudhal 6 varangalil sumar 20 lakham per thangal velaiyai ilandulladaga therivikkapattullathu. Adhaavadhu velai seidhu vanda 12 peril oruvar velaiyai ilandullar. Tharpodhu adhigarapurva panavikka vigidham 66% ullathu. Idhu irandam ulagaporukku pindaya miga uyarndha alavagum. Kurippaga kadantha 12 madhangalil unavu porukkalin vilaigal sarasariyaga 130% uyarndullana.
15: The past 12 months.
9: கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களாக ஈரான் பொருளாதார தடைகளின் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. தற்போது புதிய விஷயம் என்னவென்றால் அவற்றின் எல்லை விரிவடைந்துள்ளது. கப்பல் போக்குவரத்து முதல் தங்கம் வரை மேலும் 5 துறைகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளதோடு பொருளாதார தடைகளை மேலும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப் போவதாக அச்சுறுத்தி வருகிறது.
16: இரண்டாம் நிலை தடைகள் என்பது ஈரானுக்கு உதவும் எந்த ஒரு வங்கியும் அமெரிக்க அரசால் தண்டிக்கப்படும். உதாரணமாக அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட பொருட்களுக்கான பண பரிவர்த்தனைக்கோ ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கோ உதவினால் அந்த வங்கியை அமெரிக்கா தண்டிக்கும்.
9: இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே ஈரானின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் இருந்தது. கடந்த டிசம்பரில் அந்நாட்டு நாணயத்தின் மதிப்பு சரிந்ததை அடுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களும் அதைத் தொடர்ந்து மிக கடுமையான ஒடுக்குமுறையும் அரங்கேறின. தற்போது போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியோ அல்லது அமைதி திரும்புவதற்கான வாய்ப்போ இல்லாத நிலையில் தங்களது வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது என்பது பல ஈரானியர்களுக்கு உறுதியாக தெரிந்துள்ளது.
0: ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிழக்கு நகரான விளாடிவோஸ்டாக்கில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று அதிபர் புட்டின் உரையாற்றுகையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்புள்ளது, இதற்கு அமெரிக்கா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவளிப்பதற்கு தயாராக இருக்கின்றன, இருந்தாலும் இந்த மோதலில் நேரடியாக தொடர்புடைய ரஷ்யாவும் உக்ரைனும் தான் இறுதியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், அமைதியை நிலைநாட்ட முயற்சிக்கும் அனைவருக்கும் எங்களின் நன்றி என்று புட்டின் குறிப்பிட்டார். இதேபோன்று உக்ரைன் தலைநகர் கீவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆன்டி சிபிகா, உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைநகரங்களில் ராஜீய முயற்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் அமைதி முயற்சிகளில் ஒரு புதிய வேகம் பிறக்கும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அமைதி பேச்சில் இத்தகைய உடனடி முன்னேற்றத்துக்கான காரணங்கள் எதையும் இருதரப்பும் தெளிவாக முன்வைக்கவில்லை. மாறாக உக்ரைனின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமைதி பேச்சுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக புட்டின் குற்றம் சாட்டுகிறார். வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், பயணிகள் விமானங்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள், அரச பயங்கரவாதம், இது இருதரப்பு அமைதி பேச்சை சிக்கலாக்குவதாக புட்டின் குற்றம் சாட்டுகிறார். உளவுத்துறை மூலம் ரஷ்யா உக்ரைன் தொடர்புகள் தொடர்ந்து வருகின்றன. ஆனால் உக்ரைன் தலைவர்களின் சமீபத்திய கருத்துக்களையொட்டி இந்த தொடர்புகள் எந்த அளவுக்கு அமைதி உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் என்று இப்போது கூறுவது கடினம் என்றும் புட்டின் தெரிவித்தார். முன்னதாக உக்ரைன் ட்ரோன்களால் பாதுகாப்பற்றதாக மாறியுள்ள ரஷ்ய வான்வெளியை பயன்படுத்துவதை உறுப்பு நாடுகள் தவிர்க்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் விமான போக்குவரத்து அமைப்பிடம் உக்ரைன் கோரிக்கை விடுத்திருந்தது நேரர்கள் அறிந்ததே. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்திய ஐரோப்பாவின் மிக மோசமான மோதலான இந்த போர் 4.5 ஆண்டுகள் கடந்துள்ள சூழலில் இருதரப்பிலிருந்தும் அமைதி குறித்து சாதகமான கருத்துக்கள் வெளிவருவது அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடந்த பேச்சுக்கு பிறகு இரு நாடுகளும் பரஸ்பர வான்வழி தாக்குதல்களையும் துறைமுகங்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியிருக்கின்றன. இதனால் சர்வதேச அளவில் தானிய விலைகளும் உயர்ந்துள்ளன. உக்ரைனுக்கான 422 கோடி டாலர் இழப்பீட்டு தொகையை வசூலிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆர்க்டிக் கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கப்பலை நோர்வே அதிகாரிகள் சிறைபிடித்துள்ளார்கள். உக்ரைனின் கிரிமியா பகுதியை ரஷ்யா கடந்த 2014 இணைத்துக் கொண்டது. அப்போது அங்கு செயல்பட்டு வந்த உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளுக்கு ஈடாக இந்த இழப்பீட்டை ரஷ்யா செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நடுவர் மன்றம் கடந்த 2023 உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இழப்பீட்டை செலுத்த ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள ரஷ்ய வணிக சொத்துக்களை முடக்குமாறு பல்வேறு நாடுகளின் நீதிமன்றங்களை உக்ரைன் அணுகி வருகிறது. அந்த வகையில் நோர்வே மாவட்ட நீதிமன்றம் ஒன்று கடந்த ஆகஸ்ட் 31 பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் புரொபெசர் மொல்சனோவ் என்ற சுற்றுலா பயணிகள் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறையாண்மை நாட்டின் தலைவராக தன் மீது அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் செல்லாதென்று கூறி அவற்றை தள்ளுபடி செய்யுமாறு அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அமெரிக்காவில் தொடரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் அடிப்படையில் வெனிசுவேலா தலைநகரில் அமெரிக்க ராணுவம் கடந்த ஜனவரி 3 நடத்திய அதிரடி நடவடிக்கையின் மூலம் நிக்கோலஸ் மடுரோ சிறைபிடிக்கப்பட்டார். தற்போது புருக்ளின் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்நிலையில் நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி அவரின் வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவராக பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் சர்வதேச சட்டங்களின்படி இத்தகைய வழக்குகளிலிருந்து நிக்கோலஸ் மடுரோவுக்கு முழு சட்ட பாதுகாப்பு விலக்குள்ளது. மேலும் நிக்கோலஸ் மடுரோ மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்று வாதிடப்பட்டுள்ளது. இந்த மனு மீது அமெரிக்க அரசு அக்டோபர் 2 பதிலளிக்க உத்தரவிட்டுள்ள நீதிபதி வழக்கு விசாரணையை நவம்பர் 17 வரை ஒத்திவைத்திருக்கிறார். நியூயோர்க் பாடசாலைகளில் 8 வரை பயிலும் மாணவர்கள் செய்யறிவு AI பயன்படுத்த மேயர் மம்தானி சோரன் தடை விதித்திருக்கிறார். குழந்தைகளின் தனித்திறமைகள், சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன், மனநலன் ஆகியவற்றை பாதிக்கும் சூழல் இதனால் நிலவுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தடையானது அடுத்த 1 இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 மேல் பயிலும் மாணவர்கள் மட்டும் குறிப்பிட்ட சில தேவைகளுக்கான AI செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆசிரியர்கள் பாடங்களை தயாரித்தல் போன்ற பணிகளுக்காக AI செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 6 முதல் 8 வரையிலான மாணவர்கள் பள்ளி வகுப்பறைகளில் திரையை பார்க்கும் நேரத்தை 45 நிமிடங்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்துமாறு நியோ கல்வித்துறை பரிந்துரைத்துள்ளது. இத்தொடர்பாக மம்தானி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஆசிரியர்களின் தொடர்புதான் அவசியம். சக மாணவர்களுடன் இணைந்து திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் ஆசிரியர்களுடன் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் அதேவேளையில் கடினமான சிக்கல்களை தாங்களே எதிர்கொண்டு தீர்க்கவும் வேண்டும். செய்யறிவு சார்ந்த தொடக்க கல்வி என்பது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல அவசியமானது கூட என்று நாம் நம்ப வேண்டும் என்று தொழில்நுட்பத்துறை விரும்புகிறது. ஆனால் நாங்கள் அதை அவ்வாறு பார்க்கவில்லை. அதனால்தான் மழலியர் வகுப்பு முதல் 8 வரையான மாணவர்களுக்கு ஜெனரேட்டிவ் AI பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அடுத்த 1 காலத்துக்கு இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் இறந்தார்கள், பலர் காயமிட்டார்கள். அவர்களில் மூவர் காவல்துறை அதிகாரிகள். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகப்படும் நபரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படி இறந்தார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. இறந்தோரில் ஒருவர் சம்பவ இடத்திலே இறந்தார், ஒருவர் மருத்துவமனையில் இறந்தார். மூன்று காவல்துறை அதிகாரிகளில் இருவர் சுடப்பட்டார்கள். இருவரும் நிலையாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்தது. மற்றொரு அதிகாரிக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. எதனால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்பது பற்றியும் இதுவரை குறிப்பிடப்படவில்லை. வியட்நாம் வரலாற்றிலே மிகப்பெரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கொன்றில் பிரதான குற்றவாளி உட்பட 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மொத்தம் 227 பேர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய குற்றவாளிகளுக்கு 18 மாதங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரை பல்வேறு காலகட்ட சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் பாரிஸில் இருந்து கொசுமின் நகரத்துக்கு வந்த வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானத்தின் 4 பணிப்பெண்களின் பயணப்பைகளில் இருந்து 157 பற்பசை டியூப்புகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. தீவிர விசாரணையின் பின்னர் அந்த பணிப்பெண்கள் தங்களுக்கு தெரியாமலே இவற்றை எடுத்து வந்ததாக கண்டறியப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். இதன் பின்னணியில் ஹாடான் நாமை பிரதான சூத்திரதாரியாக வியட்நாம் போலீசார் அடையாளம் கண்டார்கள். பிரான்சில் வசிக்கும் மற்றும் கல்வி பயிலும் வியட்நாம் நாட்டவர்களை குறிவைத்து சலவை சோப்பு, வாய் கொப்பளிக்கும் திரவம், கோப்பி மற்றும் உடற்பயிற்சி பொருட்கள் போன்ற நுகர்பொருட்களுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து இவர் கடத்தலை முன்னெடுத்திருக்கிறார். ரகசிய செய்தி செயலிகள் மற்றும் போலி வங்கி கணக்குகள் மூலம் சுமார் 29 டிரில்லியன் வியட்நாம் டொங், 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் மூலம் நடந்துள்ளதை அரசு தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் உறுதிப்படுத்தினார்கள். இந்த வலையமைப்பில் முக்கிய பங்காற்றிய மேலும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் போதைப்பொருள் கடத்தலுக்கு மிக கடுமையான மரண தண்டனை சட்டங்கள் அமுலில் இருக்கிறது. கடந்த 2025 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களின் மூலம் ஊழல், உளவு பார்த்தல் போன்ற குற்றங்களுக்கும் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனையை ரத்து செய்யும் முன்மொழிவுகள் இன்னமும் அமுலுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தை சொறியும் போது ஒருவகை மன அழுத்தம் குறைவதாக சீன தொழில் முனைவர் ஒருவர் நன்கு அறிந்து கொண்டார். அதையே தொழிலாக மாற்றியிருக்கிறார் 32 வயது சாங் சியாங் சாங் என்பவர். சென்சென் நகரில் யாரும் எதிர்பார்த்திராத சொறிந்துவிடும் சேவை வழங்கும் 2 கடைகளை அவர் நடத்துகிறார். சுமா என்ற பெயர் கொண்ட கடைகள் மாதத்துக்கு $15,000 வருமானம் விட்டுகின்றன. உடல் பிடிப்பு சேவை போன்று வாடிக்கையாளர்களை படுக்க வைத்து கூரான நகங்களால் உடலை மெதுவாக சொறிந்து விடுகிறார்கள் ஊழியர்கள். ஒரு மணி நேரத்துக்கு கட்டணம் சுமார் $40. அவ்வாறு சொறிந்து விடுவதால் வாடிக்கையாளர்களின் மன அழுத்தம் குறைகிறது, அவர்கள் நன்றாக தூங்குகின்றார்கள் என்று சாங் கூறுகிறார். சீனாவில் இதுபோன்ற சேவை இதற்கு முன்பு இல்லாததால் வாடிக்கையாளர்களை எப்படி சொறிந்து விடுவது என்பதை தாமாகவே ஆராய்ந்து அதற்கான முறைகளை அவர் உருவாக்கினார். சீனா முழுவதும் அதுபோன்ற 100 கடைகளை திறப்பது அவரின் இலக்காக இருக்கிறது. சொறிந்து விடுவதையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருக்கிறது. ஓட்டுநர் இல்லா வாடகை கார் சேவையை அறிமுகம் செய்கிறது டெஸ்லா நிறுவனம். சைபர் கப் என்பது அதன் பெயர். உபர், வைமோ ஆகிய நிறுவனங்களுடன் டெஸ்லா போட்டியிடுகிறது. டெஸ்லா இந்த புதிய வாடகை காரை 2024 அக்டோபர் மாதம் முதன் முதலில் வெளியிட்டது. கார் பொன்னிறத்தால் ஆனது. அதில் வாகனம் ஓட்டுவதற்கு ஸ்டியரிங் சாதனமோ வேக விசியோ இருக்காது. 2 பேர் வாகனத்தில் பயணம் செய்யலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில தலைநகர் ஆஸ்டினில் புதிய வாடகை கார் வெள்ளோட்டம் பார்க்கிறது. பொதுமக்கள் நாளை முதல் அதில் பயணம் செய்யலாம் என்று டெஸ்லா கூறியது. டெஸ்லா செய்தி மூலம் வாடகை வாகனத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஆஸ்டினில் 45 ஓட்டுநர் இல்லா வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய வாடகை கார் சேவை மெதுவாகவே விரிவுபடுத்தப்படும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். புதிய ஓட்டுநர் இல்லா வாடகை கார் உடற்குறையுள்ளோர் உள்ளிட்ட பலருக்கு புதிய சுதந்திரத்தை வழங்கும் என்று டெஸ்லா தெரிவிக்கிறது. பிலிப்பைன்ஸில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்த தேவாலயத்துக்குள் ஒரு ஜோடி திருமணம் செய்துள்ளது. மணிலாவுக்கு வடக்கே உள்ள காகுனாய் நகரின் சென்ட் ஜான் தி பேப்டிஸ்ட் கத்தோலிக்க தேவாலயத்தில் திருமணம் நடந்தது. கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் கனமழையால் தேவாலயத்தில் வெள்ள நீர் தேங்கியது. இருந்த போதும் இந்த மாதம் முதல் தேதி ஜோடி திட்டமிட்டபடி திருமணம் செய்து கொண்டது. வெள்ளை திருமண உடையில் வெள்ள நீருக்குள் மெதுவாக நடந்து சென்ற மணமகள் லியோன் லீசா கலாங் மணமகன் கில்பர்ட் சிக்கோவை கரம் பிடித்தார். திருமணத்தை தள்ளி வைக்க தேவாலயம் அறிவுறுத்தியது. ஆனால் இருவரும் திருமணத்தை நடத்துவதில் உறுதியாக இருந்தார்கள். பாதிரியாரும் சுருக்கமாக வெள்ளத்துக்குள் நின்றபடி திருமண சடங்கை நடத்தினார். 15 குறைவானோர் திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். வெள்ளத்தில் பாதுகாப்பாக நடப்பதற்காக மணப்பெண்ணின் திருமண உடையின் பின்பகுதியின் அளவு குறைக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கில் பணிபுரியும் சிக்கோ திருமணத்தை முதலில் டிசம்பரில் நடத்த திட்டமிட்டிருந்தார். அண்மையில் அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர் முன்கூட்டியே நாடு திரும்பினார். மீண்டும் வேலைக்கு செல்வதற்கு முன் திருமணத்தை நடத்த முடிவெடுத்ததாக அவர் தெரிவித்தார். ஹொங்கொங் இலகு தொடருந்தில் 4 மூத்தோர் இருக்கையில் அமர ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் வேகமாக பரவுகிறது. சம்பவம் ஆகஸ்ட் 28 காலை சுமார் 11 நடந்தது. இரு தம்பதிகள் இருக்கைகளுக்கு சண்டை போட தொடங்கினார்கள். அவர்கள் 69 75 இடைப்பட்டவர்கள். மூத்தோருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இருக்கைகளில் அவர்கள் அமர முயன்றார்கள். 4 2 இருக்கைகள் தொடர்ந்தில் ஏறிய உடனே அடிதடி தொடங்கியது. ஆபாச வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டுவது காணொளியில் தெரிந்தது. அடித்தனர், உதைத்தனர், தலைமுடியை பிடித்து இழுத்தனர், கழுத்தை நெரித்தனர். தொடர்ந்தில் இருந்த மற்ற பயணிகள் சிலர் சண்டையை நிறுத்த முயன்றார்கள். சண்டையை பற்றி அறிந்தவுடன் தொடர்ந்து ஓட்டுநர் தொடர்ந்தை நிறுத்தி காவல்துறையினரை அழைத்திருந்தார். மற்ற பயணிகள் வேறொரு தொடருந்துக்கு மாற ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிகாரிகள் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்தார்கள். காயமடைந்த மூத்தூர் 4 மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்கள். பிறகு பொது இடத்தில் சண்டையிட்ட காரணத்துக்காக 4 கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை தொடர்கின்றது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் புகைமூட்டம் ஆபத்தானிலே இருப்பதால் அங்கு செயற்கை மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. 3 அது நடைபெறும். வறண்ட வானிலை நீடிப்பதால் நீரிருப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். சரவாக் முழுவதும் உள்ள 3 நீர்மின் அணைக்கட்டுகளிலும் 13 நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நீர் அளவை அதிகரிப்பது இதன் நோக்கமாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் இன்று சுமார் 7 இடங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 மேல் பதிவாக்கிவிட்டுள்ளது. செரியான் வட்டாரம் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 475 பதிவாகியிருக்கிறது. வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் முகக்கவசங்களை அணியும்படியும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. புவியின் சராசரி வெப்பநிலையானது 1.5 செல்சியஸ் என்ற அபாய அளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இயற்கை பேரிடர்களால் மனிதகுலம் பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். காலநிலை மாற்றத்தின் மிக மோசமான விளைவுகளை தடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட உலகளாவிய வெப்பமயமாதலின் முக்கியமான வரம்புதான் 1.5 அளவாகும். இது 1850 மற்றும் 1900 கிடைப்பட்ட காலத்துடன் ஒப்பிடுகையில் பூமியின் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை தொடர்ந்து அளவிட்டு வரும் விஞ்ஞானிகள் புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 என்பதை அடைவது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அதனை வரம்பாக அறிவித்திருக்கிறார்கள். எப்போதும் சொல்வது போல் இது ஏதோ வெப்பநிலை குறித்த சாதாரண எச்சரிக்கை அல்ல. இந்த வரம்பு என்பது 20 கால உலகளாவிய சராசரி அதிகரிப்பை குறிக்கிறது. மாறாக வெப்பமான ஒரு மாதம் அல்லது ஆண்டு பற்றிய தகவல் அல்ல. அத்தோடு வெறும் 1.5 தானே என்று சாதாரண மக்களும் சரி, படித்தவர்களும் கூட நினைக்கலாம். காரணம் இன்று பல இடங்களில் 30 இருக்கிறது. அடுத்த வாரம் அது 10 வரை கூடி 40 வரை வெப்பம் அதிகரித்தாலும் கூட நாம் தாங்கிக் கொள்கிறோம் என்று கணக்கிடுகிறோம். ஆனால் உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 என்ற அளவுக்குள் நுழையப் போகிறது என்று விஞ்ஞானிகளை எச்சரிப்பது அதற்கு மேல் பூமி உருவாக்கி 400 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. பூமி தோன்றிய போது இருந்த வெப்பல்லை மழை அளவு என எதுவுமே இப்போதில்லை. இதற்கு காரணமாக படிப்படியாக மனிதன் செய்த மாற்றங்கள் தான் இதற்கு காரணம். தற்போது புவியின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு என்றால் 1.4 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. 2015 சர்வதேச நாடுகள் உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் என்பதை தொடுவதற்குள் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. ஆனால் தற்போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுற்றுச்சூழல் துறை வெளியிட்டிருக்கும் தாவலில் இன்னும் சில ஆண்டுகளில் புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை தொட்டுவிடும், அதனை தடுக்க இயலாதென்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்தால் என்னவாகும் என்ற கேள்விக்கு அதனால் நிகழும் மாற்றங்களை மக்களால் நினைத்து பார்க்கக்கூட முடியாது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதாவது பூமி தன்னுடைய சராசரி வெப்பநிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும், பூமியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும், அதன் வெப்பநிலைக்கேற்ப புயலை உருவாக்கும், சூறாவளிகள் உருவாக்கும், பனிப்பாறைகள் உருகும், இனி மழையன்றே பெய்யாது, அதிதீவிர கனமழைதான், மனிதன் இனி என்ன நினைத்தாலும் இந்த மாற்றங்களை தடுக்க முடியாது. சரி, இன்று 1.5 டிகிரி செல்சியஸை அடைந்து விடுவோம், பிறகு அது நின்றுவிட போகிறதா? இல்லை. அடுத்து 2 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்ந்து அதே வேகத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வரை மாறிவிடும். ஆனால்

புதனை நெருங்குவது சிக்கலானது. தவறினால் விண்கலம் சூரியனை நோக்கி சென்றுவிடும் அல்லது விண்வெளியில் தொலைந்து விடலாம். நேற்று இரண்டு ஆய்வு கலங்கள் கலத்தை விட்டு பிரிந்தன. அவை நவம்பர் 21ஆம் தேதி புதன் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ஆய்வு தொடங்கும். சூரிய மண்டலத்தில் மனிதர்களுக்கு அதிகம் புரியாத கிரகங்களில் புதன் கிரகம் ஒன்று. அதன் மேற்பரப்பு, ஈர்ப்பு சக்தி, இரும்பு மைய பகுதி ஆகியவற்றின் தகவல்கள் அவ்வளவாக இல்லை. ஆய்வின் மூலம் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு வெளியில் கம்பீரமான தோற்றத்தில் நிற்கிறது ஒரு டைனோசார் சிலை. அதுவே அந்த பகுதியில் டைனோசார் எலும்புகள் புதைந்து கிடக்கின்றன என்பதற்கு அடையாளம். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் டைனோசார் எலும்புகள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுவது அங்கு சென்று அவற்றை பார்த்துவிட வேண்டும் என்று மக்களிடையே புது ஆர்வத்தை இது உண்டாக்கியிருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் இரண்டு புதிய டைனோசார் இனங்களின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் நெக்ரிஷன் ஷரிப்பெனிசிஸ் ஒன்று, அதுவே தென்கிழக்கு ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆகப்பெரிய டைனோசர் இனம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 15 டைனோசர் இனங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த சில மாதங்களில் மற்றொரு புதிய இனம் அடையாளம் காணப்படலாம் என்று மகசரகம் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் டி20 போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி சதத்தால் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஆசிய விளையாட்டில் இடம்பெற்றுள்ள கிரிக்கெட் போட்டி வருகின்ற செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இந்த நிலையில் ஆசிய விளையாட்டுக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி போட்டி வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் துடுப்படுத்தாட்டக்காரர்கள் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது இடத்துக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். கடைசியாக ஸ்டீவ் ஸ்மித் 2022-2023 சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசையில் 2வது இடம் பிடித்திருந்தார். பின்னர் 2024-2025 3 முதல் 5 இடங்களில் மாறிக்கொண்டே இருந்தார். தற்போது சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். தற்போது முதலிடத்தில் காரிபுருக் நீடிக்கிறார். சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் மெஸ்ஸிக்கு அந்த நாட்டு கால்பந்து சம்மேளனம் கௌரவம் அளித்துள்ளது. சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் மெஸ்ஸி. இது அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவரை கௌரவிக்கும் விதமாக AFA சிறப்பு கௌரவத்தை அந்த நாடு அறிவித்துள்ளது. அடுத்து அர்ஜென்டினாவில் நடைபெறும் ஆட்டங்கள் ஆடவர் மகளிர் முதல் பாதி முடிவடையும் போது 10 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு மெஸ்ஸியின் பங்கு போற்றப்படும். கால்பந்து, புட்சால், பீச் கால்பந்து போட்டிகளிலும் இது பின்பற்றப்பட இருக்கிறது. மேலும் மைதானங்களில் உள்ள திரைகளில் மெஸ்ஸியின் ஃபேர்வெல் வீடியோ காட்சி திரையிடப்படும். 2 நிமிஷ வீடியோவில் தேசிய அணியின் மெஸ்ஸியின் பங்கு ஒளிபரப்பாகும். லயனல் மெஸ்ஸியின் ஓய்வு தேசிய அணிக்கு பேரிழப்பு என்று அர்ஜென்டினா அதிபரும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ள மாளிகை பல்வேறு விளையாட்டுகள் அடங்கிய இணைய பக்கத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. விளையாட்டுகளில் முக்கிய கதாபாத்திரங்கள் சட்டவிரோதமான குடியேறிகள், அவர்களை துரத்தி சென்று நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒரு விளையாட்டு. எல்லைப் பகுதியில் ஒரு சுவரை கட்டுவது இன்னொரு விளையாட்டு. அதிபர் டொனால்ட் டிரம்பின் சாதனைகளை பறைசாற்ற புத்தாக்கமான வழிகளை யோசிப்பதாக வெள்ள மாளிகை தெரிவித்தது. குடியேறி உரிமை ஆர்வலர்கள் விளையாட்டுகளை சாடியிருக்கிறார்கள். தற்போதைய நிர்வாகம் விவகாரத்தை லேசாக எடுத்துக் கொள்கிறது என்றும் அது குடியேறிகளை மனிதாபிமானத்துடன் பார்ப்பதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். சட்டவிரோதமான குடியேறிகள் மில்லியன் கணக்கானோரை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதாக டிரம்ப் உறுதி கூறியிருக்கிறார். அவர் அதிபராக பொறுப்பேற்றது முதல் அந்த நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதனை தற்போது விளையாட்டாகவும் மாற்றியிருக்கிறார்.
நிறைவாக இன்றைய நாணயமாற்று

அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com. இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 20 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 87 சதம். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 85 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 49 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 82 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 96 சதம். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 69 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 87 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 73 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 52 சதம். கேட்டது டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

நெஞ்சங்கள் அனைவருக்கும் நீங்கள் இரவு வந்தனங்கள் எப்படி நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் வானிலையில் வாழ்த்து தெரிவித்து இப்பொழுது முதல் காட்டிலையில் வர இருப்பது

0: பாடலாம். இந்த மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ராப்பொழுது நீங்கள் பாடப்போகிறீர்கள். நாங்களும் நீங்கள் பாடும் பாடலை நீ நெஞ்சங்களுடன் இந்த கேட்டு மகள அவளோடு காத்திருக்கிறோம். வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்களும் அழைப்புகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அழைப்புகள் வரும் அந்த சேரும் வரை நள்ளிரவு 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து காத்திரையில் ஒலிபரப்பாகும். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, நீ நெஞ்சங்களுக்கு பிடித்த பாடல்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடாக ஒலிபரப்பாக காத்திருக்கிறது. அந்த வேலை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். ஆம், நன்றி. அடுத்த அழைப்புக்கு செல்கின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், கதைக்கிறேன்.
0: யோகேஸ்வரி, எப்படி, நல்ல சுகமா இருக்கீர்களா?
1: நாங்களும்
0: நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்து உங்கள் குரலில் இன்று என்ன பாடல் ஒலிபரப்பாக போகுது?
1: பாலும்பழத்தோடு
0: வந்திருக்கிறேன். சரி, பாடுங்கள். நல்ல வரவேற்றுக் கொள்கிறோம், பாடுங்கள்.

கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் வெளியே அமைத்திக் கொள்வாயே. பாலும் பலமும் கைகளிலேந்தி பழவாயில் பொன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் வெளியே அமைத்திக் கொள்வாயே. மலகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்து விழித்திருப்பாயே. உள்ளு மலகை பார்த்திருப்பாயே, உறங்க

ஆளும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போலி வருவாயே கொஞ்சம் வெளியே அமைதி கொள்வாயே பிந்து முகத்தின் மொழி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே பிஞ்சு முகத்தில் ஒளி இழந்தாயே பேசி

0: கையலிலேந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே.
1: உச்சமாகவே இன்று நிகழ்ச்சியை பாலும் பழத்தோடு வந்து அரங்கேற்றி வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் டிஆர்டி தமிழில் ஒலிபரப்பாகி வரும் லைவ் நேரடியாக அன்பு நேயனங்கள் பாடும் பாடுவோர் பாடலாம். வந்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அழைத்துக் கொள்ளப் போகிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
1: மகேந்திரன் வந்திருக்கீர்கள். மகேந்திரன், எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கேன். நீங்களும் நலன் தானே?
1: நாங்களும் நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி மகேந்திரன். என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க?
2: ஊரெல்லாம் என் பாட்டு தான்.
1: சரி, இன்றைக்கு உலகம் எல்லாம் உங்களோட பாட்டு கேட்க போகுது. வாழ்த்துக்கள், பாடுங்கள்.
2: நன்றி.
1: இடவழிகள் வரக்கூடாது.
2: தடங்களுடன்
1: அடுத்த நேருக்கு செல்ல விடுவேன் என்றால் பல நேர்கள் காத்திருக்கிறார்கள்.
2: நான் படிக்கிறேன்.

0: இன்பத்தை கூட்டுது. நன்றி.
1: உச்சா மகவின் இந்த பாடலை தந்திருந்தீர்கள் நேரடி ஒலிபரப்பிலே. மகேந்திரன், உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். தொடர்ந்து மணிந்திருங்கள், வரவேற்க காத்திருக்கின்றோம்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: நிலைய கலை நேரம் 11:09. ஐக்கியராஜ்யத்திலே 10:09. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வானொலியில் தந்தவர்கள் விடி கேஷ் அண்ட் கரி நிறுவனத்தினர். தொடர்ந்து நேரடி ஒலிபரப்பிலே வந்திருக்கும் நேரே வைபருடாக வரவேற்றுக் கொள்ளப் போகிறேன். அனைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: ரவீந்திரன் சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிற ரவீந்திரன் தர்மவதி, எப்படி நல்ல சுகமா இருக்கீங்களா?
3: என்ன
1: பாடலோட நீங்க வந்திருக்கீங்க?
3: நாங்க மலர்ந்து மலராத பாட்டு.
1: சரி, கேட்டு மகளும் உங்களது குரல்லே பாடுங்க.
3: நன்றி.

0: நன்றி ஐயா, வணக்கம்.
1: நன்றி. உச்சமாகவே சுவிட்சர்லாந்திலிருந்து இன்றைய பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியிலும் வழமை உள்ளிணைந்து பாடி மகள் ரவீந்திரன் தர்மபதி, உங்களுக்கும் எங்களது இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
0: வரவேற்க காத்திருக்கிறோம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நிலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேரடி ஒலிபரப்பாக பாடுவோர் பாடலாம். நீங்களும் இணைந்து நேரடியாக பாட வழமையான தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் இனிமையான குரலில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடாக இணைந்து பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைப்பிலே காத்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீர்கள்? நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம்.
1: என்ன
0: பாடலோட நீங்க வந்தீங்க?
1: நான் வந்து சுமைதாங்கி படத்துல இருந்து மனிதன் என்பவன்.
0: சரி, உங்கள் குரல்ல அந்த பாடல் ஒலிக்க நாங்களும் நெஞ்சங்களோடு கேட்டு மாடு போனோம். பாடுங்கள்.
1: பாடியவர்களுக்கு நன்றி கூறி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போலே தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போலே ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம், ஊருக்கன்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கன்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கன்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வலி இருந்தால் கடலுக்குள்ளே மலையை காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வலி இருந்தால் கடலுக்குள்ளே மலையை காணலாம், வலி இருந்தால் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போலே தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போலே ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம், நன்றி வணக்கம்
0: விழித்தவாஜமாக இணைந்து பாடிய குன்னாகி உங்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்போடு நாங்களும் தொடர்ந்து வரவிற்கு காத்துக்கின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் நேரடி ஒலிபரப்பாக ஒலித்து கேட்டுக்கொண்டிருப்பது அன்பு நெஞ்சங்கள் பாடும் லைவ் ஷோ பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைப்பிலே வந்திருக்கும் அடுத்த நேரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரான்ஸ்லிருந்து அலோசியஸ்.
0: அலோசியஸ் வந்திருக்கீங்க. அலோசியஸ் எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்கள் கலையாட்டு நல்லா இருக்கிறீங்களா?
0: ஆமா, உங்களோட விசாரிப்புக்கு நன்றி. நாங்களும் நல்ல நலமாகவே இருக்கின்றோம். என்ன பாடுற அலோசியஸ் நீங்க வந்திருக்கீர்கள்?
2: இன்றைக்கு வந்து சௌரம், நான் வந்து நிச்சயதாம்பலம் படத்திலேருந்து டிஎம்எஸ்ஏவின் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாவடை தாமனியில் பார்த்துருவோம் என்ற பாடலை தர இருக்கின்றேன்.
0: காட்டலையில் நேரடியாக பாட போறீங்க?
2: அதுக்கு முன்பு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு சொல்றோம்.
0: இப்பொழுது பாடல் காட்டலுக்கு வரப்போகிறது உங்களோட குரல்ல.
2: நன்றி. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா

பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவென்று கூறாமல் வருவதில்லையா காதலும் காதென்று

காதல் வருவதில்லையா, காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுமையாக வளர்வதில்லையா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர ஊட்ட பருவமா, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமே, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமே, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முத்தமிழே முத்தனியே மோ

காத்த உருவமாகிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும்

எல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கையுன்னை தொட்டவுடன் மறைந்து விட்ட

0: பாவாடைத்தாவணியில் பார்த்த உருவமாயிடு பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடைத்தாவணியில் பார்த்த உருவமா.
1: ஹலோ சியஸ், உற்சாகமாக இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. சிறப்பாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கூறி அன்போடு விடைபெறுகிறேன்.
1: நன்றி, வணக்கம்.
3: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நிலைய கலைஞரம் 11:25 ஐக்கியராஜ்யத்தில் 10:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பு. வைபரோடாக வந்திருக்கும் நேரே இப்பொழுது நான் அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமாம், தெளிவாக கேட்கிறது. ராதா வந்திருக்கு. ராதா டென்மார்க்கில் எப்படி நல்லா சும்மா இருக்கீங்களா? இங்கே நல்லாக இருக்கிறது. இதுவரையில் மழை பெய்யவில்லை. வெப்பநிலையோடு கூடிய காலநிலையாக இருக்கிறது. சரி, மழையில் இனிய குரலோடு டென்மார்க்கிலிருந்து அந்த பாடல் ஒலிக்கப் போகிறது. என்ன பாடல்? என்ன பாடல்? சரி, ராதாவின் குரலில் அந்த பாடல் ஒலிக்க நாங்களும் கேட்டு மகளை போன்றோம். பாடுங்கள்.

0: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும். உங்கள் டிஆர்டி தமிழொலியின் காட்டலையில் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும். பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பு காட்டலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேலை இணைப்பில் வந்திருக்கும் நேரே அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய இர வணக்கம் திரு பிலிப் தேவா பொங்கிலேந்து வீட்டி, நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு.
0: என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: மௌனம் கலைகிறதே மயக்கம் பெறுகிறதே.
0: சரி பாடுங்கள்.
1: மௌனம் கலைகிறதே மயக்கம் வருகிறதே. ஏய் மேடா புல்புல், கம் ஆன் மை டியர் ஜின்ஜின் நாகரி. ஒன் சிப் ஒன் கிஸ், ஓ மிஸ் டோன்ட் கிஸ். ஒன் சிப் ஒன் கிஸ், ஓ மிஸ் டோன்ட் கிஸ். வெகுனா

மங்கை மீது மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே, மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. ஆசைகளிங்கே கடல் அலைகள், அனுபவம் அங்கே உடல் கலைகள். ஆசைகளிங்கே கடல் அலைகள், அனுபவம் அங்கே உடல் கலைகள். ஆனது ஆகட்டும் போனது போகட்டும், நானும் நின்றே துணிந்து விட்டேன். மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. ஒன் சிப், ஒன் கிஸ், ஓ மிஸ் டோன்ட் கிஸ். ரகசியம் பா

0: கம் மோகம் யோகம் போகம் பாகம் தீர்ப்போம் இன்றிரவு. மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. ஒன் டிப் ஒன் கிஸ் ஓ மிஸ் டோன்ட் கிஸ், வெகு நாளாசை மதுவில் மீது, அதனாலாசை மங்கை மீது. வெகு நாளாசை மதுவில் மீது, அதனாலாசை மங்கை மீது. மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. நன்றி.
1: உங்களுக்கும் நன்றி வீபி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் எல்லா இணைப்புகளிலும் அன்பு நேயர்கள் காத்திருக்கிறார்கள். அடுத்து வந்திருக்கும் நேயரை அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ராஜலிங்கம் வந்திருக்கிறோம். ராஜலிங்கம், எப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: என்ன
1: பாடுவோம்?
2: பாடிய சகோதர சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, நாம் தரும் பாடல் அதிசய ராகம் ஆனந்த ராகம். அந்த பாடலை தரும்
1: பாடுங்கள்.
2: நன்றி. அதிசய ராகம்

இசையினும் அமுதினில் அவள் உருபாகும். இசையினும் அமுதினில் அவள் உருபாகும். இந்திரலோகத்து சக்கரவாகும்.

0: நன்றி, உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் ராஜலிங்கம். இணைப்பிலே வைபர் ஊடாக வந்திருக்கும் நேரே நான் இப்பொழுது அழைத்துக் கொள்ளப் போகிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். கணேசலிங்கம் வந்திருக்கீர்கள். கணேசலிங்கம் எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கு நன்றி. இன்று டென்மார்க்ல இருந்து என்ன பாடலோடு நீங்க வந்திருக்கீங்க கணேசலிங்கம்?
1: அம்மா பாட்டு பாடுவோம் இருக்கிறான். தாய் இல்லாம,
0: சரி பாடுங்கள் பாடுங்கள்.
1: ஓகே. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாயிருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவனதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்ந்திடுவாள். தரணியல் பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்ந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தனிமை இல்லாமல் நான் மிதித்தாலும், தனிமை இல்லாமல் நான் மிதித்தாலும், தாழ்மையிலே மனம் கனிந்திடுவாள்.

0: தருவாள், மலர் முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள். மலர் முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணையிருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை, ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. நன்றி தம்பி.
1: இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். இணைப்பிலே அதாவது வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் நேரே நான் இப்பொழுது அழைத்துக் கொள்ளப் போறேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜினி?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். பாடினவர்களுக்கும் பாடிய இனி பாறப்போவர்களுக்கும் வார்த்தைகளை குவிக்கொண்டு சத்தம் கேட்கறதா அடி மேக்காம போடும்.
1: ஆமாம், சத்தம் தெளிவாக வந்திருக்கிறது. இன்று உண்மையிலேயே சகோதர அறிவிப்பாளர்களாக நான் நன்றி சொல்லணும். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக முன்கூட்டியே அறிவித்தல்களை செய்த காரணத்தால் அலை அலையாக எல்லா இணைப்பிலும் அன்பு நேயர்கள் வந்து கலந்து பாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்கான எனது சகோதர அறிவிப்பாளருக்கு நன்றியை தெரிவித்து இப்பொழுது உங்களை வரவேற்று உங்கள் பாடலோடு
2: உலகத்தான் பார்த்து கூறணும். ராதாவுடைய சத்தம் மட்டும் வழியில வரையில மற்ற எல்லாரையும் வந்தோம்.
1: அப்படியா?
2: நன்றி.

0: அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து மனிதர்கள் ராஜினி அல்போன்ஸ், நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், கமலவாணி வந்துருக்கீங்க. இப்படி ஓம், இனி என்ன செய்ய போறீங்க? வகுப்புக்கு வந்து ஓம் வந்துட்டேன். பரவாயில்ல, என்ன பாடோட கமலவாணி வந்துருக்கீங்க?
1: எங்க நீயும் நானும் அங்கே.
0: சரி, கேட்டு மகிழ்வோம், பாடுங்கள்.

உன்னோடும் பாசையிலே உன் காலடி யோசை கேட்டிருப்பேன், பாசையிலே உன் காலடி யோசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், பாசலிலே உன் காலடி யோசை கேட்டிருப்பேன்.

0: உங்களோட விசாரிப்புக்கு நன்றி, நல்லமாக இருக்கின்றோம். என்ன பாடலா என்ற நீங்க வந்திருக்கீங்க?
1: இந்த காலங்கள் எல்லாம் வசந்தம் என்ற
0: பாடலை பாடுங்கள். உங்களுக்கு
1: பாட போறதும் உங்களுக்கும் பாடல்
0: தாருங்கள்.
1: காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்களில், மலர்களிலே அவள் மல்லிகை.

0: அவளோ ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். நன்றி தேவாண்ணா.
1: இணைந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அன்றன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்மொழியின் காட்டலையில். பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நேரம் விரைவாகவே செல்கின்றது. இந்த நள்ளிரவு 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். அதுவரை ஆர்வமுள்ளவர்கள் இருந்தால் இணைப்பில் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
2: இந்த அடியம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கோ? இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 65 Fraser Street, Vancouver, Canada.

தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். இவர்தான் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர், இணைப்பிலே வந்திருப்பவர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அந்த சுவாமி வந்திருக்கிற சால்புருக்கன் இருந்து நல்ல சூமா இருக்கணும். என்ன தாமதம், இப்பதான் வந்தீங்களா இல்ல என்ன நடந்தது?
1: இல்ல, வழியில ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தனா பிந்தி போச்சு.
0: பக்தி பரவசத்தோடு கோயில் வழிபாடுகள் எல்லாம் விடுபட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் விடுபட்ட வழிபாட்டின் ஆசைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். பிரார்த்தனையுடன் நீங்கள் தான் இன்னைக்கு பாடுவோர் பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறீங்க. பாடுங்க.
1: கலையத்தில் எல்லோரும் நிலமா இருக்கிறார்களா?
0: நன்றி, உங்களை விசாரிப்பேன். எல்லோரும் நிலம்.
1: ஓ, நான் வளமையா பாடின பாட்டுத்தான் உங்களுக்கு விருப்பமான பாடலான். படகோட்டி திரைப்படத்தில் இருந்து நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்ற பாடலை தர இருக்கின்றேன்.
0: சரி, குழந்தை பருவத்திலிருந்தே கேட்போம்.
1: நன்றி. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர்

ஒரு குழந்தை, ஒருவர் மடியினி ஒருவர் அணி, நாள் ஒரு மீனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அணி. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு புரியாது. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கமாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை.

0: தொடங்கிய பாதை தொடர்ந்து விடாமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கணியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்மாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மனையினே ஒருவரணி, நாள் ஒரு மீனி, பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரணி. நன்றி.
1: இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் கந்தசாமி. நீங்கள் தான் இன்று பாடூர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தீர்கள். அந்த வகையிலே இன்று பாடூர் பாடலாம் நிகழ்ச்சியில் 13 நேயர்கள் பங்கு பெற்று சிறப்பித்திருந்தீர்கள். அந்த வகையிலே ஜோகேஸ்வரி, மகேந்திரன், ரவீந்திரன், தர்மபதி, குணநாயகி, அலூசியஸ், ராதா, விபி, ராஜலிங்கம், கணேசலிங்கம், ராஜினி, அல்போன்ஸ், கமலவேணி, அண்டன், கந்தசாமி ஆகிய அன்பு நே நெஞ்சங்கள் இன்றைய நேரடி ஒலிபரப்பிலே பாடூர் பாடலாம் நிகழ்ச்சிகளாக இணைந்து பாடி சிறப்பை நிகழ்ச்சிக்கு தந்தீர்கள். சிறப்பை தந்து பாடி மகிழ்வித்த உங்களுக்கும் மற்றும் இதுவரை நேரம் டிஆர்டியோடு காற்றலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் இன்றைய ராப்பொழுதும் நாளைய விடியலும் சிறப்பாக மகிழ்வாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலிப் தேவா. நன்றி, வணக்கம் நேர்களே.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகா போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: தங்கா அவ பந்தய போறா, ஜிங்கிறத தங்கா நான் சிங்க.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: காலைமணி 7 மீடியகாப் புள்ளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் மோசமடைகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 3 வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டிவிட்டது. மத்திய வட்டாரம் ஆக மோசம், அங்கு தரக்குறியீடு 120 புள்ளி. நேற்று காலை வரை 100 புள்ளிக்கு குறைவாக இருந்த கிழக்கு மேற்கு வட்டாரங்கள் இன்று 100 தாண்டிவிட்டன. கிழக்கில் 102, மேற்கில் 103, வடக்கில் 86, தெற்கில் 88. தரக்குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. அப்போது வெளிப்புற நடவடிக்கைகளை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு ஆலோசனை தருகிறது. இதற்கு முன் புகைமூட்டம் மோசமாக இருந்தது 2023 அக்டோபர் மாதம். இந்தோனேசியாவின் புதிய தலைநகர் நுசாந்தாராவை காட்டுத்தீ நெருங்க தொடங்கியிருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். செயற்கை மழைக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஜூலையில் வறண்ட பருவம் தொடங்கியது முதல் சுமத்ரா கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ எரிகிறது. ஜூலையில் மட்டும் 90,000 ஹெக்டர் நிலம் தீக்கிரையானது. கிழக்கு கலிமந்தானை இதுவரை தீ தொடவில்லை. ஆனால் இப்போது நுசாந்தாராவுக்கு பக்கத்தில் அது போய்விட்டது. தீயை தடுத்து புகையை அடக்க இந்தோனேசியா போராடுகிறது. இப்போதைக்கு ஜகார்த்தா தொடர்ந்து தலைநகரமாக இருந்தாலும் 2028 நுசாந்தாராவை புதிய அரசியல் தலைநகராக அறிவிக்க இந்தோனேசியா திட்டமிடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற, போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டது என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு இடையிலான கோடுகள் மங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். நிகழ்ச்சியில் முன்னைய இன்றைய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர் கா சண்முகம், தற்காப்பு அமைச்சர் சான்சன் சிங் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 நாளுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். 9 நாளாய் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 பேர் சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நேபாள பெருவெள்ளம் பேரிடரில் மாண்டவர் எண்ணிக்கை 1300 கடந்திருக்கிறது. மேலும் 5500 பேரை காணவில்லை. அவர்களில் 800 பேர் 34 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர். உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. உணவு விநியோகம் தடுமாறுகிறது. தானிய விலை 3 ஆண்டில் இல்லாத உயரத்தில் இருக்கிறது. சர்க்கரையும் வானத்தை பார்க்கிறது. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. உக்ரைனின் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருக்கிறது. ஆளில்லா வானூர்தி தாக்கியதாக உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி சொன்னார். உச்ச பாதுகாப்பு கொண்ட உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருப்பது இதுவே முதல் முறை. 12 பேர் படுகாயமுற்றதாக கீவ் மேயர் விட்டாலி கிளிஸ்டோவ் தெரிவித்தார். கீவ் நகரம் உச்ச பாதுகாப்பு கொண்டது. அங்கு அரசாங்க கட்டடங்கள் தாக்கப்படுவது மிகவும் அரிது. உளவுத்துறை தலைமையகம் தாக்கப்பட்டது போரில் புதிய நிலைமை என்றும் உரிய பதிலடி உண்டு என்றும் உக்ரைன் சொல்கிறது. சிங்கப்பூரில் இளையர்களுக்காக இளையர்களை நடத்தும் நிகழ்ச்சிகளோடு இன்று தொடங்குகிறது தமிழ் இளையர் விழா. வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக ஏற்பாடு செய்கிறது. கருப்பொருள் ஈடுபாடு, புதிய அமைப்புகள் கைகோர்க்கின்றன. வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் நசீர் கனி.
1: 2021 தொடங்கப்பட்ட தமிழ் இளையர் விழா சிறந்த முறையில் நடைபெற இருக்கின்றது. இளையர்கள் இளையர்களுக்கான நிகழ்ச்சிகளை படைக்க இருக்கின்றார்கள். மொத்தம் 11 நிகழ்ச்சிகள் இந்த கூட்டு முயற்சி பல புதிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக AI என்ற செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன், மின்னிலக்க தொழில்நுட்பங்களை சார்ந்த நிகழ்ச்சிகளை இளையர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு படைக்க இருக்கின்றார்கள்.
0: இன்று தொடங்கும் விழா வரும் 13 தேதி நிறைவடையும். கார்பந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இன்று அதிகாலை லிவர்பூல் இப்ஸ்விச் அணிகள் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் லிவர்பூல் வென்றது. ஆட்டத்தின் ஆரம்பத்தில் 6வது 9வது நிமிடத்தில் அலெக்சாண்டர் இசாக் போட்ட கோல்கள் வெற்றியை உறுதி செய்தன. இந்த பருவத்தில் லிவர்பூல் அணியின் முதல் வெற்றி இது. இதற்கு முன் நியூ காசல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆகிய அணிகளுடன் லிவர்பூல் சமநிலை கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நீங்கள் இணைந்திருப்பது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 248வது நாள். ஆண்டு நிறைவு பெற 117 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அல்வல் மாதம் பிற 22.

மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 7:11 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டு நான் ரவி ஜி.

0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. மெரினா கோஸ்டல் எக்ஸ்பிரஸ்வே MCE குறிப்பாக AYE நோக்கி செல்லும் வழியில் அங்கே சென்ட்ரல் பொலிவார்ட் பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: பியாங்கருடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. சாயா பியாங்கர் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வந்த இந்த பாடல் பவளமல்லி. அதுக்கு முன்னால கருப்பு படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, கானாமுத்து கூட சேர்ந்து அந்த பாடலை அவர் வழங்கியிருந்தாரு. ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை அவங்களுக்காக வெறுப்பா உங்களை உற்சாகப்படுத்த காத்துட்டு இருக்கு 8 மணி வரைக்கும். இதுக்கு இடையில இபிஎல் ஆட்டங்கள், இதை பத்தி பேசாம ரவிஜியால இருக்க முடியுமா சொல்லுங்க. அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தின் இறுதி முடிவு, இஸ்விச் டவுன் 0 லிவர்பூல் 2.
1: Rattled in nicely for Isak.
0: 6th நிமிடத்துல அலெக்சாண்டர் இசாக் முதல் கோல புகுத்திருந்தாரு. அதனையடுத்து
1: another searching ball for Isak. The goalkeeper came out and is caught out.
0: மீண்டும் 9th நிமிடத்துல இசாக் கோல் அடித்திருந்தாரு. ஆக இறுதி நிலவரம் இஸ்விச் டவுன் 0 லிவர்பூல் 2. லிவர்பூலின் முதல் வெற்றியா இது வந்திருக்கு இந்த தவணையை பொறுத்தவரை. ஆக இபிஎல் ஆட்டங்களை பொறுத்தவரை இன்று இரவு 7:30 நியூ காசல் போர்ன்மத்தை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டம் செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல நடைபெறும். அதனையடுத்து ராத்திரி 10 மணிக்கு பல ஆட்டங்கள் இருக்கு. பிராண்ட்ஃபர்ட் சண்டர்லண்ட் சந்திக்கிறாங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்பர்ஸை மோதுறாங்க, மான்செஸ்டர் சிட்டி கவென்ட்ரி சிட்டியை சந்திக்கும் ஆட்டம் இடம்பெறும், ஃபுலம் கிறிஸ்டல் பேலஸ் லண்டன் டாபி அங்க ஒண்ணு காத்துக்கிட்டே இருக்குது 10 மணிக்கு. அதே நேரத்துல 10 மணிக்கு நடக்க போற இன்னொரு ஆட்டம் தான் பிரைட்டன் லீட்ஸ் யுனைடெட் பொருதும் ஆட்டம். 12:30 ராத்திரி ஹவ் ஆஸ்டன் வில்லாவை சந்திக்கிறாங்க. நாளைய பொறுத்தவரை எவர்டன் மான்செஸ்டர் யுனைடெட் மோதுறாங்க 9:30 அந்த ஆட்டம் இடம்பெறும். அதுக்கப்புறம் 11:30 முக்கியமான லண்டன் டாபி ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது. ஆர்சனல் செல்சியை மோத போறாங்க. எமிரேட்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க போற ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஆட்டமா அது கருதப்படுது. ஏன் தெரியுமா, இந்த தவணையை பொறுத்தவரை நல்ல அட்டாக்கிங் அணி அப்படின்னு சொன்னா அது செல்சி. அதே நேரத்தில் இதுவரைக்கும் கோல் விடாத ஒரே ஒரு கிளப், அதாவது குழு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சனல் ஹால் 2 குழு இருக்காங்க. ஆனால் ஆர்சனலுடைய டிஃபென்ஸ் எல்லாம் அபாரமாக இருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஆக நல்ல டிஃபென்ஸ் நல்ல அட்டாக் ரெண்டும் மோத போகுது. இதுல யாருக்கு வெற்றி அப்படிங்கறதான் கேள்வி. உங்க மனசுல என்ன இருக்குது? பல செல்சி ரசிகர்கள்லாம் வானொலி பக்கமா இருப்பீங்க, கண்டிப்பா உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். நான் ஒரு ஆசனல் விசிறி, கண்டிப்பா நான் ஆசனல் சொல்வேங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்க கருத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே நேரத்துல யுனைடெட் லிவர்பூல் சிட்டி இப்படி பல அணிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற ரசிகரா இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க தாராளமா என் கூட பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் 9678896688. நேரம் இப்பொழுது 7:23. 9:06 நிலவரம்
2: தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: உயர்ந்த போதிலும் பிவாய்டி மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாய்டி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான்.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில் உள்ள

ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்கள் கேட்டீங்க. ஐ படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, நிகிதா காந்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால இயந்திரன் பட பாடல ஏஆர் ரஹ்மான் கேஷன் கிரீசி சேர்ந்து பாடிருந்தாங்க உங்களுக்காக. அடுத்து ரஹ்மானோட இசையில இந்த பாடலும் கேட்க போறீங்க.

0: யூனிவர்சல் பற்றின அந்த பாடல் வரப்போகுது. 7:39 ஆகிவிட்டது. இன்று தொடங்குது சிங்கப்பூர்ல தமிழ் இளையர் விழா. இது ஆங்கிலத்துல தமிழ் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல தமிழர்கள், குறிப்பா இளையர்கள், நல்லா தமிழ்ல உரையாடணும், அதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதோட அவங்க தமிழ்ல உரையாடுற அதிகாரத்தை தன்னம்பிக்கையா வாழ்க்கையில சிறப்பா செய்யணும் போன்ற முக்கியமான கூறுகளை மாணவர்களிடையில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வளர்த்தமிழ் இயக்கம் இந்த விழாவை வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த விழாவை பொறுத்தவரை இன்று தொடங்கி செப்டம்பர் 13 வரைக்கும் உங்களுக்காக தீவு முழுவதும் 11 நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 11 பங்காளிகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா இளையர்களுக்கு சுவாரஸ்யமான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னா சந்தோஷம், இல்ல தெரியல சரியா புரியல அப்படின்றீங்களா, தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. நீங்க என்ன செய்யலாம், வளர்த்தமிழ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இணைய பக்கத்துக்கு சென்று எந்தெந்த நிகழ்ச்சி எப்பப்ப நடக்குது அப்படிங்கிற தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு டீ பொறி பறக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடக்க போகுது. இதுல இளையர்கள் அவங்களுடைய வாதத்தை வைக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13 நடைபெறும். அதே நாள்ல இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுது உமல்புறவர் தமிழ் மொழி நிலையத்துல, குறிப்பா அது கதை திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு வயதினருக்கும், குறிப்பா இளையர்களே, இளம் இளையர்கள் இருப்பாங்க, 13 வயதினர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த இளையர்களும் இருப்பாங்க, எல்லாருக்கும் தமிழ் சார்ந்த பல நடவடிக்கைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நீங்க தாங்க போகணும், குறிப்பா பெற்றோர் வீட்டுல பசங்க சும்மா இருக்காங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, போய் பாருப்பா, இந்த நிகழ்ச்சி வாயிலா நீ பல தகவல்களை கத்துக்கிற அதே நேரத்துல பல புது நண்பர்களையும் சந்திக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இது அமையலால. நான் சொன்னது போல தமிழ் இளைய விழா 2026 இன்று தொடங்கி செப்டம்பர் 13 வரைக்கும் நடக்க போகுது. மேல் விவரங்களுக்கு நீங்க போகலாம் வளர்த்தமிழ் அவங்களுடைய இணைய பக்கத்துக்கு. சரியா,
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலைக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.

0: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மே

0: யுவன் சங்கர் ராஜாவுடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பட்டியல் பரத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால திமிரு பட பாடல் இடம்பெற்றது. 7:58 ஆகி விட்டது. 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சாப்பாடை பத்தி பேச போறோம். சோறுதான் முக்கியம் தம்பி அப்படின்னு பல பேர் சொல்லுவீங்க. இந்த சாப்பாடுக்காக நீங்க எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிக்கன் ரைஸ்க்காக வுட்லண்ட்ஸ்ல இருந்து ஹாபர் ஃபிரான் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரோ ஜூரோங்ல இருந்து சாங்கி வரைக்கும் போவாங்க பிடிச்ச சாப்பாடு ஒரு புடி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, எவ்வளவு தூரம் போவீங்க, எவ்வளவு தூரம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? சாப்பாடு வந்துருச்சுன்னா வந்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை, சுவாரஸ்யமான அனுபவங்களை தெரிஞ்சுக்க ஆவலா காத்துட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். 9